நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 நாள் புதன்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி.
1: குரலோசை தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் முதல் குரட்பா.

0: அறம், பொருள், இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையானாலும் ஆராய்ந்தே ஒருவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
1: அறம்

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் ஒலிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, ஆர் கே சின்னை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லெப் வழங்கும் பசுந்தளிர், 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் காலை காம்போ நிகழ்ச்சியில் உலக சைக்கிள் தினத்தையொட்டி சிறப்பு நேரலை கும்பகோணம் மகாமககுளம் அருகிலிருந்து, 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 கோபால் பல்படியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 ஆர் கே ஜினை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் அருண் எண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், மணி 9:45 வானொலிக்கு 90 படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 10:00 சிந்தனை அரங்கம் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் காரைக்கால்.

0: பெருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழிய விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறும் சிறுமி கே மதுஷாலினி. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்பழை, 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்வி கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சானி. உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சானி. மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு கோபால் பல்படி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு ஆர்கேஜி நெய் வழங்கும் ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குருவப்புளம் லிங்கம்பிள்ளையார் கோவில் அருகில் இருந்து நேரலையாக. 4:30 பைக்கிங் பணியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிஎஸ் கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: The news read by Subhadra Ramachandran. Acting President of Venezuela, Delcy Rodriguez, will be on a 4-day visit to India beginning today. She will be accompanied by a high-level delegation, including ministers of foreign affairs, economy and finance, and science and technology. Briefing media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Ms. Rodriguez will hold bilateral discussions with Prime Minister Narendra Modi during her visit. The discussions will be focused on exploring avenues of cooperation in the areas of trade, investment, energy, renewable energy, healthcare and pharmaceutical. External Affairs Ministry said that the Indian PSUs have made significant investment in Venezuela in the energy sector, and they are keen to explore opportunities for further enhancing their presence. It said that the visit is expected to further strengthen bilateral ties and deepen engagement between the two countries across diverse sectors. Senior Congress leader D.K. Shivakumar will be sworn in as the Chief Minister of Karnataka today. Governor Thavar Chand Gehlot will administer him the oath of office and secrecy at Lok Bhavan in Bengaluru at 4 p.m. Mr. Shivakumar's appointment comes days after Mr. Siddaramaiah stepped down as Chief Minister, paving the way for his deputy to take over the top post. The development marks the culmination of a prolonged power tussle within the Karnataka Congress, with Mr. Shivakumar long seen as a contender for the top post since the party's victory in the 2023 assembly polls. Meanwhile, Congress has appointed senior Karnataka leader Siddaramaiah to its highest decision-making body, the Congress Working Committee CWC. The appointment is being seen as a significant organizational decision by the party leadership as it seeks to ensure stability and coordination within its Karnataka unit during a key political transition. West Bengal government will launch a major social welfare initiative, Annapurna Yojana, today. Chief Minister Subhendu Adhikari will formally inaugurate the scheme. The launch will be a massive synchronized event spanning the entire state. While the Chief Minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the localized events, and the Chief Minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman

0: In a social media post, Dr. Jaishankar said that he is looking forward to working closely with Dr. Rehman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when travelling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
3: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டுக் கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி என்ஜின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது.

0: ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவும் இல்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான், கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாக சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஜெய்னுலாப்தீன் ஃபைசி பாடியது.

0: பக்தி மாலை கேட்டீர்கள். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே,

0: இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 20 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை மூலம் வானிலை முன்னறிவிப்பு தகவல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். வாரம் இருமுறை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்திய வானிலை துறை உதவியுடன் வானிலை முன்னறிவிப்பு தகவல் கொடுத்துருக்கோம். அதன்படி அடுத்த 5 அதாவது June 3, 4, 5, 6, 7 வரைக்கும் உள்ள வானிலை முன்னறிவிப்பு தகவல் பார்த்தனாக்கா 3, 4, 5 மழை வர வாய்ப்பு இல்லை, தூறல் மட்டும் இருக்கும். 6, 7 மட்டும் மிதமான மழை, ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிக மழை கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலை வந்து 34, 35 to 37, 38 வரைக்கும் பதிவாகும். அதாவது மழை இல்லாத நாட்களில் 37, 38 அதாவது June 3, 4, 5 37 வரைக்கும் பதிவாகும். 6, 7 35 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் இரவு நேர வெப்பநிலை 27 to 26 degrees Celsius June 3, 4, 5 பதிவாக வாய்ப்பு இருக்குது. June 6, 7 வந்து கொஞ்சம் மழை பெய்யறதுனால இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சி 25 degrees Celsius வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 50% to 60% to 80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு வந்து 7 to 12 kilometers அளவில் இருக்கும். அதாவது மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற டைமில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை பார்த்தனாக்கா தென்மேற்கு திசையிலேருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் வானிலை முன்னறிவிப்பு தகவல் படி பார்த்தனாக்கா அடுத்த 5 முதல் 3 வறண்ட வானிலை இருக்கும், லேசான தூறல் மட்டும் இருக்கும். June 6, 7 மட்டும் மிதமான மழை, ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கனமழை கூட லேசாக வாய்ப்பு இருக்குது. இந்த மழை இதை பயன்படுத்தி இப்போ உள்ள நெல் தரிசு பருத்திக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலூரம் கொடுக்கலாம். அதே போல் களிப்பண்ணாக இருந்தால் கொஞ்சம் நீர் பாய்ச்சதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறுவை பயிருக்கான தயார் நிலையை வந்து செய்யலாம். தண்ணி வர்றதை பொறுத்து நாத்தங்கால் தயார் செய்யலாம். அதே போல் நீர் வசதி கம்மியாக இருந்ததுன்னா மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். 1 acre 2 kilos விதை போதுமானது. இது நேரடி விதைப்பு இல்லை நாற்று விட்டு நடவு செய்யலாம். இந்த நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செஞ்சு நெல்ல உள்ள பூச்சி, மண்ணில் உள்ள பூச்சி பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தலாம். அதே போல் களையை கட்டுப்படுத்தலாம். சம்பா பயிருக்கான நிலத்தை வந்து தயார் செய்கிற பொருட்டு இந்த கோடை உழவு நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி பொதுமக்களும் கொஞ்சம் மழை இருக்கனால வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால்நடைகள் விலை மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒயிட்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நீசகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஒயிட்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நீசகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலையின் 100.3.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ்.

0: ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்டு வருவது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சுலமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
3: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது. பூமக்ஸ்
4: எங்கும் என்றும் நம்பர் 1, பூமக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் 1, பூமக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் 1,
5: பூமக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: பூமக்ஸ்
6: இன்சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், வறுமையில் உழன்று வாழ்பவராக இருந்தாலும், இருவருக்குமே அடிப்படை தேவை எது என்றால் அது உண்ண உணவும் உடுப்பதற்கு உடையும் தான். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அளவிற்கு அதிகமாக சாப்பிட்டால் அந்த உணவே நமக்கு நஞ்சாக மாறி வயிற்றுக்கு கேடு விளைவித்துவிடும். அதுபோல ஆடையும் அளவுக்கு அதிகமாக அணிய முடியாது. அவ்வாறு அணிகின்றவனை பார்த்து உலகம் வேறு மாதிரி பேசும். இதைத்தான் இந்த உலகத்தையெல்லாம் தன் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யும் மன்னனாக இருந்தாலும், தனது ஒருவேளை உணவிற்காக இரவும் பகலும் உறங்காமல் வேட்டையாடி திரியும் கல்வி அறிவில்லாதவனாக இருந்தாலும், இருவருக்குமே 9 நாழி உடுப்பவை 2, பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புணப்பலவே என்று கூறுவார். அதனால் செல்வமுடையவர்கள் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும், அறம் செய்வதை தள்ளி போடக்கூடாது. ஆகையினாலே இளங்கோவடிகள் கூறுவது போல, நாளை செய்குவம் அறம் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் என்பார். ஆகவே நாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும், நல்ல செயல் செய்ய வேண்டும் என்பதை தள்ளி போடக்கூடாது. அதனால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும். இன்றே செய்ய வேண்டும், அதுவும் இப்பொழுதே செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சொலமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது. பூமக்ஸ்
4: எங்கும் என்றும் நம்பர் 1, பூமக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் 1, பூமக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் 1,
5: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: பூமக்ஸ்
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
0: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்களே, இன்று காலை மணி 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியில் உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு

நேரலை கும்பகோணம் மகாமககுளம் அருகிலிருந்து. இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் தலைப்பு மிதிவண்டியும் மீளா நினைவுகளும். இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைகுளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும்

0: நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கர் விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் June 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகளின் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார்.

0: அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் போட்டோ பிரிண்டிங் லேசர் வுட் என்கார்விங் கீச்செயின் கிளாஸ் ஃபோம் போர்டு அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
4: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம் மேம்.
6: உங்க பேர் என்ன?
7: கே மதுசாலினி.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: 4th ஸ்டாண்டர்ட்.
6: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: அகரம் முதற சொல்லு.
6: எங்க சொல்லுங்களா?
7: ஆட்டந்துரு, ஆடு கட்டிடம், ஆள், ஆலமரம், ஆவி, உயிர், இயற்பெயர், பெட்ரோல், வைத்த பெயர், உடுத்தியது, அணிந்தது, உயர்ந்தோங்கிய, மேவும் உயரமாக, எண்ணில், எனக்குள், ஓலை கொட்டான், ஓலையால் முடியப்பட்ட சிறுகூடை, ஓலைச்சுவடி, பழங்காலத்தில் எழுத பயன்படுத்தப்பட்ட பனைமோலைகள், காப்பவர், பாதுகாப்பவர், குலவை, நாக்கை, வாயல், பக்கவாட்டிலோ மேலோ கீழுமாக அசைத்து எழுப்பு மொழி, கூந்தல் பனை, இறகு போன்ற ஓலை உடைய, அதாவது கிளைகளில் சடைசடியாக பூக்கள் தொங்கும், இது ஒரு வகையான பனைமரம். தென்னீர், தெளிந்தநீர், தெல்லிய, முர்திருந்த, தையலர், பெண்கள், நவந்தானியங்கள், 9 வகையான தானியங்கள், நிம்மதி, கவலை நீங்க நிலை, நீர்ப்பாசனம், வேளாண்மைக்கு நீர் பயிற்சி முறை, முன்னிது, சிறியது, நெருங்கிவிட்டோம், அருகே சென்று விட்டோம், பதநீர், பனைமரம், பாளையன், இனிப்பான சாறு, பறைச்சாற்றுதல், பல

0: தரும் அறியும்படி அறிவித்தல். பிறப்பெடுத்தேன், பிறந்தேன், புறவி, குதிரை, மாட்டந்தொழு, மாடு கட்டும் இளம், முளைப்பாதி, நவந்தானியங்களே, முளைக்க வைத்து நெறிக்கப்பட்ட மண்பாண்டம், வேலை, நேரம்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு முடிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: சுற்றுச்சூழல் சிந்தனைகள். இன்று ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிதிவண்டி மிகச்சிறந்த சாதனம். மோட்டார் வாகனங்களுக்கு பதிலாக மிதிவண்டி பயன்படுத்துவதால் காற்றில் உள்ள நச்சுத்தன்மை குறைந்து காற்றின் தரம் மேம்படுகிறது. மிதிவண்டிகளை பயன்படுத்துவோம். கேட்டது சுற்றுச்சூழல் சிந்தனை. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியவர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திரையிசை நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் இசையில் ரீதம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் July 31 விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலீலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலீலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலீலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் 1,60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார்.

0: சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
12: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
11: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
13: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
14: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
15: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
16: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால்,
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
18: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
19: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
1: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
15: ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப

0: குடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்கா இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், கூசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கும்பகோணம் முத்து சைக்கிள் மாற்று வழங்கும் காலை காம்பு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம்.

0: சைக்கிள் மார்க்
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
0: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்க் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்
2: திவ்யா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்
3: ஆமா பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே
2: கவலைப்படாத இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ நானும் அங்க தான் பார்த்தேன் இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்
5: பல்லுல ஒரே கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்
7: கோபால் பல் பொடி
8: அனுமருத்துவமனை
9: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
1: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
0: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
0: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்க் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ் புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்

0: நேயர்களே, இன்றைய காலைக்காம்போ நிகழ்ச்சியில் உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை. கும்பகோணம் மகாமககுளம் அருகில் இருந்து நேரலையாக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் எம்எம் கலியபெருமாள் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் பரந்தாமன், இனிமையான காலை வணக்கம் உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் சொல்லிக்கலாம். வாழ்க்கையில எதுவோ நிறைய விஷயங்களை நம்ம மறந்தது போலவே இன்னைக்கும் நம்ம ஞாபகப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு நாளும் கொண்டாடிட்டு இருக்காங்க உலகம் முழுக்கும். ஆமாங்க, இன்று உலக மிதிவண்டி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாசம் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உடற்பயிற்சி மற்றும் மலிவான போக்குவரத்து முறை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இன்னி வரைக்குமே கடைபிடிக்கப்பட்டு வருது வருட வருடம். முக்கிய நோக்கங்கள் பற்றி பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியம், சிக்கனம், உலகளாவிய விழிப்புணர்வு இதெல்லாம் முக்கியமா இருந்துட்டு இருக்கு. மாசுபாட்டு, அதாவது காற்று மாசுபாட்டை குறித்து கார்பன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்துறதுல சைக்கிள் அப்படிங்கறது முக்கிய பங்கு வகிக்குது. தினமும் சைக்கிள் ஓட்டுறது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உடல் எடையை கட்டுக்குள் வச்சிருக்கு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்குது. ஆமாங்க, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வர்கள் இணைந்துதான் இந்த உலக சுற்றுச்சூழலை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த உலக மிதிவண்டி தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம இப்ப நம்ம கும்பகோணம் நாள் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த நகராட்சி பூங்காரிகள் தான் இருந்து அவங்க எல்லாம் நம்ம சந்திக்க போறோம். நிகழ்ச்சியோட தொடக்கமா நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வணக்கம்.
2: என்னோட பெயர் ஜானகிராமன். இன்று ஜூன் 3 உலக சைக்கிள் தினம். இந்த இன்னைக்கு உலக சைக்கிள் தினம் என்பது ஒரு நாளை கொண்டாடுவதற்கான ஒரு நாளாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான உடல் தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சிக்கனமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம அனைவரும் ஒரு மிதி முன்னேற வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக தினசரி வாழ்வில் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிப்போம். இதனால் பல உடல்நல நன்மைகளும் சமூக நன்மைகள் பல உள்ளது. சைக்கிள் ஓட்டுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் இதயம், நுரையீரல் மற்றும் தசைகளின் செயல்திறனை மேம்படுத்துகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்தவும், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் மனநல நன்மைகள், சைக்கிள் ஓட்டுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது, மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது, தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று எடுத்துக்கொண்டால் சைக்கிள் புகை வெளியிடாத ஒரு போக்குவரத்து சாதனமாக உள்ளது. காற்று மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. புவி வெப்பமயமாதல் மற்றும் இயற்கையை பாதுகாக்கவும் பசுமையான மற்றும் நிலையான வாழ்க்கை முறைக்கு ஆதரவாக உள்ளது. பொருளாதார நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த சைக்கிளை பயன்படுத்துவதால் எரிபொருள் செலவு கிடையாது, பராமரிப்பு செலவு மிகவும் குறைவு, குடும்பத்தின் மாதாந்திர செலவை குறைக்க உதவுகிறது. சமூக நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் சைக்கிள் பயன்படுத்தும் பழக்கம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குகிறது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இது ஒரு எளிய போக்குவரத்து முறையாகும். நெதர்லாந்து மற்றும் டென்மார்க், ஜெர்மனி, பெல்ஜியம், ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் சைக்கிள் அன்றாட பயன்பாடு மிகவும் அதிகமாக உள்ளது. குறிப்பாக நெதர்லாந்து நாட்டில் உலகிலேயே அதிகமாக மிதிவண்டி பயன்படுத்தும் நாடாக கருதப்படுகிறது. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால்,

0: நெதர்லாந்து நாட்டில் மக்கள் தொகையை விட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இதனால் அந்த நாடு சைக்கிள்களின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ளதை போல் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு சிறந்த பாதைகளையும் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக உள்ளது. நாம் அனைவரும் விழிப்புணர்வை எடுக்க வேண்டியது அன்றாட பயணங்களுக்கு சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆகும்.
1: வருடங்களை நீங்க சைக்கிள் கத்துக்கிட்டதுல இருந்து ஏன்னா நம்ம சின்ன இன்னைக்கு நிறைய சைடு சக்கரங்கள் எல்லாம் வச்சிருக்கு சைக்கிள் பசங்களுக்கு வந்துருச்சு. நம்ம அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குரங்கு பிடல்னு ஒண்ணு போடுவோம், அது சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து வாடகை சைக்கிள் எடுத்துதான் சின்ன வயசுல நம்ம ஓட்டணும். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம சைடு சக்கரங்கள் எல்லாம் வச்சு கீழே விடாம போற அளவுக்கு வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார சிக்கனம் எல்லாமே தொடர்ந்து எல்லா முக்கியமான தேவைகளுக்கு இப்ப மோட்டார் வாகனங்களை நம்ம பயன்படுத்துறோம். சில கடைக்கு போகணும், அங்க போகணும், எங்க போகணும்னா சைக்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நிச்சயமாங்க. நம்ம வந்து சின்ன குழந்தைகள இருந்து ஒரு 3-5 வயசுல இருந்து 6 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இது ப்ரொஃபஷனலா வந்துட்டு உடம்பு இருக்க வேண்டி நம்ம உடல்ல ஒரு உடற்பயிற்சிக்காக வேண்டி நம்ம சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது இப்ப ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. நான் ஒரு வருஷமா கண்டினியூவா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷத்துல மட்டும் நான் ஒரு 13,500 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கேன். 12 மாசத்துல ஒரு 13,500 கிலோமீட்டர் சைக்கிளிங் போயிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஊக்கமும் தான் அதுக்கு காரணம்.
1: சரிங்க. 13,500 கிலோமீட்டர்ல ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் வச்சுட்டாலும் கணக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு மிச்சமா தான் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க தன்னார்வர்கள், இந்த சைக்கிள் ஓட்டுநர்கள் நிறைய பேர், அவங்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
2: சார், என் பேர் ராஜசுந்தரம். நான் வந்து கோவிட்ல வந்து சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக தான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணேன். சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணி இப்படி நான் பொழுது போகணும்ல அதுக்காக ஆரம்பிச்சது தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அதனால ஏற்படும் உடல் நல நன்மைகள் வந்து எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் தொடர்ந்து ரெகுலராக சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 25,000 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 300 mg டயபெட்டிக் பேஷண்ட் தான். 300 mg டேப்லெட் எடுத்துருந்தேன். இப்போ வந்து 0.500 mg அதை குறைச்சிட்டேன். என்னோட சுகர் லெவல் வந்து HbA1c முதல்ல 8க்கு மேலே இருந்தது, இப்போ வந்து கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. 6.2 இருக்கு. 6.2 மீன்ஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு. அப்போ இப்போ ஒரு 5 வருஷமா நான் கடந்த 2 வருஷமா கண்டினியூஸாக சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலன்னு நான் கருதுறேன்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சைக்கிளுடைய பயன்பாடு இன்னைக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கு. நம்ம எரிபொருள் சிக்கனம், நம்மளுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கங்க.
3: வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் வந்து ஒரு 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளையில வந்து ரொம்ப விரும்பி ஓட்டினேன். அதாவது இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அதை ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் எடுத்துட்டு போயிட்டு வர மாதிரி எல்லாம் பழக்கத்துல இருந்தேன். இப்ப வந்து இந்த கோவிட் பீரியட்ல சைக்கிள் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து போயிட்டு இருந்தேன், ரெகுலரா போக முடியல. இப்போ வந்து ஒரு 2 வருஷமா 1.5 வருஷமா நான் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் இது வரலும் நான் ஓட்டியிருக்கிறேன். இது வரலும் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா நான் உணர்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டியாக்கு ரிலேட்டட் இதய துடிப்பு, இதய இயக்கம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த டிராஃபிக்ஸில் வந்து நம்ம வந்து பைக்கை ரேவ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப நமக்கு கார்பனற்ற சூழலுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது. முக்கியமான நேரங்களில் நம்ம வந்து இருசக்கர வாகனத்தை இயக்கிதான் ஆகணும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2-3 பேர் சேர்ந்து போகும்போது அதை இயக்கிதான் ஆகணும். பட் இந்த இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு பொருட்கள் வாங்க போகிறோம் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இது ரொம்ப எளிமையான ஒரு முறையாக இருக்குது. நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள்ங்க. உண்மையிலேயே நம்ம வந்து இந்த நாள்லயும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம இவ்வளவு வேலை பழுகளுக்கு இடையிலையும் மத்தவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோட தான் நிறைய பேர் வந்து நீங்க சைக்கிள் போயிட்டு இருக்கிறாங்க. அது முக்கியமா நான் வர வழியில கூட பார்த்தேன், அந்த டோல்கேட்ட கூட பார்த்தேன். நிறைய பேர் காலையிலேயே இந்த நாளை ஒட்டி ஒரு பேரணியை போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். வணக்கங்க.
4: வணக்கம் சார். என் பேர் அன்புமணி. நான் வந்து ஆசிரியரா இருக்கிறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா 2020ல இருந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ வந்து முன்னாடி வந்து ரன்னிங் சைக்கிளிங் சேர்ந்து போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரைமரியாக சைக்கிளிங் தான் நிறைய ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பேசிக்காக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நைட்டில் சுத்தமாக தூக்கம் வராது. ரொம்ப 3 மணிக்கு 4 மணிக்கு அவ்வளோ லேட்டாக தான் தூங்குவேன். சம்டைம் அதுவே ரொம்ப ரேரான ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2 இயர்ஸாக கொஞ்சம் சீரியஸாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறதால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து ஓரளவுக்கு நிறைய கண்ட்ரோலில் இருக்குது, நிறைய ப்ராப்ளம். அது மாதிரி வந்து மற்ற நண்பர்கள்

0: ோட சேர்ந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்குறது மாதிரி இருக்கும். ஏன்னா தனியாவே இது பண்றதுக்கு பதிலா கிளப்போட சேர்ந்து இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதே நேரத்துல வந்து இது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதா தான் இருக்கும். இப்போ சின்ன வயசுல இருந்து நம்ம முன்னாடி ஓட்டுறதுக்கும் இப்ப ஓட்டுறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, முன்னாடி தேவைக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம், இப்ப என்ன அப்படின்னா முழுமையான ஆரோக்கியத்துக்காக, முழுமையான இன்னொன்னு வந்து மகிழ்ச்சிக்காகவும் நம்ம சைக்கிள் ஓட்டுறோம். அது டெய்லி எல்லா லைஃப் ஸ்டைலுக்கும் தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா நேரத்துக்கும், காலையில மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஒரு கடைக்கு போறோம் அதுக்கும் சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து ரொம்ப நல்லதை உண்டாகும்.
1: ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் ரெண்டு வருஷமா நான் சீரியஸா ஓட்டிட்டு இருக்கேன்னு. அந்த விடாமுயற்சியோட ஓட்டிட்டு இருக்கனாலதான் உடல்நிலை எந்த காலத்திலயும் சீரியஸா ஆகாம இருக்கிறது ஒரு வாய்ப்பா இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வணக்கங்க, உங்க பேர்?
2: வணக்கம், நான் எம்கேஆர் அசோக்குமார், நான் கும்பகோணத்துல இருந்து. இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கான பட்டினா என்னோட நண்பர்கள் சும்மா விளாட்டா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சோம். இந்த 1.5 வருஷத்தை பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு நான் 14,000 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிருக்கேன். டெய்லியும் ஒரு 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவோம். நான் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 107 இருந்தது. இப்போ என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 89. இப்போ வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டயட்டு போக்குவரத்துலாம் தேவையில்லை. நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அது மாதிரி 2 வேளை உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சிங்கிறது சைக்கிளிங்காக இருக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து ஏற்கனவே 2 காற்றுன்னு சொல்லுவாங்க, நம்ம சைக்கிளை வந்து 3வது காற்றா வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே நமக்கு சீரம் சிறப்புமாக இருக்கும். ஸோ எல்லாரும் நிச்சயம் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டினா தான் ஆரோக்கியம். எதனால நம்ம சொல்கிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். என்ன தீர்மானம் எடுத்துக்கணும்னா, 10 கிலோமீட்டர் சரௌண்டில் எங்கே போனாலும் நம்ம சைக்கிளில் போகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்போ வந்தால் தான் இயற்கையும் நல்லாயிருக்கும், மாசுபடாத நகரமாகவும் இருக்கும், நம்மளும் மாசுபடாமல் இருப்போம், நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் எல்லாரும், மாணவர்களும் இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எங்கள் இதில் நிறைய பேர் ஓட்டுறாங்க. எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 78 ஏஜ்லலாம் சைக்கிள் ஓட்டுறாங்க. அவர்லாம் பார்த்தீங்கன்னா சார்லாம் ஜானகிராமன் சார் பேர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர்லாம் ஓட்டிருக்காங்க. 50 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுவோம். இது வரைக்கும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரைத்தான்லாம் நான் முடிச்சிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் சாரி தனுஷ்கோடி இப்போ 600 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கிறது வந்து ஒரு அது ஒரு விதமான ஒரு போதையினோட சொல்லலாம். ஸோ அதனால ஆரோக்கியமான போதையில் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் வரணும். ஸோ எல்லாம் அனைவரும் சைக்கிள் ஓட்டணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: உண்மைதாங்க. ஏன்னா சைக்கிள் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்ப எப்படி இருந்ததுன்னு பல பேருக்கு தெரியும். இன்னைக்கும் நீங்க வந்து இணையத்துல போய் தேடினீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்ப எங்க அப்பா சொன்ன ஞாபகம் கூட எனக்கு வருது, நீங்க இந்த சைக்கிளை பத்தி பேசும்பொழுதுலாம். அப்ப வந்து பிரதான சாலைக்கு போகணும், அப்ப அங்க போனாதான் சைக்கிளை பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 வேளைக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு போனாங்களா? ஏ 2 சக்கரம் சுத்துதான், வாடா போய் பாத்துட்டு வருன்னு 2 வேளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு மெனக்கிட்டு போய் சைக்கிள் பாத்துட்டு வந்தாங்களா, அந்த ஞாபகம் எல்லாம் வருது. ஆமாங்க, உலக இந்த மிதிவண்டி தினத்தை ஒட்டிதான் ஒரு சிறப்பு நேரலையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு சின்ன பாடல் இடைவேளைக்கு அப்புறமா நம்ம மீண்டும் இணையலாம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலையில் காலை காம்போ.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை கும்பகோணம் மகாமக குளம் அருகில் இருந்து.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாகப்பட்டினம்
6: வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.

0: நேர்களை, இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை கும்பகோணம் மகாமக குளம் அருகில் இருந்து. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் கும்பகோணம் மகாமக குளம் அருகில்.
1: அமானியர்களே, ரொம்பவே இனிமையான இந்த கால நேரத்துல உலக மிதிவண்டி தினத்தை ஒட்டி ஒரு சிறப்பு நேரலையில்தான் கும்பகோணத்துல இருந்து நம்ம இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து நிறைய சைக்கிள் ஓட்டுற தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சந்திக்கலாம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேருங்க?
2: வணக்கம், என் பேர் பாண்டியன். டெல்டா சைக்கிள்ஸ் மயிலாடுதுறை சாப்டர்ல இருந்து நான் பேசுறேன். நான் வந்து ஒரு 12 வருஷமா எனக்கு டயபிட்டிஸ் இருந்தது. அந்த 12 வருஷம் எண்டுல பாத்தீங்கன்னா ஃபுல் டேப்லெட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டும் செஞ்சு ஃபுல்லா ஆகிற அளவுக்கு டயபிட்டிஸ் லெவல் ஆகிட்டு அப்பயும் HbA1c வந்து ஒரு 9 கீழே குறையாம இருந்தது. அதுக்கப்புறம் கடந்த 3 வருடங்களா வந்து நான் சைக்கிள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 21,000 கிலோமீட்டர் வந்து நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். சைக்கிள் ஓட்டினது பிறகு என்னோட HbA1c லெவல் வந்து ஒரு 6.57 இந்த ரேஞ்சில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன், நல்ல தூக்கம் வருது. அதனால எல்லாரையும் சைக்கிள் ஓட்டுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: நிச்சயமாக நம்ம வந்து அதிகமாக மோட்டார் வாகனங்களை பயன்படுத்தி நம்மளுக்கு உடலே ஜஸ்ட் ஒரு கிக்கர் உதைக்கிறது கூட தென்பில்லாமல் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால கண்டிப்பா நம்ம உடல் நலத்தை ரொம்ப ஆரோக்கியமா பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து மிதிவண்டி பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வணக்கங்க.
3: வணக்கங்க, என் பேரு ஜெயராமன். நான் கும்பகோணம் டெல்டா சைக்கிளிஸ்ட் சொல்லுவோம். சைக்கிளிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட திட்டு சைக்கிள் எடுத்து, அதாவது எங்க அப்பாவோட சைக்கிளை திருட்டு,
1: அப்பாவோட திட்டு சைக்கிள், அப்பா சைக்கிள் எடுத்து
3: திட்டுத்தனமா எடுத்து அவர் தூங்கினதுக்கு அப்புறம் 2 மணிக்கு எடுத்து ஆரம்பிப்பேன். இது மாதிரிதான் எடுத்து ஆரம்பிச்சதுல இருந்து இதுல ஒரே ஒரு இது நல்லது கேட்டீங்கன்னா, நீங்க பெட்ரோல் போட வேண்டியது இல்ல, உங்களுக்காக இன்னொரு பொருள் இயங்காது. உங்க காலில் எவ்வளவு சத்து இருக்கோ அந்த சத்துக்கு நீங்க ஓட்டலாம் சைக்கிளை. எவ்வளவு வேகமா போக முடியுமோ போகலாம், எவ்வளவு தூரமா போக முடியுமோ போகலாம். மனசு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். நம்மளால ஒரு இது இயக்க முடியுது, நம்மளால ஒரு தூரத்தை கடக்க முடியுது அப்படிங்கிறப்ப சுயமா அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். நம்ம நல்லா மீசையை முடிக்க கூட சொல்லலாம், என்னால போக முடியும்டா, நான் 100 கிலோமீட்டர் ஓட்டுவோண்டா சைக்கிள் அப்படின்னு கூட கெட்டா கூட சொல்லலாம். அவங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மற்றபடி பொருள் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது நீங்களும் உங்க சைக்கிள் மட்டும்தான், நானும் என் புல்லட்டுங்கிற பேர் நானும் சைக்கிளும் தான். அது எங்க வேணாலும் கூட்டு போவோம், நீங்களும் அதோட சேர்ந்து பேசிட்டு ஜாலியா போயிட்டு வரலாம். எல்லாருமே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சிங்க.
1: நிச்சயமா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும் என்றும் 16 அப்படின்னா நிச்சயமா நம்ம சைக்கிள் பயன்படுத்தலாம். சீக்கிரம் வயசாகணும் அப்படின்னா தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தொடர்ந்து என்ன நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார். செந்தில்குமார் திருபோணம் சார். இன்று உலக மிதிவண்டி தினம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதலாவதாக நிறைய பேர் பேசிட்டாங்க, ரொம்ப பேசக்கூடாது, சிறப்பமா பேசிப்போம். எல்லாரும் சைக்கிள் ஓட்டுங்க. புவி வெப்பமயமாவதை தடுப்பதற்காக முக்கியமா எல்லாரும் சைக்கிள் ஓட்டுங்க. ஏன்னா பயங்கரமா வெப்பமாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் 40 டிகிரி எல்லாம் முன்னாடி போகாது. இப்ப 40 டிகிரி 42

0: டிகிரி வரைக்கும் போகுது, ரொம்ப வெப்பமாகுது. ஸோ அதனால நம்ம வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட்டுங்க, உங்களோட இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் எல்லாம் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். நன்றி.
1: இப்போ முக்கியமாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வந்து மிதிவண்டிகளை இன்னைக்கு பயன்படுத்த தான் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு வீட்டில் பெரியவங்க நம்மளுக்கு வந்து அதோடைய முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை நம்ம முழுமையாக நம்ம கடைப்பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து நம்மளுடைய உடல் நலத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக பார்த்துருக்கலாம். மருத்துவ செலவே நமக்கு தேவையில்லாமல் போயிருந்துருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம்னு நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். ஆக்சுவலாக வேல்கண்ணன்றது என்னுடைய நேமு, மயிலாடுதுறை. நான் வந்து லாக்டவுன் டைம்லேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் ஸ்கூல் டேஸ்லலாம் ஓட்டிகிட்ருந்தேன். 58 ஆவடியெல்லாம் ரெகுலராகவே போயிட்டுருந்தேன். இப்போ அந்த லாக்டவுன் டைமில் சைக்கிள் ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கேன். இதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ வெயிட் ரெடியூஸ் ஆகிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம உடம்புல ஒரு 5-6 kg வெயிட் ரெகுலராக ஓட்டிங்கனாலே வெயிட் குறையுதுங்கும் போது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலே ஜென்ரலாக அதர் டிசீஸ் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ தட் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராக சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னு எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் எடுக்கிறேன். ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டும்போது நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூ ஹாவ் டு டேக் வாட்டர், தண்ணி நிறைய அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மசில்ஸ்லாம் டைட் ஆகி மசில்ஸ் கிராம்பு வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு தண்ணி எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது சைக்கிளிங் போயிட்டு இருக்கும்போது சொட்டாகிறது எவாப்ரேட் ஆகிடும், தெரியாது நமக்கு. அதனால் கம்பல்சரி தண்ணி எடுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க. உலக மிதிவண்டி தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலையில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பொருளாதார நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தையும் நம்மளுக்கு மீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மிதிவண்டி அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இன்னொருத்தர் இருக்கா, சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் கும்பகோணம் காத்தாண்டுகிறது ஜி பிரபாரங்க சார். இந்த சைக்கிள் தினத்தில் வந்து எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சைக்கிள் தேடி போகணும். எப்போ வேணாலும் பணம் காசு சம்பாதிச்சிக்கலாம். நம்ம ஆரோக்கியத்தை வந்து இந்த நேரம் இந்த நிமிஷத்தில் சம்பாதிக்கிறது வந்து உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் இப்போ இந்த காலகட்டத்தில் சைக்கிள் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால தினமும் எல்லாரும் ஒரு அரை மணி நேரமாக சைக்கிள் ஓட்டணும் எடுத்துக்கிறேன்
1: சார். ஆனால் சைக்கிள் ஓட்டணும், ஆனால் நம்ம வந்து உண்மையிலேயே இங்கே வந்துருங்க. அத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளில் தான் வந்திருக்கீங்க, அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். உலக மிதிவண்டி தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நேரலையில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் நேர்களே. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம், அதுவும் சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு அதுவே கிடைக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைக்கிள்லாம் இப்போ போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஓட்டினோம்னா 1 ரூபாய் என்னுடைய வயசுக்கெல்லாம் சின்ன வயசில் எடுத்து வாடகை கொடுத்து ஓட்டின அந்த ஞாபகம்லாம் வருது. அது முக்கியமாக அந்த குரங்கு பிடல் போட்டுட்டு ஓட்டுறது, நம்மளுடைய கை கால்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், உண்மையிலே அந்த சின்ன வயசு எப்படி ஓட்டிருப்பாங்கன்ட்டு. நம்மளுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்கள்லாம் ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்கும், நம்மளுடைய உடல் தெம்பாகவும் இருந்திருக்கும். முக்கியமாக இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நிறைய இதுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் சைக்கிள் மாதிரி ஒரு இதுதான் இருக்குது, நடக்கிற மாதிரியே நடந்து ஓடுற மாதிரியே இதெல்லாம் இருக்குது. ஆனால் இயற்கையாகவே நம்மளுக்கு அது செயற்கையாக படைக்கப்பட்டதாக ஒரு சைக்கிளாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு இயற்கையோடு ஒத்து வாழ்கிறதுக்கு அந்த சைக்கிள் நமக்கு வந்து உதவுதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அதிகமா நம்ம மிதிவண்டி பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல பொருளாதார அந்த சிக்கலும் நமக்கு இல்லாம போயிடுது. சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே முக்கியமா ஒரு பெரிய ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கிட்டு இந்த தினத்தை உலகம் முழுக்க இந்த நாள்ல வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சிறப்பு நாளில் ஒட்டி தான் இன்னைக்கு காரைக்கால் பண்பலை கும்பகோணத்துல இருந்து ஒரு நேரலையே கொடுத்தது. எல்லாரும் சைக்கிள் ஓட்டுங்க, வாழ்க்கையில மென்மேலும் வளருங்க, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே கே பரந்தாமனோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்கெட் வழங்கிய காலை காம்போ. இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் உலக சைக்கிள் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை கும்பகோணம் மகாமக குளம் அருகில் இருந்து நேரலையாக உலா வந்தது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து.

0: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்.
1: முத்து சைக்கிள் மார்க், நாகேஸ்வரன், வடக்கு வீதி, கும்பகோணம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கினர்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

0: துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பொருள்கள் வாங்கி வச்சிருக்கோம். ஈவன் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா கூட நிறைய வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வாங்கி வச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம சரியா பயன்படுத்திருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்கியிருப்பீங்க. அதுல நம்பரை போட்டுட்டு அந்த கிரீன் கலர் பிரஸ் பண்ணி பேசுறோம், ரெட் கலர் பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணி பையில வச்சிருக்கோம். சோ ஏன் அதுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, அதனால நம்ம பயன்படுத்தல. தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. இந்தியாவில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வளர்ச்சிகள் வந்திருக்கு. எது எங்க நடந்தாலும் சரி, அதை நம்ம வீட்டுல உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கு ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முழுசா பயன்படுத்திருக்கோமா அப்படின்னா, நம்மளே நம்மள முழுசா பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் போன் வச்சிருக்கிறது அது ஒரு பெரிய ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மொபைலை வச்சு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஆனா அதை வச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம். ஒரு காலத்துல ஒரு புக்கு வேணும் அப்படின்னா லைப்ரரியில போய் ட்ரே ட்ரைவா பார்த்து புக்கை தேடி எடுத்துட்டு வந்து பக்கம் பக்கமா படிச்சு ஒரு விஷயத்த கத்துப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டா போய் இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்க முடியுது. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா டிக்ஷனரியை போய் பக்கம் பக்கமா பெரட்டி அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு அந்த வார்த்தையை டைப் பண்ணா அடுத்த நிமிஷம் இந்த மொழியில வேணுமோ அந்த மொழியில உங்களுக்கு அதோட அர்த்தம் வருது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத நம்ம முழுசா பயன்படுத்தணுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, ஆம்பூர்ல ஒரு ஷூ தயார் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷூவை வந்து பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு பல மேலை நாடுகளுக்கு போய் அவங்க காட்டி ஆர்டர் எடுத்துட்டு வரணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அந்த ஷூவை இங்க தயார் பண்ணி இங்க இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா அவங்க காட்டி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் பணம் எல்லாத்தையும் மிச்சப்படுத்தி இங்க இருந்தே அந்த ஆர்டர் ஓகே பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பார்த்த மொபைல் போன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால நம்ம ஒர்க் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புது கான்டாக்ட் கிடைக்குது, அதனால வந்து நமக்கு ஒரு புது பிசினஸ் கிடைக்குது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃபெக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருந்த இடத்துல இருந்து உலகம் ஃபுல்லா நம்மள வந்து அடையாளப்படுத்திக்க முடியும். அதே போல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஷெடியூல் இருக்கு, அந்த ஷெடியூலை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா நம்மளுடைய ப்ரோக்ராம் எதுவுமே டிலே ஆகாம போக முடியும். அலாரம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம யாராவது பர்த்டே விஷ் பண்ணணும் இல்ல வெட்டிங் டே விஷ் பண்ணணும் அதுல வந்து அந்த ஷெடியூல்ல நம்ம வந்து கொண்டு போய் போட்ட முடியும். குழந்தைங்களுக்கு வந்து நார்மலா மொபைல கேம் விளையாட கொடுக்க மாட்டோம். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மொபைல்ல கேம் விளையாட கொடுங்க. அதாவது கேம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூளையை தூண்டி விடுற மாதிரி, சயின்டிபிக்கா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி கேம் கொடுத்து விளையாட சொல்லும்போது அந்த கேமை வந்து எப்படி பாத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி கோத்ரூ பண்றது, அதே மாதிரி இந்த கேம் விளையாடும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வா இருக்காங்க, எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு அடுத்தது என்ன வருங்கிறத யோசிக்கிறாங்க, எங்கேயுமே முடங்கி போனா அதுக்குல இருந்து வேற புது ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த கேம்ல எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட அவங்க ஒர்க் பண்றாங்களோ விளையாடுறாங்களோ அதே போல லைஃபையும் ஃபேஸ் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, எண்ணற்ற வந்து சிந்தனைகளை தூண்டக்கூடிய கதைகள் இருக்கு, மோட்டிவேஷன் பாடல்கள் இருக்கு. இது எல்லாமே மொபைல எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், சிந்தனைகளும் மாறுபடும், புதிய சிந்தனைகளோட

0: புதிய பரிமாண வளர்ச்சியோட அந்த குழந்தைங்க வந்து புதிய உலகத்தை படைப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்போடு. நேரம் 8:05:40.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கோபால் பல்பொடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை, துளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2 9 9 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. இன்றைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் கடல்சார் இடஞ்சார் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படிங்கிற கேள்வியோட நம்ம ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். இதற்கான விடைகளையும் வந்து நேயர்கள் வந்து தங்களுடைய கமெண்ட்டாக நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கலாம். காரைக்கால் பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் நேர யாரைங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன பாட்டு சார் வேணும்? பாடல் கேட்கலாம். விளம்பரத்தினை தொடர்ந்து நன்றி. கரைகால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் கோபால் பல்பொடி, வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தெரியாத
6: லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: அணு மருத்துவமனை,
4: இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்று காலை பெருமாள் உட்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை ஹனுமந்த வாகனம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி அருள்மிகு குளந்தாளம்மன் அருள்மிகு முனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று இரண்டாம் காலை யாக பூஜை. தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி சதய திருவிழாவில் இன்று பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதி உலா. நாகப்பட்டினம் வடுகச்சேரி கோட்டூர் அருள்மிகு செல்லமாரியம்மன் ஆலய வைகாசி விழாவில் இன்று அம்மன் வீதி உலா காட்சி. நாகப்பட்டினம் தெற்கு பொய்கை நல்லூர் அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில் விசாக பெருவிழாவில் இன்று யாகசாலை பூர்த்தியுடன் அபிஷேகம். திருப்பனந்தால் ஆதி குமரகுருபர சுவாமிகள் ஆண்டு மகேஸ்வர பூஜை திருநாளில் இன்று இரவு திருவிழா காட்சி. சேவை செய்திகள் கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலையில் நாம் அணிந்திருப்பது துள்ளி வரும் பாட்டு. நேர்கிட்ட பாடல் இதோ.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேவை செய்திகள். நாச்சியார் கோவில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் இன்று இரவு தேரில் அம்பாள் நின்றிருந்த திருக்கோலம். கும்பகோணம் தாலுகா நாதன்கோவில் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில்

0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் இங்கே பேசுறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு தர்பார் பாட்டு மேடம். ஒரு பாட்டு மேடம், இந்த பாட்டு வேணும். நன்றி மேடம்.
0: நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன் சொல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி வழங்கும் அடாசக்க அடாசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சிஎஸ்எட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
10: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
9: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
10: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
9: முத்து சைக்கிள் மார்க். நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.

0: சும்மா கீழ்
1: துளி விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
2: வணக்கம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நான் சிவா.
1: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
2: விடுதலை படத்துல இருந்து வழி நடுவ காட்டுமல்லி.
1: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
2: இந்த பாட்டு வால்மீகி சார்.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: கரைக்கால் பண்பலை 100.3 நவனித்திருப்பது துள்ளி வரும் பாட்டு. நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் அப்படிங்கிற தலைப்பில் உலாவர இருக்குங்க. நேயர்கள் வந்து பங்கெடுத்து மிதிவண்டி சார்ந்த தங்களுடைய நினைவுகளை வந்து மீண்டு எடுத்து இந்த மீளா நினைவுகளாக நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் காரைக்கால் நேருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோபால் பல்புடி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி நேரம் 8:30 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம் மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியை வழங்குவார் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மா
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட்ஸ் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி

0: தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேர்க்குடி அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ரெஜிஸ்கா பேசுறேன்.
0: என்ன பாடல் மா வேணும் நிகழ்ச்சியில?
1: ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கோம்.
0: சரி, நன்றிமா.
1: நன்றி.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பால்பொடி, ஆர்கே ஜிண்ணை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, முத்து சைக்கிள் மார்ட், கும்பகோணம்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கே ஜிண்ணை
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
8: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
7: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
7: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மா
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மாற்று வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார் நிகழ்ச்சிக்காக?
1: வேளாக்குடி ரமணா சகாதேவன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: தானா சேர்ந்த கூட்டம் படத்துல சொடக்கு மேல பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி. மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்புலம் லிங்கப்பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுலரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
3: இன்னும்
2: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: துளி விரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையுடன் அமர்ந்திருக்கிறோம். தொடர்புடைய நேயரை இங்கே பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரை இங்கே பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேரல மேடம்.
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல் சார்?
1: எனக்கு வந்து தங்கப்பூவே அப்படின்னு மதராசி படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க. இந்த பாட்டு எல்லாருக்காகவும் மேடம்.
0: நன்றி சார்.
2: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
3: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
2: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.

0: பெரிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் வந்து துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் ஒரு கேள்வியோட கடல்சாடி இடஞ்சார் திட்டம் இதை வந்து இந்தியாவில்

0: அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? எம்எஸ்பி, மெரைன் ஸ்பேட்சியல் பிளான். இதை அறிமுகப்படுத்தினா இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படிங்கிற கேள்வியை முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருந்தோம் போஸ்டர் கூட. இதற்கு சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், டிஆர் பாட்டி நிரவி நச்சுப்பிள்ளை குடும்பம், அப்புறம் வந்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஜகபர் சாதிக் நாகூர், விளக்கப்பாடி செந்தில் முருகன், தானி கோட்டகத்திலேருந்து ரவிக்குமரன், நாகூர் முகமது ஜலீல், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், வலங்கைமான் துரை, நளினி சங்கர் டிஆர் பட்டினம், இரவஞ்சேரி சாகுல் ஹமீது, பேரளம் செந்தில் கண்ணன், அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், மதுரை சண்முகசுந்தரம், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, சுரேஷ் கடலூர், காரைக்கால் பிரகாஷ், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அதம்பார் கலைச்செல்வி, அரியலூர் வீரதுரை, விருதாச்சலம் அரசர்குடி ஜான், அவரிக்காடு வித்யா வீரமணி, ஆயக்காரன்புலம் பழனிவேல், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், அகரகொந்தகை சபரிஷ் செந்தில்வேல், காரைக்கால் நளினி, சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, உட்கோட்டை பரிமலா வேல்முருகன், கோவி இளவரசன் பஞ்சநதி குளம், குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி, திண்டுக்கல் ஐயலூர் வைரப்பிள்ளை, நாகராஜன் மேட்டுப்பாளையம், டி மடப்புரம் வேல்முருகன், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, காரைக்கால் ஸ்ரீதர், கோமல் பிரியா பிருந்தா ஐஸ்வர்யா மணிகண்ணன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன். இப்படி எல்லா நேயர்களும் வந்து சரியான விடை நம்ம முகநூல் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. சரியான விடை தெரிவிச்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனால் வந்து விடை என்ன அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலையே மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதற்கான சரியான விடை ஒடிசாங்க. ஒடிசா தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அதாவது கடல்சார் திட்டத்தை, இடஞ்சார் கடல்சார் திட்டத்தை வந்து இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ஒடிசா. நீல பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் கடல் கடலோர வளங்களின் நிலையான மேலாண்மையை நோக்கமாக கொண்ட கடல்சார் இட திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தின முதல் மாநிலம் ஒடிசா. இரண்டாம், அதாவது வந்து இது வந்து கடல்சார் இயக்கத்தையும் நீல பொருளாதாரத்தையும் முன்னெடுக்கிறதும் வளப்படுத்துறதும் தான் இதனுடைய நோக்கங்க. கடல்சார் இடஞ்சார் திட்டமிடல் என்பது தரவுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டமிட்ட கருவி. இது கடல் பகுதிகளை வரைபடமாக்கி மீன்பிடித்தல், சுற்றுலா, கப்பல் போக்குவரத்து, பாதுகாப்பு, எரிசக்தி திட்டங்கள் இப்படி பல மண்டலங்களை ஒதுக்கி இதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக மாநில அரசு புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினுடைய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த முன்னெடுப்பானது பொருளாதார வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு சமநிலைப்படுத்துவதையும் கடல் வளங்களின் நீட்டித்த பயன்பாட்டை உறுதி செய்வதையும் நோக்கமாக இருக்கு. இது நீல பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் ஆதரிக்குதுங்க. அதே போல இந்த முன்னெடுப்பானது 2019 தொடங்கப்பட்ட நீட்டித்த கடல் மேலாண்மை குறித்த இந்தியா நார்வே ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தினுடைய முதல் கட்டமானது புதுச்சேரி லட்சத்தீவிலையும் செயல்படுத்தப்பட்டதுங்க. கடல்சார் இடஞ்சார் திட்டத்தின் அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் ஒடிசா. காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது குடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்சில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
10: நேயர்கள்
0: கேட்க இருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
11: காரைக்கால் GL மருத்துவமனை
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: GL மருத்துவமனை
12: காரைக்கால்.
13: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
14: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
15: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
14: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
15: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
16: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
17: இப்ப வந்து குழந்தைகள் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ லீவ் டேஸ் அப்படின்லாம் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்குறாங்க, ஒரு சன்லைட் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. ஸோ விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, ஸோ இம்யூனிட்டி பவர் நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, போதுமான அளவு தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான், இல்லைன்னா தவறான புரிதல்னால அதிகமான தண்ணி குடிக்கிறாங்க. சில பேர் கேட்டால் 3-5 liters ஆஃப் வாட்டர் கூட குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும்தான் நம்ம குடிக்கணும். அதோட நம்ம வந்து எடுக்கிற உணவு வந்து ஆரோக்கியமானதா, இயற்கை சார்ந்த உணவா நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இயற்கை சார்ந்த உணவு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பழங்கள், காய்கறிகள், விதைகள், நார்சத்து மிகுந்த இன்யுலின் அண்ட் பெக்டின் அதிகம் உள்ள வெங்காயம், பூண்டு, பழைய சாதம், இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா குடல்ல வந்து நார்சத்து வந்து என்ன செய்யும், அந்த குடல்ல இருக்கிற நுண்கிருமிகளுக்கு உணவா இருக்கும். அதே சமயம் அந்த நுண்கிருமிகளோட வளர்ச்சினால நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமா ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும், அதாவது செரோட்டோனின், டோபமின், இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகும். நம்ம குடல்ல தான் விட்டமின் B12 சிந்தசிஸ் நடக்குது. விட்டமின் B12 வந்து ரொம்ப அவசியம் ஹெல்த்துக்கு. அதே சமயம் இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிறது வந்து சிறு குடல்ல செரிமானம் ஆகாது, பெருக்குடல்ல போய் தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அந்த சிந்தசிஸ், விட்டமின் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா உணவை வந்து மருந்து மாதிரி நம்ம சாப்பிடணும். ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற அந்த கான்செப்டில் நம்ம வந்து உணவை எடுத்துக்கணும். அதாவது

0: இயற்கை மருத்துவத்தில் நம்ம வாட் டு ஈட், வென் டு ஈட், வேர் டு ஈட், ஹவு டு ஈட், வை டு ஈட் அப்படின்ற அஞ்சு கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக இந்த உணவை எடுக்கிறோம், இப்போ நம்மளுக்கு பசிக்குதா, பசிக்கிற நேரம் தான் நம்ம சாப்பிட்றோமா, தேவையான அளவு தான் சாப்பிட்றோமா, இல்லை டேஸ்ட்டுக்காக அதிகமாக சாப்பிட்றோமா, இதெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் அவேராக நம்ம இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத உடல் பருமனை வந்து தவிர்க்க முடியும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல்
1: பருமனால தான் வந்து இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாமே வருது டாக்டர்.
0: கண்டிப்பா, ஏன்னா நம்ம அட்ரினல் கிளான்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த கார்டிசோல்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது இல்லையா, அந்த கார்டிசோல் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு அந்த அடிபோஸ் டிஷ்யூஸ் வந்து அந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு அடி வயிற்றுல தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுனால அடி வயிற்றுல உங்களுக்கு வந்து ஒரு சுற்றளவு அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து அது ஒரு என்கம்பரன்ஸ் தான், அது அந்த இடத்துல இருக்கிற அந்த செயல்கள் எல்லாமே தடைபடுது, ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, கர்ப்பப்பையை சுற்றி அந்த கர்ப்பப்பை சதை வளர்ச்சி ஏற்படுறது, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கு வழிவகுத்து, சின்ன குழந்தைங்களையே டிஸ்மெனோரியா இஷ்யூஸ்லாம் இப்போ பார்க்குறோம், சின்ன குழந்தைங்களையே வயிற்று வலி வருதுன்னா இது எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனாலையும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகுறதுனாலையும் தான் நம்மளுக்கு வந்து உருவாகுது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். திசையெங்கு மூலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஆர்கேஜி நெய் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
0: இன்றைய தலைப்பு உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை. இந்த தலைப்பில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் ஏற்றலாம்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிகள் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள தலைப்பு உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை. இந்த தலைப்பில் நம்முடைய நேயர்கள் ஏராளமானவர்கள் அவர்களுடைய நகைச்சுவை குறித்து பதிவிட்டிருக்காங்க. இதுல தொடக்கமா கலாவதி ராஜமோகன் அனுப்பியிருக்காங்க எரவாங்குடியில இருந்து. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், சம்சாரம் அது மின்சாரம் படத்துல கிஷ்மு ஆங்கிலத்தில் பேசுவார், அதற்கு மனோரமா தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு இல்ல வச்சுக்காதீங்க, நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியாது, நான் பதிலுக்கு இங்கிலீஷ் பேசினா யாருக்குமே புரியாது, கண்ணம்மா கம்முனு கடை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க.
1: அதுபோல் அடுத்ததாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க, எனக்கு வந்து இந்த நாகேஷ் அவர்கள் நடித்த சாது மீரண்டால் இந்த காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், காமெடி மற்றும் த்ரில்லிங் கலந்த படமாக இருக்கும், ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா சிரிக்க ஆரம்பித்து முடிவு வரை சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க, சந்திரமுகி படத்தில் அரண்மனைக்குள் ரஜினியும் வடிவேலுவும் செல்லும்போது நடக்கும் அந்த நகைச்சுவை காட்சி எனக்கு பிடித்தது அப்படின்னு நினச்சிருக்காங்க.
1: அதே போல் அடுத்ததாக அனுப்பியிருக்காங்க ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, எனக்கு கரகாட்டம் பக்காரம் படத்தில் வர அந்த வாழைப்பழ காமெடி ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: காரைக்கால் திருமலை ராயன் பட்டினத்தில் பிறந்த மதிப்பிற்குரிய உயிர் டனால் தங்கவேல் அவர்கள், அவ்வளவுதாங்க காரைக்கால் மேலவூடுதுறை எஸ் சோபு விஜயராகவன் அவங்கள பற்றி குறிப்பிட்டிருக்காங்க.
1: அதே போல வைதேகி காத்திருந்தாள் படத்துல அந்த பட்டர் மாஸ் லைட்டு வீலு பெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, ஐயாவடி அசோக்குமார் கனிமொழி
1: அந்த தகவல் படிச்சாச்சு.
0: ஆ சரிங்க, வைதேகி காத்திருந்தாள் படத்துல வந்து காட்டுமன்னார் கோயில்

0: மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய வாழைப்பழம் நகைச்சுவை எனக்கு மிகவும் பிடிக்கும். கவுண்டமணி செந்தில் நடிப்பு மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
1: அதே போல் அதே திரைப்படத்தில் வர அந்த காமெடி எனக்கும் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி நாகூர் ஜகபர் சாதிக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அனுப்பியிருக்காங்க, எனக்கு வந்து நம்பர் ஒன் சார், பேங்க்ல நான் போய் லோன் கேட்டேன், அவங்க என்ன சிங்க சிங்கமா அவமானப்படுத்திட்டாங்க சார். அடைச்ச ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு லோன் வேணும்னா சொத்து பத்திரம் பேங்க் பேலன்ஸ் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் வேணும், பக்காவாக இருக்கணும்னு சார்னு சொன்னாங்க. அதே போல் அடுத்து நம்பர் டூ, இதெல்லாம் இருந்தால் தாங்க எதுக்கு, இதெல்லாம் இருந்தால் நாங்கள் எதுக்கு சார் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, இது வடிவலோட ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி குழஞ்சப்பன் அந்த டைலாகாகவே டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த் அனுப்பியிருக்காங்க, எனக்கு பிடித்த நகைச்சுவை படம் கரகாட்டக்காரன் படத்தில் எல்லா காமெடியும் சிரிக்காம இருக்கவே முடியாதுன்னு நினைச்சிருக்காங்க.
1: அடுத்ததா தெல்லானா மோகனாம்பாள் படத்துல வர அட்டையங்கப்பா ஆட்ட ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு பாலையா சொல்லுவாரு பாருங்க, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே அருமையா இருக்கும். அந்த படம் ஃபுல்லா காமெடியும் நல்லா இருக்கும், படமும் நல்லா இருக்குங்க அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க.
0: திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க, நம்பர் ஒன், ஏங்க வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா பாத்திரத்தை எல்லாம் விற்கிறீங்க.
1: சரி,
0: நம்பர் டூ, என் பையன் மெட்ராஸில் சினிமாவில் சின்ன சின்ன பாத்திரத்தில் நடிக்கிறானா?
1: பெரிய பாத்திரத்தான்
0: செலவுக்கு படம் அனுப்ப சொன்னா வீரசுந்தரி அனுப்பிச்சிருக்காங்க.
1: அடுத்ததா வந்து அனுப்பியிருக்காங்க, எனக்கு நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவங்களோட நகைச்சுவை எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி நிரவி நச்சப்பிள்ளை அனுப்பியிருக்காங்க.
0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் வாழைப்பழம் காமெடி தாங்க, முத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் நடிச்சிருக்காங்க.
1: அடுத்ததா வந்து எம் ஆர் ராதா நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த ரத்தக்கனி திரைப்படத்துலலாம் பேசும் நகைச்சுவை. அட்டே எங்கப்பா போடுறது தான் போடுறீங்க, கறி குழம்பு சோறாக போடுங்க அப்படின்ற அந்த வசனத்தெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அரியலூர் உட்கோட்டை பரிமலா வேல்முருகன்.
0: விருத்தாச்சலம் அரசகுழி ஜான், இருவருக்கும் காலை வணக்கம், வடிவேலுவின் கிணத்தை காணும் காமெடி தாங்க அனுப்பிச்சிருக்காங்க.
1: அதே போல் எனக்கு வந்து நகைச்சுவையில் வந்து தங்கவேல் மதுரம் இவங்களோட கல்யாண பரிசு படத்தில் மன்னாரன் கம்பெனி இந்த நகைச்சுவை வந்து எனக்கு பிடிக்கும். நாகூர் முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்து கேங்கஸ் படத்தில் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் அனுப்பியிருக்காங்க, எனக்கு பிடித்த நகைச்சுவை காலம் மாறி போச்சு திரைப்படத்தில் பொண்ணு பார்க்க போகும்பொழுது மொத்த மூணு பொண்ணு சொன்னீங்க, இரண்டு பொண்ணு பார்த்தாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு வர சொன்னா அவங்களையும் சுந்தரராஜன் கேட்கும் பொழுது வெண்ணிலை ஆடைமுறுத்தி அவர் சொல்லுவார், இந்த நகைச்சுவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
1: அதே போல் அடுத்ததாக வந்து கண்ணாடி நகைச்சுவை பிடிக்கும், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டே இந்த முகத்தை பார்த்து தானே பயந்து ஓடுறது, இந்த நகைச்சுவை ஹைலைட் அப்படின்னு சொல்லி அதில் பிரபலமான வசனம்னு சொல்லி அதெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்க. டேங்கப்பா என்ன ஒரு அழகு
2: அப்படின்னு
1: வடிவேலினுடைய அந்த நகைச்சுவை பிடிக்கும்னு திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகு ஹமீத் ராஜா அனுப்பியிருக்காங்க.
0: நேயர்களே, இது ஆர்கேஜி நெய் வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்க்,
5: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான் பிஎஸ்சி ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
4: கற்பகம் சைக்கிள் மார்க் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த அவர்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை அனுப்பிச்சிருக்காங்க. திருபுவனம் ரவி லட்சுமி சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி சேர்ந்து நகைச்சுவை. ஆத்துல வர தண்ணி இனிப்பா இருக்கு, ஆனா கடல்ல தண்ணி உப்பு கரிக்குது, என்ன சொல்லுங்க கண்ணே என்ற உரையாடல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது நினைச்சிருக்காங்க.
5: அடுத்ததா வந்து உண்மையை மாறி மாறி சொல்றவங்க தெய்வத்துக்கு சமோ அப்படின்னு வடிவேலு தங்கச்ச பொண்ணு பார்க்க போவாங்க இல்லையா கவுண்டமணி செந்தில், அந்த காமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருவாரூர் கேக்கரை குமார் அனுப்பியிருக்காங்க.
4: சூரியன் படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எரவாஞ்சேரி ஷாகுல் அதை அனுப்பியிருக்காங்க.
5: அதே போல அடுத்ததா தம்பி, வணக்கம் தம்பி, ஒரு டோக்கன் ஒன்று போடுங்க சைக்கிளுக்கு, 50 பைசா 100 ரூபா, காருக்கு 500 ரூபா, ட்ரெயினுக்கு 1000 ரூபா, ஃப்ளைட்டுக்கு 5000 ரூபா அப்படின்ற காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரியலூர் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து
4: செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்தில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு பெயிண்டர் விஜய் அப்பன் திஸ் கூட்டணியை ரொம்ப விட்டு பிடிக்கும், இன்னும் எல்லா பிரச்சனையும் நிறைய பாட்டு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க.
5: அதே போல் நாகேஷ் நடித்த இந்த காதலிக்க நேரம்ல படத்தில் பாலையா கிட்ட கதை சொல்றப்ப அந்த மாந்தோப்பு கிளியோ படத்துல வந்து சுருளிராஜனுடைய நடிப்பு, கரகாட்டக்காரன் இப்படி நிறைய படம் பிடிக்குங்க, அது இந்த கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க.
4: எனக்கு வந்து மஜ்னு படத்துல நகைச்சுவை சின்ன கலைவாணன் விவேக் சார் கரெக்டா 19 ரூபாய் நோட்டு தானே அந்த நகைச்சுவை பிடிக்கும்னு செல்வம் கோவனூர்ல இருந்து நினைச்சிருக்காங்க.
5: அடுத்ததான் வந்து தன் பையனுக்கு உடம்பு சரியில்லப்ப டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறப்ப, அதாவது சைக்கிள்ல நாட்டு மருந்து வித்து வரும் நபர்கிட்ட 1 ரூபாய்க்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்பாரு பாருங்க, 4 மாத்திரை ஒன்னு சேர்த்து 5 குடும்பாரு. அந்த அளவுக்கு கஞ்சனா நடிச்சிருப்பாரு மாந்தப்பு கிளியில சுருளிராஜன். இந்த காமெடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க.
4: ஆரூர் ஜெயமணி அனுப்பியிருக்காங்க. நடிகர் வடிவேலு நடித்த படம் பேர் தெரியல, ஆனா கோடி 65,
5: ஒவ்வொன்றத்திலும் 20 கோடி
4: அந்த நகைச்சுவை அனுப்பியிருக்காங்க.
5: அடுத்ததா ஆச்சி, அடுத்து அதம்பார் கலைச்செல்வி அனுப்பியிருக்காங்க. மனோரமா நடிச்ச அந்த சம்சாரவாத மின்சாரத்துல கனமா கம்முனு கட, இந்த நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
4: ஆமா, எனக்கு ஆதவன் திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேல் காமெடி ஜிகர்தண்டா தூது, இந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவாரூர் மருதம்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் அனுப்பியிருக்காங்க.
5: அடுத்ததா விவேக் சாரோட நகைச்சுவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அருமையாகவும் இருக்கும் விழிப்புணர்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் நாகராஜன் அனுப்பியிருக்காங்க.
4: நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க. நகைச்சுவை திலகம் தங்கவேல் மதுரம் ஆகியோரின் கல்யாண பரிசு படத்தில் மன்னாரன் கம்பெனி மேனேஜர் நகைச்சுவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
5: அதே போல அடுத்ததா ரசீது இருக்குங்க, கிணறு வெட்டின ரசீது இருக்கு, கிணத்த காணும் இந்த நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விருத்தாச்சலம் அரசு ஜான் சொல்லியிருக்காங்க.
4: சரிங்க, திருவாரூர் குடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா
5: இது படிச்சாச்சு.
4: சரிங்க, அடுத்து தொடர்ந்து எனக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி பிடிக்கும். வைதிகை காத்திருந்தால் படத்தில் அனைத்து காமெடியும் எனக்கு பிடிக்கும்னு நெடுஞ்செழியன் இளங்கண்ணியில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க.
5: அதே போல டெலக்ஸு கீ எங்க இருக்கு, இந்த மாதிரி வந்து படத்தில் வர நகைச்சுவை அருமையா இருக்கும். இதை வந்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்காங்க.

0: இது ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் பண்புலை 100.3. நேரம் 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
5: நேயர்கள் கேட்க

0: விருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் 3, வரலாற்றில் இன்று. இன்று உலக மிதிவண்டி நாள். 2018 ஏப்ரலில் ஐக்கிய நாடுகள் பொது சபை இந்த நாளை பன்னாட்டு நாளாக அறிவித்தது. உலக மிதிவண்டி நாளுக்கான ஐக்கிய நாடுகளின் தீர்மானம், 200 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த மிதிவண்டிகளின் தனி சிறப்பு, நீண்டகால பயன்பாடு, பல்திறன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு எளிமையான, மலிவான, நம்பகமான, சுத்தமான போக்குவரத்து கருவி என்பதை அங்கீகரித்தது. இன்று உலக மிதிவண்டி நாள்.
0: ஜெர்மனியை சேர்ந்த ஓட்டோலோவி என்ற பெயர் கொண்ட மருந்தியலாளர் மற்றும் உதவி உளவியலாளரின் பிறந்த தினம் என்று 1873 இவருடைய கண்டுபிடிப்பான அசிட்டலைன் கோலின் கரிம சேர்மம் மருத்துவ சிகிச்சையை மேம்படுத்த உதவியதாக கருதப்படுகிறது. இக்கண்டுபிடிப்பிற்காக 1936 சர் ஹென்றி டேல் அவர்களுடன் உடல் இயங்கியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அடுத்ததாக ரேமண்ட் பெர்ல், அமெரிக்க உயிரியலாளரான இவரின் பிறந்த தினம் என்று 1879 உயிரியல் முதுமையியலின் நிறுவனர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் தனது ஆய்வு கட்டுரைகள், ஆவணங்கள் என்று ஏராளமாக எழுதியுள்ளார். அத்துடன் அறிவியலை பிரபலப்படுத்துவதிலும் பரப்புவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்துள்ளார்.
5: இன்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள். 1924 ஜூன் 3 இதே நாள் திருக்குவளையில் முத்துவீலுக்கும் அஞ்சுகும் அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தவர். எழுத்தாளர், அறிவியலர், அரசியல் என பன்முகம் கொண்டவர். 75 திரைப்படங்களுக்கு கதை வசனம், 15 நாவல்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகளையும் படைத்துள்ளார். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் இன்று.
0: நவீன புவியியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர், மருத்துவர், வேதியியலாளர், இயற்கையாளர் ஜேம்ஸ் கூட்டன் அவர்களின் பிறந்த தினம் என்று 1726. புவியின் சீரமைப்பை யூரிஃபாரட்டோனியனிசம் என்னும் அடிப்படை கோட்பாட்டை முதன் முதலாக வகுத்தவர். பூமியின் மேல்தட்டின் இயல்புகளை ஆராய்ந்தவர். புவி இப்போது இருப்பது போல எப்போதும் இருந்து வருகிறது என்ற கருத்தை சொன்னவர். ஆர்ச்சி பால்ட், விவியன் ஹில், இவரின் நினைவு தினம் என்று 1977. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த உடற்கூறு அறிஞர் இவர். உயிர் இயற்பியல் செயல்முறை ஆய்வுகள் செய்வதற்கு கட்டமைப்பு நிறுவியவர்களில் ஒருவராக கருதப்படும் இவர் உடல் இயக்கவியல் மற்றும் மருத்துவத்திற்கான விளக்க சோதனையில் தசைகளில் ஏற்படும் வெப்பம் பற்றி ஆய்வுக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டார். 20வது நூற்றாண்டில் தோன்றிய தமிழறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவரான முனைவர் இரா திருமுருகன் அவர்களின் நினைவு தினம் என்று 2009. இயற்றமிழும் இசை தமிழும் வல்ல அறிஞர். குழல் இசைப்பதிலும் வாய்ப்பாட்டிலும் சேர்ந்தவர். புதுச்சேரி அரசு பள்ளியில் பலகாலம் ஆசிரியராக தமிழ் பணி ஆற்றியவர். தமிழ் இலக்கணத்தில் இசை தமிழும் ஆர்வமுடைய இவர் இலக்கண ஆய்வு தொடர்பாக 21 நூல்களையும், இலக்கண ஆய்வு தொடர்பாக 3 நூல்களையும், இசை தமிழ் தொடர்பாக 4

0: நூல்களையும் பாட நூல்கள் நான்கினையும் இடப்பெயராய்வு நூல் 17 தமிழ் பாடல்களையும் இயற்றியுள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்
0: நிகழ்ச்சியில் பிடித்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர்களும் வந்து வருஷத்தெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச நல்ல நல்ல நகைச்சுவையெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. அடுத்ததா வந்து யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா,
4: காரைக்கால் நளினி. நகைச்சுவை என்றாலே ரசிக்கக்கூடிய ஒன்று. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால் அனைத்து நகைச்சுவையுமே எனக்கு பிடிக்கும் நினைச்சிருக்காங்க.
0: அடுத்து டயட் இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணிட்டேன், ஆனால் திங்கக்கிழமை மட்டும் எனக்கு வாழ்க்கையில் வரவே மாட்டேங்குது. அதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வந்துடுதே. இந்த நகைச்சுவை எனக்கு பிடிக்குங்க. வயிற்றுலேருந்து திட்டச்சரி நிஷான் ஹலி.
4: ஓ சரி சரிங்க. எனக்கு பிடித்த நகைச்சுவை கரகாட்டகர் படத்தில் அந்த காரை யார் வச்சிருந்தா அந்த நகைச்சுவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து செங்குந்தபுரம் இளங்கோவன் அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்ததான் வந்து தங்கவேலு அவங்களுக்கு நிகர் அவரே. அவர் நடித்த எல்லா படமும் சிரிப்பு சிந்திக்க வைக்கும் பிடிக்கும் அப்படின்னு திருப்பனந்தால அசோகன் பெரியசாமி அனுப்பியிருக்காங்க.
4: அடுத்தது டிஆர் பட்டினம் நளினி சங்கர் அனைத்து நகைச்சுவைகளும் பிடிக்கும் நடிச்சிருக்காங்க. வண்டி சக்கரம் என்று சிவகுமார் நடித்த படம், அதில் சுருளிராஜன் ஜவுளி கடைக்குள் சென்று மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கும் காட்சி நான் ரசித்தவை. வலங்கைமான் ஆட்டோ துரை அனுப்பியிருக்காங்க.
0: அதே போல் அடுத்ததாக வந்து காவலன் படத்தில் வர அந்த வடிவேலு காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி அனுப்பியிருக்காங்க. அதே போல் அடுத்து நல்லம்பல் சேக்கலாவதின் அனுப்பியிருக்காங்க. அவ்வளவு சத்தமாவா கேட்குது, ஒரே மேகமூட்டமாக இருக்குதே, இந்த நகைச்சுவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
4: புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. எனக்கு பிடித்த நகைச்சுவை என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை, நல்லா சிந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
0: அடுத்ததா தேங்காயில பாம் வச்சுட்டாங்க அப்படின்னு.
4: இது யாரு?
0: பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்வமணி அனுப்பியிருக்காங்க.
4: அவரிக்காடு வித்யா வீரமணி அனுப்பிச்சிருக்காங்க. காதலன் படத்துல வரக்கூடிய காமெடி அனுப்பிச்சிருக்காங்க.
0: இந்த தகவல் சொல்லியாச்சு. அதே போல அடுத்ததா வந்து அனுப்பியிருக்காங்க சம்சாரம் அது மின்சாரம் படத்துல விசு அவங்க கிட்ட மனோரமா பேசும்போது எப்படி இருக்கும்.
4: ஆமா,
0: இப்படி பேசினாதான் அந்த மீசக்காரனுக்கு புத்தி வருங்கிற இந்த மாதிரி டயலாக் அந்த படமே பிடிக்குங்க அப்படின்னு சேத்து சீதா கழிவு மாதிரி சொல்லியிருக்காங்க.
4: விவேக் காமெடிகள் அனைத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெத்தி செல்வி அனுப்பிச்சிருக்காங்க.
0: அதே போல அடுத்ததான் அனுப்பியிருக்காங்க சின்ன கவுண்டர் படத்துல வர அந்த டயலாக்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அந்த சுகன்யாவும் மனோரமாவும் பேசிக்கிற டயலாக் இருக்கே, முதுகு எலும்ப உடத்து, இந்த டயலாக் எல்லாம் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்கன்னா செந்தமிழ் செல்வி அனுப்பியிருக்காங்க. பெயர் வந்து ஊர் பெயருக்கு தெத்தியிலேருந்து செல்வி அனுப்பியிருக்காங்க.
4: மன்னார்குடியை சசிகலா தியாகராஜன் அனுப்பியிருக்காங்க. திருவிளையாடல் படத்துல நாகேஷ் சார் நடிச்ச தருமி கேரக்டர், அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க.
0: அது போல அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வரக்கூடிய அந்த வடிவேலு சூர்யா விஜய் இவங்களுடைய காமெடி எனக்கு பிடிக்குங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. அடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து கடைக்கு போய் ஒரு கிலோ சர்க்கரை வாங்கினேன். திரும்பி ஒரு கிலோமீட்டர் வரப்ப எனக்கு தெரிஞ்ச கடையில் சர்க்கரையை நிறுத்து பார்த்தா 200 கிராம் கம்மியாக இருந்தது. அவர் சொன்னாரு, ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்க இல்லையா, அப்ப நடந்தா சுகர் குறையும்ல. தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க.
4: தேவனூர் ஜோதிலட்சுமி சரிங்க. அடுத்து
0: அடுத்ததா யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிராமங்கலம் கணேசன். இவங்க வந்து விவேக் சார் நடிச்ச அந்த 5 ரூபாய் பிரியாணி எனக்கு சாப்பிட்டு காக்கான்னு கட்டுவாங்க இல்லையா, அந்த கீச்சு கீச்சுன்னு குரல் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
4: சரிங்க. கவுண்டமணி செந்தில் இருவரும் வடிவேலு தங்கையை பொண்ணு பார்க்க போற காமெடியே ரொம்ப பிடிக்கும். திருவாரூர் கேக்கரைக்கு குமார்
0: அடிச்சிருக்காங்க. அதே போல அடுத்ததா வந்து மனுநீதி படத்துல வர அந்த காமெடி புவனகிரி சுமதி பாபா அனுப்பியிருக்காங்க. தாவுடா தாவு, நானே தவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்

0: அது அடிக்கடி என் வாழ்க்கையிலேயே ஒத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்லியிருக்காங்க, கீர்த்திராஜன் சிவபுரியிலேருந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த படத்துல வர அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு இந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே, இது விளம்பர இடைவேளை.
2: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
3: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
4: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரபாளையம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இணைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: பிடிச்ச நகைச்சுவைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அடுத்ததான் அனுப்பியிருக்காங்க காரைக்கால் ராஜன் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து வடிவேல் காமெடி தான் அப்படியே டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க டயலாக. என்ன என்ன ஐட்டங்களோ 12B ஃப்ளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். இந்த நகைச்சுவை பிடிக்குங்க.
0: ஓ சரி சரிங்க. சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு சூரியன் படத்தில் வரும் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பா என கவுண்டமணி சொல்லும் சூப்பர் காமெடி அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
1: அடுத்தது வந்து அனுப்பியிருக்காங்க திண்டுக்கல் ஐயலூர் வைரப்பட்டியிலேருந்து சரவணன் அழகுமணி. வரும் தம்பி ஆனா வராது. இந்த நகைச்சுவை அருமையா இருக்குங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல வரும். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரை கொண்டு கோச்சு இது படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சிவபுரி கீர்த்தி ராஜன் நினைச்சிருக்காங்க.
1: அதே போல அடுத்துதான் அனுப்பியிருக்காங்க கும்பகோணம்னு போட்டிருக்காங்க, பெயர் குறிப்பிடல. அதான் இதுவும் ஏற்கனவே நம்ம படிச்சதுதான் கண்டன்ட். ஆனா நேயர் வந்து பேர் அனுப்பல. தம்பி டோக்கன் ஒன்னு போடுங்க சைக்கிளுக்கு, அத லிஸ்ட் வரும்ல சைக்கிளுக்கு 50 பைக்கு 100 அந்த நகைச்சுவைங்க, அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் அனுப்பியிருக்காங்க. எனக்கு வடிவேல் கவுண்டமணி பார்த்திபன் காமெடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
1: அதே போல அடுத்ததான் அனுப்பியிருக்காங்க குண்டக்க மண்டக்கன்னு பேசுறேன். என்ன குண்டக்க என்ன மண்டக்க, இந்த நகைச்சுவை பிடிக்குங்க எனக்கு. சூப்பர்ல அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. பேர் குரூப் இல்ல பாத்தீங்க, ஐடி இல்ல, நம்ம பார்த்து படிக்க.
0: தொடர்ந்து இறங்கியிருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆகாஷவாணி
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
3: வணக்கம், என் பெயர் வர்ஷினி. வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுலேருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் 2 வகுப்பு படிச்சேன்.

0: பேசிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 மணிக்கே ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
1: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லா இருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசில் அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பித்தேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலாக நின்று எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
2: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதில் வந்துருமா. ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மள அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கு. அதனாலயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்போ நான் கேட்கறது. என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலிக்கு நிகர் வானொலி தான்.
4: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி

0: கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன், இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி என்மேலும் வளரணும். நன்றி.
1: ஹாய், என்னோடய பேர் கெவின் கேஸ்ட்ரோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறையா போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு, அந்த வண்ணக்கோலங்கள், அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம், உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோடு ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு, பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த பஸ்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ.
2: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்பு குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
4: நேயர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி காமராஜ் கடலை மிட்டாய் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரபாளையம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர்

காமராஜ் கடலை மீட்டாய் மாணவர்கள் பலம் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

சிந்தனை அரங்கம். மிதிவண்டியும் மீளா நினைவுகளும். இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். 04-368-231-231 அல்லது 2994-80 அல்லது 2999-580 அலைபேசி எண் 9564-27-231. மிதிவண்டியும் மீளா நினைவுகளும்.

0: நேர்களே, இன்று உலக மிதிவண்டி நாள். 2018 ஏப்ரலில் ஐக்கிய நாடுகள் பொது சபை இந்த நாளை பன்னாட்டு நாளாக அறிவித்தது. உலக மிதிவண்டி நாளுக்கான ஐக்கிய நாடுகளின் தீர்மானம் 200 மேலாக பயன்பாட்டில் இருந்த இந்த மிதிவண்டிகளின் தனி சிறப்பு, நீண்டகால பயன்பாடு, பல்திறன், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு எளிமையான, மலிவான, நம்பகமான ஒரு சுத்தமான ஒரு போக்குவரத்து கருவி என்பதை அங்கீகரிக்கிறது. அதனால் இந்த நாள் உலக மிதிவண்டி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மிதிவண்டி பழக்கங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமைய பெற்றிருக்கு. ஒவ்வொருவரின் இளமை கால மிதிவண்டி, அந்த சைக்கிள் ஓட்டிய அனுபவம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கும். மிதிவண்டி ஓற்ற கற்றுக்கொள்வது, நண்பர்களுடன் நாம் சுற்றித் திரிந்தது, அப்பாவோ அண்ணனோ நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நமக்கு அந்த கற்றுத்தந்த பாடம், அந்த மீளாத நினைவுகள், அதையெல்லாம் இன்று மிதிவண்டியின் பயன்பாடுகளும் அதனால் நம் உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நினைவுகளையும், ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக அது இருப்பதையும், நிறைய விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பேசப்போகிறார்கள். நாம் தொடக்கமாக வரக்கூடிய நேயரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம்
1: சார். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன்.
1: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
0: அம்மா பேசுங்க.
1: நான் சின்ன வயசுல சார், மணிக்கு 25 காசுன்னு என் தம்பி வாடகை சைக்கிள் எடுத்து கத்துக்குவாங்க. அப்ப நான் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இன்னும் 10 தான் இருக்கு, 5 தான் இருக்குன்னு எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா தம்பிகளுக்கு சின்ன வயசுல கத்துக்க சொன்னது போல எங்களுக்கு அந்த காலத்துல சொல்லல சார். ஆனா 10வது 11வது விடுமுறையில கத்துக்க சொல்லும் போது எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லையில வேணா கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஆனா திருமணத்துக்கு பிறகு 3 குழந்தை இருக்கும் போது ஆர்வத்தோட என் கணவரிதான் கத்துக்கிட்டேன். எளிதாக உந்தி உந்தி பயிற்சி செய்து கீழே விழாமலே கத்துக்கிட்டேன். நன்கு பயிற்சி எடுத்த பிறகு எனக்கு மிதிவண்டியில செல்ல அனுமதி தான் கிடைக்கல. மிதிவண்டியை போலவே நமது அனைத்து பணிகளிலும் இலக்குகளை அடைய திட்டமிடலும் தொடர் இயக்கமும் அவசியம் தேவை சார். ஏழ்முகத்துல நம்ம மிதிக்கும் போது, அதாவது உயரத்தை நோக்கி செல்லும் போது நமக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது. ஆனா கீழே இறங்கும் போது சரியான பிரேக்கும் வேக கட்டுப்பாடும் இருக்கணும். அதுதான் நம்ம உயிரை காக்கும். இந்த மேலாண்மையில நெருக்கடியான காலத்துல கூடுதல் உழைப்பும், ஆபத்தான காலகட்டத்துல சரியாக முடிவெடுக்கவும் செஞ்சோம்னா வெள்ளம் சக்தி நமக்கு கிடைக்கும். நெரிசல் மிகுந்த நேரத்துல துரிதமா செல்ல மிதிவண்டி நமக்கு

0: உதவுது. சரியான நேரத்துல நம்மளால செல்ல முடியும். இந்த திட்டமிட்ட நேரத்துக்குள்ள பணிகளை முடிக்கலாம். உற்பத்தி திறனை அதிகரிப்பதும் மேலாண்மையின் முக்கிய அம்சம். இந்த மிதிவண்டி ஓட்டுதல் சார், உடற்பயிற்சி, நேர மேலாண்மை, மன உறுதி மற்றும் இலக்கு நோக்கிய பயணத்தை நமக்கு கத்துக் கொடுக்கும் சிறந்த மேலாண்மை பாடம் இதுதான். இத ஒரு சின்ன நாலு வரி கைதை சொல்றேன் பாருங்களா. 19th century பல்சர் நீ, உடற்பயிற்சிக்கு உதவும் நண்பன் நீ, உலகம் காற்று மாசுபடுவதை தடுக்க உதவும் கருவியும் நீயே. தினமும் 1 கிலோமீட்டர் உன்னை ஓட்டினால் நோயை ஓட்டும் மருத்துவமும் நீயே. வாய்ப்புக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. தேன்மொழி முத்துக்குமாரம்மா விளம்பரில் இருந்து அவங்களுடைய தகவலை. எப்படி வண்டியை ஓட்ட வேண்டும், ஒரு உயரமான இடத்தில் ஓட்டுவதும் ஒரு பள்ளமான இடத்தில் ஓட்டுவதற்கும் ஒரு நிதானம் தேவை அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்தில் ஒரு நன்மை பயக்கும் விதமாக இந்த இருசக்கர வாகனம், அதாவது சைக்கிள் மிதிவண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் இன்னும் இது போன்ற நிறைய தகவல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் ஐயா.
2: கும்பகோணம் வட்டம், பாபுராஜ் முகமது இக்பால்
1: ஐயா பேசுங்க. ஐயா
2: உலக மிதிவண்டி விழிப்புணர்வு தினமா கொண்டாடுறாங்க. 2018 ஐக்கிய நாடு சபை மூலமா June 3rd உலக சைக்கிள் தினம் கொண்டாடுறதுக்காக தேதி அறிவிச்சாங்க. அது மாதிரி வருஷம் வருஷம் நம்ம சைக்கிள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சைக்கிள் வந்து எனக்கு பழைய ஞாபகம் வந்து, நான் காலேஜில் படிக்கும் போது தான் சைக்கிளே வாங்கி கொடுத்தாங்க. அப்ப ராலி சைக்கிள் தான், அதுல போகும்போதே பறந்து போற மாதிரி இருக்கும். நான் வந்து முக்கால்வாசி 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் நான் சைக்கிள்ல தான் போயிட்டு வருவேன். அதனால நான் இப்போ உள்ள காலத்துல அது ரொம்ப அவசியம் தேவைப்படுதுங்க. சுற்றுப்புற சூழல பாதிக்காம இருக்கிறதுக்கு அது முக்கியமா தேவைப்படுது. இப்ப சைக்கிளே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப எல்லார் வீட்லயும் பைக்கு தான் வச்சிருக்காங்க. சைக்கிள்ங்கிறது அபூர்வமா போயிடுச்சுங்க ஒரு வீட்லயும் சைக்கிள் தேக்கிறதுக்கு. அதனால சைக்கிள் தான் நமக்கு எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் பிரஷரு சுகர் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் மிதிவண்டி பயன்படுத்த நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து.
1: நன்றிங்க.
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள். நேர்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முகநூல் பக்கத்திலும் நீங்கள் பதிவிடலாம். மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் இந்த தலைப்பில் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அதிலும் தெரிவிக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
3: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
1: ஐயா பேசுங்க.
3: அதாவதுங்க, நாங்களா சின்ன வயசுல சைக்கிள் போது வாடகை வண்டி தானுங்க. அது அந்த கேரியில வச்ச வண்டி எனக்கு பிடிக்காது. இந்த சிங்கிளா இருக்க பாருங்க, பார்க்கும் போதே அழகா இருக்கு அந்த வண்டி. அதை எடுத்துட்டாங்க நம்பனோட சேர்ந்து செயல் பழவிடமுங்க. அப்புறம் இந்த வேளாண்மைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, தஞ்சாவூர் பக்கம் அது இங்கிட்டு திண்டுக்கலுக்கு வடக்கிறது எங்க ரோட்ல பாத்தீங்கன்னா, அப்ப சிங்கிள் ரோடுலயே பாத்தீங்கன்னா சைக்கிள் ரெண்டு மூட நெல்லு மூடையை வைத்துக் கொண்டு அப்படியே முன்னாடி குட்டி குட்டி சாக அந்த கேரியில சொங்க வச்சுட்டு மிதிச்சு அப்படியே மருந்தை கொண்டு போவாங்க இந்த நெல்லு மூட்டைய. நமக்கு ஆச்சு எப்ப நினைச்சு பார்த்தாலும் ஆச்சு, அவ்வளவு ஒரு மூட்டை எப்படி இந்த சைக்கிள கொண்டு போனாங்க அப்படின்னு இருக்கவங்க மறக்க முடியாத நினைவுங்க அதெல்லாம். நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து வரும் நீயர். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார். கும்பகோணம் டிஎஸ் பாலு
1: ஐயா பேசுங்க. ஐயா
4: 8 வயசுல குண்டா இருப்போம் சொல்லிட்டு எங்க ஆத்தா அம்மாவோட அம்மா நீ சைக்கிள் ஓட்டுறா போட்டு கத்து கொடுப்பாங்க. அப்ப அந்த தெருவில் உள்ள ஒரு 10 வயசு மூத்தவரு கத்துக்குடி உனக்கு குண்டா இருக்கான்ட்டு. இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் 1 ரூபாய்க்கு கூட நான் ஆஸ்பத்திரி போய் மாத்திரைக்குன்னு செலவு பண்ணது இல்ல. அது ஒரு உடற்பயிற்சி. இன்னைக்கு வந்து ஒரு 5 வருஷம் கொரோனா டயத்துல எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆனால 2 சைக்கிள் மனைவிக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. எங்க போனா நாங்க நாகப்பட்டினம் போகணும்னாக்க 4-5 கிலோமீட்டர் போனாக்க சைக்கிள்ல போயிடுவோம். ஆனா அது விட்டுட்டோம். இப்ப இன்னைக்கு எங்க போனாலும் நடந்துதான் போறேன். நான் அப்படி வந்து சிக்கலுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் வரணும்னாக்கா பொடி நடந்து குளத்தை குளிச்சு விட்டு போறேன். ஏன்னா சைக்கிள் வாங்க வழி இல்ல, நோய் இல்ல, என்கிட்ட பணமும் இல்ல. ஒரு ஆரோக்கியமான சார் நம்ம இளமைய பருவத்துல குழந்தைங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். சும்மா டைம் பாஸ் மாதிரி பண்ணக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு 30-35 வருஷமா நான் வெறும் 56 கிலோ அந்த இடையில இருக்கிறனாக்கா அது காரணம் எங்க ஆத்தா சொன்னதுதான். குண்டா ஆனா ரொம்ப பின்னாடி சிரமப்படுவோடா அப்படின்னாங்க. அன்னைக்கு அவங்க கத்து கொடுக்கறது நான் கொரோனா அப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் இருந்து ஒரு வாடகை சைக்கிள் வாங்கிட்டு 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் கணக்கு பண்ணிட்டு கும்பகோணம் போய் எங்க அப்பா

0: காரியத்துல கலந்துகிட்டேன். ரொம்ப நன்றி பண்ணலாமா சார்.
1: நன்றிங்க டி எஸ் பாலு சார், அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நல்ல ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்குது, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து சைக்கிள் வந்து ஒரு எளிமையான ஒரு சாதனமாக நமக்கு இருக்குது. ஓட்டுவதற்கும் ஒரு இலகுவாக, ஒரு இயற்கையை ரசித்து கொண்டு நாம் செல்வதற்கு சைக்கிள் ஒரு மிதிவண்டி ஒரு நல்ல ஒரு வாகனமாக நமக்கு இருக்குது. அதை பயன்படுத்திய விதம், இளம் வயதில் பற்ற அனுபவங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் ஏராளமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் இது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயிருடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயிர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் கடலை ஃபுட்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கு நிகழ்ச்சியில் மிதிவண்டியும்

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் கடலை ஃபுட்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கு நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் இந்த தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
1: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: அம்மா பேசுங்கம்மா.
1: நான் வந்து 8ஆம் வகுப்புல வந்து மிதிவண்டி கத்துக்கிட்டேன் சார். அப்ப வந்து வீட்டுல எல்லாம் வந்து சைக்கிள் கிடையாது, வாடகை வண்டி தான் வாங்கி ஓட்டிட்டு இருந்தேன். ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஊருக்கு எல்லாம் போனாலும் நான் வந்து வாடகை வண்டி கூட எடுத்துக்கிட்டு காரைக்கால் எல்லாம் போயிருக்கேன். அதுக்கு பிறகு என்னன்னாக்கா, நான் கல்லூரி அறிஞர் அண்ணா காலேஜ்ல நான் டிகிரி படிக்கும் பொழுது வீட்டுல வந்து புது சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எங்க ஊர்லயே எனக்கு வந்து முதல் முறை வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தது எங்க அப்பா தான். அந்த சைக்கிள்ல நான் கல்லூரி போகும்பொழுது அளவில்லாத மகிழ்ச்சியில போனங்க. அந்த நிகழ்ச்சி உண்மையிலே வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மன மகிழ்ச்சி.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
2: வேதா மாவட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
0: ஐயா பேசுங்க ஐயா.
2: மிதிவண்டி அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் வந்து ஒரு 6வது படிக்கும் போது செம்போடையில வந்து ஒரு சைக்கிள் கம்பெனி இருந்துச்சு. அதுல வந்து ஒரு அரை வண்டி 1 மணி நேரத்துக்கு 1 ரூபாய். அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வயல்ல எல்லாம் ஓட்டி பழகிட்டு சாயந்தரம் கொண்டே கொடுப்போம். ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வரும், 7 ரூபாய் 8 ரூபாய் வரும். அதுக்கு பிறகு நான் 9வது படிக்கும் போது அண்ணன் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அத வந்து ஓட்டிக்கிட்டு இன்னமும் அந்த சைக்கிளை வந்து நான் சரி பண்ணி இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்
0: இன்னைக்கு
2: வரைக்கும். அது வண்டியெல்லாம் இருந்தா கூட நான் சைக்கிளை விட்டுறது இல்ல. சைக்கிள்லயும் பக்கத்துல எல்லாம் போறது, ஒரு 10-5 கிலோமீட்டர் வரைக்கும் போறது நான் சைக்கிள் எல்லாம் போறேன். நன்றி சார்.
0: நன்றி செல்வபாரதி சார். அடுத்த நேயர் ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: ஐயா பேசுங்க ஐயா.
3: நான் வந்து சைக்கிள் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். ஒரு 5 வயசுலயே 2 பக்கம் சப்போர்ட் வீல் உள்ள வண்டி அப்ப கிடைச்சது, அதை வச்சு
0: கத்துக்கிட்டேன்.
3: ஆனா இப்ப உள்ள பசங்க எல்லாம், இப்ப எங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் ஈஸியா கத்துக்கிறாங்க. நல்லா சைக்கிள் எல்லாம் ஓட்டணும் விருப்பமா ஓட்டுறாங்க. இப்ப கூட சமீபத்துல சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க இப்ப பையன். அதே மாதிரி சைக்கிள் வந்து நல்ல பயனுள்ள வகையில அமைதி. இப்போதையும் நான் சைக்கிள் கடைக்கு வீட்டுக்கு சைக்கிள் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நல்ல ஒரு 2008 புயல் வெள்ளம் அடிச்சப்ப திருத்திரவண்டி கடக்கிறதுக்கு தண்ணி கிராஸ் பண்ணது, இப்போ வண்டியெல்லாம் போனாக்கா சைலன்ஸ்ல அடைச்சி வண்டி ஆஃப் ஆயிடும். அந்த நேரத்துல சைக்கிளை வச்சு போயிட்டு ஜாம் ஆயிட்டுருந்தேன்னா அந்த நேரத்துல சைக்கிளோட பயன் ரொம்ப இதாக வந்துச்சு. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா. அரிய பல கருத்துக்களை நம்முடைய நேயர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மனம், ஒரு இலகுவாக ஒரு நார்மல் நிலைக்கு நம்ம இருக்கணும்னாக்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி ஒரு முக்கியமானதாக இருக்குது. இந்த சைக்கிளும் ஒரு விதத்தில் நமக்கு நல்ல உடற்பயிற்சியை மேற்கொண்டு நல்ல ஒரு உறக்கத்தை நமக்கு இரவு நேரங்களில் கிடைக்குது. உறக்கம் கிடைப்பதால் உறுப்புகள் வந்து ஓய்வடைஞ்சு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இந்த சைக்கிள் ஓட்டுவதும் இருக்குது அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. நேர்களை தொடர்ந்து பேசுவோம். இது விளம்பர இடைவேளை. இது இன்று முற்பகல் 11 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி காமராஜ் கடலை மிட்டாய் வழங்கும். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடரில் மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது காமராஜ் கடலை மிட்டாய் கம்பெனி.
4: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
5: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
5: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
4: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
8: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
7: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல் பொடி.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ

0: ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சைக்கிள்.
1: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு காமராஜ் கடலமிட்டா கம்பெனி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், 11:30 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் அடுத்தது என்ன. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஐயா, வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
2: ஐயாவுக்கு வணக்கம். குருகம் மணக்குடி ராஜேந்திரன்
1: ஐயா பேசுங்க ஐயா.
2: அதாவது சைக்கிளோட பயன்பாடு என்னென்ன இல்லைன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும் சொல்லிடுறேன். முதல்ல முதலில் பாத்தீங்கன்னா, முதலில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட தனி மனிதனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தனி மனிதன் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதுனால அது திகழ்த்திப்பட்ட நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கும். ஏன் நாட்டின் பொருளாதாரம் பாதிச்சுன்னா தனி மனிதனுடைய வருமானம் பாதிக்கும். இப்போ முதலில் சுற்றுச்சூழல், ஆரோக்கியம், அப்ப வந்து நாட்டினுடைய பொருளாதாரம், தனி மனிதனுடைய பொருளாதாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா விபத்துகள் குறையும். விபத்துகள் அதிகமாக நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணும், குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிறு வயதில் இருந்து அந்த அந்த மிதிவண்டியின் பயன்பாட்டை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தாப்பா நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நம்மளுடைய நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்கும், நம்மளுடைய வீட்டு பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அப்போ வீட்டோட பொருளாதாரம், நம்ம ஆரோக்கியம், நமக்கு தனி மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தேவை. அது இன்றைய காலகட்டங்கள்ல மேற்காசியில் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலையில ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படக்கூடிய இந்த நிலையில சைக்கிள் நீங்க குடிச்சிருக்க தலைப்பு வந்து இன்னைக்கு மிதிவண்டித்தனம். இது வந்து ஒரு ஒரு பெற்றோர்களும் அதை வந்து எப்படின்னா உன்னிப்பாக கவனிக்கணும். அது எப்படின்னா குறிப்பாக 30 வயது கீழ் உள்ள இளைஞர்களுக்கு, இளைஞர் இளைஞிகளுக்கு, 30 வயதுக்கு உள்ளவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்து எனக்கு என்னுடைய பெற்ற பிள்ளைகளே அது சரியா சரியா பயன்படுத்துறது இல்ல. ஒரு 10 மீட்டர் போகணும்னா கூட பைக் எடுத்துட்டு போறான். 140 கோடி மக்கள் இருக்க இடத்துல இன்னைக்கு 80 கோடி டூ வீலர் இருக்குது. அப்போ அந்த டூ வீலர் இருக்கிறதுனால என்ன பயன்பாடு, முதலில் வந்து கரிம வாயு வெளியீடு. கரிம வாயு வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்குது, ஆரோக்கியம் பாதிக்குது. இன்னைக்கு எத்தனை 104 டிகிரி வெயில்ல உட்காந்துருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலைகள் தான் அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லணும், தம்பி இது பண்ணக்கூடாதரா, இதுதான்டா போகணும் அப்படின்ட்டு. நான் பாத்தீங்கன்னா, நான் படிக்கிற காலத்துல என்னுடைய பள்ளியில், மணக்குடி பள்ளியில 1600 பிள்ளைங்க படிச்சாங்க. அந்த 1600 பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 1000-1150 சைக்கிள் கடைங்க சார், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அரிசியா அடிக்கிருப்பாங்க. அப்ப அந்த சைக்கிளுடைய பயன்பாடு இன்னைக்கு அரசு கொடுக்கறாங்க சைக்கிள், நம்ம இல்லையு சொல்ல முடியாது. பெற்றோர்கள் பண்றாங்க. இந்த குழந்தைகளாகிய குழந்தைகளுக்கு நம்ம எப்படி குழந்தை வளர்ப்பு நம்ம கத்துக்கிறோமோ, அந்த குழந்தைகளுக்கு இளம வயதுல சைக்கிளை வாங்கி கொடுத்து தம்பி, ஏன்னா அவனுடைய முகம் என்ன, எல்லாமே இருக்கிறதோட பறக்கிறதுல ஆசைப்படுறாங்க. அப்படி உட்காந்தம்மா சொகுசா போனமா, அதுதான் விரும்புறாங்க. 50 மீட்டர் ஆனாலும் 100 மீட்டர் ஆனாலும் பைக்ல தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால என்னென்ன பாதிக்க வருது, ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்குது, ஆரோக்கியம் பாதிப்பு. நீ கொஞ்ச நாள் உனக்கு பைக்ல போனா உனக்கு முது தண்டுவடம் வளைஞ்சு போயிடும்டா, முதுகுவலி வந்துடும்டா அப்படின்னு அவனை சொல்லி சொல்லி அவனை வளர்த்தோம்னா, சைக்கிள் மீது ஆர்வத்தை கொண்டு வந்தோம்னா, இந்த விழிப்பு நான் சைக்கிள் அப்படி ஓட்டினா இப்படி ஓட்டேன்னு நான் சொல்றத விட, இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் 140 கோடி மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 104 டிகிரி பாரங்கிட்டு வெயில் நம்ம இருக்கணும் வேண்டாம். இப்போது இருக்கும் விபத்துகள் இல்லாத ரோடுகளாக இருக்கணும், சாலை விதிகளை மதிக்கணும் அப்படிங்கும் போது பெற்றோர்களாகிய நாம் தான் அந்த பிள்ளைகளுக்கு சைக்கிளுடைய விழிப்புணர்வுகளை கொடுத்து சைக்கிளை ஓட்டு அவங்களை வைக்கணும். அது குறிப்பாக 28 வயசு உள்ள இளைஞர்கள் அதை முக்கியமாக பயன்படுத்துறது என்னுடைய தன்மையான வேண்டுகோள் ஐயா.
1: நன்றி ராஜேந்திரன் ஐயா, மரக்குடி ராஜேந்திரன் ஐயா, நீண்ட தகவல் சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேரிட பேசுவோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
3: நாகப்பட்டினம் போனமல் கிருபாமூர்த்தி.
1: அம்மா பேசுங்க.
3: மிதிவண்டியும் அதன் பயன்பாடுன்னு சொல்லிருக்கீங்க.
1: மிதிவண்டியும் மீளா நினைவுகளும்.
3: ஓ, மீளா நினைவுகள். சரி,
1: மீளா நினைவுகள். சின்ன வயசுல நீங்க சைக்கிள் ஓட்டிய அனுபவப்பட்டிருக்கோம், நம்ம சமயத்துல விழுந்திருப்போம், அடிபட்டிருக்கோம், காயம் பட்டிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் இல்லீங்களா?
3: ஆமா ஆமா சார், அது உண்மைதான். நாங்க வந்து ஒரு முறை சைக்கிள் கத்துக்கலான்னு சொல்லிட்டு கத்துக்கும் போது கீழே
1: விழுந்துட்டேன்.
3: அது கீழே விழுந்து கூட முட்டியில அடிபட்டுட்டு, அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் அப்படிதான் அடிபடும், அதுக்காக இந்த முயற்சியை விட்டுறக்கூடாது, இது ஒரு நேரத்துக்கு நல்ல ஒரு பயன்பாடு பயன் தரும்.

0: அப்படின்னு சொல்லிட்டு
1: சொன்னாங்க.
0: அதெல்லாம் என்னால முடியாது, நான் அடிபட்டு காலுக்கெல்லாம் உடச்சுக்கிட்டு நான் இனிமே சைக்கிள் ஓட முடியாது அப்படின்னு
1: சொல்லிட்டேன்.
0: அது மாதிரி சார், இப்போ இந்த சைக்கிள்ன்றது வந்து அன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் இருந்ததுனாலதான் வந்து இந்த விபத்துக்கள்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அது இல்லாமலே இருந்துச்சு.
1: இப்ப
0: இன்னைக்கு வந்து இருசக்கர வாகனங்கள் இந்த பைக் எல்லாம் வந்துதான் சார் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது, நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது. காரணமே வந்து இந்த இருசக்கர வாகனங்கள் தான். இந்த சைக்கிள்னால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், விபத்துகள் இல்லாமல் உயிர் சேதங்கள் இல்லாமல் இருக்கும், பெரிய
1: பயன்பாடாதான்.
0: நன்றி சார்.
2: நன்றிங்கம்மா. நம்ம அதிகமாக வந்து போக்குவரத்து ஒரு கூட்ட நெரிசலில் வந்து பேருந்துகளில் வந்து நம்ம பயணம் செய்கிறோம். அந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாக இல்லாமல் அந்த கூட்டத்தை குறைப்பதற்கு சைக்கிள் பயணமும் ஒரு சிறந்த பயணம். வெகு தொலைவு இல்லைனாலும் ஒரு குறுகிய தூரங்களுக்கு வந்து நம்ம செல்லும் பொழுது சைக்கிள் பயன்பாட்டில் இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி கூட்ட நெரிசலையும் நம்ம குறைக்கலாம். இது போன்ற இன்ன தகவல்களை நம்முடைய நேயர்கள் இன்னும் சொல்வார்கள், பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: நலம் ஐயா, பேசுங்க.
3: அதாவது மிதி வண்டியும் மீளான் நினைவுத்தம் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில ஒன்னா அஞ்சாவது ஆறாவது படிக்கின்ற போது இந்த பசங்கள்லாம் சேர்ந்துகிட்டு வாடகைக்கு இருந்து சைக்கிள் எடுத்து அதை வந்து ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போட்டு எல்லாருமே பழகுவாங்க பசங்க. அப்படி பழகுன்ற போது ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒருத்தர் அப்படின்னு அடிப்படையில ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கும். ஏன்னா ஒரு நாலு வாடகைக்கு அந்த வண்டி எடுக்கிறது, ஒரு நாலு வாடகைக்கு எடுக்கின்ற போது அந்த ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அந்த மிதி வண்டியை கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பசங்கள்லாம் சேர்ந்து வாடகைக்கு எடுத்து அந்த சைக்கிளை கத்துக்குவாங்க. அப்ப கத்துக்கிடுங்கிற போது பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா அடிபடும், காலில் அடிபடும், கையில் அடிபடும். இதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து சைக்கிளை கத்துக்கிட்டு நல்ல முறையில இன்னைக்கு ஓட்டுறாங்க அப்படின்னாலே நல்ல ஒரு சிறப்புக்கு உரியதாக இருக்கிறது. பார்க்கின்ற போது இன்னைக்கு வந்து சைக்கிள்னால வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்கிறது. ஆக நம்ம உடலுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி மற்ற எந்த ஒரு பெட்ரோலா இதை வாங்குறதுக்கு வந்து ஒரு சிக்கனப்படுத்துவதற்கு வந்து சைக்கிள்ங்கிறது உதவுது. அந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிகள் கூட பின்னாடி ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு சைக்கிள்ல வியாபாரம் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்க முடியல. மீன் விக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா மீன் கூடைய வந்து வண்டியில வச்சு சைக்கிள்ல வச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பைக்ல வச்சு கொண்டு வராங்க. ஆக இதெல்லாம் வந்து பார்க்கிற போது ஒரு சின்ன இடத்துக்கு, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு போகின்ற போது கூட நாம் வந்து சைக்கிளை பயன்படுத்த வேண்டும். அத பக்கத்து தெருவுக்கு போனா கூட பைக் எடுத்துட்டு தான் போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு பொருளாதார சிக்கனத்திற்கும் சைக்கிளை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றிங்க ஐயா. நேர்களை சிந்தனையார் நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும், மீளா நினைவுகளை அவர்கள் குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் மிதிவண்டி மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள், அதனுடைய சிறப்புகள், அதனால் நமக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படி அதனுடைய பயன்பாடுகளையும் இப்போ ரொம்ப சிறப்பாக நம்முடைய நேயர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. இன்று பிற்பகல் 11 மணிக்கு காமராஜ் கடலை மிட்டாய் கம்பெனி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வித்தொடர், 11:30 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வித்தொடர். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ்.
4: அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
5: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
4: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா தட்டாங்கோவில் கோட்டூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2020

0: 1926 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகின்றது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தோல்வி, ஏதேனும் டிகிரி டிப்ளமோ பயின்ற மாணவ மாணவியர்க்கு உடனடி வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற்று பயனடையலாம். தொழிற்பிரிவு மின்சார பணியாளர் எலக்ட்ரீஷியன் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். பொறுத்துனர் ஃபிட்டர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். குளிர்பதனம் மற்றும் தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்துதல் தொழில்நுட்பவியலாளர் RNAC டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி காலம் 2 வருடம். பற்ற வைப்பவர் வெல்டர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். நவீன ஆடை வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். அதிநவீன தொழில்நுட்ப தொழில் பிரிவுகள் அட்வான்ஸ்டு CNC மெஷினிங் டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2 வருடம். கம்மியர் மின்சார வாகனம் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2 வருடம். இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 1 வருடம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். விண்ணப்பிக்க கடைசி தேதி June 3. வயது வரம்பு ஆண்கள் 14 வயது முதல் 40 வரை, பெண்கள் 14 வயது முதல் உச்சவரம்பு இல்லை. சிறப்பு சலுகைகள் விலையில்லா மடிக்கணினி அரசு விதிக்கு உட்பட்டது, விலையில்லா மிதிவண்டி தகுதியுள்ள பயிற்சியாளர்களுக்கு, அரசு பேருந்தில் கட்டணமில்லா பேருந்து அட்டை, மாதாந்திர உதவித்தொகை ₹750, வருகை நாட்களுக்கு ஏற்ப கிடைக்கும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் ₹1000 உதவித்தொகை. விலையில்லா சீருடை, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள் மற்றும் மூடு காலணிகள் ஷூஸ். பயிற்சியின் முடிவில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் வளாக நேர்காணல் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்பட்டு குறைந்தது மாதம் ₹15,000 ஊதியம் பெற வழிவகை செய்யப்படும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மாணவர்களுக்கு விடுதி வசதி உண்டு. பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தொழிற்சான்றிதழ் NCVT சர்டிபிகேட் வழங்கப்படும். சேர்க்கைக்கு தேவையான ஆவணங்கள் மாற்று சான்றிதழ் TC, 8 மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1 மற்றும் வருமான வரி சான்றிதழ். விண்ணப்ப கட்டணம் ₹50 செலுத்த ATM கார்டு எடுத்து வர வேண்டும். சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ITIக்கு நேரில் வந்து சேர்க்கை உதவி மையத்தில் விண்ணப்பிக்கலாம். அல்லது www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் 8072134721, 98436137755 மற்றும் ஒரு எண் 6379558202.
1: நேர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு காமராஜ் கடலை மிட்டாய் கம்பெனி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், 11:30 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரபாளையம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய கல்வி குறித்த சந்தேகங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாக கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயிர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் கடலை மீட்டாய் கம்பெனி. மாணவர்கள் பலன் பெற்று உயிர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 10:35. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளான் நினைவுகளும் இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முகநூல் பக்கத்தில் மிதிவண்டியும் மீளான் நினைவுகளும் அந்த பதிவிற்கு நம்முடைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அதில் சிலத்தை நம்ம பார்ப்போம். பொழுது நான் காலேஜ் படிக்கும் போது சைக்கிள் வாங்கினேன். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் போட்டுட்டு பஸ்ஸில் போவேன். நேற்று தான் என் பையனுக்கு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கினேன். இன்னைக்கு மிதிவண்டி தினம் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் வாங்கின நாள் நல்ல நாளாக இருக்குது.

0: பணம் கட்டாங்குடி அனுசியா சங்கர் அனுப்பிச்சிருக்காங்க. மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, சைக்கிள் மனிதனின் அன்றாட வாழ்வியல், பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். இது வெறும் போக்குவரத்து சாதனமாக மட்டுமல்லாமல் உடற்பயிற்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது. ஆரோக்கியத்தின் ஆதாரம் சைக்கிள் ஓட்டுவது நமது இதய துடிப்பை சீராக்கி நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. தினமும் சைக்கிள் பயன்படுத்துவதால் உடல் எடை கட்டுக்குள் இருப்பதுடன் மூட்டுவலி மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறிக்கின்றன. இது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகவும் செயல்படுகிறது. அடுத்து அதம்பார் ராமன் அடிச்சிருக்காங்க. சைக்கிள் ஓட்டுவோம், நோயை விரட்டுவோம். சைக்கிள் ஓட்டுவது உடல் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் சிறந்த உடற்பயிற்சியை மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டம் அபிரதராயன் கோட்டையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தேரு வேல்முருகன் அனுப்பியிருக்காங்க. எங்கள் ஊருக்கு காட்டுமன்னார் கோயிலுக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் தான். நடந்து சென்று தான் படித்து கொண்டிருந்தேன். 1986 பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அரையாண்டு பரீட்சைக்கு பிறகுதான் சைக்கிள் வாங்கி கொடுத்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று வரை சைக்கிளை பயன்படுத்தி தான் வருகிறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அனுப்பியிருக்காங்க. நான் பள்ளி படிக்கும்போது காலத்திலிருந்து இன்று வரை மிதிவண்டி தான் ஓட்டி செல்கிறேன். ரொம்ப தூரமாக இருந்தால் டூ வீலர் ஓட்டுவேன். நன்றி நினச்சிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி அடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. கற்றுக்கொள்ளும் தருணம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது கீழே விழுந்த காயங்களும் பெடல் மிதிக்காமல் பேலன்ஸ் செய்ய முயன்ற அந்த முதல் வெற்றி மறக்க முடியாதவை அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து தேவனூர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. 10 வயதில் மிதிவண்டி என் தந்தை வாங்கி கொடுத்த போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போதெல்லாம் சைக்கிள் தாங்க ராயல் இருந்தது. தானாக கற்றுக்கொண்டு பழகும்போது உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டாலும் நண்பர்களோடு போட்டி போட்டு சைக்கிளில் ஊரெல்லாம் சுற்றி வந்த அந்த நினைவுகள் மறக்க முடியாத ஒன்று. என்று அப்பா வாங்கி கொடுத்த சைக்கிளும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. தொடர்ந்து மிதிவண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானாக கற்றுக்கொண்டேன். 1 மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிளுக்கு 5 ரூபாய். அப்பா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டதால் என்னால் ஸ்கூட்டி ஓட்ட முடிகிறது. என்ன தொடர்ந்து எஸ் ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலிருந்து அனுப்பியிருக்காங்க. சிறு வயதில் சைக்கிள் ஓட்ட பழகிய அனுபவம் மறக்க முடியாதது. கீழே விழுந்து அடிபட்டு அம்மாவிடம் திட்டு வாங்கியதையும் நீங்காத நினைவுகள் நினச்சிருக்காங்க. அடுத்து நடராஜன் ஸ்ரீனிவாசன் அனுப்பிச்சிருக்காங்க. மிதிவண்டியை பற்றி பேசும்போது நான் அறந்தாங்கி மேற்பனங்காட்டில் பள்ளியில் 6வது படித்து கொண்டது நைட் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊரான கீரமங்கலத்திற்கு சென்று ரகசிய போலீஸ் 115 படம் பார்த்த அனுபவம் உள்ளது அப்படின்னு நினச்சிருக்காங்க. விருதாச்சலம் அரசக்குழி ஜான் அனுப்பிச்சிருக்காங்க. நான் சிறுவயதில் ஓட்டியது சைக்கிள் ஓட்டுவோம், சாதனை படைப்போம், பசுமை பாதுகாப்போம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பேசுவோம் படிப்போம் நேயர்களே. இப்பொழுது நேரலை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: மேனாவிலிருந்து எம் கே முருகேஷ் பேசுங்க ஐயா.
0: ஐயா பேசுங்க ஐயா.
1: நான் இப்போ ஒரு 55 வருஷமா சைக்கிள் தாங்க வண்டியில நடத்துவதில்ல. ஆமா, 55 வருஷமா இந்த நாள் வரைக்கும் சைக்கிள் தான் போயிட்டு
0: வந்துருக்கேன்.
1: எனக்கு சுகர் எதுவுமே எந்த அந்த ஒரு இது எல்லாம் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர் வரைக்கும் நான் சைக்கிள்ல ஜாமான் எடுத்து வந்திருக்கேன் போய். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலுமே வந்து சைக்கிள் தான், வேற ஒன்றும் அப்போலாம் வண்டிக்கெல்லாம் அதிகம் கிடையாது. நான் சிறு வயசா இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க. ஒருத்தர் சைக்கிள் வச்சிருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சைக்கிள் கத்து கொடுத்தாங்க. ஆமா, அதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் வந்து நான் பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப நடந்துதான் போனேன். நான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட எனக்கு 68 வயசாகுது. வந்து நான் இது வரைக்கும் சைக்கிள் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வந்து எந்த வண்டியை ஓட்டுறதோ எதுவுமே கிடையாது. அதனால வந்து அந்த இந்த சர்க்கரை வியாதி இதுக்கெல்லாம் எனக்கு வேலையே இல்லை. வந்து உடம்பால் கஷ்டப்பட்டாலும் எனக்கு அந்த வியாதிக்கு வேலை இல்லாம நான் சைக்கிள் ஓட்டுறதுனால அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. நன்றிங்க
0: ஐயா. மேனாங்குடி முருகேசன் ஐயா அனுப்பிச்சிருக்காங்க. உடல்நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டும் என்னுடைய வயதான இந்த காலத்திலையும் நான் சைக்கிள் ஓட்டுவதை நான் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கேன். எந்த நோயும் இல்லை எனக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் ஐயா, வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: நான் சிறுகாடுல இருந்து மாணிக்கம் டேலர் பேசுறேன் சார்.
0: பேசுங்க சார்.
2: நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சார் எங்க அப்பா ஒரு அப்பெல்லாம் வந்து நல்ல சைக்கிள் தான் சார் பேமஸ் அப்ப. அது ஓட்டுறதுக்கு ரொம்ப நைஸா இருக்கும், அப்படியே காலுக்குன்னு வலிக்காது. அதுக்கப்புறம் என் காலத்துல நான் சாதா வண்டி வாங்கணும் சார். இருந்தாலும் நான் வந்து 88ல போனேன் சார் வேலைக்கு. அதுல இருந்து நான் 2000 வரைக்கும் அந்த சைக்கிளை வச்சிருந்தேன் சார், விடாம அது சீர் பண்ணி. அப்போ பைக் வந்த பிறகு இப்ப சைக்கிள் இப்ப இல்ல சார். இப்ப அது வந்து

0: இப்போ அதிகம் ஓட்டுறது இல்ல. ஆனா சைக்கிள் தான் சார் உடம்புக்கு ஆரோக்கியம் சார் என்னைக்குமே. அது பெட்ரோல் செலவு இல்ல, நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம். நாங்க எங்க அக்கா ஊரு வந்து திருவாரூர் இருக்கு சார், இங்க இருந்து சைக்கிள்ல போவோம் சார் நானு. அது ஒரு அது ஒரு பருமா, அது ஒரு வயசு உப்பு எல்லாம் அது மாதிரி போக முடியல சார். சைக்கிள் இங்க இருந்து ரொம்ப சிறப்பான தலைப்பு சார், ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.
1: நன்றிங்க மாணிக்கம் ஐயா. ஒரு பெட்ரோல் சிக்கனம் நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த எரிபொருள் சிக்கனம் நமக்கு அந்த மாதிரியான செலவுகள்லாம் வந்து சைக்கிளில் நமக்கு இல்லை. நம்ம பாட்டியே நம்மளுடைய உடற்பயிற்சியாக நாம் செய்து நாம் சைக்கிள் ஓட்டு நம்முடைய இடத்துக்கு நம்ம போக முடியும். ஐயா வணக்கம் ஐயா, அடுத்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
2: ஹலோ வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா.
2: நான் காட்டுமன்னார் கோயிலேருந்து குளஞ்சியப்பன் பேசுறேங்க.
1: ஐயோ பேசுங்க ஐயா, உங்க செய்தி படிச்சாச்சு.
2: எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு.
1: சரிங்க.
2: அதாவது எப்படின்னா, நான் அடிப்படையிலே ஒரு சைக்கிள் பழுது நீக்கும் மெக்கானிக் தான். அப்பனா அந்த சைக்கிளை பத்தி எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள்ல பல வகை, நீங்க விலை உயர்ந்த சைக்கிள், குறைவான சைக்கிள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோ. விலை உயர்ந்த சைக்கிள்னா ராலி, ரலேம்பாங்க, ஹம்பரு, ரஜி, ராபினூட்டு, பிஎஸ்ஏ, ஹர்குலிஸ், அட்லாஸ், இது போல பல வகை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளுக்குன்னு வெறியா இருப்பாங்க, இந்த இங்கிலாந்து வண்டின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேம்ல ரெண்டு கொக்கி இருக்கும், இதெல்லாம் அதுல கொக்கில கூட டீப்பு சொல்லியிருப்பாங்க. இதை போல ஆர்வமா வாங்கி அந்த சைக்கிள்களை அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூ வீலர்ல இருக்கிற மாதிரி ஹப் பிரேக், அதாவது செர்மி ஆக்சர்னு சொல்லுவாங்க, செர்மி ஆக்சர்னு. அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம எப்படி டூ வீலருக்கு நம்ம வந்து எப்படி டூ வீலர்ல பிரேக்கு லைனிங் எல்லாம் இருக்கோ அதே போல வச்சு செட் பண்றது. அந்த வண்டி எல்லாம் நான் வச்சிருந்தேன், நாங்க அதை மாதிரி பழுது பார்த்தும் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு சைக்கிளை நம்ம ஆரோக்கியமா ஓட்டுறோம், சைக்கிள் அப்படியே வச்சா ஓடிடாது. அதுக்கு முக்கியமா அந்த சைக்கிள்ல ஓடுறதுக்கு முக்கியமா என்னன்னா பிரிவி. இன்னைக்கு நீங்க என்ன பாருங்க, சைக்கிள் ஓட்டிட்டே பிரிவில் விட்டுருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிரிவில் தான் அந்த சைக்கிளுக்கு மிக முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஓட்டிட்டு போறோம்னா அதுல ஃபால்ஸ் வைக்கிறோம் பாருங்க, அந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லைன்னா சவுண்ட் வராம வண்டி போவே போவாது. கடமுட வண்டி கட்ட வண்டி மாரி தான் போகும். இப்ப இந்த ஃபால்ஸ் எல்லாம் அதுல இருக்கிறதுனாலதான் அந்த ஹப்பு போய் அந்த கரெக்டா சுழன்று கொடுத்து அழகா ஓடுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு சைக்கிள் நான் வேலை செய்யக்குள்ள பாத்தீங்கன்னா 90% சைக்கிள் தான் வச்சிருந்தாங்க. ஆரோக்கியமா
1: குழந்தைப்பட்டு சாருக்கு இதுக்கு அனுபவம் நிறைய இருக்குங்களா, இந்த சைக்கிள் பழுதுபாக்கக்கூடிய விஷயங்கள்ல?
2: ஆமாங்க, நான் சைக்கிள் மெக்கானிக் தானே ஆரம்ப காலத்துல.
1: ஓ அப்படிங்களா, சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குங்களா, இந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டணும் போகணும் கூடிய ஒரு விழிப்புணர்வு இருக்காரு?
2: பெருமளவுக்கு குறைஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் பழுது பார்க்க மெக்கானிக் எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாம தான் இருக்காங்க. ஏன்னா இரு சக்கர பெட்ரோல்ல ஓடுற வண்டி எல்லாமே அதான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானே இதுல இருந்து இன்னைக்கு காலத்தை தள்ள முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். கால சூழல்னால இன்னைக்கு நான் மாறிக்கிட்டேன் வேற தொழிலுக்கு. இருந்தாலும் இன்னைக்கு அது நலிவடைஞ்சிதான் இருக்காங்க சைக்கிள் மெக்கானிக் எல்லாம். அதனால ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி இனி வரும் தலைமுறையாவது உடல் எதிர்கால உடல் ஆரோக்கியத்தை மனசுல நினைச்சாத அவங்க சைக்கிள் ஓட்டணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையா வைக்கிறேங்க.
1: நன்றிங்க குழந்தைப்பட்டு சார்.
2: நன்றிங்க.
1: நேர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு காமராஜ் கடலை மீட்டை கம்பெனி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், 11:30 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், காரைக்கால் நேருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரபாளையம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் கேட்கலாம், முகநூல் பக்கத்திலும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் கடலை மிட்டாய் கம்பெனி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: ஐயா பேசுங்க. ஐயா
3: நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டதான் கடையில வேலையை பார்த்தேன், அப்ப சைக்கிள்ல தான் போவேன். பட்டுக்கோட்டைக்கும் ஆதிராமணத்துக்கும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ஆதிராமணத்துல இருந்து பட்டுக்கோட்டைக்கு சைக்கிள்ல வந்துட்டு வேலையை பார்த்துட்டு திரும்பி சைக்கிள்லயே போயிடுறது.

0: அப்ப அந்த சைக்கிள் தூரம் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னா சுத்திலும் அப்படியே ஒரு காத்த வட்டம், அது மறக்க முடியாத நினைவுகள். இப்ப வந்து எல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. நாங்க தையல் செய்யறதுனால அது பெடல் போட்டுதான் மேலும் தச்சிடணும். அது ஒரு உடலுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் மோட்டார் மிஷின் வந்த பிறகு இப்ப பெடலுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
2: ஐயா வணக்கம் ஐயா. இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயா சிவகங்கை மாவட்டம் இளையங்குளம் இக்பால் ஐயா.
1: ஐயா பேசுங்க ஐயா.
2: ஐயா மிதிவண்டி வந்து உடம்புக்கு நல்லதுங்க ஐயா. அப்ப அப்ப இருந்து இப்ப வரையும் நான் மிதிவண்டி தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதாவது உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒரே சீரா ரத்தங்களை வந்து பயன்படுத்துறது, கொழுப்புகளை குறைக்கிறது எல்லாமே வந்து மிதிவண்டி ஐயா. உடம்புல வந்து எந்த விதமான நோய்களை வந்து குணப்படுத்தும் ஐயா. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த காலை நேரங்கள்ல சைக்கிள் அந்த வயல் வரப்பு பக்கம் கொஞ்சம் போனமாக்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, பாக்கவே கொஞ்சம் நல்லா அருமையா இருக்கு. மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதே நேரத்துல சீனர்கள் வந்து என்ன 90 வயசு 95 வயசு ஆனாலும் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க. இதுவரையும் சீனர்கள் வந்து சைக்கிள் ஓட்டு நம்ம ஆளுக்குதான் வந்து பைக்கு பைக்களை கூட்டி இது கொண்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரையும் வந்து சைக்கிள் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நம்ம செலவு சைக்கிளை பயன்படுத்தினாலும் நம்ம உடம்புக்கு நல்லது. நன்றிங்க.
1: நன்றி இளையான்குளம் இக்பால் ஐயா.
2: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு காமராஜ் கடலை மிட்டாய் கம்பெனி வழங்குமா அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். 11:30 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் நேருநகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் அவர் குமாரமங்கலம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. உங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் முகநூல் பக்கத்திலும் பதிவிட்டு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி. மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சிந்தனை அரங்கத்தில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும். மீளா நினைவுகளை நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அடுத்து வரக்கூடிய நேயர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
8: முடிகண்டநல்லூர் வாசிகமுத்துக்குமரன் பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
8: மிதிவண்டியும் மீங்கா நினைவுகளும் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார், வடிவேல் மாதிரி சார் நான்லாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அந்த மாதிரி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பேன் சார் நான்லாம்.
1: சரிங்க.
8: அதையும் இந்த ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு முத நாளே போய் அதை புக் பண்ணிட்டு வந்துருவேன். யாருக்கிட்டையும் அந்த சைக்கிள் கொடுத்துடக்கூடாதுன்னு வாடகை வண்டி எடுத்து ஓட்டுறப்ப எல்லாம்.
1: சரிங்க.
8: நான் வந்து சேர் சீட்ல உட்காந்த விட சைக்கிள் சீட்ல உட்காந்துதான் சார் இருக்கேன் நிறைய.
1: சரிங்க.
8: அப்படி ஓட்டிக்கிட்டு இருப்போம் சார். அதனால அது மிதிக்க மிதிக்க நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தானே தவிர நம்மளுக்கு என்னைக்கும் ஆபத்தை தராது சார்.
1: என்னுடைய
8: பசங்களுக்கு 2 பேருக்கும் என்னதான் சைக்கிள் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்ல, அந்த சைக்கிள் கூட ஏன் அத்தனை சைக்கிள் சொல்லிட்டு 2 பசங்களுடைய சைக்கிளையுமே கொடுத்துட்டேன் விலைக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நான் முத முத என் பசங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக வாங்கின பாருங்க ஒரு சைக்கிள். அது 15 வருஷம் 17 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதை தான் சார் இன்னும் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். என் 2 பசங்களும் ஸ்கூல்ல அழைச்சு கொண்டு அதில் தான் விட்டுட்டு வருவேன், அழைச்சிட்டு வருவேன். அந்த ஞாபகத்தினால அதை இன்னும் வச்சிருக்கிறேன் சார் பத்திரமா.
1: சரிங்கம்மா.
8: அதனால என்னைக்குமே நன்மை தான் சார் அதை நம்ம பயன்படுத்துறதுனால. அதனால எந்த ஒரு விபத்து வராது சார்.
1: நிச்சயமா பாதுகாப்பான ஒரு பயணம்.
8: பாதுகாப்பான ஒரு பயணம். அதுக்கு வயது வரம்பும் கிடையாது சார்.
1: ஆமா, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஒரு பாதுகாப்பான பயணத்தை சைக்கிள் ஓட்டும் போது.
8: ஆமாங்க சார், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்கம்மா. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
9: என்ன செய்யணும்?
1: வணக்கம் ஐயா.
9: வணக்கம்
1: ஐயா. நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். கோபால் பல்படி ஆர்கேஜி நெய், விருத்தாச்சலம் ஜெயின் ஜலோரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்,

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் இந்த தலைப்பில் நேயர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்த நேயர், ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
1: என்ன அந்த சைக்கிள் புது வண்டி சார், அப்ப வந்து கம்மியான வேலை தாங்க. என்ன அதுக்கப்புறம் தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருப்பணத்துல வந்து சைக்கிள் கம்பெனி சைக்கிள் வேலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 86 சைக்கிள் கடை வச்சேன் சார். 86 திருப்பணத்திலேயே சைக்கிள் கடை வச்சேன். இன்னமும் 40 சைக்கிள் கம்பெனி நான் படிச்சது ஓல்டு எஸ்எஸ்எஸ் தாயா. இருந்தா கூட அந்த சைக்கிள் தொழில் நான் உள்ளயா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா திருமணத்து சின்னதுலேருந்து பெரிய பெருசு வரைக்கும் என்னுடைய கடையில் தாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் எடுத்து கட்டிருக்கோம். எல்லாருமே பெரிய வெளியூர்ல இருந்து எல்லாம் கட்டி கொடுத்து வந்து இங்க வந்து செய்யணும். உங்க கடையில தான் நான் சைக்கிள் எடுத்து கத்துக்கிட்டேன். எல்லாம் வந்து எடுத்து வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சைக்கிள் வேலைனாக்கெல்லாம் சைக்கிள்லயே வந்து திருமணத்துல எங்கேயுமே சைக்கிள் கிடைக்கிறது ஐயா. அதை இந்த 40 முன்னா நான் தான் ஒரே ஆளு கடை திருமண கடை வீதியில நாங்க அந்த சைக்கிள் தொழில் நடிச்சு நல்ல முறையில் நடிச்சு நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதாவது சின்ன வண்டியிலயும் பெரிய வண்டியிலயும் நல்ல ஒரு இதுயா. அப்ப சம்பாதிச்சா ஒரு நேரம் ஐயா. 82 86 இந்த 2.5 வரைக்கும் சைக்கிள் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டூவீலர் எல்லாம் வந்தோம்னா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்க. சைக்கிளுக்கே வெள்ளாம் பிடிச்சி தொழில் நல்ல மாதிரி டிவில எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் வெள்ள நல்ல முறையில் பழுது பார்த்து மக்களுக்கு நல்ல ஒரு திருப்பணத்துல ஒரு சைக்கிள் கம்பெனியை நான் வச்சு நடத்தி நல்ல முறையில் செயல்படுத்திட்டு இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் செய்வீங்க. வாழ்த்துக்கள் செய்வீங்க. நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலின் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓசு நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்த நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள் தங்க மாளிகை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சில் வரி. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மிதிவண்டியும் மீளா நினைவுகளும் இன்னும் 5 நம்முடைய நேயர்கள் கருத்துக்களை தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய நேயர், ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: ஐயா, இந்த சைக்கிள் அப்படிங்கும் பொழுது எனக்கும் சைக்கிளுக்குமான உறவு அப்படிங்கறது அலாந்தியானது ஐயா. சின்ன வயசுல நான் ரொம்ப சிறப்பா சைக்கிள் ஓட்டுவேன் அப்படின்ட்டுன்னு என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஹீரோ சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. கேக்குதா நான் பேசுது?
0: கேக்குறோம் ஐயா, கேக்குறோம்.
2: என்னுடைய அப்பா வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இதுல என்னோட ஹைலைட்னா, இந்த சைக்கிள நான் சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா சூப்பரா ஓட்டிக்கிட்டே இருப்பேன் ஐயா. பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுல வச்சு கூட்டிட்டு போவேன். அதே மாதிரி ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணும்போது கூட அந்த சைக்கிள் அப்படிங்கறத எடுத்துட்டு போவேன். எங்க அப்பா எனக்காக கரியர் மாதிரி ஒன்னு அமைச்சு அதற்கு முன்னாடி பேக் வைக்கிறதுக்கு வச்சாரு. அதுக்குள்ளதான் லஞ்ச் பேக் எல்லாம் வச்சாரு. அதே மாதிரி அதுக்கு ஜிபனா மாதிரி எல்லாம் வச்சு அழகா நான் வந்து அலங்காரம் அப்படிங்கறத சொல்றேன். எல்லாத்தோட என்ன எனக்கு ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் ஐயா, அந்த சைக்கிள் அப்படிங்கறத நான் எடுத்தேன் அப்படின்னா அதை யாருக்கையும் கொடுக்க மாட்டேன் ஐயா. நான் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் அப்படிங்கறத வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த கேர் அப்படிங்கறத கூட டிஃப்ரெண்டா வைக்கணும் அப்படின்லாம் தேர்ந்தெடுத்து நான் வச்சேன். ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவர்களுக்கு அந்த சைக்கிள்ல வச்சு நானு நிறைய இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். மொத்தத்துல பார்க்கும் பொழுது என்னுடைய சைக்கிள்

0: என்னுடைய முதல் ஹீரோ அப்படின்ட்டு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓட்டுறது. இன்றளவும் கூட எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சைக்கிள் அப்படிங்கறத ஓட்டிட்டு தான் இருப்பேன். சின்ன வயசுல நான் யூஸ் பண்ண சைக்கிள இன்னைக்கு வரைக்கும் கூட நான் அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு வரேன் தான் ஐயா சொல்லுவேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு. நேர்களை தொடர்ந்து முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மனிதன் நோயின்றி வாழ ஆரோக்கியம் அவசியம், ஆரோக்கிய உடல்நலம் அவசியம், உடல் நலமோடு வாழ சைக்கிள் அவசியம், சிறுவயதில் நான் நீண்ட தூரம் பயணிக்கவே சைக்கிளை பயன்படுத்துவேன் அப்படின்னு இளங்கோவன் வைத்திலிங்கம் செங்குந்தபுரத்தில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து திருவாரூர் குடிக்கால்பாளையம் ஷாகுல் அமிதராஜா, மிதிவண்டி என்பது வெறும் வாகனம் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் இளமை காலத்தின் மகிழ்ச்சி, சுதந்திரம் மற்றும் பசுமையான நினைவுகளின் சாட்சி இப்படியே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நான்காம் வகுப்பு படிக்கும்பொழுது விடுமுறை நாட்களில் மீளா சைக்கிள் கம்பெனியில் ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபாய் சைக்கிள் ஓட்டிய ஞாபகம் என்னை விட்டு இன்னும் நீங்கவில்லை அப்படின்னு நம்முடைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று ரொம்ப சிறப்பாகவே உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சிறப்பாகவே தெரிவித்தார்கள். எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்க வேண்டுமானால் அதற்கு உடற்பயிற்சி ஒரு முக்கியமான ஒன்று என்று மருத்துவர்கள் உடற்பயிற்சியை முக்கியமாக வலியுறுத்தி நம்மிடம் சொல்கிறார்கள். ஒரு நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், அதற்கு இணையாக ஒரு சைக்கிள் பயிற்சி, ஒரு குறுகிய தூரங்கள் செல்வதற்கு கூட நாம் சைக்கிளை நாம் பயன்படுத்துவோம். இதன் மூலம் எரிபொருள் சிக்கனம் ஏற்படுகிறது, கூட்ட நெரிசலை ஒரு பேருந்து இருக்கிறது என்றால் அந்த பேருந்தில் பயணம் செல்வதை விட குறுகிய தூரத்தில் நாம் சைக்கிள் பயணம் செல்லும் பொழுது அதன் மூலமாக கூட்ட நெரிசலை நாம் கட்டுப்படுத்த முடியும். சிறுவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் எரிபொருள் சிக்கனத்தின் மூலம் சைக்கிளில் பயணம் செய்வதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமக்கு ஏற்படுகிறது, ஒரு பெட்ரோல் சிக்கனமும் கிடைக்கிறது. நடைப்பயிற்சி இணையாக ஒரு உடல்நலம் ஆரோக்கிய வளர்ச்சிக்காக இந்த சைக்கிள் பயணம் நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் பல கருத்துக்களை நம்முடைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான். உங்கள் கே பரந்தாமன் நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட் திருவாரூர்.
1: திருவாரூர்
2: கோதுமை கடலை மிட்டாய் கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் எள்ளு மிட்டாய் கமர்கட் பொரியுருண்டை மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் முடிந்து தேர்வு முடிவுகளும் வந்துடுச்சு. இன்னைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அடுத்தது என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய வழிகள், என்னென்ன படிப்புகள் இருக்குது, இதெல்லாமே தேடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய படிப்புகள் இருக்குதுங்க, தொழில் சார்ந்த படிப்புகள், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், என்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள், இப்போ எமர்ஜிங்காக இருக்கிற ஏஐ டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி துறைகள்லையும் நிறைய படிப்புகள் இருக்குது. நிறைய படிப்புகள், அதற்கான தேடல்கள் வந்து எந்த மாதிரி இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இருக்கும் அப்படின்னும் நம்ம மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், கல்வி ஆலோசகர்கள் வந்து நம்ம பண்பலைக்கு தினமும் 11 மணிக்கு அந்த வழிகாட்டுதல்களை தர இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய பேருக்கு ஆசிரியராக வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். நம்ம முதல் இன்ஸ்பிரேஷனே நம்ம பார்க்குற ஆசிரியர்களாக தான் இருந்திருப்பாங்க. சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன குச்சி எடுத்துகிட்டு போர்டில் எழுதிட்டு குச்சி வச்சு தட்டிட்டு அப்பா அம்மாலாம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்த அனுபவம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆமாங்க, அந்த புனிதமான ஆசிரியர் தொழிலுக்கான ஆசிரியர் பயிற்சி கல்வி பற்றிய ஆலோசனைகள் கூட இன்னைக்கு நம்மோட பண்பலைக்கு வந்திருக்காங்க. காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் எஸ் மோகன் குமாரமங்கலம் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ சொன்ன மாதிரி ஆசிரியராக வேண்டும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஒரு நிமிஷம் சார், நம்ம நேயர்கள்கிட்டையும் நம்ம தொலைபேசி எண்கள்ல சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்கலாம். 04-3-6-8 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய வினாக்கள் எது இருந்தாலும் நம்ம சார்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த தொலைபேசி எண்களையும் அழைத்து வரலாம். இணைப்பு கிடைக்காத நம்ம நேயர்கள் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் நம்ம இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு பதிவு போட்டிருக்கோம், அங்கேயும் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? இப்ப வந்து ஆசிரியர் படிப்பு அப்படின்னு சொல்லும் போது ஆசிரியராக விரும்பும் மாணவர்கள் எந்த மாதிரி பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சார், ஆரம்பிக்கலாம்.
1: கண்டிப்பா சொல்றேன் மேடம். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காரைக்கால் பண்பலை நிலையத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதன் மூலமாக உங்கள் வானொலியின் மூலமாக எண்ணற்ற நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, சின்ன வயதில் ஆசிரியர் கனவு, அந்த கனவோடு விளையாடிய அந்த மாணவர்கள் செல்வங்களை சந்திப்பதிலும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதன் மூலம். ஸோ அந்த விதத்தில் நான் இதில் பாக்கியசாலியாவேன். இதில் ஆசிரியர் கல்வி அப்படி என்று நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு நம்ம கலாச்சாரத்தில், பாரதிய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சொற்றோட ஞாபகத்தில் வருது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மைஷி குரவே நமக. குரு தான் படைப்பாளர், குரு தான் ஒரு காப்பவர், குரு தான் அழிப்பவர், மாற்றி அழிப்பவர், அதாவது பொறாமை மற்றும் தீய குணங்களை மாற்றி அழிப்பவர். குரு தான் பரம மெய்யும் அப்படின்னு சொல்றது. அந்த குருவை நாம அழகாக போற்றுவோம். இதே சொற்றொடர் தான் நம்ம தமிழ் இலக்கியத்திலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, எழுத்தறிவித்தவன் இறைவன்.

0: ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க, ஆசிரியர் தொழில் ஒரு புனிதமான தொழில். இன்னைக்கும் நம்ம சமுதாயத்தில் ஆசிரியரை நம்ம ஒரு புனிதமானவரா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவரா, திக்கு திசை தெரியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும், தவறு செய்யும் மாணவர்களை திருத்தி அவர்கள் நல்வழிப்படுத்தவும் பல விதங்களில் இது வந்து ஒரு புனிதமான தொழிலாக போற்றப்படுகிறது. அதை வந்து நாங்கள் பல முறையில் அனுபவம் மூலமாகவே உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஆசிரியர் தொழிலை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதோ அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுது. அதுவும் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலமாக முதலாவது நிகழ்ச்சியே ஆசிரியர் கல்வியை பற்றி நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது மிக சாலச்சிறந்ததாகவும் பொருத்தமானதாகவும் எனக்கு தெரியுது. இப்போ உங்கள் கேள்விக்கு வரலாம். இப்போ மாணவர்கள் ஆசிரியராக வேண்டும்னா என்னென்ன கல்வி பாதைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தற்சமயம் முக்கியமாக இரண்டு பாதைகள் உள்ளது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நேரடியாக 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட், ITEP என்று சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி படிப்பு, இதில் சேரலாம். இது இந்த படிப்பு நம்ம மாநிலத்தில் NIT ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் கல்வி நிறுவனங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படித்துவிட்டு அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய 2 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு படிப்பதன் மூலம் அவர்கள் 5 ஆண்டுகள் செலவிட நேரிடுகிறது. ஆனால் இந்த ITEP என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த ஆசிரியர் பட்டப்படிப்பு படிப்பதன் மூலம் அவர்கள் 4 ஆண்டுகளில் அவர்களால் 2 பட்டங்கள் பெற முடிகிறது ஒரே சமயத்தில். 1 BA BSc BCOM, அதனுடன் சேர்த்து BEd என்ற கூடிய பட்டத்தையும் அவர்களால் பெற முடிகிறது. இதனால் அவர்களுக்கு ஓராண்டு மிச்சமாகிறது. இரண்டாவதாக, நம்முடைய இந்த ITEP பட்டப்படிப்பானது தேசிய முன்னுரிமை பெற்ற கல்வி நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படுகிறது. NIT பற்றி உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். NIT சேர்றதுக்கு நிறைய மாணவர்களுக்கு பெரிய கனவாக இருக்கும், அதுவும் தொழில் படிப்புகளில் சேர்வதற்கு கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில் படிப்பு சொல்லக்கூடிய தேசிய முன்னணி நிறுவனமான NIT மற்றும் IIT இந்த பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த மாணவர்களோடு சேர்ந்து நமக்கு படிக்கும்பொழுது நமக்கு ஒரு சமமான ஒரு அடையாளம் கிடைக்கிறது, நல்ல ஒரு அனுபவமும் அங்கே கிடைக்கிறது. ஸோ அது முதலாவது பாதை. இரண்டாவது பாதை என்ன என்று சொன்னோம் என்றால், பிஎட் அதாவது +2 முடித்துவிட்டு ஏதேனும் ஒரு கலை அல்லது அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு முடித்துவிட்டு 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு மறுபடி 2 ஆண்டுகள் பிஎட் படிக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு 1 ஆண்டு அதிகம் கூடுகிறது. இது இரண்டாவது வழி. இரண்டாவது வழி அல்லாமல் 3வது வழி ஒன்றும் உள்ளது. +2 முடித்த மாணவர்கள் 2 ஆண்டு பட்டய பயிற்சி படிப்பு, அதாவது DLED டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதில் சேரலாம். அதில் சேரும்போது அவங்களுக்கு அந்த 2 ஆண்டில் அவங்களுக்கு அந்த டிப்ளமா கிடைத்து விடுகிறது. அந்த 2 ஆண்டு டிப்ளமா வைத்துக்கொண்டு அந்த மாணவர்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் பணிக்கு அருமையாக செல்லலாம்.
1: ஓகே சார், இப்போ அந்த டிப்ளமா படித்தவங்க பிஎட் படிக்கணும்னா சார்?
0: டிப்ளமா படித்து முடித்த மாணவர்கள் அதன் பின்பு ஒரு இளங்கலை பட்டம் பெற வேண்டும். அந்த இளங்கலை பட்டத்தை பெற்றுவிட்டு மறுபடி அவர்கள் பிஎட் படிப்பதற்கு வர வேண்டும், ஆசிரியர் பட்ட பயிற்சி படிப்பதற்கு வர வேண்டும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வழி. ஆனால் நிறைய மாணவர்கள் இதை தான் செய்கிறார்கள். 2 ஆண்டில் DLED முடித்துவிட்டு சின்ன வயதிலேயே இந்த தேர்வுகள் எல்லாம் எழுதிட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வுகள் எல்லாம் எழுதிட்டு ஆசிரியர்களாக போய்விடுகிறார்கள். அங்கே போய்விட்டு அஞ்சல் வழியிலே பட்டப்படிப்பு படிக்கிறார்கள், இளங்கலை பட்ட ஆசிரியர் பட்ட படிப்பும் படிக்கிறார்கள். அப்படியே படிப்படியாக அவர்கள் பணியில ப்ரமோஷன் வாங்கிட்டு மேல்நிலைக்கு பணியிலையும் இருந்துகிட்டு படித்து கொண்டும் சின்ன வயசுலேயே செல்வதனால் அவர்களுக்கு பல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கின்றன. அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு.
1: இப்போ வந்து ஒரு பட்டதாரியாக ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு நான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது சார்? இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், இந்த மாதிரியான கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி என்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்குது சார் அதுக்கு?

இது பிஎட்ல சேர்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு ஒரு கலை அறிவியல் பாடத்துல ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். முக்கியமா பள்ளி பாடங்களோடு சேர்ந்த பட்டப்படிப்பில் பட்டதாரியாக இருக்க வேண்டும். அதாவது இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பில் குறைந்தது 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த 50% மதிப்பெண்களும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கு சலுகைகள் உண்டு. இதை பெற்றிருக்கணும். பீட்ல சேர்வதற்கு வயது வரம்பு கிடையாது, அதிகபட்ச வயது வரம்பும் கிடையாது. ஸோ இந்த பிஎஸ்சி பிஏ போன்ற கலை அறிவியல் பாடங்களில் பட்டம், இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால்தான் அவங்களுக்கு வந்து இளங்கலை ஆசிரியர் பட்ட படிப்பில் சேர முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காமர்ஸ் உள்ளது, வணிகவியல் உள்ளது. பிகாம் மட்டும் படித்திருந்தால் போதாது, அவர்கள் எம்காமும் முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளி அதாவது உயர்நிலை பள்ளிகளில் காமர்ஸ்

0: பெண்களும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கு சலுகைகள் உண்டு, இதை பெற்றிருக்கணும். பீட்ல சேர்வதற்கு வயது வரம்பு கிடையாது, அதிகபட்ச வயது வரம்பும் கிடையாது. ஸோ இந்த பிஎஸ்சி பிஏ போன்ற கலை அறிவியல் பாடங்களில் பட்டம், இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால்தான் அவங்களுக்கு வந்து இளங்கலை ஆசிரியர் பட்ட படிப்பில் சேர முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காமர்ஸ் உள்ளது, வணிகவியல் உள்ளது. பிகாம் மட்டும் படித்திருந்தால் போதாது, அவர்கள் எம்காமும் முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளி, அதாவது உயர்நிலை பள்ளிகளில் காமர்ஸ் காமர்ஸ் வணிகவியல் பாடம் கிடையாது. அதனால் அவர்களுக்கு பிஜி முடித்திருக்க வேண்டும், எம்காம் முடித்திருக்க வேண்டும். எம்காம் முடித்துவிட்டு பிஎட் முடித்துவிட்டு அவர்கள் மேல்நிலை பள்ளிகளில் நேரடியாக ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படலாம். 11ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு நேரடியாக பணி நியமனம் செய்யலாம். இதுதான் அவர்களுக்கு முக்கியமான தகுதி. இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு சில பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் பிஎட் சேரலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து எந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்கிறது நல்லது? ஒரு ஆசிரியர் போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம்?
0: தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்போது கலை அறிவியல் கல்லூரியில் நடத்தப்படக்கூடிய பாரம்பரியமான பாடங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிக டிமாண்டாக இருக்கு. ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பொறியியல் கல்லூரிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் படையெடுத்து போனதுனால இந்த படிப்புகளில் மாணவர்களின் ஆர்வம் குறைவாக இருக்கிறதுனால கடந்த சில ஆண்டுகளில் அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெளியே வரக்கூடிய சதவீதம் குறைந்துள்ளது. அதனால் அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் நடத்தப்பட்ட பாண்டிச்சேரி ஆசிரியர் நியமனத்தில் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் மாணவர்கள் தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அந்த பதவியின் எண்ணிக்கையை விட மிக மிக குறைவாக இருந்தது. ஆள் இல்லை, டீச்சர் இல்லை, வேகன்சிஸ் ஆர் மோர் பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லெஸ். அப்போ சமூக அறிவியல் பாடம் தொடர்பான வரலாறு, பொருளியல், ஜியாகிரபி, பூகோளம், சோசியாலஜி இந்த மாதிரி பாடங்கள் எடுத்து படித்தால் இம்மீடியட்டாக உடனடியாக அவர்களுக்கு வேலை உள்ளது. ஈவன் தனியார் பள்ளிகள் கூட தினமும் எங்களை அழைத்து சமூக அறிவியல் மாணவர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, விருப்பப்பட்ட மாணவர்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே உள்ளார்கள். ஸோ அந்த நிலை உள்ளது. இது அல்லாமல் அறிவியல் பாடமான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 பாடங்களும் எடுத்து படித்தாலும் அவர்களுக்கும் போதுமான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது, பிரகாசமாகவே உள்ளது.
1: ஓகே சார், இப்போ இது வந்து நம்ம ஸ்கூல்லையோ இல்லை நம்ம பட்ட படிப்புலையோ எடுத்து படிக்கிற பாடங்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பிஎட்ல என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது சார்?
0: பிஎட்ல ஆசிரியர் பட்ட படிப்பில் நமக்கு 7 பாடங்கள் உள்ளன மொத்தமாக. பிஎட் இங்கிலீஷ், பிஎட் தமிழ், பிஎட் சோசியல் சயின்ஸ், பிஎட் மேத்தமேட்டிக்ஸ், பிஎட் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ், பிஎட் காமர்ஸ். ஸோ இந்த போன 7 பாடப்பிரிவுகள் உள்ளன. இந்த 7 பாடப்பிரிவுகளில் முதலாவதாக சொல்லப்பட்ட பிஎட் தமிழில் தமிழ் இளங்கலை பட்டம் முடித்த மாணவர்கள் பிஎட் தமிழை தேர்வு செய்வார்கள். இளங்கலை ஆங்கில பட்டம் பெற்றவர்கள் ஆங்கில, அதாவது பிஎட் ஆங்கில ஆங்கில பாடத்தை தேர்வு செய்வார்கள். இளங்கலை பட்டத்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதை தேர்வு செய்து படித்த மாணவர்கள் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் அந்த பிரிவை அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல் இளங்கலை பட்ட படிப்பில் பயாலஜிக்கல் சயின்ஸும் சொல்லக்கூடிய பாட்டனி, ஸ்வாலஜி, பிளான்ட் சயின்ஸு இந்த மாதிரியான பாடங்களை தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பிஎட்ல அளிப்பது பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு இங்கே பிஎட்ல மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இளங்கலை பட்ட படிப்பில் வரலாறு, புவியியல், சமூகவியல், பொருளாதாரம் இது போன்ற படித்த மாணவர்களுக்கு பிஎட் சோசியல் சயின்ஸ் பாடம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது, அதை படிக்கலாம். இது அல்லாமல் 7வதாக காமர்ஸ் உள்ளது, வணிகவியல் பாடம் உள்ளது, ஸோ இதில் முதுகலை பட்டம் வணிகவியல் முடித்த மாணவர்களுக்கு இந்த பிகாம் காமர்ஸில் சேர்ந்து படிக்கலாம். ஸோ இந்த பாடப்பிரிவுகள் முடிப்பதன் மூலமாக பள்ளியில் அந்தந்த பாட ஆசிரியர்களாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணியினை தொடரலாம்.
1: சரி சார், இப்போ இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மொழிகள்

0: லேயும் படிக்க முடியும் பிஎட்.
1: பிஎட் நம்ம பொதுவாக அளிப்பது வந்து ஆங்கில வழி, தமிழ் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நம்ம கொடுக்குறோம் தரோம். ஆனால் இதில் அந்த பாட பிரிவு மட்டும் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு இருக்கு. சப்ஜெக்ட், அதாவது பிஎட் சப்ஜெக்ட், ஏழு சப்ஜெக்டில் தமிழ் தனி ஆங்கிலம் தனியாக இருக்குது. ஆனால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆங்கிலம் தான். அதில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பொது தாள்களை மாணவர்கள் தமிழ் வழியிலும் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷனும் இருக்கு.
0: ஓகே சார். காமராஜ் ஃபுட்ஸ் புளிவளம் திருவாரூர்.

0: நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுடைய வினாக்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு அழைக்கலாம். 04-3-6-8 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்களுடைய சந்தேகங்களை நம்ம சார் இருக்காங்க, மோகன் குமாரமங்கலம் அவர்கள், அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் லைனில் வர ஆரம்பிச்சிருக்காங்க, கேட்கலாம் சார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
1: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: நாகூர் முகமது ஜலீல், சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட?
1: என் பையன் வந்து சார், மேடம், பிசிஏ முடிச்சிருக்கார்.
0: சரி சார்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து கப்பல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து அக்கவுண்ட்ஸ் சொல்றாங்க மேடம்.
0: ஓகே சார்,
1: இது வந்து தொடரலாமா? வேற என்ன வந்து பிசிஏ முடிச்சுட்டு தொடர்ந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணலாமா அல்லது வேலைக்கு அப்ளை பண்ணலாமாங்கிறத சார்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இதா இருக்கும். நான் வானல்ல கேட்டேன்.
0: ஓகே சார், நன்றி.
2: இப்போ இந்த நேயருடைய மகன் பிசிஏ முடித்திருக்கிறார், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு
0: என்ன
2: வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த மாணவனுடைய ஆர்வத்தை பொறுத்து உள்ளது. முக்கியமாக அவருடைய ஆர்வத்தை கேட்கணும், அவருடைய விருப்பத்தை கேட்கணும். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, எம்சிஏ படிக்கலாம். அந்த லாஜிஸ்டிக்ஸில் வந்து இன்றைக்கி நிறைய டிமாண்ட் இருக்குது, அந்த நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய பணி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் நிறையவே பிரகாசமாக உள்ளது. அதில் அவங்க கண்டிப்பாக சேர்க்கலாம். லாஜிஸ்டிக் தொடர்பான நிறைய படிப்புகள் இன்றைக்கு உள்ளன, நிறைய கல்லூரிகளில் உள்ளன, அதை அவர்கள் கண்டிப்பாக சேர்த்து படிக்க சொல்லலாம் மேடம்.
0: ஓகே சார். சார், இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தது அந்த பாடத்திட்டங்களை தாண்டி உங்களோட பிஎட் வகுப்பில் வேறு என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது சார்?
2: நல்ல கேள்வி மேடம். இது இதில் நம்ம பிஎட் கரிக்குலம் கலைத்திட்டத்தில் பள்ளி பாடங்களினுடைய கற்பித்தல் முறைகளை கற்பிப்பதோடு அல்லாமல் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்றல், அதாவது சைல்ட்ஹுட் அண்டு குரோயிங் அப், இதில் குழந்தைகளுடைய மன வளர்ச்சி, அவர்களுடைய அறிவு வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்தும், சமகால இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்னென்ன, பழங்காலம் தொட்டு இன்றைய நவீன கால இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்னென்ன, நமது கல்வி அறிஞர்கள் என்னென்ன அறிஞர்கள், என்னென்ன தத்துவ ஞானிகள், எந்த மாதிரியான கல்வியை குழந்தைகளுக்கு புகட்ட வேண்டும் என்பது போன்ற அந்த தத்துவ இயலையும், கலை திட்டத்தில் உள்ள மொழிகளையும், மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெடகாஜி சப்ஜெக்ட், அதாவது அவர்களுடைய பட்ட படிப்பில் படிக்கப்பட்ட அந்த முதன்மையான பாடம் இது போன்ற பாடங்களை கற்பித்துக் கொடுக்கிறோம். இது அல்லாமல் அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கு மற்றும் பல் திறன் வளர்ச்சிக்காக மியூசிக், ஆர்ட் அண்ட் டிராமா, ஐசிடி போன்ற பாடங்களையும் அவர்களுக்கு கற்பிக்கிறோம். இந்த மியூசிக், ஆர்ட், டிராமா போன்ற

0: பாடங்களை அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பாடங்களை அவர்கள் பள்ளிக்கு சென்று கற்பிக்கும் பொழுது நூதன முறையிலேயே பாட்டின் மூலமாகவோ அல்லது நடிப்பின் மூலமாகவோ அல்லது ஆடல் பாடல் மூலமாகவோ அவர்களால் நடத்துவதற்கு அதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ICT பேப்பர் அதில் நாங்கள் டீச் பண்ணுறதன் மூலமாக அவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை கையாள்வதற்கும் அவர்களுக்கு மிக எளிமையாக அதில் வழிவகை செய்யப்பட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அதில் கூகுள் கிளாஸ் ரூம் சொல்லலாம், கூகுள் எல்எம் நோட் புக் சொல்லலாம், அதுக்கப்புறம் இந்த டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம் போலவே டீம்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே அதில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதன் மூலமாக அவங்க மைண்ட் மேப்பிங் மற்றும் அந்த காட்சி கேள்வி குறிகளை கற்றலோடு இணைத்து அவர்களால் நடத்த முடிகிறது.
1: ஓகே சார், நேரில் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பவித்ர மாணிக்க ரகுபதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி.
2: இப்ப என்னுடைய மகள் வந்து 12வது
1: சார்,
2: என்னுடைய மகள் வந்து இப்ப 12வது படிச்சிட்டு இருக்கா.
1: சரி சார்.
2: அப்ப வந்து ஜேஇ படிச்சிட்டு இருக்கா, கோச்சிங்ல
1: ஏஐ படிச்சிட்டு இருக்காங்க.
2: அது வந்து இப்ப ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதிட்டு இப்ப ஜேஇ அட்வான்ஸ் ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம ரெண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, IIIT இந்த மூணு தான் இருக்கு. இப்ப அதே வந்து இப்ப நீட் எக்ஸாம் எழுதுனாக்கா பிரைவேட் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப இது வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து இப்ப சென்னையில ஐஐடி மட்டும்தான் இருக்கு, அது மாதிரி திருச்சியில என்ஐடி இருக்கு, இதுல மட்டும்தான் சேரலாமா இல்ல பிரைவேட்ல ஏதாவது சேர்றது வாய்ப்பு இருக்கா? பிரைவேட் காலேஜ் என்ன எத்தனை இருக்கு? இப்ப நம்ம கவர்மெண்ட் கோட்டால வந்து டோட்டலா எத்தனை சீட் இருக்கு, அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டின்றதுக்காக தெரிஞ்சுக்கலான்னு அடிச்சேன் மேடம்.
1: கண்டிப்பா சார்,
2: விளக்கமா
1: சொன்னாங்கன்னா
0: கொஞ்சம். நம்மளுடைய ரகுபதி நாயருடைய மகன் பிளஸ் டூ முடித்து விட்டு ஜேஇ அட்வான்ஸ்டு தேர்வு எழுதிவிட்டு அதாவது இன்ஜினியரிங் பொறியியல் படிப்புக்காக தேர்வு செய்துள்ளார்கள். பரவாயில்ல, ஆசிரியர் படிப்பு அவங்க விரும்பாவிட்டாலும் இந்த படிப்பை விரும்பி இருப்பது நல்லதே. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஐஐடி மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோடு இணைக்கப்பட்ட பல்வேறு அரசு கல்லூரிகள் உள்ளன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அறிஞர் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. அங்கே அடுத்து இரண்டாவது வாய்ப்பாக அதை வைத்து கொள்ளலாம் அந்த மாணவர். ஜேஇஇ நீட் முடித்துவிட்டு அரசு கல்லூரிகள் கிடைக்கவில்லை என்றால் மிக பிரபலமான மிக முன்னணி வாய்ந்த தனியார் கல்லூரிகள் உள்ளன. அந்த தனியார் கல்லூரிகளில் அரசு அனுமதி பெற்ற சீட்டோடு போகும்போது அங்கே அவர்களுக்கு கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது, ஆனால் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலமும் அவர்களுக்கு உள்ளது. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவருக்கு உள்ளது, அதில் ஏதாவது ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதில் நிச்சயமாக.
1: ஓகே சார், நன்றி. காமராஜ் ஃபுட்ஸ் புளிவளம் திருவாரூர்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இன்றைய நிகழ்ச்சியானது காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கள் அவர்கள் பங்கு பெற்று உங்களுடைய வினாக்களுக்கும் கல்வி ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சி கல்வி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய நிலைய தொலைபேசி வாயிலாக நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக் பக்கத்திலையும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். இப்போ பிஎட் படிப்போட கால அளவு அப்படின்றது 2 வருஷம் இல்லையா சார்?

0: செமஸ்டர் அந்த மாதிரி. இப்போ இந்த பிஎட் படிப்புடைய செய்முறை பயிற்சி, இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அது எத்தனை வருஷம், அது எவ்வளவு முக்கியமானது?
1: முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம், செய்முறை பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2 ஆண்டு பிஎட் படிப்பில் செய்முறை பயிற்சிங்கிறது வந்து பிஎட்டினுடைய ஒரு இதயம் போன்றது, முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 1 ஆண்டில் 1 மாதத்திற்கு மாணவர்கள் உற்று நோக்கல் பயிற்சிக்காக அரசாங்க பள்ளிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இங்கே காரைக்கால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அவர்கள் சென்று உற்று நோக்கல் செய்கிறார்கள். 1 மாத கால அளவிற்கு 1ஆம் ஆண்டில் ஆசிரியர் எந்த மாதிரி பாடத்தை தொடங்குகிறார், எப்படி பல்வேறு கருவிகள் கற்றல் கருவிகளை பயன்படுத்துகிறார், எப்படி மாணவர்களுடைய வினாக்களை கேட்டு விடையை பெறுகிறார், அது போன்ற உற்று நோக்கலை 1 மாத காலத்திற்கு செய்துவிட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அதை எப்படி அவர்கள் ஏற்படுத்தி நடத்துகிறார்கள், அதையும் உற்று நோக்கிவிட்டு, அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கிறது, ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சாரம் எப்படி உள்ளது, இது போன்ற விவரங்களையும் அந்த அந்த பள்ளியினுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டு வருவார்கள். அப்படி வந்த மாணவர்களை பின்பும் மேன்மைப்படுத்தி 2ஆம் ஆண்டு செல்லும் பொழுது 2ஆம் ஆண்டிலே அவர்களுக்கு 4 மாத கற்பித்தல் பயிற்சிக்கு அந்த பள்ளிகளுக்கு திரும்பவும் அனுப்பப்படுகிறார்கள். அந்த 4 மாத கற்றல் கற்பித்தல் பயிற்சியிலே அந்த மாணவர்கள் போயிட்டு அவங்களுக்கு 2 பாடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஒன்று வந்து அவர்கள் முதன்மை பாடம், இப்போ பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பிசிக்ஸ், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் டீச் பண்ணுறதுக்கு. 2வது அவர்கள் இன்னொரு பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும், அதில் மேத்தமேட்டிக்ஸ் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி பாடங்களை தேர்வு செய்திருப்பார்கள், அந்த பாடத்தையும் போய் அவங்க அங்கே கற்பிக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டி ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் ஏற்பாடு பண்ணி அவர்களை மேற்பார்வை செய்ய சொல்லி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் எங்களுடைய ஆலோசனையின்படியும் அவர்கள் அந்த 4 மாத கால பயிற்சியை முடித்து வருவாள். அந்த பயிற்சியின் போது பலவிதமான பின்னோட்டங்களையும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இதில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருப்போம். அதனால தான் இந்த பிராக்டிக்கல் செய்முறை பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த பிஎட் கோர்ஸில் ஒரு முக்கிய பகுதியாக அமையுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் அவங்க திறன் பெற்று விட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள் பிஎட் முடித்து விட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் கல்லூரியிலே பல முன்னணி தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து கேம்பஸ் செலெக்ஷனில் அவங்க தேர்வு செய்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கிறது. இது காரைக்கால் பிராந்தியத்தில் மட்டும் வரல, சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பேரளம், நாகப்பட்டினம், புதுச்சேரி, இது போன்ற பகுதிகளிலிருந்து ரெகுலராக தொடர்ச்சியாக பள்ளிகள் வந்து இங்கே மாணவர்களை ஆசிரியர் மாணவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். அவங்க டிகிரியே முடிக்கிறது இல்லை, ஆனால் அதுக்குள்ளாகவே அவங்க கேம்பஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆகி ஆசிரியர் பணிக்கு தயாராகி விடுகிறார்கள்.
0: ஓகே சார், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட் திருவாரூர். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

0: காரைக்கால் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் எஸ் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம அட்டன் பண்ணி பேசலாம்.
1: எஸ் மேடம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம். அண்ணா சேவியர் மங்களம் அறிக்கலாமா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களுக்கு சார் கிட்ட?
2: அம்மா, எங்க பையன்மா பிபிஏ வந்து அண்ணா காலேஜ்ல படிச்சாப்லம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: எம்பிஏ வந்து பெங்களூர் என்ஐஎம் காலேஜ்ல படிக்கிறாங்கம்மா. பெங்களூர்ல என்ஐஎம் காலேஜ்ல படிச்சு வச்சிருந்தாங்கம்மா. அங்கே கேம்பஸ்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்கம்மா. மேற்கொண்டு ஒரு கோர்ஸ் படிச்சு பேங்க் வரலாமம்மா. மேற்கொண்டு இன்னொரு கோர்ஸ்மா படிச்சு பேங்க் வரலாமம்மா. இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னாப்போ அங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், பேங்க்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கோர்ஸ் படிச்சா ஐஓபி மற்ற பேங்க் இது மாதிரி பேங்க் வந்துடலாமம்மா?
1: வரலாம், கண்டிப்பாக வரலாம் சார். அவங்க அந்த உங்களுடைய மகனையே கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன படிப்பு படித்தால் என்ன பதவிக்கு உயர் பதவிக்கு போகலாம், அதில் என்னென்ன பணி வாய்ப்புகளுக்கான பிரகாசமாக உள்ளது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக மேற்படிப்பு படிக்கலாம். அதாவது படிப்பதற்கு ஒரு வயது இல்லையே கிடையாது. நம்ம பேங்க்கு வங்கி பணிக்கு வந்துட்டோம், நம்ம இதோடு நிறுத்திக் கொள்வோம் அப்படின்னு கிடையாது. எம்பிஏ முடித்திருந்தாலும் பரவாயில்ல, அதற்கும் மேலேயும் சில சிறப்பு வாய்ந்த படிப்புகள் எல்லாமே உள்ளது. தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த படிப்புகள் பிரிவுகள் உள்ளது. அந்த படிப்பு பிரிவுகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அதன் மூலமாக இன்னும் வாழ்க்கையில மேன்மேலும் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் சார்.
0: நன்றி சார். இன்னொரு காலர் இருக்காங்க சார்,
1: சொல்லுங்க.
0: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார், உங்களுடைய கேள்வி?
3: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல மீராஜா மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட?
3: அதாவது மேடம், என்னுடைய பாப்பா வந்து பெரிய பாப்பா பிகாம் சிஏ முடிச்சிட்டாங்க இப்ப இந்த வருஷம். அவங்க வந்து ஆசிரியரா பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுலயே தொடரலாமா இல்ல அடுத்த இதை கோர்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கறத சார்கிட்ட கேட்கணும்.
0: கண்டிப்பா சார்.
3: அப்புறம் வந்து இன்னொரு மேடம், என் ரெண்டாவது பாப்பா வந்து 10th பப்ளிக்ல வந்து 486 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன குரூப் சூஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்களும் டீச்சராதான் போகணும் அப்படியே வந்து ஆங்கில வழியில டீச்சரா போகணும், அவங்களும் ரொம்ப ஆர்வத்துல இருக்காங்க. இது ரெண்டு பேருக்குமே ஒரு சைடான சொல்யூஷன் மாதிரி வந்து சார் சொன்னாங்கடா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா சார், நீங்க வானொலியில கேளுங்க. நன்றி.
3: நான் கேட்டுக்கிறேன் மேடம். ஓகே மேடம்,
0: நன்றி.
1: சாகுல் ஹமீது ராஜா மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர்களுடைய இரண்டு மகள்கள், முதலாவது மகள் பிகாம் சிஏ முடித்துள்ளார்கள். அவர்கள் ஆசிரியராவதற்கான ஒரு ஆசை உள்ளது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார். இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான இது அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க எம்காம் முடித்தாதான் பிஎட்டு சேர முடியும். எம்காம் பிஎட்டு சேர முடியும், பிஎட்டு ஆசிரியர் பட்ட பயிற்சியில் சேர முடியும் அது. ஸோ எம்காம் 2 ஆண்டுகள் படித்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் பிஎட்டில் சேர்ந்து முடித்துவிட்டு ஆசிரியர் பணியை தொடரலாம். இரண்டாவது பெண், அவர்களுடைய இரண்டாவது மகள் 10ஆம் வகுப்பில் 486 மதிப்பெண்கள் பெற்று நல்ல சிறந்த அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். அவர்களை 12ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்புகளில் முடித்துவிட்டு அதில் கலை அறிவியல் பாடம் எந்த பாடம் அவர்களுக்கு விருப்ப பாடமாக உணர்கிறார்களோ அந்த பாடத்தில் சேர்த்து +2 முடித்துவிட்டு அவர்களுடைய முதல் நோக்கம், நான் ஏற்கனவே சொன்னபடி ITEP ஒருங்கிணைந்த ஆசிரியர் பயிற்சி படிப்பினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுதே கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் NTA என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, அவர்கள் வந்து இதில் இந்த குறிப்பானைகளை வெளியிட்டுக்கிட்டே இருப்பார்கள். அந்த தகுதி தேர்வு, ITEP சேர்வதற்கான தகுதி தேர்வு பற்றிய விவரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்து கொண்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு அதில் அந்த தகுதி தேர்வுக்கு அவர்கள் விண்ணப்பித்து விட்டு அந்த தகுதி தேர்வை எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம காரைக்காலில் இருக்கக்கூடிய NIT அவங்க இன்டகிரேட்டட் பிஎட், பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட் இதில் சேர்க்கலாம். நம்ம திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டப்படிப்பு உள்ளது, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டப்படிப்பு உள்ளது. மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான NIT, IIT இந்த நிறுவனங்கள்லையும்

0: இந்த ஐடிஇபி என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சி படிப்பு உள்ளது. ஸோ இவர் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய ஏரியா, பின்தங்கிய ஒரு கிராமப்பகுதி ஏரியாவில் இருந்துக்கிட்டு ஒரு மும்பையிலேயோ அல்லது கொல்கத்தாவிலேயோ இருக்கக்கூடிய ஒரு என்ஐடி ஐஐடி போன்ற முன்னணி பொறியியல் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பயிற்சி படிப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது இன்றைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 2020 வெளியிட்ட புதிய கல்விக் கொள்கை மூலமாக, என்இபி நியூ எஜுகேஷனல் பாலிசி மூலமாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றி தெரிவதே இல்லை. இது இதை போல 4 ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சி உள்ளது, அதன் மூலம் என்னென்ன அவர்களுக்கு இது சலுகை எல்லாம் கிடைக்குது அப்படின்னு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. ஸோ நான் இவருக்கு சொல்வது, 2வது மகளை ஐடிஇபியில் சேருங்க. ஐடிஇபியில் சேர்றது மூலமாக அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த திறன் பெற்ற ஒரு ஆசிரியராக உருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது.
1: இப்போ வந்து இந்த பிஎட் படிப்பிற்கான சேர்க்கை அப்படின்றது வந்து அவங்க இளங்கலை பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் நுழைவுத் தேர்வு வாயிலாகவும் நடக்குது இல்லையா சார்?
0: இப்போ இந்த 2 பட்டப்படிப்பு ஆசிரியர் பட்டப்படிப்பில் நுழைவுத் தேர்வு கிடையாது மேடம். முன்னாடி 2001 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து நுழைவுத் தேர்வு வச்சு, நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு சென்டாக் மூலமாக மாணவர்களை அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு 61 யூனிட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. குறைய ஆரம்பித்தபோது சென்டாக்கினுடைய அனுமதியை பெற்று அவளுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே இப்போ வந்து நாங்கள் குறைந்தபட்சம் 50%. அதில் அந்த சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சலுகைகள் உண்டு, அதுலேயும் சலுகைகள் உண்டு.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
1: சார், பிஎட் முடிச்ச மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு சார்?
0: ரொம்ப உங்களுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம நேயர்கள் மனசுலையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நேயர்களே பார்த்தோம்னா நிறைய நேயர்கள் பொறியியல் படிப்பு, மருத்துவ படிப்பு முக்கியத்துவம் தருகிறார்களே ஒழிய ஆசிரியர் பயிற்சியை பற்றி ஒரு சில பெற்றோர்களுக்கு தான் ஆர்வம் உள்ளது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு இந்த ஆசிரியர் பயிற்சி பட்டம் முடிப்பதன் மூலம் என்னென்ன பணிகள் உள்ளது, எப்படி அவர்களுக்கு வருங்காலம் வந்து பிரகாசமாக உள்ளது என்பது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அதனால தான் இதை ஒதுக்குறாங்க. உண்மையில் பார்க்கும்போது ஒரு பொறியியல் மருத்துவ படிப்பில் சேர்ந்து அதிக ஆண்டுகள் அதிக பணம் செலவிடுவதை விட ஒரு ஆசிரியர் பட்ட பயிற்சியில், ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சியிலையோ அல்லது 2 படிப்பை முடித்துவிட்டு போனோம்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஒன்று, முதலாவது வந்து நமது அரசு பணி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி. உங்களுக்கே தெரியும், அரசு பள்ளிகளில் இன்னைக்கு 7வது, அதாவது 7th Pay Commission மூலமா நல்ல ஒரு ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, சமுதாயத்திலையும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, அரசு ஆசிரியர் என்கிற ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. 2வதாக, நம்மளுடைய புதுச்சேரி அரசாங்கம் அல்லாமல் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல பள்ளிகள் உள்ளன. கேந்திரிய வித்யாலயா 1600 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு மேல் உள்ளது நம்ம நாட்டில். அதே போல 600 பள்ளிகளுக்கு மேல் உள்ளது நவோதய வித்யாலயா பள்ளிகள். இந்த நவோதய வித்யாலயா பள்ளிகளில் ஆசிரியராக சேருவதன் மூலமா அவங்களுக்கு அங்கேயே வீடு கிடைக்கிறது, நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல், சுகாதாரமான ஒரு இடம், இடவசதி அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வர பயணப்படியும் கிடைக்கிறது, ஆண்டுக்கு 1 முறை 2 முறை பயணப்படியும் கிடைக்கிறது. அதுவும் அல்லாமல் மருத்துவ காப்பீடு கிடைக்கிறது, இத்தனை வசதிகளும் அங்கே கிடைக்கிறது. இது அல்லாமல் அவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன், பதவி உயர்வு என்று பார்க்கும்பொழுது, ஒரு கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகளில் வெறுமனே ஒரு ஆசிரியராக சேரக்கூடியவர் அங்கே படிப்படியாக உயர்ந்து துணை முதல்வர், முதல்வர் பணி, அது அதோடு அல்லாமல் நவோதய வித்யாலயா சங்கதன் சமிதியில் இருக்கக்கூடிய கல்வி அலுவலர், ஜாயின்ட் கமிஷனர், கமிஷனர் போன்ற உயர் பதவிகளுக்கும் செல்ல முடிகிறது. இது இது அல்லாமல் இன்னும் மத்திய அரசாங்கம்

0: நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏராளமாக உள்ளன. அதில் ஒன்று வந்து ஏகலைவா பள்ளிகள், அதாவது இந்த ட்ரைபல் பீப்புள் சொல்கிறாங்க இல்லைங்களா, மலைவாழ் மக்கள், அவர்கள் வாழக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி உள்ளது. அங்கே ஆசிரியர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள், அந்த பணிக்கும் அவர்கள் செல்லலாம். இது அல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறையில ஏராளமான 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. நம்ம திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களுக்கு சொந்தமான ஸ்கூல் இருக்கு, சென்னை அயனாவரத்துல ரயில்வே பள்ளி உள்ளது. ஸோ இந்த ரயில்வே பள்ளிகள்ல அவங்க ஆசிரியராக போகலாம். மாணவர்கள் வந்து பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும்னா அவங்க இந்த ரயில்வே பள்ளிகளில் ஆசிரியர்களாக போகலாம். போகும்போது அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கு ரயில்வேயில் அவர்களுக்கு பயண சலுகை கொடுக்கிறார்கள், தருகிறார்கள். இது அல்லாமல் தனியார் துறையில் வேலை வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னபடி 2 ஆண்டுகள் பட்டப்படிப்பு முடிப்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய கல்லூரியை அணுகி ஆசிரியர்களை, அதிலும் திறமை வாய்ந்த மாணவர்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து சென்று விடுகிறார்கள். அது அல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், சர்வதேச பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய முன்னணி வாய்ந்த நிறுவனங்கள், திருபாய் அம்பானி நடத்தக்கூடிய பள்ளிகள், இது போல நிறைய பள்ளிகள் உள்ளன. அந்த பள்ளிகளிலும் அவர்களுக்கு நல்ல மிக உயர்ந்த சம்பளத்துடன் பணி வாய்ப்பு உள்ளது. இதுவும் அல்லாமல் 4 ஆண்டு 5 ஆண்டு இங்கே தனியார் அல்லது அரசு பள்ளிகளில் பணி பெற்ற அனுபவத்துடன் இந்த மாணவர்கள் வெளிநாட்டில் ஆசிரியராக சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. அதாவது நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய கல்ஃப் கண்ட்ரீஸில் நம்ம இந்திய ஆசிரியர்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்காது. அதில் போனோம்னா சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சம்பளம், அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போகக்கூடிய பயணப்படி, மருத்துவ செலவு எல்லாத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் மேலை நாடுகளில், அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை நிறையவே உள்ளது, அங்கேயும் இந்த மாணவர்கள் போயிட்டு ஆசிரியராக பணி செய்யலாம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையும் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிறையவே உள்ளது, அங்கேயும் இந்த மாணவர்கள் போயிட்டு அந்த பணியினை தொடரலாம். ஸோ மொத்தத்தில் இந்த நம்ம பகுதி மாணவர்கள் எங்கள் ஊர், இது எங்கள் ஸ்கூலு, இந்த காலேஜில் படித்தா, நான் இப்போ இந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. உலகளாவிய வாய்ப்புகள் வரும்போது அவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ஈடேறும்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
2: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
3: ஆசிரியர் படிப்பு படித்த மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார். இப்ப அரசு பள்ளி ஆசிரியராக வேணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன தேர்வுகள் எழுதணும்?
0: நல்ல கேள்வி மேடம். இது எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாம் எப்போவுமே ஒரு டிகிரியோ ஏதோ முடித்து விட்டால் இப்பொழுது தற்போதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. நாம் நிறைய போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் எழுத வேண்டும். இதில் ஆசிரியர் பயிற்சி படித்த மாணவர்கள் முக்கியமாக ஆசிரியர் பயிற்சி தேர்வை மேற்கொள்ள வேண்டும். அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய டெட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து TNTET என்று தேர்வை நடத்துகிறது, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று. நம்மளுடைய மத்திய அரசாங்கம் CTET என்று சொல்லக்கூடிய காமன் டீச்சர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இதில் அவர்கள் தேர்வு செய்வதன் மூலம் அதில் அவங்க தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் இந்த அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியராக செல்லலாம். இன்னைக்கு அரசு பள்ளிகளில் ஆசிரியராக சேரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒன்று CTET பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த CTET டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அவர்களால் அங்கே ஆசிரியர்களாக போக முடியும். மேலும் இந்த தேர்வுகள் வந்து மத்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, வருடத்துக்கு 2 முறை நடத்துகிறார்கள். இதில் நம்ம அந்த CBSE NTAன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, CTET தேர்வை வந்து மே ஜூன் மாதத்தில் 1 முறையும் டிசம்பர் மாதத்தில் 1 முறையும் நடத்துகிறார்கள். இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற உடனேயே அவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்று தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1ஆம் ஆண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற அந்த 2வது பருவ தேர்வு தேர்ச்சி பெற்ற உடனேயே அவர்கள் எழுதலாம். இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா 150 மார்க்குக்கு 150 questions கேட்கறாங்க. இதுல மாணவர்கள் பெற வேண்டிய மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60% மதிப்பெண், அதாவது 90 மதிப்பெண் பெற்றார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதி.

0: உள்ளவராக கருதப்படுகிறார்கள். அதிலேயும் சில சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சலுகைகள் உண்டு, 5 அல்லது 10% அந்த மதிப்பெண்களையும் சலுகைகள் உண்டு. அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, குழந்தை வளர்ப்பு மற்றும் மேம்பாடு பிஎட் பாடத்திட்டத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திலிருந்து கேள்விகளும், அவர்களுடைய பாட மெயின் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மெயின் சப்ஜெக்ட் அதில் பள்ளிக்கூட பாடங்கள், அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிடெட்னா சிபிஎஸ்இ கரிக்குலத்திலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், டெட் எக்ஸாம்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சிலபஸ்லேருந்து கரிக்குலத்திலேருந்து கேள்விகள் வினாக்கள் கேட்கப்படும். ஸோ இந்த வினாக்கள் இல்லாமல் இன்னும் ஒரு சப்ஜெக்ட் அவங்க அலைடு பேப்பர் இன்னொன்று செலக்ட் பண்ணணும். அந்த பேப்பர் வந்து லாங்குவேஜ் பேப்பராக இருக்கும் அல்லது வேறு பேப்பராக இருக்கும், அதையும் தேர்ந்தெடுத்து 150 வினாக்களுக்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இதில் 2 தாள்கள் உண்டன. முதலாவது தாள் யார் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே பட்டய படிப்பு சொன்னால் இல்லைங்களா, டிஎல்எட் மாணவர்கள், அந்த டிஎல்எட் மாணவர்கள் டிஎல்எட் தேர்ச்சி பெற்றுவிட்டு தொடக்கப் பள்ளிகளுக்கு ஆசிரியராக செல்ல வேண்டும் என்றால் அந்த முதல் தாளை தேர்வு செய்து எழுத வேண்டும். அதாவது டெட்டில் சிடெட்டில் முதல் தாள் பேப்பர் 1 அதில் தேர்வு செய்து அதை எழுதி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக போக வேண்டும். உயர்நிலை பள்ளிகளில் ஆசிரியராக போகணும்னா பேப்பர் 2 இருக்கு, இதிலே சிடெட்டு டெட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பேப்பர் 1 நடக்கும், மதியானம் பேப்பர் 2 நடக்கும், எக்ஸாம் நடக்கும். அதில் பேப்பர் 2 அவங்க செலக்ட் பண்ணி தேர்வு செய்து அதுக்கு அப்ளை பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டு போனால் அவங்க இமீடியட்டாக அரசாங்க வேலைக்கு போகலாம் மேடம்.
1: ஓகே சார். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
2: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
3: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய காலேஜஸ் இருக்குது, வேலைவாய்ப்புகள் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது அதில் அப்படின்னு. ஒரு நல்ல பிஎட் கல்லூரி அப்படின்னா நம்ம எப்படி தேர்வு செய்யணும், அந்த தேர்வு செய்யும்பொழுது பெற்றோர்களும் மாணவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
0: மிக முக்கியமான கேள்வி மேடம் இது. ஏன்னா நிறைய பேர் அந்த வெளி தோற்றத்தை போய் பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அடடடா ஏன் இதில் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் சொல்கிறபடி நம்ம சேர்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம், முக்கியம். முதலாவதாக நம்ம போய் சேரக்கூடிய கல்லூரியை என்சிடியின்னு சொல்லக்கூடிய தேசிய ஆசிரியர் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தோம்னா அதில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள லிஸ்ட்டில் அந்த காலேஜ் அந்த கல்லூரி உள்ளதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கணும். இரண்டாவது, அவர்களுக்கு வந்து நாக் அல்லது தேசிய முகமைகளுடைய அந்த அளவீடுகள் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா அதை பார்க்கணும். அதில் முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய கல்லூரி வந்து 2015 இந்த நாக் முகமை வந்து ஏ கிரேடு கொடுத்தது, அது 2019 முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நாக் இல்லாமல் என்ஐஆர்எஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும், அதை நாங்கள் செய்யணும், அடுத்து செய்யணும் அது. ஸோ இந்த மாதிரி தர அளவீடுகள் உள்ள கல்லூரிகள் உள்ளனவா அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவதாக, இவர்கள் நிறைய தனியார் கல்லூரிகளில் போயிட்டு இர்ரெகுலர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் விழுந்துடுறாங்க, பணத்தை நிறைய கட்டிட்டு கிளாஸ் வர வேண்டாம், இது அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சேர்ந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் இவர்கள் கூட நம்ம தெரிந்து கொண்டு அந்த மாதிரி கல்லூரிகளை விட்டுவிட்டு நல்ல பாடம் சொல்லித்தரக்கூடிய கல்லூரிகளை நம்ம தேர்ந்தெடுத்து சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று வந்து என்சிடி வெப்சைட்டில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நாக் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, அந்த கல்லூரியுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி நடத்தப்படுகிறது, அங்கே போதுமான ஆசிரியர்கள் உள்ளார்களா, கட்டமைப்பு வசதி உள்ளதா அப்படின்னு அவங்களே நேரிலே போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேரலாம்.
3: ஆமாம், முறையான ஆய்வகம் இருக்கா, அந்த மற்றபடி எல்லா விஷயங்களும் அங்கே போய் பார்த்துட்டு லைப்ரரியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம போய் விசிட் பண்ணிட்டு போய் சேர்றது நல்ல விஷயம்,
0: ரொம்ப நல்லது.
3: ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்சிடி அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்து நம்ம தேடுற கல்லூரி அதில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
0: அப்ளை பண்ணிக்கலாம்.
3: ஓகே சார், இப்போ இந்த பிஎட் படிப்பில் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்கா சார்?
0: இந்த இன்டர்ன்ஷிப் தான் நம்ம அந்த 4 மாதம் சொன்னோம் இல்லையா, 2ஆம் ஆண்டில் இன்டர்ன்ஷிப் 4 மாதம் வந்து அவங்க அரசு பள்ளிகளில் போயிட்டு அவங்க கற்பித்தல் நிகழ்வுகளை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடித்து வருவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளி அரசு பள்ளிகளுக்கு அந்த மாணவர்களை அழைத்து சென்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்வாளர்கள் வருவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்வாளர்கள், அவர்களுக்கு ஒரு மேற்பார்வையாளரும் வருவார்கள். அவர்கள் வந்து அவர்கள் கற்றல் கற்பித்தல் செயல்முறை செய்து செய்து காட்ட சொல்லி அதை அளவீடு செய்வார்கள். அளவீடு செய்துவிட்டு மதிப்பெண் வழங்கிவிட்டு செல்வார்கள். ஸோ அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப்

0: முழுமையடைகிறது. அந்த பிராக்டிக்கல் அந்த இன்டர்ன்ஷிப் வந்து முழுமையடைகிறது மேடம்.
1: இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் மாணவர்கள் அதிகமாக கற்றுட்டு வெளியில் வரணும், இந்த திறமைகள் இந்த திறன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களை நல்லா பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன சார்? இதிலெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் தனியார் பள்ளியோ இல்லை அரசு சார்ந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியோ இந்த விஷயங்களை நல்லா கற்றுட்டு வாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லுவீங்க சார்?
0: முதலாவதாக சொல்கிறது மேடம், அவர்களுக்கு அந்த பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் துறை சார்ந்த பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவு.
1: ஓகே சார்.
0: ஆறாம் குறிப்பாக சொல்ல போகணும்னா 6 முதல் 8 வகுப்பு வரை. இதை நாங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12 வகுப்பு வரையுமே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிடெட் பாஸ் பண்ணுறதுக்கு, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த போட்டித் தேர்வை எடுத்தாலும் இதுதான் பேசிக். அது சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது மொழி படிப்பாக இருக்கட்டும், அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஸோ அந்த குணத்தை அவர்கள் வளர்த்துக்கணும். அதாவது பாடத்தில் அறிவு, பாடத்தை பற்றிய அறிவில் தெளிவாக இருக்கணும். பள்ளி பாடத்தில் ஆழ்ந்த அறிவு இருக்கணும். ரெண்டாவது மேடம், அவங்க உயர்நிலையில் இருக்கும்போது மாணவர்களுடைய அளவுக்கு இறங்கி அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழலோடு தொடர்பு படுத்தி தங்களுடைய பாடப்பொருளை, பாட கருத்துக்களை அவர்களுக்கு மிக எளிமைப்படுத்தி சொல்லி தரணும். அது இரண்டாவது மிக முக்கிய பண்பு. அது மூன்றாவது முக்கிய பண்பு, லைஃப் லாங் எஜுகேஷன் சொல்லக்கூடிய வாழ்நாள் முழுவதும் கல்வி. அவங்க படித்து கொண்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க தமிழ்ல, கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லி. நிறைய கதை புத்தகங்கள் படிக்கணும், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் படிக்கணும், தமிழ் இலக்கியங்களை படிக்கணும், பிறமொழி இலக்கியங்களை படிக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கணும். நம்ம மாணவர்கள்கிட்ட இந்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தி அல்லது ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக அவங்களுடைய அந்த பணி தேடக்கூடிய வரன்முறை வந்து விரிந்து கொண்டே போகிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வட இந்தியாவுக்கும் வேலைக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா பள்ளிகளுக்கும் அவர்கள் பணிக்கு போகலாம், அல்லது வெளிநாடுகளுக்கும் போகலாம்.
1: அந்த
0: மொழி அளவை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு திறன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விஷுவலைசிங் கெப்பாசிட்டி, அந்த மனக்காட்சி மூலமாக காணக்கூடிய ஒரு திறனை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் a+b² = அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் தங்களை தாங்களாகவே ஒரு ஏவாகவும் பியாகவும் நினைத்து கொண்டு, இங்கே நான் ஏயாக இருக்கிறேன், அங்கே போகும்போது இப்படி மாறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவலைசிங் கெப்பாசிட்டி வரணும். அதுல குறிப்பா நான் சமூக அறிவியல் மாணவர்களுக்கு சொல்வது என்னன்னா அந்த கற்பனை திறன் வளர்த்துக்கணும். இன்றைக்கு சர்தார் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகத்தை நடத்துகிறார் என்றால் அங்க சர்தார் பட்டேலோட நீங்க உருவகப்படுத்திக்கணும், உருவகப்படுத்திக்கணும். அதே போல ஒரு இவருக்கு, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதலாம் பாணிபட்டு போர் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அங்க நீங்க வந்து அங்க ஒரு மன்னனாகவே பாபராகவே நீங்க மாறிடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த திறன் மிக மிக முக்கியமான திறன் மேடம். இந்த 4 குணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வளர்த்துக்கணும்.
2: ஒரு
1: சந்தேகம் இருக்கு. இப்ப கணினி அறிவியல் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் பிஎட் படிக்க முடியும்?
0: கணினி அறிவியல் படிக்கிறவங்க பிஎட் படிக்கலாம் மேடம். அதுக்கு ஒரு சில கல்லூரிகளில் அந்த குரூப் இருக்குது. நம்ம கல்லூரியில் வந்து பொதுவாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து பிஎட் படிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அரசு பள்ளியில் சேர்வதற்கு, அரசு பணியில் சேர்வதற்கு ஒரு தடை உள்ளது. அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸில் வந்து அவங்க ஒன்லி இதை மட்டும், அதாவது கலை அறிவியல் பாடம் முடித்துவிட்டு பிஎட் படித்தவர்கள் மட்டும்தான் சேரும்படி இருக்கிறது. அதில் கொஞ்சம் திருத்தம் செய்து அந்த மாணவர்கள் ஆசிரியர்களாகவும், அரசு பள்ளியில் ஆசிரியராகவும் போகலாம். ஆனால் தனியார் பள்ளிகளில் அந்த மாதிரி மாணவர்களுக்கு சேர்த்துக்கிறாங்க, அவங்கள சேர்த்து பணி கொடுக்குறாங்க மேடம்.
1: ஓகே சார். இப்போ நவீன கல்வி, தொழில்நுட்பம், இப்போ செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆசிரியர்களோட பங்கு வந்து எந்த மாதிரி மாறும், அதுக்கேற்ற மாதிரி அந்த மாணவர்கள் எப்படி தங்களை தயார் செஞ்சுக்கலாம்?
0: நல்ல கேள்வி மேடம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு மிக பொருத்தமான கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கி நம்மளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஆட்டி படைக்கிறது, நம்மளால் அது இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியறதில்லை. ஆனால் என்ன தான் வந்தாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஒரு ஆசிரியரை நிரந்தரமாக மாற்றி அமைத்து விட, தவிர்த்து விட முடியவே முடியாது. இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜி என்பது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு கருவி போல தான். மேலும் இது ஏன் இதில் இது வந்தும் ஆசிரியனுடைய முக்கிய

0: முக்கியத்துவம் குறையலை அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு வகுப்பறையினுடைய சூழல், அந்த மாணவனுடைய மனநிலை, அந்த மாணவனுடைய நாட்டம், அந்த மாணவனுடைய விருப்பு வெறுப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ அல்லது கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாகவோ கொடுக்கப்படக்கூடிய லெக்சரை அந்த மாணவர்கள் விரும்புகிறார்களா, வரவேற்கிறார்களா, என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே நடைபெறுகிறது என்பதை ஒரு ஆசிரியரால் தான் அறிய முடியும்.
1: கண்டிப்பாக
0: அதை வந்து என்னதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அதால் கண்டிப்பாக அறிய முடியாது. அது வந்து மெஷின் மாதிரி, ரோபோட்டிக் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே மாணவர்கள் வந்து வேறு வேறு எண்ணங்களில், வேறு வேறு சிந்தனைகளில் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் சில ஒழுக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ அதை வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணலாம்னா சரி பண்ணலாம். ஆசிரியர் சரி பண்ணிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு அதில் மைண்ட் மேப்பிங், அதுக்கப்புறம் அந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி அவங்களுக்கு மிக சிக்கலான பாடப்பொருளையும் எளிமையாக தீர்ப்பதற்கு இதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம் மேடம்.
1: கண்டிப்பாக சார். அதாவது உயிருள்ள ஒரு விஷயம் வந்து நம்ம உயிருள்ள இன்னொரு விஷயத்தினால தான் கரெக்டாக புரிய வைக்க முடியும் இல்லையா. அந்த குழந்தையோட மனநிலையை நம்ம நேராக பார்க்கும்போது தான் நம்மால் அது வந்து இரண்டாவது பெற்றோர்னு சொல்லுவாங்க ஆசிரியரை, அவங்களால தான் சரிப்படுத்த முடியும். அது என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ வெளியில் நிறைய விஷயங்களோ வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக ஆசிரியரோட இடத்தை வந்து நிரப்பவே முடியாது.
0: முடியாது மேடம்.
1: சார், நிறைவான கேள்வி, இப்போ ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் வழங்குகிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்னவாக இருக்கும் சார்?
0: ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு நாட்டினுடைய மருத்துவரையோ ஒரு விஞ்ஞானியையோ பொறியாளரையோ, ஏன் நம் நாட்டினுடைய பிரதமரையோ உருவாக்குகிறீர்கள். ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வளர்த்துக்கொள்ளணும். வளர்த்துக்கிட்டு நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். சப்ஜெக்ட் இல்லாமல் இன்றைக்கி என்இபியில் சொல்லியிருக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், பல்துறை சார்ந்த கல்வியை அவர்கள் படிக்க வேண்டும். பல்துறை சார்ந்த கல்வியை படிப்பதன் மூலமாக அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம். இந்த சமுதாயத்துக்கு தகுந்தபடி அவர்களை மாற்றிக்கொண்டு ஒரு திறன் பெற்ற ஆசிரியராக வளர்த்து கொள்ளலாம் மேடம்.
1: கண்டிப்பாக சார். இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்சி பற்றி, அந்த கல்வி பற்றி ரொம்ப தெளிவான ஆழமான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு
0: ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மேடம்.
1: நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு, நேரம் 12 மணி.

பண்பலியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, ஆர் கே ஜினை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி கே மதுஷாலினி, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு தேன்மழை. ஒன்று 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:50 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி, மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 3 மணிக்கு கோபால் பால்பொடி

விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். மூன்று 3:30 கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் லைக் ஷேர் கமெண்ட். 4 ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உணவும். இன்றைய நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்புளம் லிங்கப்பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து நேரடியாக உலா வரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிஎஸ் கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 விளக்கேற்றும் வேளை 6 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தாசு போஸ்டோஸ் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்ஸ்ருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால் உங்கள் கடை வழங்கும் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிய 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசின் 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நீன் சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்ஸ்ருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 ஆர்கேஜி நெய்யின் இரவும் மலரும். 10:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. இன்று நமது நிலையம் வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் விழா வந்தது FM எக்ஸ்பிரஸ் ஆய். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
5: பவள விழா ஆண்டை நோக்கி

0: தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
0: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
0: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான், பிஎஸ்ஏ, ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
0: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: விருதாச்சலம்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
4: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
3: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:14 நிமிடம் 30 ஆகிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சிக்கான முதல் பாடலுக்கு விருப்பமாக கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னத்துறை விருதாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி, சீர்காழி மேளமாத்தூர், கலைஞர்தாசன் பாரி, ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியா, தீபிகா, குணசேகரன். விருப்பமாக ஒழிக்கிறது சண்டக்குழி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாடு நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்கும் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சர்கோவில் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
8: உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை. வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
11: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
12: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
13: கோபால் பல் பொடி.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்
17: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்.
16: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
18: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:41:45 ஆகிட்டிருக்குங்க. இன்று பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி நிகழ்ச்சி. மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் காலை திரைப்படத்திலிருந்து விருப்பம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், பேரளம் செந்தில்கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், ஆத்தூர் பெரியசாமி, சமணர்கோவில் கண் ஸ்ரீராமுலு, விநாயகா லக்ஷ்மண, சரஸ்வதி, சாந்தி, குருநாதன், சேதுராமன், வாசுதேவன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், மமதா, விலநகர் சாந்தி, மனோகரன், சுவாமிமலை, சாக்ரட்டிஸ், கிருஷ்ணா, ஸ்ரீனிவாசன், சிவகாமி, பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், நெய்தவாசல், பார்த்தசாரதி, திருவாளி, பக்கிரிசாமி, சித்ரா, வடலூர், நெத்தனங்கும்பம், ராமசாமி, கலா.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி, ஆர் கே ஜினை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர் கே ஜினை
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
7: அனு
8: மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரைக்கால், தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச பயிற்சி திட்டம் 2026-27 ஓ நிலை ஒரு வருட இலவச கணினி மென்பொருள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதி, வயது 18 முதல் 30 வரை உள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கான பயன்கள்: இலவச பயிற்சி, உதவித்தொகை வழங்கப்படும், புத்தகங்கள் மற்றும் அலுவலக பொருட்கள் இலவசம், பயிற்சி முடிவில் NCVT சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: +2 மதிப்பெண் பட்டியல், ITI 2 வருடம் முடித்த சான்றிதழ், சாதி மற்றும் வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவட்டை, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள் பேங்க் பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒன்று, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கான ஆதாரம். இந்த ஆவணங்கள் சுய சான்றளிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இவ்விண்ணப்பத்துடன் இந்த சான்றிதழ்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தேர்வின் அடிப்படையில் பயிற்சி வகுப்பிற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 20 ஜூன் கடைசி நாள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோர்ஸ் கோஆர்டினேட்டர், NIELIT ஓ லெவல் கோர்ஸ், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காரைக்கால். தொடர்பு எண் 9443712744.
2: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
3: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
2: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
4: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
5: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான், BSA ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
4: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது மனதில் நின்றவர். இன்று பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். இன்று பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் வங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4:00 ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்பளம் லிங்கப்பிள்ளையார்

அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம். ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹபீஷியாத் மெஹனா ஹம்சா ரனியா காரைக்கால் கணபதி கணேசன் ராணிகிருஷ் செல்வி சூரி காருண்யா பிரசனா நிவாஷினி சுரேஷ் மாரியப்பன் சுப்பு தினேஷ் சுவாமிநாதன் நவநீதன் ரேகா கிரேஷ் மங்கை நல்லூர் ரவி மீரா ஜீவா வினோத் சிவை யோகேஷ் திருவாரூர் ரமேஷ் சாந்தி ஜனார்தனன் நர்மதா அர்ஜுனன் ஏனக்குடி அப்துல் மசித் ஜெஸ்மா சஸ்ரி வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன். இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாம்

0: இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,905 பேரும், ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 4,50,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும்

0: அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இது ஒரு தங்கு தடையும் இன்றி வரவேற்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
1: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
1: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீன ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:50.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
8: तुम रिपोर्ट्स लाई हो ना?
9: नहीं, मुझे लगा तुम लाए हो। चिक, चिक, चिक, चिक,
8: खिच, पिच, खिच, पिच। तुम हो ही भुलक्कड़।
9: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
7: लड़िए मत, जानिए आभा के बारे में।
10: आभा?
7: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
11: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை. வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
12: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை.

0: மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. வசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
2: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் மேம்.
2: உங்க பேர் என்ன?
3: கே மதுசாலினி.
2: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 4th ஸ்டாண்டர்ட்.
2: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: அகரம் முதற சொல்லு.
2: எங்க சொல்லுங்களா?
3: ஆட்டந்துரு, ஆடு கட்டிடம், ஆள், ஆலமரம், ஆவி, உயிர், இயற்பெயர், பெற்றோர், வைத்த பெயர், உடுத்தியது, அணிந்தது, உயர்ந்தோங்கிய, மேவும் உயரமாக, எண்ணில், எனக்குள், ஓலை கொட்டான், ஓலையால் முடியப்பட்ட சிறுகூடை, ஓலைச்சுவடி, பழங்காலத்தில் எழுத பயன்படுத்தப்பட்ட பனைமோலைகள், காப்பவர், பாதுகாப்பவர், குலவை, நாக்கை, வாயல், பக்கவாட்டிலோ மேலோ கீழுமாக அசைத்து எழுப்பு மொழி, கூந்தல் பனை, இறகு போன்ற ஓலையுடைய, அதாவது கிளைகளில் சடைசடியாக பூக்கள் தொங்கும், இது ஒரு வகையான பனைமரம். தென்னீர், தெளிந்தநீர், தெல்லிய, முர்தியிருந்த தையலர், பெண்கள், நவந்தானியங்கள், 9 வகையான தானியங்கள், நிம்மதி, கவலை நீங்க நிலை, நீர்ப்பாசனம், வேளாண்மைக்கு நீர் பயிற்சி முறை, முன்னிது, சிறியது, நெருங்கிவிட்டோம், அருகே சென்று விட்டோம், பதநீர், பனைமரம், பாளையன், இனிப்பான சாறு, பறைச்சாற்றுதல், பலரும் அறியும்படி அறிவித்தல், பிறப்பெடுத்தேன், பிறந்தேன், புறவி, குதிரை, மாட்டந்தொழு, மாடு கட்டும் இளம், முளைப்பாதி, நவந்தானியங்களே முளைக்க வைத்து, நெறிக்கப்பட்ட மண்பாண்டம், வேலை, நேரம்.
2: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு முடிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
2: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
4: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கிய ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: 12:55 நிமிடத்தில் நேயர்கள் கேட்கலாம் பண்பலையோடு இணைந்து பன்னிசை.

பணிசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: மத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
2: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மா.
3: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் எவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மாற்று வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
4: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை 70-80களின் திரையிசை பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாய் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து.

0: முடியும். தனனான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவிதை.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: தேன்மழை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும் தெவிட்டாத தேன் அமுத பாடல்கள் உலா வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாய் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் பி சுசீலா பாடியிருக்காங்க. இசை சங்கர் கணேஷ், வரிகள் வைரமுத்து.

0: பண்பலினூறு புள்ளி மூன்றில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். பண்பலை நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மார்,
3: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் எவான் பிஎஸ்சி ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
7: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க கோபால் பல்பொடி.
2: கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
1: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்
1: நேயர்களுக்கு இனிய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
1: எழுபது எண்பதுகளின் திரையிசை பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடலாக நம்ம கேட்கப்படுறது டி ராஜேந்தர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
1: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.

0: ஸ்டார் டெலி லா கேர் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
3: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
4: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் வருகிறது.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மழை. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
4: Coconut Development Board presents Tender Coconut Water.
5: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
4: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
6: இன்று தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலைக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
7: தென்னை சாகுபடி செய்யும் பெரும்பாலான நாடுகள் தென்னை சார் பன்முகப் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் ஏராளமான லாபம் ஈட்டுகின்றன. உலகளவில் பிலிப்பைன்ஸ், இலங்கை, ஃபிஜி, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருட்களில் தென்னை சார் பொருட்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. தென்னையிலிருந்து தேங்காய் சார் வேதியங்கள், தேங்காய் பல்பொடி, தேங்காய் நீர்சார் பொருட்கள் அதாவது வினிகர், பதநீர், தென்னை கருப்பட்டி, கல் ஆகியவை, சிரட்டை பொருட்கள் அலங்கார விளக்குகள், பட்டன்கள், அகப்பை, ஐஸ்கிரீம், பாத்திரம், சிரட்டை பொடி, சிரட்டை கறி ஆகியவை, கயிறு சார்ந்த பொருட்கள் தென்னை நார், கயிறு, மெத்தை, ஈர்க்குச்சிகள், வீடு மற்றும் பந்தலமைக்க பின்னிய ஓலை, விளைந்த தென்னந்தடியை அதாவது தண்டு பகுதி பதப்படுத்தி செய்யப்படும் தூண்கள், கூரைக்கு தேவையான நெடுந்தடி மற்றும் அலங்காரத்திற்காக வீடுகளின் உச்சுவராக வைக்கும் பலகை, மேசை, நாற்காலி போன்ற பல வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. உண்ணும் வகை உணவுப் பொருட்கள் அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ், தேங்காயிலிருந்து தென்னை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் உண்ணு வகை பொருட்கள் முதலாவதாக உலர்ந்த தேங்காய் துருவல். நன்றாக முதிர்ந்த தேங்காய் பருப்பு வெயிலில் அல்லது இயந்திரத்தின் உதவியால் உலர வைக்கப்படுகின்றது. பின்னர் பருப்பின் மேல் பகுதியில் காணப்படும் பழுப்பு நிற மேல் தோலை கத்தியால் சீவி எடுத்து சுத்தம் செய்த பின்னர் கிடைக்கும் வெள்ளை நிற பருப்பை இயந்திரம் மூலம் வெட்டி நசுக்கி கிடைக்கும் சதை பகுதியை மீண்டும் உலர வைத்து சல்லடை மூலம் அரித்து தரம் பிடிக்கப்படுகிறது. சாக்லேட் மற்றும் மிட்டாய்கள் தயாரிப்பில் உலர் தேங்காய் துருவல் ஒரு முக்கியமான இடுபொருளாகும். கேக்குகள், பிஸ்கட்டுகள் மற்றும் ஐஸ்கிரீம்கள் மீது அழகுக்காகவும் சுவைக்காகவும் தேங்காய் உலர் துருவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது தேங்காய் சீவல்கள். தேங்காய் பருப்பில் உள்ள ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரும் வகையில் நீர் நீக்கம் செய்யப்பட்டு தேங்காய் சீவல்கள் தயாரிக்கப்படுகின்றன. சர்க்கரை பாகு போன்ற சவ்வூடு செய்யக்கூடிய பொருட்களின் உதவியால் தேங்காய்

அமைப்பில் உள்ள ஈரத்தை சவ்வூடு முறையில் நீக்கம் செய்து ஈரப்பதத்தை பாதி அளவுக்கு கொண்டு வரப்பட்டு தேங்காய் பருப்பு செய்யப்படுகிறது. தேங்காய் சீவல்கள் பொதுவாக மொரமொரப்பானவை. அவை அனுமலிய மென் தகடுகளாலான சிறிய பைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. சேமிப்பு காலம் 6 மாதங்கள் ஆகும். நேரடியாக உண்பதற்கு ஏற்றவை, எனவே எந்த நேரத்திலும் இவற்றை நொறுக்கு திணியாகவும் பயன்படுத்தலாம். தேங்காய் சீவல்களை பலவித மனங்களில் தயார் செய்யலாம். மூன்றாவதாக தேங்காய் மாவு. தேங்காய் பருப்பிலிருந்து பாலை பிரித்தெடுத்த பின்னர் எஞ்சியிருக்கும் சக்கை புரதச்சத்தும் இருந்தது. அத்தகைய சக்கையை நன்றாக உலர்த்தி பொடியாக்கினால் கிடைப்பது தேங்காய் மாவு ஆகும். இத்தகைய தேங்காய் மாவில் 7-8% புரதச்சத்தும், 3-5% ஈரப்பதமும், 17% எண்ணெய் சத்தும் காணப்படுகின்றன. தேங்காய் மாவில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைப்பதற்காக தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களில் ஒரு இடுபொருளாக சேர்க்கப்படுகிறது. 4வது, தேங்காய் பால். தேங்காய் பால் இனிப்பு சுவையும் இனிய மனமும் கொண்டது. பசும்பாலை விட தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து அதிகம். புரதச்சத்தும் சர்க்கரை சத்தும் குறைவு. வீடுகளில் சமைக்கப்படும் உணவு வகைகளில் தேங்காய் பால் சேர்க்கப்படுகிறது. இது தவிர பசும்பாலுக்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் பால் வெண்மை நிற மென்மையான பாலாடை கட்டிகள், யோகர்ட் மற்றும் இதர உணவு பண்டங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. புதிய தேங்காய் பருப்புகளை துருவி பிழிந்து தேங்காய் பாலை எடுத்து அதை பாலாடை துணி கொண்டு வடிகட்டி எடுத்து அலுமினிய கெட்டிலில் விட்டு அதனுடன் 0.1% பென்சாயிக் அமிலம் கலந்து ஹாட் ஏர் ஓவன் எனப்படும் சூடேற்றும் சாதனத்தில் வைத்து 117°C வெப்பத்தில் 3 நிமிடங்கள் சுட வைக்க வேண்டும். பின்னர் குழாயிலிருந்து வரும் தண்ணீரில் கெட்டிலை நன்றாக நனைய வைத்து அதன் சூட்டை 80-85°C வெப்பநிலைக்கு குறைக்க வேண்டும். பின்னர் அந்த பாலை 5 நிமிடங்கள் நன்றாக கலக்கி 70-80°C வெப்பநிலையில் பாட்டில்களில் நிரப்பி இறுக மூடிவிட வேண்டும். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட தேங்காய் பால் பசும்பாலை போன்று சிறந்தது, மிகவும் சத்துள்ளது. 5வது, தேங்காய் பால் குழைவு. தேங்காய் பால் குழைவு வெண்ணிற மிருதுவான திரவ குழைவு ஆகும். தேங்காயின் சிறந்த மணத்தை கொண்டிருக்கும். 20-30% கொழுப்பு சத்தை கொண்டிருக்கும். கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு இது விற்பனை செய்யப்படுகிறது. எளிதில் வழியும் தன்மை கொண்ட தேங்காய் பால் குழைவை அப்படியே சாப்பிடலாம். இதர உணவு வகைகளில் சேர்த்துக் கொள்ளவும் செய்யலாம். கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட மாட்டு பாலுடன் கலந்து கொழுப்பு சத்தின் அளவை அதிகரிப்பதற்கு தேங்காய் பால் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. குழந்தைகளுக்கான பால் பொடியில் ஒரு இடுபொருளாகவும் தேங்காய் குழைவு பயன்படுத்தப்படுகிறது. 6வது, தேங்காய் பால் பவுடர் தயாரித்தல். தேங்காய் பருப்பிலிருந்து தேங்காய் பாலை பிரித்தெடுக்க க்ரூ அமுக்கி இயந்திரம் பயன்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்க பால் சிறிய சல்லடை மூலம் அரிக்கப்பட்டு அதில் காணப்படும் சக்கை பொருட்களை நீக்கிய பின்னர் குளிர வைத்து நுண்கிருமிகள் நீக்கப்படுகின்றன. தேங்காய் பாலிலிருந்து பவுடரை அப்புறப்படுத்த சோடியம் கால்சினேட் பயன்படுகிறது. முறைப்படி தயார் செய்யப்பட்ட தேங்காய் பால் பவுடரில் குறைந்த ஈரமே காணப்படும். ஆகவே 18 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். 7வது, இளநீர். இளநீர் அனைவருக்கும் தெரியும், இது ஒரு நல்லதொரு உடல் நலப்பானம். இந்திய சந்தையிலும் உலக சந்தையிலும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இளநீரை பயன்படுத்தி பதனப்படுத்தி பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்வதற்கான சிறந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இளநீரை 3 மாத காலம் வரையிலும் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். 8வது, பனிப்பந்து இளநீர். இளநீர் காயில் உள்ள மென்மையான பருப்பு, அதாவது இந்த திட வடிவ முளைசூழ் தசை, மிகவும் சுவையான தின்பண்டமாகும். பாரம்பரிய முறையில் இதை பிரித்து எடுப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 8 மாத வயதுடைய இளநீர் காய் பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு சாலச் சிறந்தது. இளநீர் காயில் உள்ள மென் பருப்பை முழு உருண்டையாக உடையாமல் பிரித்து எடுப்பதற்கு முதலில் இளநீர் காயின் சிரட்டையை சுற்றிலும் வட்ட வடிவமான மெல்லிய பிளவு ஏற்படுத்தப்படுகிறது. பிறகு இதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு சுரண்டும் கருவியை கொண்டு சிரட்டையிலிருந்து மென் பருப்பு, அதாவது பனிப்பந்து, முழு உருண்டையாக பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பனிப்பந்து ஊட்டச்சத்து மிகுந்தது. இதை ஒரு பானமாகவும் தின்பண்டமாகவும் ஒரே சமயத்தில் பயன்படுத்தலாம். 9வது, கொப்பரை மற்றும் பந்து கொப்பரை தயாரித்தல். நன்றாக முதிர்ந்து விளைந்த தேங்காய் மட்டுமே கொப்பரை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தியாவில் தயார் செய்யப்படும் கொப்பரை 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. மொத்த கொப்பரையில் 8% நேரடி உபயோகத்திற்கும், 30% எண்ணெய் மற்றும் வேறு பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் எடுப்பதற்காக தயார் செய்யப்படும் கொப்பரையானது சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு வெயிலில் அல்லது சூரிய ஒளி, அதாவது சோலார் உலர்கலனில் வைத்து உலர்த்தப்படுகிறது. கொப்பரையில் 65% எண்ணெய் காணப்படுகின்றது. கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுக்க பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. 10வது, வினிகர். தேங்காய் நீரிலிருந்து நல்ல தரமான வினிகர் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வினிகரின் தரம் சிறப்பாக இருப்பதால் இது பெரிதும் விரும்பப்படுகின்றது. ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரி மற்றும் தேங்காய் நீரை புளிக்க வைக்க ஆக்சிஜன் முக்கியமாக

0: தயாரிக்க தேவைப்படுகிறது. ஈஸ்டானது தேங்காய் நீரை உபயோகித்து ஒன்று பலவாக பெருகும் போது ஆல்கஹால் உற்பத்தியாகின்றது. இந்த ஆல்கஹாலை அசிட்டிக் அமிலமாக மாற்றும் போது தேங்காய் நீர் வினிகராக மாற்றப்படுகின்றது. இந்த மாற்றத்திற்கு பிறகு எஞ்சியுள்ள திரவத்தில் 4.5 என்ற அளவில் அசிட்டிக் அமிலம் இருந்தால் அது தரமான வினிகராக மாற்றப்பட்டு விட்டது என உறுதிப்படுத்தலாம். 11வது பொருள், நேட்டா டி கொக்கோ. நேட்டா டி கொக்கோ என்பது முதிர்ந்த தேங்காய் நீரில் இருந்து தயார் செய்யப்படும் ஜெல்லி போன்ற ஒரு பொருளாகும். தேங்காய் நீரில் அசிட்டோபாக்டர் என்ற புளிக்க வைக்கும் பாக்டீரியாவை கலந்து குறிப்பிட்ட காலம் வரை வைக்கும் போது நீர் காடியாக புளித்து அதிலிருந்து ஜெல்லி போன்ற பொருள் உற்பத்தியாகின்றது. பொதுவாக 100 லிட்டர் தேங்காய் நீரிலிருந்து 30 கிலோ வரை நேட்டா டி கொக்கோ தயார் செய்யலாம். இது கேக், பழவகைகள், மிக்சர் போன்ற முக்கிய பதார்த்தங்களின் மேல் பூசப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போது கேரளாவின் மத்திய பகுதிகளிலும் உள்நாட்டு தேவைக்கும் போக நேட்டாடி கொக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 12வது பொருள், தேங்காய் எண்ணெய். மருந்துகள் சேர்க்கப்பட்ட கூந்தல் தைலம், சரும தைலம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயாக தயாரித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்யலாம். ஃபேட்டி ஆசிட், மீத்தைல் ஈஸ்டர் ஆல்கஹால், கிளிசரின், லாரிக் அமிலம் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கலாம். தாவர எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே மிக அதிக அளவு கிளிசரின், 12.5% உள்ளது. இதற்கு மிக உயர்ந்த விலையும் அதிக தேவையும் உள்ளது. சோ இவை அனைத்தும் இந்த 11 பொருட்களும் உண்ணும் பொருட்களாகும், அதாவது எடிபிள் ப்ராடக்ட்ஸ் என்னும் வகையில் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகும்.
1: தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல முதல் வகை உண்ணும் பொருட்கள் ஆச்சு. சாப்பிட முடியாத பொருட்கள் பத்தி சொல்லுங்க ப்ரொஃபசர்.
0: அதாவது நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். நான் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தென்னை மரத்திலிருந்து தென்னை நார், தென்னை நார்கழிவு, தேங்காய் சிரட்டை போன்ற பலவித பொருட்கள் கிடைக்கின்றன. இவை தவிர தென்னை மர கட்டை மற்றும் தென்னை இலைகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தென்னை உரிமட்டையிலிருந்து நார் பிரித்தல். ஒரு சராசரி பருமன் கொண்ட தேங்காயிலிருந்து சுமார் 400 கிராம் எடையுள்ள உரிமட்டை கிடைக்கும். அதில் 30% தேங்காய் 70% நார் துகள்களும், அதாவது நார்கழிவு காணப்படும். உலக அளவில் ஆண்டுதோறும் 3.3 லட்சம் டன் தேங்காய் நார் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 65% இந்தியாவிலும் 32% இலங்கையிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. பச்சை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் நார் துகள்கள் வெள்ளை நார் எனவும், பழுத்து காய்ந்த உரிமட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் பழுப்பு நிற நார் எனவும் அழைக்கப்படுகின்றது. உரிமட்டையிலிருந்து நாரை பிரித்தெடுக்க 2 முறைகள் கையாளப்படுகின்றன. 1, மட்டையை உப்பு கலந்த நீரில் 5 முதல் 6 மாதங்கள் வரை ஊற வைத்த பின் கட்டையால் அடித்து நாரை பிரித்தெடுப்பது. மற்றொன்று, மட்டையை உடனடியாக எந்திரத்தில் வைத்து நசுக்கி நாரை பிரித்தெடுப்பது. ஊற வைத்து பிரித்தெடுக்கப்பட்ட நார் பழுப்பு நிறமுடையதாகவும் உயர்தர கயிறுகள் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பழுப்பு நிற நாரிலிருந்து பிரஷ், மெத்தை விரிப்பு போன்றவைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஊற வைத்து எடுக்கப்பட்ட நார்களிலிருந்து செய்யப்படும் கயிறுகள் கப்பல்களில் கூட உபயோகப்படுத்தப்படுகின்றன. பிரித்தெடுத்த நாரிலிருந்து மெத்தை மற்றும் பல்வேறு அலங்கார பொருட்களும் செய்யப்படுகின்றன. நார்பொடி, நார்த்துகள், நார்கழிவு, அதாவது தேங்காயின் மேல் காணப்படும் நார்பகுதி உரிமட்டை எனப்படுகின்றது. இதில் காணப்படும் நீண்ட நார்களை இணைத்து சக்கை எனப்படும் நார்பொடியாகும். தேங்காய் உரிமட்டையில் 70% நார்த்துகள்கள் அடங்கியுள்ளன. கயிறு தொழிற்சாலைகளில் கழிவுப் பொருட்களாக கிடைக்கிறது. நார்பொடியில் அதன் எடையை காட்டிலும் சுமார் 8 மடங்கு நீரை உறிஞ்சி வைக்கும் தன்மை இருப்பதால் நீர் தட்டுப்பாடு உள்ள நிலங்களில் இது ஒரு ஏற்றமிகு நீர்த்தேக்கி பொருளாகவும் எல்லா மண்வகைகளுக்கும் ஏற்றது ஒரு சிறந்த மூடாக்கு பொருளாகவும் உபயோகப்படுகிறது. 3வது, தேங்காய் சிரட்டை. மட்டையை உரித்த பின் கிடைக்கும் கடினமான ஓடு பகுதி சிரட்டை, அத்தொட்டி அல்லது கொட்டாங்குச்சி எனலாம். இந்தியாவில் 12 மில்லியன் சிரட்டை கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான வணிகப் பொருள். இது பெரும்பாலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஹூக்கா கலன், பல்வேறு வீட்டு பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதற்கு சிறிதளவு சிரட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமான சிரட்டை பொருட்கள் சிரட்டை கறி, ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறி, சிரட்டை பொடி ஆகியவை தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கியமான வணிகப் பொருட்களாகும். சிரட்டை கறி, சிரட்டையின் அளவிலிருந்து 30% கறியாக கிடைக்கின்றது. 1 டன் கறிக்கு 20,000 லிருந்து 30,000 சிரட்டை தேவைப்படும். தரமான கறி நல்ல பளிச்சிடும் கருமை நிறத்துடன் காணப்படும். சிரட்டை கறி அதிக அளவில் வாயுக்கள் மற்றும் கலதரும் பொருட்களை உறிஞ்சும் தன்மை உள்ளது. 2வது, சிரட்டை பொடி. நன்றாக பொடித்து தூளாக்கப்பட்ட தேங்காய் சிரட்டை சிரட்டை பொடி எனப்படுகிறது. இது நன்கு முற்றின தேங்காய் சிரட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 12,000 சிரட்டையை அரைத்தால் 1 டன் சிரட்டை தூள் கிடைக்கும். சிரட்டை தூளில் அதிக அளவு நீர் உறிஞ்சும் தன்மையும் பூஞ்சான எதிர்ப்பு தன்மையும் உள்ளது. நார் நீக்கிய சிரட்டையை சிறு துகள்களாக உடைத்து அரைப்பானில் இட்டு அரைத்து சிரட்டை தூள் தயாரிக்கப்படுகிறது. வார்ப்படம் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு மிருதுவான தன்மை மற்றும் பளபளப்பு தருவதற்கு சிரட்டை பொடி பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய பொருட்களுக்கு ஈரப்பதம் மற்றும் வெப்பத்தை தாங்கி நிற்கும் சக்தியையும் தருகின்றது. 3வது, ஊக்குவிக்கப்பட்ட கறி. சிரட்டை கறியினை வேதிப்பொருட்களால் ஊக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட கார்பன் தயாரிக்கப்படுகிறது. சிரட்டையிலிருந்து சிரட்டை கறி செய்யப்பட்டு பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் சிரட்டை கறிக்கு குறைந்த விலையே கிடைக்கின்றது. ஆனால் ஊக்குவிக்கப்பட்ட கறிக்கு தேவை அதிகமாக உள்ளது. தரமானதாக உற்பத்தி செய்யப்படும் ஊக்குவிக்கப்பட்ட சிரட்டை கறிக்கு உலகெங்கும் தேவை ஏற்பட்டுள்ளது. அசுத்த வாயு, துர்நாற்றம், விஷவாயு ஆகியவற்றை உறிஞ்சவும் இதனை உபயோகப்படுத்துகின்றன. 4வது, தென்னை மரக்கட்டை. தென்னை மரக்கட்டை அதிக நாட்கள் உழைக்கக்கூடியதில்லை. எனவே கரையான் மற்றும் பூஞ்சானங்களின் தாக்குதல்களிலிருந்து தென்னை மரக்கட்டையை பாதுகாக்கும் வகையில்

0: அதனை பதப்படுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட தென்னைமரக்கட்டையின் உழைக்கும் காலம் பதப்படுத்தப்படாத தென்னைமரக்கட்டையை விட 2 முதல் 6 மடங்கு அதிகம். தடுப்பு பலைகள் தயாரிப்பதற்கு தென்னைமரக்கட்டை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு தென்னை மரத்தின் எல்லா பாகங்களும் மனித இனத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 180 பொருட்கள் தென்னை மரத்திலிருந்து பல்வேறு விதமாக தயாரிக்கப்பட்டு மனிதர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது. எனவேதான் தென்னை மரம் கல்பக விருட்சம் என சொல்லப்படுகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இதில் இதுவரை தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன, உண்ணும் பொருட்கள், உண்ண முடியாத பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் பற்றி விளக்கினார் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிடப் பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம்

0: வேகமெடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக் கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12வது வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலுமின்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டுமென்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். மறு தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்துள்ளது. எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயிர் வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு

0: வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12ஆம் தேதிக்குள் மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800045 1997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்கவிருப்பது மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2 மணி. நேயர்கள் கேட்கலாம் லஞ்ச் பிரேக்கில் முதலில்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேர்கள் கேட்டிருக்காங்க உணவு சாப்பிட்டதுக்கப்புறம், ஸ்பெஷலி மதியான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் கண் அப்படியே சொக்குது, ஒரு டயர்னஸ் வருது. நார்மலாக பசி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா உடனே எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு ஒரே டயர்டாக இருக்கே அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் இதுதான். நம்ம ஸ்பெஷலி மதியான உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம மூளைக்கு நிறைய வேலை கொடுத்துட்டோம், ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், மதியானம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மூளை வயிறுலேருந்து மூளைக்கு சிக்னல் போகுது, அந்த சிக்னல் வந்துட்டு சாப்பிடணும்னு சொல்ல வைக்குது. சாப்பிடணுன்னு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம்னா உடனே என்ன பண்ணுது, ரத்த ஓட்டம், நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ரத்த ஓட்டமும் இந்த உணவை வந்து ஜீரணப்படுத்திக்கிறதுக்கான அந்த சக்தி வந்துட்டு பிளட்லேருந்து தான் போகும். ஸோ ஃபுல் பிளட் மூளையிலேருந்து கிட்னியிலேருந்து கால்கள்லேருந்து எல்லா இடங்கள்லேருந்து ரத்தம் என்னாகும், அந்த இடத்துக்கு போய் டைவர்ட் ஆகிடும். உணவை வந்துட்டு ஜீரணிக்கிற அந்த ஃபங்க்ஷனில் அது வந்துட்டு போகிறதுனால மற்ற இடங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சப்ளை குறையிறதுனால நமக்கு அப்படியே தலை வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆகிடும், தூக்கம் வர்ற மாதிரி நமக்கு தோணும். காலையில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லை, நைட்டில் இருக்கிற உணவுக்கு ஏன் இது வரதில்லைன்னா, காலையில் அப்போ தான் நீங்கள் 6 இல்லை 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்க. ஸோ மூளை அப்போ தான்

0: ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு மூளைக்கு இருக்கிற பிளட் சப்ளை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் குறையாது. அதே மதியம் வந்துட்டு மூளையும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது ப்ளஸ் உணவும் நிறையா சாப்பிடும்போது, நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக காலையில் சாப்பிடுவாங்க, நைட்டும் லைட்டாக சாப்பிடுவாங்க, ஆனால் மதியானம் தான் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த நிறையா சாப்பிட்றதுனால அந்த ஜீரணப்படுத்திக்கிறதுக்கான பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால மற்ற இடங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையும். குறைஞ்சால் அப்படியே தலை வந்து லைட்டாக இருக்கும், தூங்க தோணும். அதனால தான் பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், ஜப்பான் போன்ற நாடுகளில் சிஎஸ்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே மத்தியானம் 12 to 1 லஞ்ச் பீரியடு, அதுக்கப்புறம் 1 to 2 என்னென்னா ஒஃபிஷியலாக நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த தூங்குறதுனால, ஒரு மணி நேரம் தூங்குறதுனால நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது ஏற்கனவே 9 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வேலைக்கு வர்றவங்க, நடுவில் அவங்களுக்கு 1.5 மணி நேரம் தூங்க விட்டோம்னா இன்னும் நமக்கு டைம் குறையுதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. பட் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மக்களை வந்துட்டு அந்த உணவு மதியான உணவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா, மதியானம் அந்த செஷன் இருக்குல்ல, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது செயல் திறமை வந்துட்டு இது இந்த பீரியடு கொடுக்காததுக்கும் 2x ஆகிடுது அப்படின்னு சொல்கிறது கணிப்பு. ஸோ அதனால் இட்டாலி போன்ற நாடுகளில் எல்லா ஒஃபிஷியலான வேலைகளில் 1 மணி நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியானம் அவங்களுக்கு சிஎஸ்டான்ற டைம் கொடுக்குறாங்க.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வினா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: பத்திய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இன்னைக்கு அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி நிகழ்ச்சியாக மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ரவி அவர்கள் நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரவி சார்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து உலக மிதிவண்டி தினம்.
1: ஆமாங்க.
0: நம்ம வந்து சின்ன வயசில் வந்து அந்த ஒத்தப்படல் போட்டு ஓட்டுறது எட்டாவது சின்ன பிள்ளைல அப்பெல்லாம் உந்தி உந்தி தான் கத்துக்கிட்டோம்.
1: ஆமாங்க.
0: நீங்கள் நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க.
1: நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன்.
0: இப்போ நம்ம வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள் பிரித்து நீங்கள் வேலை பார்த்த விதம், எப்படி ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அதை பற்றி தான் பேச போகிறோம்.
1: சரிங்க.
0: இப்போ தொடக்கத்தில் வந்து நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாராவது

0: இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அடுத்து சைக்கிள் பற்றி அப்படியே சைக்கிளில் ஏறி ரைடு போயிடலாம்.
1: சரிங்க, என் பேர் ரவி, திருவாரூர் மாவட்டம் கோட்டூர், மன்னாவடி வட்டம் கோட்டூர்லேருந்து வரேன்.
0: சரிங்க,
1: கோட்டூர்னா இந்த மன்னாவடிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கும் இடையில உள்ள ஊர்.
0: ஆ சரி,
1: வந்திருக்கேன். மனைவி மகேஸ்வரி, வீட்டில் தான் இருக்காங்க. எஃப்எம் நேயர் அவங்க, எல்லாருக்கும் தெரியும். பெரிய பொண்ணு சத்தியவேணி, பிஏ படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மகிழன்னு ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவது பொண்ணு பிஏ எம்ஏ படிச்சிருக்காங்க, ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க.
0: சரி,
1: வீட்டில் தான் இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகல அவங்களுக்கு.
0: சரி, நிறைவான குடும்பம், நல்ல ஃபேமிலி வந்து நல்லா இருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து கோட்டூர்னா இங்கேருந்து இங்கே இதுக்கு இடையில கரெக்டாக, ஏன்னா ஸ்டாப்பிங்கில் இறங்கினா வீட்டுக்கு வந்துடணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டீங்க.
1: ஆமாங்க.
0: இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் ரவி சார் அவங்கள தான் இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் இல்லையா? நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக சார் இந்த சைக்கிள் ரிப்பேர், இந்த பழுது பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டீங்க?
1: ஒரு 30 வருஷமாக ஆகிட்டுருங்க இது வரைக்கும். 30 வருஷம் ஆகிட்டு, 5 வருஷம் ஃபுல்லாக வேலை
0: கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுல
1: வேலை கற்றுக்கிட்டேன்.
0: எத்தனை வயசில் சார் நீங்கள் இதில் வந்து ஒரு ஆர்வமாக, இல்லை வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால கற்றுக்க போயிட்டேன், சிலர் வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை, இல்லை சிலர் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு செஞ்சிட்டு இருந்தான் எனக்கு பிடிச்சிருந்தது போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எதனால சார் இதில் வந்து?
1: 9th நான் நிப்பாட்டிட்டேன் படிப்பேன்.
0: ம், சரிங்க.
1: அப்பா கொஞ்சம் உடம்பு வெளியே கிளம்பிட்டாங்க, அந்த பொறுப்பை நான் ஏற்கிற மாதிரி ஆயிட்டுது
0: குடும்பத்தில்
1: அதனால நான் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். சைக்கிள் எனக்கு அப்பயே தெரியாது, முடிஞ்ச வரையும் போய் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன்.
0: சரி,
1: அதுக்கு படிப்படியாக சரி, நானே அந்த சைக்கிள் தவிர செய்கிற மாதிரி ஆகிட்டது.
0: இப்போ 5 வருஷமாக கற்றுக்கிட்டீங்கன்னா?
1: 5 வருஷமாக ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அரைகுறை அரைகுறையாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். 5 வருஷம் பிறகு தான் நான் வெளியில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி கடை தனியாக வச்சேன்.
0: இப்போ அந்த 5 வருஷமும் ஒரே இடத்துல இருந்து, அதாவது ஒரே கடையிலையா இல்லை?
1: ஒரே கடையில் தான். அப்புறம் நான் கொஞ்சம் கடையில் வேறு வேலையில் போய் வேறு கடையில் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்பா இருக்கும்போது கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தாரு, சரி அந்த பார்க்க முடியல, சரி வேலை கடையில் போய் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து
0: திரும்ப வந்து நீங்களே ஒரு கடை ஆரம்பிச்சு
1: நல்லா என்னால் செய்ய முடியும் துணிச்சலில் வந்து நான் கற்றுக்கிட்டேன்.
0: நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்,
1: சரி ஒரு குறிக்கோள் இருக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா சைக்கிள் சேவ் பண்ணால் யாரும் குறையும் சொல்லக்கூடாது. சரி, அதனால நான் வேலையை நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு வந்து செஞ்சேன்.
0: நீங்கள் கற்றுக்க போகிறப்ப ஒரு டயருக்கு காத்தடிக்கனா எவ்வளோ வாங்குவீங்க?
1: கத்துக்க
0: போறப்ப, அதாவது நீங்க வந்து அந்த ஸ்டார்டிங்ல 5
1: சில்லற காசுங்க, 5 ரூபா கிடையாது, 50 பைசா இல்ல 50 பைசா 1 ரூபா தான் தருவாங்க.
0: சரி, நீங்க 5 வருஷம் கழிச்சு கடை வச்சீங்கல்ல கத்துக்கிட்டு, அப்ப எவ்வளவு?
1: அப்ப வந்து இப்ப 2 ரூபா ஆயிட்டு,
0: 2 ரூபா ஆயிட்டு, 50 பைசால இருந்து
1: 2 ரூபா ஆயிட்டு,
0: 2 ரூபா ஆயிட்டு,
1: 50 பைசா 1 ரூபா தான் கொடுப்பாங்க. அதே பெரிய காசா இருக்கும் அந்த டைம்ல, அப்போ வந்து 2 ரூபா ஆயிட்டு, இப்ப 5 ரூபா ஆயிட்டு,
0: இப்ப நடக்கல, இப்ப 5 ரூபா ஆயிட்டு. இப்ப நீங்க வந்து கத்துக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? அது வந்து அதாவது வந்து இப்ப நீங்க வந்து தொழில் கத்துக்கிறீங்கனாலும் இப்ப வந்து தினசரி படிக்காசோ இல்ல என்னது அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அப்படி நீங்க முதல்ல வாங்கின சம்பளம் அது எவ்வளவு சார்?
1: 10 ரூபாய்ங்க.
0: கடைசியா எவ்வளவு சம்பளம் நீங்க பெற்றதுனா?
1: கடை வைக்க போதா? 40 ரூபா கொடுத்தாங்க.
0: 40 ரூபா
1: கொடுத்தாங்க. கொஞ்சம் ஏமா கற்றுக்கிட்டேன். சைக்கிளை எல்லாத்தையும் மாட்டிடுவேன், திரும்பி முடுக்கிறது டைட் பண்ணுறதை மட்டும் அவங்கள கூப்பிடுவேன். ஏன்னா சப்போஸ் வீலுகளை ஒதுங்கிடும், அதனால் முடியும் தருவாயில் டைட் பண்ணுறத மட்டும் அவங்கள கூப்பிடுவேன், மற்ற பூரா நானே செஞ்சிருவேன்.
0: சரி, அப்போ உங்களுக்கு வந்து மனசுல எப்படி சரி இருக்கும்? நம்ம 10 ரூபா இருந்தது இப்ப 40 ரூபா வாங்குறோம், அடுத்து நம்ம வந்து புதுசாகவும் தொடங்கணும். அப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து உதவியா யாரு இருந்தா, நீங்க மனசளவுல வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க?
1: ஒரு என்ன, நம்மளால ஒரு 40 ரூபா 10 ரூபா வாங்குறது 40 ரூபா வந்து வந்துடுது. நம்ம துணிச்சல இன்னும் கடை வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க.
0: நம்மளால செய்ய முடியும். சரி, அப்போ உங்களுக்கு யாராவது உதவியெலாம் பண்ணியிருக்காங்களா?
1: ஏன்னா நம்ம பேங்கில் கொஞ்சம் கனரா பேங்க்னு ஒரு ஊரில் இருந்தது, அந்த உதவி பண்ணுறாங்க. அந்த பேங்கில் கொஞ்சோண்டு அப்பாவும் கடன் வச்சுட்டு போயினார். அப்பா அந்த பேங்கில் கடை வச்சு போனார். இதுமாரி விஷயத்த சொன்னேன், அந்த 6 ரூபாய் கட்டிடுறேன், திரும்பி கொஞ்சம் கட்டினா அப்போ திரும்பி 12,000 லோன் கொடுத்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்போ நானே ஒரு சைக்கிள் சீர் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம் அதில். நானே பிரித்து ரெடி பண்ணி நானே கோத்துறது, ஃபிட்டர் இல்லாமல் நானே கோத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
0: நீங்கள் வந்து

0: ஒரு வங்கியினுடைய நிதி உதவியோட
1: வங்கியினுடைய உதவி தான் பண்ணியிருந்தேன்.
0: சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து நானே கோத்தேன் அப்படின்னீங்க. இப்போ வந்து 5 வருஷம் கற்றுக்கிட்டீங்க.
1: கற்றுக்கிட்டேங்க.
0: கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த முடுக்கிறப்ப ஃபைனல் டச்சாக வந்து அவங்கள தான் கூப்பிடுவேன்.
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் வந்து மொத முதல்ல அங்கே இருக்கிறப்பவே வந்து ஃபைனலாக ஒரு சைக்கிளை நீங்களே முடுக்குனீங்களா, இல்லை நீங்கள் கடை வச்ச பிறகு தான் ஃபைனலாக
1: முடிக்க? அங்கேயே முடிக்க கற்றுக்கிட்டேன். முடிஞ்ச ஃபைனலில் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தேன். ஏன்னா சைக்கிள் வந்து எதாக இருந்தாலும் நல்லா கற்றுக்கிட்டோம், எதாக இருந்தாலும் நல்லா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல முடிவு எடுத்துட்டேன்.
0: ஏன்னா வந்து நிறைய வந்து முன்னாடி வந்து இந்த கைத்தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க. இப்போ டைலர்லாம் கூட வந்து அவங்கள பற்றி சொல்கிறப்ப சொல்லுவாங்க, துணி கிழிஞ்சாலும் கிழியும், அவங்க தையல் வந்து போகாது அப்படின்னு. அவங்களோட ஒர்க் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக தரமாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து நான் ஃபைனலாக முடுக்கி எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கே ஒரு நிறைவு வந்துடுச்சு.

0: துணி கிழிஞ்சாலும் கிழியும், அவங்க தையல் வந்து போகாது அப்படின்னு, அவங்களோட ஒர்க் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக தரமாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து நான் ஃபைனலாக முடுக்கி எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வெளில வந்திருக்கேன்.
1: ஆமாங்க.
0: அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கே ஒரு நிறைவு வந்துடுச்சு, நம்மளால் தனியாக செய்ய முடியும். இப்போ நீங்கள் கடை திறந்துட்டீங்க.
1: சரிங்க.
0: திறந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கிட்டீங்களா, இல்லை நீங்களே எல்லா வேலையும் பார்த்தீங்களா தொடக்கத்தில்?
1: தொடக்கத்தில் நான் தாங்க பார்த்தேன். அப்போ வந்து வேலை செய்ய ஆளில் கொஞ்சம் தட்டுப்பாடு எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ தான் தட்டுப்பாடாக இருக்குது. அப்போ கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொண்டு கயிட்டுறது மட்டும் வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் வேலை பார்க்கறது, கயிட்டுறது, கழுவுறது மட்டும் கொஞ்சம் ஆள் வச்சுக்கிட்டேன். இப்போ தொடர்ந்து பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சம்பளம் கட்ட எப்படி ஆகலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை நிறையா போயிட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன, நான் 20 பேர்கிட்ட கடையில், என் கடையில் இருந்தாங்க. அவங்களாம் வெளிநாடு அப்படி அப்படியே போயிட்டாங்க. பாதி போயிட்டு சரி, இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரையும் கடைசியாக செஞ்சுட்டு தான்
0: இருக்கு. செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. சரி, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கடை தந்தோன்னா முத முதல்ல சைக்கிளை கொடுத்து இதை சரி பண்ணுங்க ரவி அப்படின்னு சொன்னவங்க யாரு
1: அப்படின்னு சொல்றீங்களா?
0: அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம், 30 வருஷம் பின்னாடி.
1: ஆமாம், ஒரு அன்புணோத்தர் இருந்தார். அன்புணோத்தர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பெல்லு தான் சரி பண்ண சொன்னார். பெல்லை சரி பண்ணி கொடுத்தேன், பெல்லை சரி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பிரேக்கையும் பார்த்து கொடுத்தேன், செயின் டைட் பண்ணி கொடுத்தேன். அவர் சொன்னது ஒரு வேலை, ரெண்டு வேலையும் மூணு வேலையும் பார்த்துட்டேன். செயின் டைட் பண்ண, அது பண்ண, காற்று ரெண்டு வேலுக்கு. அப்போ தான் பம்பு தான், இப்போ தான் மோட்டர் சர்வீஸ் இது இருக்குது, கேரு. அப்போலாம் பம்பாலே ரெண்டு வேலும் காத்தடிச்சு
0: கொடுத்துட்டு
1: கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 10 ரூபா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு அந்த வெள்ளம் கொடுக்கனா 2 ரூபா கொடுப்பாங்க. நான் சொல்றது இப்போ 20 ஆண்டுக்கு முன்னாடி
0: சொல்றேன்.
1: அப்போ 10 ரூபா எடுத்து கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொண்டு விட்டு அப்பயே ஒரு பேர் எடுத்துக்கிட்டேன். தெரிஞ்சா நல்லா செய்யணும், இல்லைன்னு செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டு. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, சைக்கிள் சீர் பண்ணாம சத்தம் போடாம சைக்கிள் சீர் பண்ற பேரை சொல்லியே சொல்லுவாங்க.
0: சத்தம் போடாம சைக்கிள்,
1: சத்தம் போடாமனா சைக்கிள் கரகரன்னு சத்தம் கொஞ்சம் இவாங்கும். ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சத்தமே கேட்காம சைக்கிள் சீர் பண்ணுவேன்.
0: ஸ்மூத்தா
1: இருக்கணும். ஒரு செயின் கவர் ஒராசமா பார்ப்பேன், கொஞ்சம் மெனக்கெட்டு, கொஞ்சம்
0: தொழில் சுத்தமா இருக்கு,
1: சுத்தமா பார்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் பார்ப்பேன்.
0: சரி நேர்களே, இப்ப வந்து நம்ம அச்சாணி நிகழ்ச்சியில உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு தான் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்தவரும் கோட்டூர் ரவி அவங்க நம்ம கூட நேரலையெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வந்து சைக்கிள் வந்து மொத சைக்கிள் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கோம். அடுத்து என்னோடய சைக்கிள் இன்னும் என்னென்ன வந்து பெல்லு ரிப்பேராக, சைக்கிளில் வந்து ட்ரெஸ் மாட்டினது, இப்போ சைக்கிள் வந்து எவ்வளோ ஹெல்த்து, இப்போ யார் யார் எவ்வளோ சைக்கிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேசலாம் அச்சாணி நிகழ்ச்சியில். இணைந்திருப்போம். நேரம் 2:17 ஆகிட்டிருக்குங்க. அச்சாணி நிகழ்ச்சியில் பண்பலையோட இணைந்திருக்கோம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: 2:22 நான் அச்சாணி நிகழ்ச்சியில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு சிறப்பு அச்சாணி நிகழ்ச்சியாக மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ரவி அவங்க தான் நம்ம கூட நேர்முக நேரலை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாடலுக்கு முன்னாடி சொன்னீங்க, மொதல் முதல்ல வந்து அவங்க சைக்கிள் கொடுத்தாங்க, பெல்லு தான் சரி பண்ண சொன்னாங்க, ஆனால் வந்து நான் செயின் பார்த்தேன், அப்புறம் காத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவங்க 10 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் முத முதல்ல பெல்லு பார்த்து செக் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் முதல்ல யாராவது வந்து இந்த ஸ்கூல் பசங்க, இப்போ சைக்கிளே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி சின்ன கட்ட வண்டி இருக்கும், உயரத்துக்கு தகுந்த மாதிரி
1: அதெல்லாம்
0: அதை எடுத்து வாடகை சைக்கிள், அதாவது பெரியவங்களுக்கு உயரமா சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வாடகை சைக்கிள் எடுத்து கற்று தர மாதிரி அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்களா? அதெல்லாம் வந்து யார் வாடகைக்கு எடுத்தாம முதல்ல?
1: முதல்ல கிராமத்துல சின்ன சின்ன பசங்க எல்லாம் எடுப்பாங்க,
0: ஸ்கூல் பிள்ளைங்க,
1: ஸ்கூல் பிள்ளைங்க எடுப்பாங்க சின்ன சைக்கிள், ஒரு 6-10 சைக்கிள் வச்சிருந்தேன்.
0: எவ்வளவுக்கு கொடுத்தீங்க?
1: ரொம்ப கம்மியா தான் வாங்கிப்பேன், ஒரு 10 ரூபா 5 ரூபா வாடகை,
0: 10 ரூபாய் 5 ரூபாய்
1: பெரியவங்களும் வடை சில எடுத்து போவாங்க, இந்த வியாபாரம் பண்றாங்க மாங்க அந்த
0: வேற
1: சைக்கிள் வியாபாரம் பண்றவங்க அதெல்லாம் கொடுப்பேன். சரி, நானே தான் கொடுப்பேன் அவங்கள்ட்ட கேட்டு.

0: தூக்கிட்டு போவாங்க. இது கீரை எல்லாம் வைப்பாங்க, அந்த சைக்கிள்ல வாடகை சைக்கிள் கொடுப்பாங்க, கொடுத்ததான் வாங்கிக்கிறது. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்தது.
1: ஏன்னா வந்து முன்னாடி வந்து நிறைய தொழில்கள் ஊருக்கு போறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கிய ஒரு போக்குவரத்து சாதனம், சிறந்த சாதனம் அப்படின்னா சைக்கிள் தான்.
0: சைக்கிள் தான் அப்ப உடனே கிடைக்கிறது, அதுக்கு தான்
1: அப்புறம் வாடகைக்கும் கிடைக்கும், நம்ம பணம் தான் மொத்தம் நம்ம வீட்லயும் வாங்கி வச்சுக்கலாம்.
0: ஆமா ஆமாங்க.
1: இப்போ வந்து நம்ம வந்து சைக்கிள் ஓட்டணும், அதை வந்து ஒரு எக்ஸசைஸாக பார்க்குறோம். நீச்சல் எப்படியோ அது மாதிரி சைக்கிள் ஓட்டணும், உடம்புக்கு நல்லதுன்னு.
0: உண்மைதான்.
1: முன்னாடி வந்து மாட்டு வண்டிக்கு அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் வேகமாக போகக்கூடியது போக்குவரத்து சாதனம், இங்கேருந்து வெளில போய் நம்ம பஸ் ஏறணும் அப்படின்னாலும் நமக்கு சைக்கிள் தான். சைக்கிளில் போய் தான் ஒரு இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டி போட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல. அதே போல் நீங்கள் இப்போ சொன்னீங்க சின்ன பசங்களாம் வந்து ரெண்டு இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, 5 ரூபாய்க்கு வாடகை கொடுப்பேன் அந்த மாதிரிலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி யாராவது எடுக்கிறாங்களா?
0: அதிகமாக இல்லைங்க, வாட சைக்கிள்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. எல்லாமே சொந்த சைக்கிள்,
1: ஒரு ஒரு
0: வீட்டுக்கு 4 சைக்கிள் 3 சைக்கிள் இருக்கு, பைக் இருக்கு,
1: அதனால
0: எல்லாமே சொந்த சைக்கிள்.
1: சொந்த சைக்கிள் தான்.
0: அந்த சைக்கிள் சீர் பண்ண தான் கடைக்கு வருது, நிறைய
1: கடைக்கு
0: வருது. ஒரு பசங்களாம் சைக்கிள் சீர் பண்ணவங்க கடையிலே படுத்து அழுவான். தம்பி நிறைய பசங்களாம் கடையிலே படுத்து அழுவான்.
1: சின்ன பிள்ளைங்களா?
0: சின்ன பிள்ளைங்க
1: அழுவான்,
0: கண்ட்ரோல் பண்ண முடியாது. சைக்கிள் சீக்கிரம் உடனே சீர் பண்ணி கொடுக்கணும்னு,
1: உடனே சீர்
0: உடனே சீர் பண்ணி கொடுக்க முடியாது. அது வச்சா அந்த பெரிய சைக்கிளை விட சின்ன சைக்கிள் தான் அதிகமான வேலை. கரெக்டா சீர் பண்ணி கொடுத்தாதான், செயின் டைட் பண்ணாம கரெக்ட் டைட் பண்ணா ஓடும் வண்டி. இல்லைன்னா அரைகுறையா சீர் பண்ணி கொடுத்தா 2 நாள் கழிச்சு இங்க வந்துடும் சைக்கிள். அதே மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி சீர் பண்ணி கொடுத்துருவேன். இல்லடா தம்பி கோச்சிக்கு அதை வாத செய்யணும் சொல்லி லேட்ட சொல்லிதான் அப்ப நான் ரெடி பண்ணி கொடுப்பேன்.
1: ஏன் அப்படி பெரிய வண்டியோட சின்ன வண்டி தான் கொஞ்சம் வேலை கொள்ளும்?
0: இந்த சைடு வீல்லாம் பொறுத்து இப்போ வருது.
1: ஆமாம், குழந்தைங்க விழுந்துடாமல் இருக்க
0: சைடு வீலை செய்ய அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அது லாக் இருக்கும், அதை லாக் பண்ணி தான் போடணும். எனக்கு அது லாக்கு சரியில்லைனா ஒரு வீலில் கொஞ்சம் தம்பி கீழே வந்துடும். அதெல்லாம் காயப்படாமல் செஞ்சு சைடில் இந்த இரும்பு குத்துற மாரிலாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஆஷாபேட்டை போட்டு அறுத்துட்டு தான் செய்ய வச்சு கொடுப்பேன். நம்மளால ஒருத்தர் பாதிக்கக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி செய்வேன்.
1: நீங்க வந்து மெனக்கட்டு இதை மட்டும் செஞ்சா மட்டும்
0: இல்ல,
1: இதை வந்து கரெக்டா செஞ்சு கொடுக்கணும்.
0: செஞ்சு கொடுக்கணும்னு ஒரே நம்பிக்கையில தான் கடமையா செய்யறேன். கடமைக்கு செய்யாம
1: கடமையா நம்ம செஞ்சாவும் சரியா
0: செஞ்சாவும் சொல்லுவாங்க. வீட்டில் ஒத்துழைப்பு, மனைவி நிறைய ஒத்துழைப்பு. அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் டைம் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. சைக்கிள் சீர் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ உடனே சீர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதிகாலை 4 மணிக்கு குளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் 4:30 கடைக்கு வந்துடுவேன்.
1: இப்போ வீட்டிலேருந்து கடை வந்து எவ்வளோ தூரம்?
0: இப்போ தானே சொல்கிறீங்க, இப்போ 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் வந்து.
1: முன்னாடி நீங்கள் 30 வருஷம் முன்னாடி
0: இருக்கும்போது ஒரு 6 கிலோமீட்டர் வந்து உள்ள வந்திருக்கேன்.
1: அப்ப நீங்க வீட்ல இருந்து வரப்ப நீங்களும் சைக்கிள்ல தான் வரீங்க?
0: சைக்கிள்ல தான் வரேன், நானே சைக்கிள் தான் வரேன்.
1: நீங்க
0: வண்டி வாங்குனேன், ஒரு 10 வருஷமா தான் வண்டி வாங்கிருக்கேன். அதனால சைக்கிள்ல தான் வந்துருவேன், நானே சைக்கிள்ல வருவேன். அந்த சைக்கிள பிடிச்சிட்டு நான் சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன். பசங்கலாம் வரும்போது நானே கையில பிடிச்சிட்டு 2 சைக்கிள் ஓட்டுவேன். நான் ஒரு சைக்கிள கையில பிடிச்சிட்டு ஓட்டுவேன்.
1: சரி, இப்போ இந்த ஸ்கூல் இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க. சிலர் வந்து ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள்ல போகாது வரானு. அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்றதுல மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட்? ஏன்னா சில பேருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கும், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மறக்க முடியாத இன்சிடென்ட்?
0: இந்த பசங்க ஸ்கூல் பசங்க 8th, 9th, 10th பிளஸ் டூலாம் சால் வந்து மாட்டிப்பாங்க. உடனே போட்டி ஓடி செஞ்சுட்டு அந்த சால்லாம் கிழிக்கு கிழிஞ்சிரும், கொஞ்சம் முடிஞ்சவனே கிழிஞ்சிரும் சால் விடுவாங்க. லேடிஸ் அந்த செயின் கார் கார்டு போடாம விட்டுவாங்க, புடவையெல்லாம் முந்தாணி எல்லாம் மாட்டிக்கும்.
1: ரொம்ப
0: சிரமப்பட்டு தான் எடுக்கணும், அதை நெட்டு டைட் பண்ணிட்டு தான் எடுக்கணும்.
1: இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? இப்போ செயின் கவர் போடணும், புதுசாக சரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்?
0: புதுசாக போட சொல்கிறீங்களா?
1: ஏன்னா புதுசாக ஒரு செயின் கவர் போட்டு
0: ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்.
1: 1.5 மணி நேரம் எல்லாமே புதுசாக வாங்கி
0: எல்லாத்தையும் புதுசாக வாங்கி கொடுத்து 1.5 மணி நேரம் ஆகும்.
1: 1.5 மணி நேரம்
0: கரெக்டாக உரசாமல் போட்டோம்னா 1.5 மணி நேரம் ஆகும். வீலெல்லாம் எல்லாத்தையும் கயிற்று தான் போடணும். வாசருக்கு எது தேவையோ அது வாசரில் கரெக்டாக போட்டணும், இல்லைன்னா அப்புறம் திரும்பி கயிற்று மாரி வரும். பொசிஷனாக போடும் போது கரெக்டாக போட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா கத்துக்கிட்டேன். இதோட மேல கத்துக்கிறோம் நிறைய பேர் இருப்பாங்க. என் வேலைக்கு நான் கரெக்டா இது போதும் நான்
1: இருக்கேன். இப்ப நீங்க வந்து சைக்கிள் கத்துக்கிறப்ப நீங்க சொந்த சைக்கிள் வச்சிருந்தீங்களா, இல்ல நீங்களும் வாடகை சைக்கிள் எடுத்தாங்க கத்துக்கிட்டீங்களா?
0: கத்துக்கும் போதா?
1: கத்துக்கும்
0: போதே ஊர்ல ஒரு பழைய சைக்கிள் ஒன்னு வச்சிருப்பாங்க, எல்லாரும் கத்துப்பாங்க. பிரேக்கே இருக்காது, சைக்கிள் மார்க்கெட் இருக்காது, பிரேக் இருக்காது.
1: யார் வீட்லயாவது இருக்கும்?
0: அது ஓரமா மரத்துல பொதுவா ஒண்ணு வாங்கி போட்டாங்க, அப்படியே கடந்தது. அதுலதான் நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கீழெல்லாம் வந்துட்டு முட்டிலாம் நேடி போட்டு அந்த காயெல்லாம் அப்படி இருக்கு.
1: சைக்கிள் கத்துக்க முடியாது.
0: பின்னால் ஒருத்தர் பிடிச்சிட்டே இருக்க மாதிரி சொன்னாரு, பிடிச்சிருந்த போயிட்டே இருக்கேன் நான் போல பின்னால பாக்குறேன், ஆள் இல்லை,
1: ஆள் இல்லை, ஐயோ விட்டுட்டாங்க.

0: அந்த பதத்திலேயே கீழே வந்துட்டு
1: கீழே விழுந்தாச்சு.
0: அதுல நிறைய
1: அது பெரிய காயமா
0: சின்ன
1: வயசுல கத்துக்கிறப்ப வந்து சைக்கிள் கத்துக்கிட்டீங்க, எத்தனை வயசுல கத்துக்கிட்டீங்க சார்?
0: ஒரு ஆறா வயசுல, ஆறு வயசுல, ஏழு வயசுல, கொஞ்சம்
1: சின்ன வயசுல
0: கத்துக்கிட்டேன். எட்டு வயசுல, எட்டு வயசுல நினைக்கிறேன், எட்டு வயசுல கத்துக்கிட்டேன்.
1: கத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-12 வயசுக்குலாம் உங்க தெருவுக்குள்ள இல்ல பக்கத்து பக்கத்து வீடு பசங்களுக்குள்ள நீங்க எங்கேயாவது சைக்கிள்ல வெளில எல்லாம் போயிருக்கீங்களா? ஏன்னா வந்து சைக்கிள் இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களை கையில பிடிக்க முடியாது, எட்டவே இல்லைனாலும் அந்த குரங்கு பெடல் சொல்லுவோம் அப்படி போட்டு ஜோடி சேர்ந்து கிளம்பிடுறது. அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது போயிருக்கீங்க?
0: போயிருக்கேன், படம் பார்க்கலாம் போயிருக்கேன், சைக்கிள் தான் போயிருக்கேன்.
1: சைக்கிள்
0: ரெண்டு பசங்களை ஆட்சியில் சைக்கிள்லாம் போயிருக்கேன்.
1: வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிருக்காது?
0: வீட்டுல படத்துக்கு தானே போறோம் சொல்லி
1: விடுவாங்க.
0: மூணு பேர் போவோம் ஒரே சைக்கிள், மூணு பேர் போவோம், சேர்ந்து நாலு பேரும் போவோம்.
1: யாரு மிதிக்கிறது?
0: அப்படியே பக்கத்துல ஸ்டாண்ட்ல போட்டுட்டு ரெண்டு பக்கம் காலை போட்டுக்கிட்டு கேரியில உட்காந்து சில பேர் மிரிப்பாங்க, நானும் சீட்ல உட்காந்து மிரிப்பேன். மறக்க முடியாத அனுபவம்.
1: இப்ப அவங்க எல்லாம் வந்து உங்க பக்கத்து பக்கத்துல இருக்காங்களா? வெளியூர்ல?
0: வெளியில இல்லாம போயிட்டு கல்யாணம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க.
1: அப்ப வந்து நாலு பேர்ல ஒரு சைக்கிள் போயிருக்கீங்க.
0: கஷ்டப்பட்டு தான் மிரிப்போம், ஈஸியா தான் இருக்கும் மிரிக்கும் போது, எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நாலு பேர்லாம் ஒரே சைக்கிள் போயிருக்கோம்,
1: ஒரே சைக்கிள். இப்ப நீங்க பள்ளி காலத்துல வந்து இப்ப சைக்கிள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம்
0: பக்கத்திலேயே சைக்கிள் ஸ்கூல் இருந்தது, அதனால
1: சைக்கிள்
0: போறதுக்கு வாய்ப்பு வசதி இல்ல.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லாமது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் போமேக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலைச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருக பாலிடெக்னிக் கல்லூரி வழங்கும் அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஆசிரியர் ஈச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஆசிரியர் ஈச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை, இன்னைக்கு அச்சாணை நிகழ்ச்சியில் வந்து மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவங்க தான் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட நினச்சிருக்காங்க. நம்ம வந்து நேரலை நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து இன்னும் பேசலாம். இப்போ தான் வந்து நம்ம பெல்லு சரி பண்ணி பஞ்சர் ஒட்டி குரங்கு படலாம் அடித்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படியே சைக்கிளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாளர். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை பாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேர்களே, அச்சாணி சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு வந்து உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் செய்து வரும் கொட்டூர் ரவி அவங்க நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போ தொடக்கமாக வந்து சார் வந்து சைக்கிள் வந்து கற்றுக்கிட்டது, அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலைக்காக நான் வந்து சைக்கிள் வேலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கிட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம பில்லெல்லாம் சரி பண்ணியாச்சு, பஞ்சர்லாம் பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து வந்து இப்போ சைக்கிளில் வந்து எந்த பகுதி சார் இப்போ ஒரு ஃபால்ட் வருது, ரிப்பேர் ஆகுதுன்னா எது வந்து சரி பண்ணுறதுக்கு சிரமம், இன்னொன்று அதை சரி பண்ணாமல் ஓட்ட முடியாது அப்படின்னா. சில நேரத்தில் வந்து இப்போ காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அது பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போவாங்க. இதே வந்து ஒரு பஞ்சரே ஆயிட்டுனா நம்மளால ஓட்ட முடியாதுல்ல. அந்த மாதிரி எந்த பகுதி வந்து ரொம்ப இப்போ ஒரு ஃபால்ட் ஆயிட்டுனா அதை சரி பண்ணி ஆகணும், இல்லை சரி பண்ண கஷ்டம்னா எது சார்?
9: இப்போ அந்த பாட்டம் செட்டுன்னு ஒன்று இருக்குது, கிராங்கோட சுற்றுறது, அதில் டைட் ஆனாலோ கொஞ்சம் தேஞ்சாலே வண்டி ஓடாது, செயின் கையிலும் மிரிக்க முடியாது. அதை கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மிதி வண்டி நல்லா போகும். பாட்டம் செட்டு ஆக்சிலோட செட்டோட மாற்றணும், அதை மாற்றினா தான் உங்களுக்கு வண்டி நல்லா நேராகவும் செயினும் நேராக போகும். அதில் ஷேக்குலாம் வரக்கூடாது, அதில் கரெக்டாக அதான் முக்கியமான ஃபால்ட். அதை பார்த்தா தான் வண்டியை ஓடும். அடுத்தது வீல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கணும், வீல் நெட்டு ஸ்க்ரூலாம் கரெக்டாக இருந்தால் தான் வீல் கோனு பால்ட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு பால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு பால்ஸ் கம்மியாகவும் இருக்கும்,
0: கம்மியாகவும் இருக்கக்கூடாது,
9: கரெக்டாக போகணும்.
0: இப்போ முன்னாடிலாம் வந்து சைக்கிளில் முன்னாடி வந்து ஒரு லைட் ஒன்று இருக்கும்.
9: ஆமாம்,
0: அது வந்து நானும் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து தாத்தா வச்சிருந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அது எரி மெனக்கெட்டு சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு
9: சுற்றணும்,
0: சுற்ற விட்டு அந்த லைட் எரியும், அதில் போய் விளையாடுறதெல்லாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். ஆனால் இப்போ அதெல்லாம் யாரும் வைக்கிறதில்ல. அதே போல் வந்து
9: இப்போ வந்து 600-700 விற்குது, அந்தளவுக்கு முதலாட்டம் யாரும் வைக்கிறதில்ல. ஸ்ட்ரீட் லைட்லாம் நிறையா இருக்கிறதால இப்போ நிறையா யூஸ் பண்ணுறதில்ல.
0: அதே போல்
9: ஆனால் வருது 600.
0: அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளுக்கு சிலர் வந்து நல்ல அழகான டெக்கரேஷன்லாம் வைப்பாங்கள்ல, அந்த வீலில் வந்து ஒவ்வொரு மணியில் வந்து அந்த அந்த கம்பியில் வந்து ஒரு ஒரு மணியாக கூத்துறது, சுத்த சுத்த அது நல்ல சவுண்ட் வரும், கலர் கலரா
9: கலரா வருது. வீல்ல பூ ஒன்னு உள்ள போடுவாங்க.
0: ஆமா,
9: அது
0: பிளாஸ்டிக்ல அந்த அழகா
9: லைட் எல்லாம் வச்சு நல்லா இருந்ததான் சைக்கிள். அது மேல லைட்டுக்கு மேல துணி ஒன்று வரும் மஞ்சள் கலர்.
0: அந்த ஹேண்ட் பேக் பிடிக்கிற இடத்துல சிலர் பேர் அந்த குஞ்சு மாதிரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க.
9: நீங்க சொல்றதா கரெக்ட், எல்லாமே இருக்கு. எல்லாம் இப்ப எல்லாம் வந்து பேஷன் மாறிட்டு ஒரு அப்படியே பிடி மாரியே கைப்பிடி மாரியே
0: வந்துட்டாங்க. கைப்பிடி எல்லாமே இப்ப நிறைய மாடல் டிசைன் வந்திருக்கு,
9: நிறைய வந்திருக்கு.
0: இப்போ வந்து பொதுவாக வந்து ஆண்கள் சைக்கிள் நம்ம இவ்வளோ உயரம் வைப்போம், இதே வந்து பெண்கள் ஓட்டுறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகுதுன்னா இவ்வளோ உயரம்னு வைப்போம்.
9: ஆமாங்க,
0: இப்போ அந்த சில சைக்கிளாக வந்து எனக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி

0: இதை செய்ய இதை செய்யும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாக உள்ள சைக்கிளை அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த பேட்டரி சைக்கிள், சார்ஜ் சைக்கிள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த வேலையெல்லாமும் பார்ப்பீங்களா, இந்த சைக்கிளில் ஃபால்ட்டு இந்த மாதிரிலாம்?
1: அந்த ஃபால்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கு வந்து அந்த கடையில் போய் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஃபிட்டிங் பண்ண சொல்லுவாங்க, ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க, ஃபிட் பண்ண சொல்லுவோம், ஃபிட் பண்ணிவிடுவேன் நான்.
0: ஃபிட் பண்ணி
1: எல்லாம் ஃபிட் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலில் போய் இந்த மாதிரி கொடுத்துட்றது. ஒரு சில ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் வருவாங்க, நினைவு வருவாங்க, பாக்ஸோடு கொண்டா கொடுத்துருவாங்க. அந்த இதை பார்த்துட்டு
0: என்னென்ன செய்யணுங்கிறது இருக்கும்,
1: அந்த மார்க்கர் உள்ளே இருக்கும்,
0: கேட்டலாக்கை
1: பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சு சரி பண்ணி கொடுத்துருவேன்.
0: சரி பண்ணி கொடுத்துருவீங்க,
1: கொடுத்துருவேன். சந்தேகத்துக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதிலே இருக்கும்.
0: ஆமாம்,
1: நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு சரி
0: பண்ணிப்பேன். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசில் குரங்கு படலை அடித்து கற்றுக்கிட்டோம், தொழிலும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். இப்போ எலக்ட்ரிக்கல் சைக்கிளும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றது.
1: ஆமாம்,
0: பேட்டரி வண்டிலாம்.
1: இப்போ சைக்கிள் என்னென்னா, அந்த சைக்கிள் நல்லா ஓடுற காரணமே ரெண்டே பொருள் தாங்க டைட் பண்ணணும்
0: கரெக்டாக.
1: பிரேக்கு பிடிக்கணும்னா அந்த பாட்டம் செட்டு கீழே கருப்பாக ஒரு கலர் ஒரு நெட்டு ஒன்று வரும், அதை ஃபுல் டைட் பண்ணி கரெக்டாக வச்சால் தான் பிரேக் பிடிக்கும். அதேமாரி ஸ்டே போல்டுன்னு பின்னால் வரும், அதில் ஃபுல் டைட் பண்ணால் தான் வண்டி நல்லா ஓடும். ரெண்டே ஃபால்ட் தான். இப்போ நான் சொல்லும் போதே சரி, இவங்க ரவி நல்லா மெக்கானிக்னு அவ்வளோ இருக்கும் தெரிஞ்சிருக்கும்,
0: தெரிஞ்சிருக்கும்.
1: அதான் முக்கியமானத ஃபால்ட். அது ரெண்டும் கரெக்ட் பண்ணாலே வண்டி எந்த வண்டியும் நல்லா ஓடிட்டு இருக்கும். இது சரி பண்ணால் தான் வீலில் உட்காந்துற போது வெயிட்டு நேரும் போது அந்த ஒராசம் ஸ்டேயில் வந்து ஒராசம் வண்டி மிரி வாங்கும். ரெண்டு ஃபால்ட்டு அது ரெண்டு மட்டும் கரெக்டாக பண்ணே போதும். நான் பேசும்போது அவங்க எல்லாரும் யார் கேட்குறாங்களோ புரிஞ்சுப்பாங்க,
0: புரிஞ்சுப்பாங்க.
1: அதுதான்
0: முக்கியமான விஷயம், அதை தெளிவாக சொல்கிறாங்க,
1: தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ தெரியாதவங்க கூட சமயத்தில் அலட்சியமாக செய்யலாம், அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு தான் மாட்டுவேன். அப்படியே சமயத்தில் நானே மறந்து மாட்டாலும் திரும்பி கயட்டிடுவேன், கயட்டிட்டு போட்டு டைட் பண்ணி தான்
0: மாட்டுவேன். இப்போ வந்து ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு நம்ம வந்து டியூப் போட்டு பஞ்சர் ஒட்டி மாட்டுறோம்ல,
1: ஆமாங்க,
0: முன்னெல்லாம் மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்?
1: ஒரு சைக்கிளுக்கு முதல்ல கற்றுக்கும் போது சொல்கிறீங்களா, இப்போ கற்றுக்கிட்ட பிறகு?
0: கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் தொழில்னு தனியாக வச்ச பிறகு.
1: கற்றுக்கிறதுக்கு முன்னெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும், இப்போலாம் ஒரு அரை மணி நேரம்,
0: அரை மணி நேரம்
1: அரைமதம் மாட்டலாம். அப்பயே டீப்பை பேக்கில் டீப்பே வீலை கைட்டாமே மாட்டுறோம், ஒன் சைடு மட்டும் கட்டிட்டு மாட்டுறோம். இப்பயும் அதே மாதிரி தான்
0: மாட்டிகிட்ருக்கேன்.
1: மாற்றி உட்காந்தா அது சீக்கிரமாக மாட்டலாம், பத்து நிமிஷம்ல மாட்டலாம். பத்து நிமிஷம்ல மாட்டுறாங்களே 40 ரூபா கூலி கேட்குறாங்கன்னு
0: நினைப்பாங்க,
1: அதால் பாட்டி உட்காந்துருக்க மட்டும் அவாய்ட் பண்ணிடுறது. பாட்டி இல்லாத நேரத்தில் மாட்டுறது, சீக்கிரமாக வேலை குயிக்க
0: நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் தெளிவாக, அதனால எப்படி செய்ய முடியும்? சரி,
1: ஏன்னா சீக்கிரமாக மாட்டாங்களே அப்படின்னு கேட்பாங்க, அதனால் குயிக்கு நான் மாட்டிருவேன். இதே ஒன்று சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு தான் இருப்பேன்,
0: இன்னும்
1: குயிக்காக கூட செய்யலாம் வேலையை. ஆனால் கற்று நம்மளை
0: அடிப்படை இதுதான், அதை நம்ம தெளிவாக கற்று வச்சிருக்கோம்,
1: கற்று வச்சிருக்கோம். அதால 100,000 சைக்கிள் இருந்தாலும் மாற்ற அளவுக்கு திறமை இருக்கு, அந்த அளவுக்கு ரெடியாக கற்றுக்கிட்டேன். யாரோ குறை சொன்னா கூட சின்ன சின்ன குறைய இருக்கும், நான் செஞ்சதில்ல, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மறதியில்
0: விட்டுருப்பேன்,
1: டைட் பண்ண விட்டேன். சமயத்தில் நான் மறுநாள் வந்து சரி பண்ணிப்பேன்,
0: நான்
1: கோச்சிக்காதீங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கும் அந்த டைமில் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். ஏதா இருந்தாலும் சரி பண்ணிப்பேன், கோவப்பட மாட்டேன். சைக்கிள் வேலையில் சொன்னால்
0: நீங்கள் இப்போவும் வீட்டில் சைக்கிள் வச்சிருக்கீங்க?
1: வச்சிருக்கேன், ஒய்ஃபும் சைக்கிள் தான் ஓட்டுவாங்க, ஒய்ஃபுக்கு தேவையான சைக்கிள் தான் வாங்கி
0: கொடுத்துருக்கேன். இருசக்கர வாகனம் பயன்பாடெல்லாம்
1: இருக்குது, அவங்களும் ஓட்டுவாங்க, நானும் ஒரு வச்சுருக்கேன் சைக்கிள். பொண்ணுங்கன்னு எல்லாமே சைக்கிள் தான், சைக்கிளில் தான் படிச்சுது. ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் தான் என் பொண்ணுலாம் படிச்சுது. அந்தந்த சைக்கிள் சைஸ் தகுந்தாவில் நான் படிக்கிற வரைக்கும் பொண்ணுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன்.
0: உயரத்துக்கு தகுந்த மாதிரி
1: அப்பப்போ செகண்ட் ஹேண்டு புதுசுலாம் வரும், அப்பப்போ செகண்ட் ஹேண்டை வாங்கி நல்லா ஃபுல்லாக சீர்
0: பண்ணுவேன்.
1: சைக்கிள் வில 400 தான் போகிறோம், 1000 ரூபாய்க்கு சீர் பண்ணுவேன், ஓடிக்கிட்டே இருக்கும் சைக்கிள்.
0: ஏன்னா நமக்கு வந்து தெரியும் அதை எப்படி எப்படி சரி பண்ணணும்.
1: ரெண்டு வீல் போட்டாலும் நல்லா சைக்கிள் போடும், நல்ல பிரச்சனை இல்லை. அப்படி ரெண்டு வீலு பாட்டம் செட்டு சொன்னால பாட்டம் செட்டு செயின் பிரிவில் போட்டாலும் சைக்கிள் ஷைனிங்காக இருக்கும், ஓட்டுறதுக்கு நைஸாக இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதம் ஒரு டைட்டி மாற்றிடணும், அதை டீப்பு டயர் நல்லா போட்டு
0: எல்லாமே நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து,
1: பராமரிக்க பொறுத்து இருக்குது. ஆயில் போடணும், துடைக்கணும், காற்றை மட்டும் கரெக்டாக வச்சு ஓட்டினாலே போதும், வீணாக போகாமல் இருக்கும்.
0: ஆமாம், நிச்சயம்.
1: ஆமாம்,
0: நான் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து சைக்கிளில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா காலையிலேயே கொண்டு வந்து வீட்டில் உள்ள பெரியவங்களோ இல்லை அந்த சைக்கிளை பயன்படுத்துகிறவங்களோ வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அதை தொடச்சி எண்ணெய் போடுறது, சைக்கிளுக்கு எண்ணெய் போடுறதுக்குன்னு அந்த டப்பா இருக்கும் நீட்டு, இந்த கூர்மாலை வச்சு
1: பிளாஸ்டிக் நிறைய வந்துருது, ஒரு 10 ரூபா 5 ரூபா
0: அதை வச்சு எண்ணெய் போட்டு தொடச்சி எடுத்து
1: போனா
0: நம்ம புதுசாக வந்து ஒரு ஒரு எவர்சில் ஒரு பொருள் வாங்கினா எப்படி இருக்கும்?
1: ஆமாங்க,
0: அந்த அளவுக்கு சைக்கிளை வந்து நேசிச்சு பாதுகாப்பாக பயன்படுத்தினவங்களாம் நானும் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அதுக்கு மெனக்கெட்டு பராமரிப்பு கொடுப்பாங்க. அப்படி உள்ள சைக்கிள்லாம் வந்து 1 வருஷம் கூட வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ நீங்கள் வச்சுருக்கிற சைக்கிள்லாம் வந்து எவ்வளவு நாளாக பயன்படுத்துகிறீங்க?
1: 10 வருஷமாக சைக்கிளை மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான். ஒரு கொஞ்ச நாள் உருப்பிட்ட ஒன்றுனா சைக்கிளை வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டு பழைய சைக்கிள் கொடுத்துட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கிப்பேன்.

0: என்னென்ன தேவை அப்பப்போ மாற்றிப்பேன்.
1: மாற்றிப்பீங்க நீங்களாம் அந்த மாதிரி பராமரிக்கிறீங்க?
0: பராமரிச்சுட்டு தான் இருக்கேன்.
1: சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது அந்த மாதிரி பராமரிக்கிறாங்களா? ஏன்னா உங்களை மாதிரி நம்ம வந்து இந்த தொழிலில் இருக்கோம், நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்மளோட பொருளை பராமரிக்கணும், பராமரிக்கிறீங்க?
0: இருக்கிறாங்க, சில பேர் இருக்காங்க. கோட்டூல ரெண்டு மூணு ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க. சைக்கிள் நல்லா தொடச்சி வச்சுருப்பாங்க. நான் எப்படி சீர் பண்ணி கொடுத்தாலும் அதே மாரி வச்சுருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே. எங்கள் மாமா ஒருத்தர் 20 வருஷமாக திருத்துறைப்பூண்டிக்கும் கோட்டூருக்கும் சைக்கிளில் தான் போனாங்க. நைட்டில் வர வருவாங்க.
1: அப்ப முன்னாடி
0: லைட் இருக்கும், அவங்க அதுல வேற சினிமா தியேட்டர் ஆபரேட்டர் இருந்தாங்க. அவங்க 20 வருஷமா சைக்கிள் தான் போவாங்க. பொறுமையா போவாங்க. அந்த சைக்கிள் ரிலே சைக்கிள் இன்னும் வச்சிருக்காங்க. நானும் அதை சீர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது என்னன்னா, அவங்களை 3.50 ரூபா பஸ்ஸுக்கு
1: அன்னைக்கு,
0: அந்த 3.50 கூட பொருட்படுத்தாம சைக்கிளே போவாங்க. சைக்கிளே வருவாங்க. இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க. 82 வயசாகுது.
1: நான்
0: ஆரோக்கியமா சைக்கிள் சைக்கிள்
1: ஓட்டுறேன். ஒரு 30 வருஷமா அந்த பணியில இருக்கீங்க, இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில உங்களோட அந்த வேலையில நீங்க எவ்வளவு நிறைவா இருக்கீங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு?
0: இப்ப இந்த உலக மிதிவண்டி இந்த கலந்துகிட்டதுக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏன்னா
0: இப்ப எல்லாரும் தொழில் என்னட்ட செய்யறவங்க நிறைய பேர் இருக்க, உலகத்துல நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க சர்வா நன்றியை நல்லா
1: வாழ்த்து
0: சொல்றேன். ஏன்னா நல்லா செஞ்சு ஒரு இது சில பேர் மதிக்க மாட்டாங்க. சைக்கிள் அலட்சம் விட்றாங்க, வேற வேலை பார்க்குறாங்க. நானும் இந்த கடைசி வரைக்கும் செஞ்சிருக்கேன். டூ வீலர் பஞ்சூர் சமயத்தில் பண்ணிக்கிறேன், அதுவும் சைடில் வந்துட்டு இருக்கு பண்ணிக்கிறேன். சைக்கிளும் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
1: அதனால வந்து உங்க பணியில வந்து நீங்க நிறைவா இருக்கீங்க.
0: இருக்க
1: எல்லாருக்கும் வாழ்த்தும் சொல்றீங்க.
0: வாழ்த்தும் சொல்றேன். ஏன்னா இப்ப என்ன தான் எல்லாமே செஞ்சிருப்பாங்க.
1: ஆமா,
0: இப்ப எவ்வளவு இப்ப நான் அடி என்னென்ன செய்யணும்னா அவங்க எல்லாம் அதே மாதிரி சிரமம் போட்டு தான் வந்திருப்பாங்க. இப்ப இந்த சைக்கிள்
1: கத்துக்கிட்டு
0: சைக்கிள் கத்துக்கும் போது என்ன பண்ணா, ஒரு சைக்கிளை மாட்ட முடியாது அந்த பொருள்லாம், இன்னொரு சைக்கிள் கொண்டாந்து பக்கத்துல வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு அதுல எப்படி இருக்கோ பார்த்து பார்த்து
1: செய்வேன். நம்ம வந்து தொடக்கத்துல கத்துக்கிறதுக்கு
0: போலாம். ஒரு சைக்கிளை பக்கத்துல கொண்டா
1: வச்சுப்பேன்.
0: அந்த எப்படி மாட்டவங்களும் தெரியும், அந்த பொசிஷன் எல்லாம் மாற்றுறது அப்படிலாம் கத்துக்கிட்டேன்.
1: படிப்படியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெளிவா கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான்.
0: ஆர்வம் தான்.
1: அந்த ஆர்வம் இந்த வரைக்கும் குறையாம இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அதே பணியில
0: பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏன்னா சில நேரத்துல வந்து நமக்கே வந்து அந்த தொழில வந்து ஒரு ஈடுபாடு குறையும், இல்ல வந்து போதிய சைக்கிள் வரல அப்படின்னா நம்ம அடுத்த வேலையை பாக்கலாம்ப்பா. அந்த மாதிரி எல்லாம் தோணாம இன்ன வரைக்கும் அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு
0: இடையில அந்த கொஞ்சம் நலிவிட்டு போச்சு சைக்கிள். ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன், 10 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த அப்பதான் கவர்மெண்ட் சைக்கிள் கொடுத்தாங்க. சைக்கிள் கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. எல்லாருக்குமே சைக்கிள் தொழிலாளர்களுக்கும் ஒரு டானிக்கு மாரி போஸ்ட் மாரி கிடைக்குது.
1: பள்ளிகள்ல
0: சைக்கிள் கொடுத்தவங்க, இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அது ஒன்னே ஒரு பயன்பாடா இருந்தது எங்களுக்கு. திரும்பியும் உற்சாகமே இருந்தது. அந்த இடைப்பட்ட காலத்துலாம் அந்த காரைக்கால் எப்பவும் ரேடியோலாம் வச்சிருக்கேன்
1: நான்.
0: எப்பவும் ரேடியோ கோட்டூர்ல பூரா கொடுத்துருக்கேன். மலிவு விலையில ஒரு 30 ரூபா 40 ரூபா லாபம் வச்சு கொடுப்பேன். ரேடியோவா எப்பவும் ரேடியோ ஃபுல்லா கொடுத்துருக்கேன். இப்ப டச் செல் வந்த பிறகு அதை நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் சேல்ஸ் கம்மியா போச்சு.
1: ஆனா சைக்கிள் பணி வந்து இன்னும் தொடருது. அப்படியே உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு அச்சாணி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களுக்கும்
1: நன்றி.
0: நன்றி.

சிறப்பு அச்சாணி நிகழ்ச்சியாக மிதிவண்டி பழுது தொழில் செய்து வரும் கோட்டூர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். ஒளித்திருக்கும் பாடலினை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை.

அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4.9 சென்டிமீட்டர், ஊத்து 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 6 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், புல்லம்பாடி, ஊத்துக்குழி, மொடக்குறிச்சி, கள்ளக்குடி, புதுச்சத்திரம், சின்னக்கல்லாறு, உப்பாசி, தானியமங்கலம், கொடுமுடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பெருந்துறை, சமயபுரம், நந்தியார்தலை, தேக்கடி, மாயனூர், கிருஷ்ணராயபுரம், ஏத்தாப்பூர், பேச்சிப்பாறை, குழித்துறை, சின்கொனா, வால்பாறை, லால்குடி, கொல்லிமலை, ஆனைமடுவு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மங்களாபுரம், கள்ளன்றி, சித்தாறு, அடையாமடை, மதுரை, பெரம்பலூர், தேவாலா, திருப்பரப்பு, பெரியாறு, ஈரோடு, நாகர்கோவில், சிட்டம்பட்டி, சென்னிமலை, பெரியநாயக்கன் பாளையம், சிங்கம்புணரி, உத்திரமேரூர், கரூர், வாழப்பாடி, சிவலோகம், மதுரை வடக்கு, திருச்சிராப்பள்ளி, வாழப்பாடி, வாடிப்பட்டி, களியல், திருப்பதி சாரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மோகனூர், பார்வுட், கொளச்சல், கோழிப்போர்விலை, குடலூர் பஜார், ஆரணி, திருப்பத்தூர், வேடசந்தூர், தள்ளாக்குளம், வீரகனூர் அணை, வைகை அணை, காரியாக்கோவில் அணை, அரவக்குறிச்சி, சூரலக்கோடு, கொட்டாரம், மேல்குடரூர், சிறுவாணி அடிவாரம், சோழவந்தான், மேலூர், வேடசந்தூர், பாலமூர், முக்கூடல் அணை, பெருஞ்சாணி அணை, பேரையூர், இரண்யேல், திருப்பூர் தெற்கு, ஆத்தூர், ஹாரிசான், உட்பிரையர், குப்பனம்பட்டி, நாவலூர், கொட்டப்பட்டு, காங்கேயம், ஆண்டிப்பட்டி, நாகர்கோவில், வட்டமலை நீர்த்தேக்கம், கங்கவள்ளி, கெலவரப்பள்ளி அணை, தக்கலை, கன்னியாகுமரி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், புத்தன் அணை, ஆம்பூர், நாமக்கல் ஆட்சியரகம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஒடஞ்சத்திரம், திருமூர்த்தி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது

முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வானிலை நாளையும் தொடரக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை பொழியக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த

எழுந்திருக்கும் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்படி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
6: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
5: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
6: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
5: முத்து சைக்கிள் மார்க், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரை பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்கள் முதல் மிதி வண்டியின் நிறம் என்ன இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்கோம். உங்கள் பதிலை நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன வயசில் ஆசையாக வாங்கின உங்களுடைய சைக்கிளோட கலர், அதுக்கப்புறம் நம்ம நிறைய சைக்கிள்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனால் முதல்

இல்லை நமக்கே நமக்குன்னு வாங்கின அந்த சைக்கிள் பற்றின எல்லா நினைவுகளும் நமக்குள்ள பசுமையாக இருக்கும். அதோட கலர் பெல்லு, நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் என்னென்னலாம் அழகுபடுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மண்ணைவுக்கு வந்து அப்படி பசுமையாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன, உங்களுடைய அந்த சைக்கிளோட கலரை பற்றி நம்ம முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சி.

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசரி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்கள் முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன? நீங்க வாங்கின முதல் சைக்கிளோட கலர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க, இனிய மாலை வணக்கங்கள், என்னுடைய மிதிவண்டியின் கலர் பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, என் முதல் மிதிவண்டி நீல நிறம், அதில் விழுந்த நினைவுகளை விட கற்றுக்கொண்ட நினைவுகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சைக்கிளோட கலரும் பச்சை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, என்னோட நான் வாங்கின முதல் சைக்கிளோட கலர் என்ன அப்படின்னு சொன்னால் பச்சை கலர் ஹெர்குலிஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் அவங்க சொல்லியிருக்கிறது, என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் நீலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை, இன்று புதன்கிழமை ஊரும் உணவும் நிகழ்ச்சி வர இருக்கு இல்லையா. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குறவப்புளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேயர்களோடு நேரலையாக உலாவர காத்திருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குறவப்புளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது வர இருக்குது.

அப்புறம் கும்பகோணம் குமரன், என்னது முதல் மிதிவண்டியின் நிறம் சாக்லேட் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடங்கனி நெடுஞ்செழியன், ப்ளூ கலர் என்னுடைய மிதிவண்டி, முதல் முதலாக நான் வாங்கிய மிதிவண்டியின் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களை இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்பளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலா வரும். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, உங்கள் முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன? காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1986 நான் வந்து சைக்கிள் வாங்கினேன், டைனமோ வைத்த ஹர்குலிஸ் சைக்கிள், அதனுடைய நிறம் கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் ஆவராணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது மிதிவண்டியின் கலர் பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வகன்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

எல்லாம் வந்து அதில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, என்னுடையது வந்து சிகப்பு கலர் மிதிவண்டி வாடகைக்கு எடுத்து ஓட்டியது, அப்புறம் அப்பாவுடைய கருப்பு கலர் மிதிவண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறவி சுதா, என்னுடைய சைக்கிளோட நிறம் வந்து பச்சை சைக்கிள் வச்சுருந்தேன். சைக்கிள் ஓட்டும்போது அடிப்பட்ட தழும்புகள் கூட இன்றைக்கும் இருக்குது, அதை பார்க்கும்போதெல்லாம் நான் சைக்கிள் ஓட்டினதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ராமன், என் முதல் மிதிவண்டியின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை ஹீரோ சைக்கிள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், பச்சை கலர் மிதிவண்டி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பண்பலையில் நேரம் 1:24 போகுது. லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன அப்படின்னு நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சுருந்தோம். நேயர்கள் அவங்களுடைய நினைவுகள், பசுமையான நினைவுகளை திரும்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட சைக்கிள், அவங்க எப்படி

கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் சின்ன வயசில் வச்சுருந்த சைக்கிள் வந்து ஒரு பிங்க் கலர். இந்த கலர் வந்து என்னோடய சிறுவயது ஃபோட்டோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய முதல் சைக்கிள் அப்படின்றது அப்படின்னு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அவங்களுடைய அந்த குழந்தை பருவம் இருக்கும்பொழுது நடக்க ஆரம்பித்தவங்க சின்னதாக ஒரு மூணு சக்கரம் வச்ச ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் தாண்ட பிறகு ரெண்டு வீல் இருக்கும், சைடில் ஒரு வீல்லாம் வச்சுருக்கோம், அந்த சைக்கிள் போட்டிருப்போம். அப்புறம் தான் அடுத்தடுத்த சைக்கிள் பின்னாடி அப்பாவோ அண்ணனோ வீட்டில் யாரோ பிடிச்சி ஓட்ட ஆரம்பித்து பிடிச்சிட்டே நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பித்து விழுந்து அடிபட்டு எழுந்து அந்த ஞாபகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தின் சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது கோபால் பல்பொடி விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSE நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்
5: கோபால் பல்பொடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் LSE நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
9: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
9: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
8: முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
10: அனுமருத்துவமனைக்கு போங்க.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
9: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
9: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள் எலக்ட்ரிக் சைக்கிள்கள் உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
8: முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.

உங்கள் முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன? இதுதான் நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டுருந்தோம். நிறைய நேயர்கள், இதுவரை கிட்டத்தட்ட 55 நேயர்கள் வந்து அவங்களுடைய முதல் மிதிவண்டியுடைய கலரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுசியா மிதிவண்டியோட நிறம் வந்து சிகப்பு கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட சைக்கிள் ஃபஸ்ட்டு சைக்கிள் நான் வச்சுருந்தது ரெட் கலர் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 5th படிக்கும்பொழுது மெரூன் கலர் சைக்கிள் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அது கொஞ்சம் நல்லா வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக அதே மாதிரி எனக்கு சைக்கிள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி. குரு விக்ரம் நாகப்பட்டினம் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து சைக்கிள் 4 சக்கர சைக்கிள் தெரியல வாங்கி கொடுத்தாங்க சின்ன வயசில். அதோடைய நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதாச்சலம் அரசக்குழி ஜான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் பச்சை கலர், அது ஹெர்குலிஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலும், என்னுடைய முதல் மிதிவண்டியின் வந்து அட்லஸ் சைக்கிள் வச்சுருந்தேன், ப்ரௌன் கலரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸ்

0: உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் மீன்சல் அமது
3: துர்தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:35 பசும் தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

உங்கள் முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன? காரைக்கால் மேலோடுதுறை இசைப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் மிதிவண்டி பயணம் ஹெர்குலிஸ் கரும் பச்சை கலர் வண்டியில் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோயில் மந்திர மூர்த்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய முதல் சைக்கிள் வந்து கருப்பு வண்ண சக்கரங்கள், நீலக்கலர் இருக்கை, பச்சை வண்ண ஹேண்டில் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கலரும் என்னென்ன மாதிரி இருந்தது அவங்களுடைய சைக்கிளில் அப்படின்னு பசுமை மாறாமல் அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த இதை ஞாபகத்துக்கு கொண்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், நீல கலர் என்னுடைய சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய முதல் மிதிவண்டியின் நிறம் நீல நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலமேலு மங்கை வழங்கவேவான் ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு எப்பாவது யாராவது கேட்டால் சொல்லணும்னு இருந்தேன், இப்போ சொல்கிறாங்க என்னுடைய மிதிவண்டியின் நிறம் சிகப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குருவாபுளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகில் இருந்து நேர்களோடு நேர்லையாக. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குருவாபுளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகில் இருந்து இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது 4 மணிக்கு உலாவர காத்திருக்கு. உங்கள் முதல் மிதிவண்டியின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, கருநீல கலர் என்னுடைய சைக்கிளோட கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிளோட கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சை கலர் தான் என்னுடைய மிதிவண்டியின் நிறமாக இருந்தது அப்படின்னு முள்ளக்காடுலேருந்து பாபு சொல்லியிருக்காங்க. பெரியார் விஜி, என்னுடைய மிதிவண்டியின் நிறம் சிகப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன், நான் சிறு வயதில் சைக்கிள் ஓட்டும்பொழுது கருப்பு கலர் ஃபிலிப்ஸ் கம்பெனி சைக்கிள் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஹெர்குலிஸ் பச்சை கலர் சைக்கிள் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மருதம்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன், நான் சிகப்பு கலர் மிதிவண்டியில் தான் வச்சுருந்த ஞாபகம் இருக்குது, இப்போவும் அதில் தான் எழுந்து நான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன், எனக்கு இன்னும் இப்போவும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், என் மிதிவண்டியின் நிறம் நீலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து யார், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1990 சென்னையில் இருக்கும் போது நான் ஒரு எனக்குன்னு நான் ஒரு முதல் மிதிவண்டி வாங்கியிருந்தேன், அதோடைய நிறம் பச்சை. இது இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் முதல் மிதிவண்டி நிறம் கருப்பு. அந்த பெல் சத்தம், அதை ஓட்டிட்டு வரும்பொழுது நானே ஒரு மாதிரி அரசன் தேரில் உட்காந்து வர்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த நாட்களுடைய நினைவுகள் ரொம்பவே இனிமையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகர்வோர் ஆனந்த் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, முதன் முதலில் நான் வாங்கிய மிதிவண்டி நிறம் பச்சை ரிலே கம்பெனியோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாகப்பட்டினம்
2: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த கேள்வி, உங்கள் முதல் மிதிவண்டியின் நேரம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் கிட்டத்தட்ட 61 பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். மயிலாடுதுறை 5 ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய முதல் மிதிவண்டி ரோஸ் கலரில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிகப்பு கலர் என்னுடைய மிதிவண்டி இருந்தது, 500 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குன்னூர் கிராமம் வீரகுமார்,

ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. 1996 வருடம் தான் நான் வந்து முதல் மிதிவண்டி வாங்கினேன். அதோடய கலர் வந்து பச்சை, அதுக்கப்புறம் பல வண்ணங்களில் மாறிடுச்சு, ஆனால் முதல் மிதிவண்டியின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடூர் இளவரசி பிரபாகரன் மெரூன் கலரில் என்னோடய சைக்கிள் இருந்தது அப்படின்னு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் வந்து நீல கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் அவங்க சொல்லியிருக்கிறது பச்சை ஹெர்குலிஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கலைச்செல்வி, என் முதல் மிதிவண்டியின் நிறம் ப்ளூ கலர், 1984 நான் 6th படிக்கும் போது வாங்கினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி, என்னுடைய மிதிவண்டியின் நிறம் வந்து சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானவன் மகாதேவி எம் எஸ் சுதாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் மிதிவண்டியின் நிறம் பச்சை, 20 வருடங்களாக இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிக்காடு வித்யா வீரமணி சிவப்பு கலர் வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, என்னுடைய சைக்கிள் நிறம் வந்து பச்சை, என்னோடய மகள் சைக்கிள் வச்சுருக்காங்க அது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்க் கலர் சைக்கிள் வச்சுருந்ததா மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க. பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் முதல் மிதிவண்டியின் நிறம் சிவப்பு, ஆயக்காரன்புளம் பழனிவேல் வந்து பச்சை கலர் வச்சுருந்ததாக சொல்லியிருக்காங்க. தேரடி தில்லை வில்லாளன் ஹெர்குலிஸ் பச்சை கலர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், என் முதல் மிதிவண்டியின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தி செல்வி வந்து, எனக்கு வந்து மிதிவண்டி வச்சிருந்த வண்ணம் வந்து மறந்து போச்சு, ஆனாலும் அந்த நாட்களை நினச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் ஜெயஸ்ரீ, என் முதல் சைக்கிளோட கலர் மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரகாட்டுக்கரு பிரபாகரன், பிளாக் கலர் சைக்கிள் வச்சுருந்தேன், அதோடய ஞாபகம் இன்னும் எனக்கு ஞாபகம் அப்படி பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூதமங்கலம் காதர், எனக்கு வந்து பழைய சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாங்க, அது வந்து என்ன கலர்னு எனக்கு ஞாபகம் இருக்காது இல்லை, ஆனாலும் அந்த சைக்கிள் ஓட்டின ஞாபகம் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது கும்பகோணம் முத்து சைக்கிள் மேட் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மேட்.
1: புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்க் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.

0: பண்பலையில் அடுத்து வரும் நிகழ்ச்சியாக நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்
5: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான

0: என்றென்றும் அறுசுவை வழங்கிக் கொண்டிருக்கும் காரை பண்பலை 100.3 ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மட்டம் குறவப்புளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக நிகழ்ச்சிக்காக அறுசுவை படைக்க நேர்களோடு பண்பலையில் இணைகிறார் அறிவிப்பாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். வணக்கம் அன்பழகன் சார்.
1: நன்றி சீதலா. அந்தி மகளை வரவேற்க முந்தி வரும் காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குறவப்புளம் லிங்க பிள்ளையார் ஆலய அருகில் இருந்து நேரலையா உலா வரவிருக்கிறது. ஒரு அழகான கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு. ஏன் அப்படின்னா முழுவதும் இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். இன்னும் சொல்ல போனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிற மக்களை நம்ம வந்து வருகிற வழியில பார்க்க முடிந்தது. முழுவதும் மிக பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் இந்த குறவப்புளம். இந்த குறவப்புளத்துல நம்ம லிங்க பிள்ளையார் ஆலய அருகில இருந்தா நம்முடைய நேரலையை இப்ப துவக்கவிருக்கிறோம். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது குறவப்புளத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில நேர்கள் நிறைய வந்திருக்காங்க. அதுவும் மகளிர் நேர்கள் தங்களுடைய சமையல் குறிப்பை, சமையல் கைவண்ணத்தை, சமையல் கலையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் விமலா.
1: விமலாம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கும்.
1: நீங்க வெளியூர் போனீங்களா?
2: ஆமா.
1: சரி, போனவங்களை திருப்பி மறைச்சு வச்சுட்டோமா?
2: ஆமா.
1: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: விவசாயம் தான்.
1: விவசாயம், விவசாயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: விவசாயத்துல வந்து கேவுரு சாவடி பண்ணுவோம். கேவுரு சாவடி பண்ணி அறுத்து அது சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எல்லாம் சாப்பிடலாம். ஆமா, அது வந்து இட்லி போடலாம். இட்லி போடலாம்னா ஒரு அரை கிலோ,
1: இப்ப ஒரு ஒரு கிலோ மாவு எடுத்தாச்சு.
2: ஒரு கிலோ மாவு,
1: மாவு எடுத்து கேழ்வரகுல இட்லி எப்படி சுடுறது?
2: கேழ்வரகுல மாவு இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கேவுரை 2 மணி நேரம் ஊற வச்சு உளுந்து சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு போட்டுக்கணும். போட்டு அரைச்சு கரைச்சு வச்சிருந்து காலையில இட்லி பானையில இட்லி ஊத்தணும். இட்லி ஊத்தி சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் எல்லாம் நல்லா குறையும். ஆமா, குறையும்.
1: கேழ்வரகு இட்லி,
2: கேழ்வரகு இட்லி.
1: சரி, இப்ப எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அந்த கேழ்வரகு?
2: 3 மணி நேரம் ஊற வைக்கணும்.
1: 3 மணி நேரம் ஊற வைக்கணும். காலையில ஊற வச்சிடலாம்.
2: காலையில ஊற வச்சிடலாம்.
1: காலையில

0: வச்சோம்னா இரவு இட்லிக்கு தயாராயிடும்.
1: தயாராயிடும்.
0: சரி, இப்ப அந்த கேழ்வரகு கூட என்னெல்லாம் சேர்க்கணும்?
1: கேழ்வரகோட உளுந்து, வெந்தயம், வெந்தயம் ஊற வச்சு, உளுந்தும் ஊற வச்சு அரைச்சு சிறிதளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும்.
0: சரி, இப்போ வீட்டுல ஒரு நான்கு பேர் இருக்காங்க, இந்த நான்கு பேருக்கு வந்து கேழ்வரகு இட்லி இன்னைக்கு இரவு நம்ம தயார் பண்ண போறோம் அப்படின்னா அரை கிலோ எடுத்துக்கலாமா?
1: முக்கா கிலோ வேணும்.
0: முக்கா கிலோ கேழ்வரகு. சரி, முக்கா கிலோ கேழ்வரகு, அது கூட அரிசி எவ்வளவு வேணும்?
1: அரிசி முக்கால் கிலோ கேழ்வரகு, கால் கிலோ அரிசி, 200 கிராம் உளுந்து, 50 கிராம் வெந்தயம்.
0: வெந்தயம் இது இயல்பா வந்து இட்லி தான், கூட நம்ம வந்து கேழ்வரகு சேர்க்கிறோம்.
1: கேழ்வரகு சேர்க்கிறோம்.
0: சரி, இந்த கேழ்வரகு இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிடறதுக்கு வேற என்ன செய்யலாம்?
1: வேற சாம்பார் வச்சுக்கலாம், குருமாவா வச்சுக்கலாம், பொடி வச்சுக்கலாம், எல்லாமே தொட்டு சாப்பிடலாம்.
0: இந்த குருமா எப்படி தயார் பண்ணுவீங்க?
1: குருமா வந்து பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு நைஸா பொடி பண்ணி.
0: இப்ப அதே நாலு பேருக்கு நம்ம குருமா தயார் பண்ண போறோம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே 3/4 கிலோ கேழ்வரகு போட்டு இட்லி சுட்டு தயாரா இருக்கு வீட்டுல. இப்ப அடுத்து குருமா தயார் பண்ண போறோம். இந்த குருமாவுக்கு எவ்வளவு பச்சை பட்டாணி வேணும்? பச்சை பட்டாணி வேணும்.
1: பச்சை பட்டாணி 1/2 கிலோ.
0: 1/2 கிலோ.
1: 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. ரெண்டையும் வேக வைக்கணும். வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நைஸ் பொடி பண்ணி இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு அரைச்சி போட்டு தக்காளி போட்டு உடனே எண்ணெய் கொஞ்சமா லேசா எண்ணெய் ஊத்தி இதை வதக்கி சிறிதளவு உப்பு போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு சமைக்க வேண்டியது.
0: சமைக்க வேண்டியது. அழகா இருக்கும்.
1: அழகா இருக்கும்.
0: உடம்புக்கும் நல்லது.
1: உடம்புக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா சாப்பிட்டா எதுவும் பண்ணாத சுகர் குறைஞ்சிரும்.
0: சரி, எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும் இந்த கேழ்வரகு இட்லி?
1: கேழ்வரகு எப்பயுமே காலைல சாப்பிட்டு சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம், மதியானம் ஒரு வேளை சாதம் சாப்பிடலாம்.
0: இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா கேழ்வரகு இட்லி தான், வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்க?
1: ஆமா, காலைல கேழ்வரகு இட்லி தான் எங்க வீட்டுல.
0: இன்னைக்கு வந்திருந்தா?
1: ஆமா.
0: நாளைக்கு காலைல வரக்கூடாது?
1: வரலாம்.
0: வேற இட்லியா இல்ல அதே கேழ்வரகு?
1: அதே கேழ்வரகு இட்லி தான்.
0: ஆஹா, வீட்டுக்கார ஐயா பாவமாச்சே, என்ன பண்ணுவீங்க?
1: அது நல்லா இருக்கும் சார், டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து அரிசி இட்லியோட அது கேழ்வரகு இட்லி நல்லா
0: இருக்கும். நல்லா இருக்கும். வீட்டுக்கார ஐயாட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க?
1: அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: வேற வழி இல்ல, சாப்பிட்டு தான் அவங்க.
1: அப்படி இல்ல, நல்லா சாப்பிடுவாங்க.
0: நல்லா சாப்பிடுவாங்க. சரி, இப்ப இந்த பகுதியினுடைய சமையல் கலை அப்படி குறிச்சுன்னா ரொம்ப சிறப்பான உணவுனா என்ன உணவு இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும்? குறவு பழத்தை பொறுத்தவரைக்கும்
1: இயற்கை சாகுபடி தான் நிறையா இங்க. சாகுபடி கேழ்வரகு, கேழ்வரகு, கம்பு, திணை
0: எல்லாம் உணவு தயார்
1: பண்ணிக்கிறது. ஏன்னா இங்க எதுவும் கலப்படம் இல்லாதது,
0: இயற்கையா
1: விளைந்தது.
0: அதுலயே நமக்கான உணவு மாறிடுது.
1: ஓஹோ,
0: மருந்தே உணவு, உணவே மருந்து, இயற்கை தான். அப்படி கொண்டு போயிடலாமா?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப அழகா பேசிருக்க நிகழ்ச்சி தொடக்கமா. காரைக்கால் பண்பலையில இப்ப நேரலை நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசிருக்கீங்க, ஊர் ஊர் நிகழ்ச்சிக்காக, எப்படி உணர்றீங்க? சந்தோஷமா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு சார்.
0: இதே மகிழ்ச்சியை யாருகிட்ட போய் முதல்ல சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு எப்பாம்ல பேசினேன் அப்படின்னு யார்கிட்ட முதல்ல போய் சொல்லுங்க?
1: சொல்லுவேன், பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன்.
0: பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றிமா, நிகழ்ச்சி தொடக்கமா வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: நிறைய
0: ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இல் ஊரும் உணவும்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
4: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
4: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது வேதாரண்யம் வட்டம் குறவப்பளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு உலா வந்துட்டு இருக்கு. மீண்டும் இணையலாம் நேர்களே ஊரும் உணவும் நிகழ்ச்சியோடு.
9: மாலை பொழுதை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மற்றும் குறவப்பலம் லிங்கப்பிள்ளையார் ஆலய அருகில் இருந்து இந்த நேரலை போயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமா பேசின அம்மா வந்து கேழ்வரகு இட்லிய ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப அடுத்து ஒரு அம்மா நம்மோடு ஒரு சமையல் கலையை பகிர்ந்து போறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன பார்த்து ஓடுறீங்க, பயமா இருக்கா?
10: என்ன
9: கொஞ்சம் கிட்ட வாங்க, சீக்கிரம் ஊருக்கு போகணும். கொஞ்ச நாள் பொறுத்தளவா பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டை கொஞ்சம் பொறுத்து போடக்கூடாதாங்க, எனக்கு வேற பேருந்து போயிட போகுது அப்படின்னு ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
10: சரோசா.
9: சரோசம்மா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா.
9: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
10: வீட்டுல கடைய வரோம்.
9: கடை வச்சிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதா? பெட்டி கடை சொல்லுவாங்களா அந்த மாதிரியா? சரி.

0: வீட்டுல யாரு சமைக்கிறா?
1: நான் தான் சமையல்.
0: நீங்க தான் சமைக்கணும். என்ன சார் இது ஒரு கேள்வி அப்படின்றீங்களா? இல்ல நிறைய வீட்டுல நாங்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்கோமே, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். வேற ஒண்ணும் இல்லையா, வீட்டுக்கடையா சமைப்பாங்களா? நல்லா
1: வீட்டுக்காரரு ஒண்ணும் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் தான் சமைக்கிறேன்.
0: ஏன்?
1: நான் தான் வீட்டுல
0: எல்லாமே நீங்க தான், நிதியமைச்சர்ல இருந்து வீட்டுல சமையற்கலை அமைச்சர் வரைக்கும் நீங்க தான். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன இன்னைக்கு சொல்ல போறீங்க? இன்னைக்கு சமையற்கலை
1: இது சளி பிடிச்சா உடம்பு சரியில்லைன்னா ரசம் வைப்பாங்கல்ல, பழைய காலத்துல,
0: பழைய காலத்துல
1: அதை பத்தி சொல்ல வர
0: சொல்லுங்க கொஞ்சம்.
1: மூக்கரட்டை வேறு, அது வந்து எல்லா கிராமங்கள்லயும் கிடைக்கும். தரையோட்டா படந்து கிடக்கும்,
0: படந்து கிடக்கும். இலை எப்படி இருக்கும்?
1: இலை வந்து காசு மாதிரி இருக்கும்,
0: காசு மாதிரி, ஒரு ரூபாய் காசு மாதிரி அந்த மாதிரி.
1: ஆமா, அது மாதிரி இருக்கும். புடுங்கி அலசிட்டு வேர்ல வந்து
0: அந்த சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி அந்த இலை இருக்கும். சரியா? கரெக்டா
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: பேசுங்க.
1: அத வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். அது சுரண்டி எடுத்துக்கிட்டு ஒரு

0: அது மாதிரி இருக்கும். புடுங்கி அழைச்சிட்டு வேர்ல வந்து
1: சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி அந்த இலை இருக்கும். சரியா? கரெக்டா
0: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: பேசுங்க.
0: அத வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். அது சுரண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கொடிலி வேர்ன்னு ஒரு குத்து செடியா இருக்கும். அது பூ வந்து மல்லிகை பூ மாதிரி இருக்கும். இது பச்சை முல்லை பூ மாதிரி. அதை எடுத்து அதையும் வேர் எடுத்துக்கணும். எடுத்து அதையும் சுரண்டிக்கணும். சுரண்டி அழைச்சிட்டு அதே மாதிரி சுரண்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து இது
1: சுரண்டி எடுக்கணும்னா அந்த மேல உள்ள தோல்
0: மட்டும்
1: வயிற்று எடுத்துடணும்.
0: இது சங்கலை. அத சங்கலன்னா குத்து சரியா இருக்கும், முள்ளு இருக்கும். அதை எடுத்துக்கணும்.
1: இலையில நுனியில முள்ளு இருக்கும்.
0: முள்ள எடுத்துட்டு.
1: ஆனா எல்லா பகுதியிலும் கிடைக்காது தானே இந்த சங்கலை?
0: எல்லாருக்குமே வச்சிருப்பாங்க கிராமத்துல. ஆமா, இல்ல இருக்கிற வீட்டுல போய் வாங்கிக்கலாம்.
1: வாங்கிக்கலாம்.
0: தூதுவளை அதுவும் உள்ள இருக்கும். அதுவும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் கொள்ளு கடையில விற்கும். கொள்ளு கொஞ்சம் வாங்கி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கணும். சதகுப்பன்னு கடையில அதுவும் விக்குது. அதுவும் வாங்கி கொண்டாந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பாக்கி வச்சுக்கணும். சதகுப்ப கண்டந்துப்புளி, சுக்கு மிளகு துப்பிளி இருக்குல்ல, அதுல வந்து கண்டந்துப்புளி மட்டும் அதை எடுத்துக்கணும். ஒரு குச்சி குச்சா இருக்கும்.
1: சரி,
0: அதை எடுத்து எல்லாத்தையும் வச்சு அம்மியில அரைக்கணும். அரைச்சு எடுத்துக்கணும். தேங்காய் வைக்க கூடாது. அரைச்சு எடுத்துக்கிட்டு புளி ஒரு 50 கிராம் அதை எடுத்து ஊற வச்சுட்டு இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துக்கிட்டு மண் சட்டியில தான், எண்ணெய் படாத சட்டியில புளிய கரைச்சி இந்த அரைச்சி வச்சு அதெல்லாம் எடுத்து கரைச்சிக்கிட்டு புலாவு மாவு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கணும்.
1: வீட்டுல இருக்க குழம்பு தூளுக்குள்ள
0: மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் வச்சு அரைக்கிறோம்ல, அதுல எடுத்துக்கணும். எடுத்து கரைச்சிக்கிட்டு கரைச்சி பூண்டு மிளகு, பூண்டு மிளகு வந்து நச்சு போடணும், அரைக்காம நசுக்கி போடணும். போட்டுட்டு அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு பெருங்காயம் அது நல்லா கொதிக்கும். கொதிக்கிறது
1: நம்ம வீட்டுல குழம்பு கொதிக்கிற மாதிரி நேரம் கொடுக்க வேண்டியது,
0: ரொம்ப கொதிக்க வேண்டியதுல கொதிக்கும். அந்த மிளகாய் இது பச்சை எல்லாம் போற அளவுக்கு. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து சுட்டு போடலாம்.
1: சரி,
0: சுட்டு போட்டாக்க நல்லா வாசமா இருக்கும். தூரத்திலே எல்லாருக்கும் வாசமா இருக்கும். ஆனா தாளிக்க கூடாது.
1: தாளிக்க கூடாது.
0: ஆமா, மண் சட்டில
1: வச்சு. இது எப்பவுமே சாப்பிட முடியாது.
0: இது எப்பொழுதும் இல்ல, நல்லா சளி பிடிச்சு உடம்பு வலி, நல்லா வேலை பார்த்துட்டு உடம்பு வலி வருது இல்ல, அப்ப நல்லா சளி
1: ஜலதோஷம் பிடிச்சிருக்கு.
0: ஆமா, அந்த சமயத்துல
1: நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்குமா?
0: சரியா இருக்கும்.
1: இயல்பா வந்து சளி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடுக்கலாமா?
0: அது ரொம்ப சூடு.
1: ஓ, அப்படி வச்சா உடம்பு ரொம்ப சூடு.
0: உடம்புக்கு சூடு. இது சளி பிடிச்சா மட்டும்தான் உடம்பு மேல்வலிக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். இது அடிக்கடி மழை காலத்துல வச்சு சாப்பிடலாம்.
1: மழை காலத்துக்கு உகந்த குழம்பு அது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். மிக நன்றி சரோஜாமா. என்ன விட்டா போதும் சார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க பேருந்துக்கு கிளம்பலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி. காரைக்கால் பண்பலையோடு இணைந்து இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி மா. உங்களை நன்றி. நேரில் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
6: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
5: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
6: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
5: முத்து சைக்கிள் மார்ட். நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
7: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
8: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
7: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.

0: மீண்டும் இணையலாம் நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சியோடு.
1: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவு நிகழ்ச்சியானது இனிய மாலை பொழுதை இதமாக்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் குரவப்புளம் அந்த கிராமத்தில இருந்து

0: லிங்க பிள்ளையார் ஆலய அருகில் இருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குங்க. இப்ப நம்ம சந்திக்க போறது ஒரு புதிய மனிதர் அப்படின்னு சொல்லணும். ஏன் பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்களா, நாங்களாம் சமைக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, நிச்சயமா சமைப்போம் அப்படிங்கிறதுக்கு ஆணுக்கு நிகர் அப்படிங்கறத விட பெண்ணுக்கு நிகர் ஆணும் நாங்களும் சமைப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: கலைச்செல்வன்.
0: கலைச்செல்வன், எந்த ஊர் உங்களுக்கு?
1: குரோப்புளம்.
0: குரோப்புளம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, அதனால நிச்சயமா சமைப்பீங்க.
1: கண்டிப்பா.
0: அப்ப எல்லா சமையலும் தெரிஞ்சிருக்கும்.
1: கண்டிப்பா
0: இல்லையா? அப்ப எங்களுக்கு இப்போ இந்த பகுதியில ஒரு ஸ்பெஷல் சிறப்பான உணவுனா என்ன சமைச்சு கொடுப்பீங்க?
1: நான் வந்து வெளிநாட்டுல இருக்கும்போது கோழி சிக்கன் சொல்லிட்டு இது சம்பல் வைப்பேன்.
0: சம்பல்,
1: அது வந்து இங்க வந்து எப்படி சொல்றேன்னா பட்டை மிளகா போட்டு வைக்கிறது.
0: ஓ, இப்ப அங்க சம்பல் அப்படின்னா இங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம பகுதி,
1: இங்க நம்ம பக்கத்துல வந்து அது சம்பல்லாம் தெரியும், தமிழ்ல தெரியாது. தமிழ்ல தெரியாது,
0: சரி. ஆனா பொதுவா சம்பல்
1: அப்படின்னு சம்பல்,
0: கோழி சம்பல்னு சொல்லுவீங்களா?
1: கோழி சம்பல் தமிழ்ல.
0: இப்போ எதுல பண்ண போறோம்? நாட்டுக்கோழியிலர்
1: நாட்டுக்கோழில
0: நாட்டுக்கோழில பண்ணலாம். சொல்லுங்க. இப்போ ஒரு கிலோ கோழி வாங்கிடலாமா?
1: ஒரு கிலோ கோழி வாங்கினா
0: சரி,
1: 100 பட்டை மிளகாய், 50 இஞ்சி, 50 பூண்டு, ஒரு 100 தக்காளி பழம், கார்ன்ஃபிளவர் ஒரு 100, அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் ஆயில். இதை வச்சு கோழியெல்லாம் நல்லா கழுவிட்டு கார்ன்ஃபிளவர் உப்பு இதெல்லாம் போட்டு தனியா எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கணும் கோழிய.
0: சரி.
1: அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதை வந்து எடுத்து நல்லா வானையில போட்டு வசக்கிட்டு, அடுத்தது வந்து பட்டை மிளகாய் வந்து நல்லா அவிச்சு அரைக்கணும்.
0: அவிச்சு அரைக்கணும்.
1: அவிச்சு அரைக்கணும்.
0: புதுசா இருக்கேன்.
1: அவிச்சு அரைச்சி அதோட பட்டை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு பட்டை மிளகாயோட சேர்த்து போட்டுறணும்.
0: இப்ப இந்த 1 கிலோ கோழிக்கு எவ்வளவு பட்டை மிளகாய் எடுத்தோம்?
1: 100 பட்டை மிளகாய்.
0: 100 பட்டை மிளகாய் வந்து அவிக்கிறதுக்கு எவ்வளவு? அதாவது நீராவில வேக வைக்கணுமா?
1: நீராவில இல்ல, வெந்நீர்லயே வேக வைக்கலாம்.
0: வெந்நீர்லயே
1: வேக வைக்கலாம்.
0: வேக வச்சா அந்த காரம் போயிடாதா?
1: போகாது, போகாது. அந்த காரம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா உள்ள வேதம் அதுலயே தானே இருக்கும். அதனால
0: சரி, இப்போ எடுத்தாச்சு. சொல்லுங்க
1: அடுத்தது வந்து சமைச்சது. அது மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அதை ஆட் பண்ணிட வேண்டியதான். அந்த சம்பளை அதை ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப உரைச்சதுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம்.
0: ஓ, அதுல சேர்த்துக்கலாம்.
1: அதுல சேர்த்துக்கலாம். அதை தவிர
0: இப்ப அந்த மசாலா அரைச்சி பார்த்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம சுவைச்சு பாத்துடணும்.
1: சுவைச்சு பார்த்தோம்.
0: உரப்பு எப்படி இருக்கு?
1: உரப்பு எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு மேல நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளவு ரொம்ப காரமா இருந்ததுன்னா வெள்ளம் சேர்த்துக்க வேண்டியதான்.
0: சேர்த்துக்கலாம், வேற வழி இல்ல.
1: வேற வழி
0: இல்ல. ரொம்ப உரைக்கிற மாதிரி இருக்கு, கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணி
1: வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்
0: தான். இதுதான் வெளிநாட்டுல அங்க ரொம்ப இலகுவா வச்சு சாப்பிடுவீங்க?
1: இலகுவா வச்சு சாப்பிடலாம்.
0: இங்க வீட்டுக்காரமாக செஞ்சு கொடுத்துருக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: என்ன சொன்னாங்க அது மாதிரி?
1: கண்டிப்பா பிள்ளைங்களை செஞ்சு கொடுப்பேன் அடிக்கடி. பிள்ளைங்க சாப்பிடுவாங்க.
0: இவ்வளவு காரத்தை சாப்பிடுவாங்களா? என்ன
1: இல்ல, சாப்பிடலாம். நம்ம வேணா குறைச்சிக்கலாம். ஏன்னா பட்டை மிளகாய் குறைச்சிக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சொன்னேன்.
0: ஏன்னா இயல்பா வந்து குழந்தைங்க வந்து காரம்னாலே எட்டி ஓடிடுவாங்க.
1: எட்டி ஓடிடுவாங்க. அதனால
0: அதனால வெள்ளம் சேர்த்துக்கிறது நல்லது.
1: வெள்ளம் சேர்த்துக்கிறது நல்லது. அதனால வெள்ளம் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும் 100 பட்டை மிளகாய் போடும்போது.
0: கோழி சம்பல் ஒரு புதிய முயற்சியா பண்ணிருக்கீங்க. ஆனா வெளிநாட்டுல அது வந்து
1: கண்டிப்பா மலேசியால இயல்பா உள்ளதுதான்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
1: நன்றி.
0: சந்திச்சதுல பேர் என்ன சொன்னீங்க?
1: கலைச்செல்வன்.
0: கலை செல்வன். இப்ப எப்படி போயிட்டு இருக்குது?
1: இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு.
0: இப்ப காரைக்கால் பண்பலையினுடைய இன்றைய ஊர் உரம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க?
1: ரொம்ப நல்லது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நல்லது.
0: மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை சந்திப்போம்.
1: கண்டிப்பா.
0: நன்றி. உங்களை சந்திச்சது.
1: கண்டிப்பா.
0: நேரில் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது ஆர்கே ஜினை வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜினை.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கே ஜினை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, இன்றைய ஊர் முழுவதும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மட்டம் குரவப்பளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு உலா வந்துட்டு மீண்டும் செல்லலாம். நேர்களே, ஒரு முனவும் நிகழ்ச்சிக்காக
1: கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து கடந்திருக்கிறது. இந்த அரை மணி நேரத்துல நல்ல ருசியான உடலுக்கு பயனுள்ள உணவு வகைகளை இந்த குரவப்பள மக்கள் வந்து நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்து யார் வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், கிருஷ்ணா என் பேரு. நான் இந்த குரவப்பளம் ஊராட்சிலாம் வசிக்கிறேன்.
1: சரி, இல்லத்தரசியா
2: இருக்கேன். வீட்டுல சமையல் நிறைய செஞ்சுட்டு வீட்டுலதான் இருக்கேன். இப்ப வந்து மணத்தக்காளி கீரை இருக்குல்ல, அதுல துவையல் எப்படின்னு சொல்றேன்.
1: மணத்தக்காளி துவையல்,
2: அது வயிற்று பொண்ணு எல்லாம் கசப்பு வாய் கசப்பு எல்லாத்துக்குமே சரியாகும்.
1: எந்த முறை வந்து அம்மா ஒருத்தவங்க மணத்தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க மணத்தக்காளி துவையல் என்னென்ன பண்ணணும், எவ்வளவு எடுத்துக்கணும்?
2: ஒரு கட்டு கீரை மணத்தக்காளின்னா அதுக்கு வந்து அரை மடி தேங்காய், ஒரு எலுமிச்சம் அளவுக்கு அவ்வளவு இதுல, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம், ஒரு 10 பல்லு வெங்காயம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, வரமிளகாய் ஒரு 4-5 எடுத்துக்கலாம் தேவையானது. அவங்களுக்கு காரம் தேவையானதுக்கு, அப்புறம் தேவையான உப்பு, எல்லாத்தையுமே போட்டு வதக்கணும்.
1: முதல்ல
2: கீரை வதக்கி
1: சாதாரணமா வதக்கணுமா, எண்ணெயில வதக்கணும்?
2: எண்ணெயில கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்தி வதக்கணும், கீரை இல்லைன்னா வதங்காது. அதனால எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு தனியா வதக்கணும். எல்லாத்தையுமே வதக்கி துவையெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு நல்லது.
1: இப்ப மணத்தக்காளியை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மியில அரைச்சாதான் நல்லா இருக்கும்.
2: அம்மியில அரைக்கலாம், அம்மி அரைக்க தெரிஞ்சவங்களுக்கு அரைக்கலாம், முடியாதவங்களுக்கு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அது என்ன ரொம்ப கொஞ்சம் சூடாயிடும் மிக்சில அரைச்சா.
1: இன்னும் இருந்துச்சு சார், ஆனா இப்ப இல்ல சார், அதான சொல்ல வரீங்க. இருந்துச்சு தெரிஞ்சா அரைச்சிக்கலாம் அப்படின்னு உடனே எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்து.
2: ஆமா, எல்லாரும் செய்யறது கிடையாதுல்ல, அதனால நாங்க அம்மியில இருப்போம்.
1: இது மணத்தக்காளி என்பது மூலிகை அப்படிங்கறதுனால அதனுடைய தன்மை மாறக்கூடாது அப்படின்னா அம்மியில அரைக்கிறதா நல்லது இல்லையா?
2: ரொம்ப நேரமும் வதக்க கூடாது, கொஞ்சம் கசப்பு வந்துடும், உப்பெல்லாம் போட்டு வரக்கூடாது. உப்பு வந்து

0: அரைக்கும் போதுதான் போட்டுக்கணும், உப்பு போட்டோம்னா கசப்பு ஏறிடும்.
1: சரி,
0: அதனால வதக்கிட்டு கீரையோட எல்லாமே சேர்த்து ஒன்னா வதக்கலாம்.
1: இப்ப மணத்தக்காளியை பொறுத்த வரைக்கும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமா,
1: ஆனா காலை எல்லா நாளும் சேர்த்துக்கலாமா அந்த தொகை?
0: மூணு நாளைக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம், அது ஒண்ணும் பண்ணாது. அது குளிர்ச்சி உடம்புக்கு, வயிற்று புண்ணுக்கு, சளிக்கு, எல்லாத்துக்குமே கேட்கும்.
1: எல்லாத்துக்குமே இப்ப குழந்தைங்க இது மாதிரி லேசா கசந்தாலே சாப்பிட மாட்டாங்களா?
0: கசப்பு எல்லாம் இருக்காது, அதுல
1: இருக்காது.
0: இருக்காது, கல்ல பருப்பு வைக்கிறோமா தேங்காய் வைக்கிறோம்னா அதனால கசப்பு இருக்காது.
1: கசப்பு எடுத்துரும்,
0: இருக்காது. நல்லாவே இருக்கும், ஒரு வாசனமாவும் இருக்கும். எண்ணெயில லேசா வதக்குறோம்,
1: எண்ணெயில நெய்யில வதக்கலாமா?
0: நெய்யிலயே வதக்கலாம், நம்மளுக்கு அது வதங்கிறதுக்கு தானே, அதனால இலை எப்படி வதங்கணுமோ அது வதங்கலாம். ஆமா, அதுல இல்லன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படி வச்சுக்கோ நல்லது, நிறைய ரத்தம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வேண்டியில ஒரு ரெண்டு மூணு கப்பு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டா தான் இருக்கும்.
1: இப்போ உங்க வீட்டுல எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதை
0: பயன்படுத்தி அடிக்கடி செய்வோம்? ஒரு மூணு நாளைக்கு நட, அஞ்சு நாளைக்கு நட, வாரத்துல அப்படியே ரெண்டு நாள் செஞ்சிருவோம்.
1: உங்க குழந்தைங்க கேட்க மாட்டாங்க என்னமா இன்னைக்கும் மணத்தக்காளி தான?
0: இல்ல இல்ல, அதை விரும்பி சாப்பிடுங்க, துவையல வந்து விரும்பி சாப்பிடுவோம்.
1: விரும்பி சாப்பிடுவாங்களா? நீங்க விரும்பி பழக்கிட்டீங்களா?
0: நாங்க சாப்பிட்டா சாப்பிட்டு அதுலயும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு
1: ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தானே, ஒரு மூலிகைத்தனம் சார்ந்ததுங்கிறதுனால குழந்தைங்க கொடுக்கறது நல்லது,
0: அதனால சாப்பிடுவாங்க.
1: சரி,
0: துவையில பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவோம்.
1: மகிழ்ச்சிமா, ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, நன்றி. ஒரு உடலுக்கு நலம் பயக்கக்கூடிய மணத்தக்காளிங்கிற மூலிகையில துவையல் இப்படி அரைச்சு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கறத காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா.
0: உங்களுக்கு நன்றி.
1: அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
2: புவனேஸ்வரி
1: சார். புவனேஸ்வரி, அப்படி வந்துருங்க, ஒளி வாங்கி கிட்டக்க வந்துருங்க. புவனேஸ்வரி என்ன
2: பண்ணிட்டு
1: இருக்கீங்க? இல்லத்தரசியா இருக்கீங்க? இல்லத்தரசினா வீட்டுல வெவ்வேறு வேலை எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: தோட்டம், அது காய்கறி சாப்பிடி பண்றோம்.
1: ஓ,
2: கத்திரிக்காய் பாவக்காய் செய்யறதுதான். ஃப்ரீயா இருக்கும், நான் 100 ரூபாய் வைக்கலாம்.
1: ஓ, வைக்கலாம் போகுது. சரி, வீட்டை சுத்தி என்னென்ன இருக்கு இப்போ?
2: வீட்டை சுத்தி இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்கோம்.
1: ஓ,
2: ஆடு எல்லாம் இருக்கு.
1: ஆடு இருக்கு. இல்ல, இந்த பயிர் சம்பந்தமா என்னென்ன வச்சிருக்கீங்க?
2: கத்திரியும்
1: வருமானம் நிகழ்ச்சியில நீங்க என்ன சமைக்க
2: போறீங்க? விலையேறிடுச்சு, எல்லாராலயும் வந்து எந்த காய்கறி எடுத்தாலும் விலை அதிகமா இருக்கு, கையில பணமும் இருக்குல்ல.
1: ஆமா,
2: சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிறதா கொடியில படந்து கிடக்குற கோவை இலன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கோவை கீரையை வச்சு ஒரு சாம்பார் சிம்பிளா செய்யலாம்.
1: கோவை இலை?
2: ஆமா.
1: சரி,
2: அத வந்து கோவை கொடியில இருந்து முதல்ல பிரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அலச வேண்டியது இல்ல, ஒரே அலச அலசலாம் போதும், மண்ணெல்லாம் இருக்காது இல்லையா, கிள்ளி எடுத்துக்கணும். நமக்கு கீரை நிறைய சாப்பிடறவங்கன்னா எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம்.
1: கோவை இலை வீட்டுல இருந்தா பரவாயில்ல, ஆனா காட்டுல எல்லாம் கிடக்கும்,
2: காட்டுல இருந்தாலும் எடுத்துக்கலாம். கோவை கீரை நல்லதுதான், அவ்வளவு குளிர்ச்சி. நீங்க ஒரு தலை எண்ணெய் தெரிச்சு குளிச்சதுக்கு சமம்.
1: ஓ, கோவையில சேர்த்துக்கிட்டா?
2: ஆமா.
1: இப்ப எவ்வளவு எடுத்துக்கணும் நம்ம கோவையில?
2: நிறைய சாப்பிடுறவங்கன்னா ஒரு
1: ஒரு வீட்டுல அஞ்சு பேருக்கு,
2: நான் மூணு பேருக்கு சொல்றேன், மூணு பேர் தான்.
1: மூணு பேர், நீங்களே சொல்லுங்க.
2: மூணு பேர் இருக்கும், 200 கிராம் பாசிப்பட்டு போட்டுக்குவேன்.
1: சரி,
2: கீரை நாங்க நிறைய சாப்பிடறதுனால ஒரு ஒரு அரை கிலோ கிட்ட இருக்க மாதிரி கீரை எடுத்துப்பேன். கிள்ளி எடுத்தோம்னா அதை அலசி முதல்ல சுத்தம் பண்ணி வச்சிடணும். 200 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துட்டு வேக வச்சுக்கணும், பூண்டு உரிச்சு போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும்.
1: எவ்வளவு பூண்டு? ஒரு ஒரு 10 பல்லு போதும்.
2: கீரைனாலே பூண்டு தான்,
1: பூண்டு தான். ஆமா, கீரையோட பூண்டு சேர்த்து,
2: பூண்டு சேர்த்தே ஆகணும்.
1: எவ்வளவு சேர்க்கணும் போனா? ஒரு 50 கிராம் எடுத்து
2: 100 கிராம் சேர்த்து,
1: 100 கிராம்
2: பூண்டு நல்லா தாரமா சேர்த்துக்கலாம், வாயு பிரச்சனைக்கு நல்லது
1: தான்.
2: பூண்டு, மஞ்சத்தூள், பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி, வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கீரையை வந்து நல்லா அரிஞ்சிக்கணும். சின்ன சின்னதா அரிஞ்சி அந்த தண்ணிலே போட்டு வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கு அப்புறமா சேர்ந்து வந்தாலும் நமக்கு தெரியும், ஒரு அரை முடி தேங்காய் திருவி அரைச்சி வச்சுக்கணும். அதுல வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது.
1: சரி,
2: பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு.
1: வெங்காயம் எவ்வளவு ஒரு காய்ச்சல் எடுத்துக்கலாமா?
2: 100 போதும்.
1: 100 போதும்.
2: ரெண்டு தக்காளி பழம், ஒரு எலுமிச்சங்காய் அளவு 2 தக்காளி பழம் அரிஞ்சு எல்லாம் எண்ணெயில வதக்கி இந்த வேக வச்சிருக்கோம்ல கீரை கூட்டு மாதிரி வேக வச்சிருக்கோமா, அதுல கொட்டி
1: பயிறு பூண்டு எல்லாம் வேக வச்சதோட இதையும் கலந்துடணும்.
2: கலந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய அரைச்சு ஊத்தி கொதிக்க விடக்கூடாது. அந்த வாசனை நோய் நுர பொங்கி வரும் போதே இறக்கிடணும்.
1: கொதிச்சுட்டா
2: அந்த தேங்காய் வந்து கொழுப்பு இறங்கிடும்.
1: ஓஹோ,
2: இது ஒரு டிப்ஸ் தான். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா கொழுப்பு
1: இறங்கிடும். போட்டு உடனே இறக்கி,
2: ஆமா, அந்த பால் பொங்கி வரும் போதே இறக்கிடும். இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சீரகம் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தா எடுத்து இந்த கையில உள்ளங்கையில வச்சு இப்படி நசுக்கி விட்டு அப்படி தூவி விட்டுறணும். உப்பு
1: பிறகு,
2: ஆமா, இறக்குறதுக்கு அப்புறம்,
1: இறக்குறதுக்கு அப்புறமா,
2: ஆமா, சீரகத்தை உள்ளங்கையில வச்சு நசுக்கி தூவி விட்டுட்டு

0: உப்பு எப்பயுமே கீரை கறிக்கு கடைசியா தான் போடணும்.
1: ஓ
0: முன்னாடியே போட்டுட்டா கீரை கசக்கும்,
1: கசக்கும் இல்லனா உப்பு கீரையில
0: அதிகமாயிடும். ஆமா, எப்பயுமே உப்பு கடைசியா தான் போடணும். கீரை கறிக்கு கம்மியான உப்பு போட்டுக்கலாம்,
1: போட்டுக்கலாம்.
0: ரொம்ப உப்பு போட வேண்டியது இல்ல.
1: ஓ, இப்ப இயல்பா வந்து கோவையில வந்து கசக்கும் தானே?
0: கசக்காது.
1: ஓ,
0: நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கசக்காது. ஆமா, அதான் சொல்றேன்ல, உப்பு போட்டுட்டீங்கன்னா கசக்கும்,
1: கசக்கும்.
0: கடைசியா உப்பு
1: போட்டீங்கன்னா கசக்காது.
0: இது வந்து
1: நல்லா டிப்ஸா இருக்கு.
0: நல்லா யூரின் போகாதவங்களுக்கு நல்லா சிறுநீர் பிரியும், மறுநாள் நல்லா வேக்கும். உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உடம்பு ஒரு ஃப்ரீயான மாதிரி
1: ஆயிடும். கோவையை பொறுத்தவரை
0: ஆமா, நல்லா நம்ம
1: சொல்ல போனா நீரிழிவு நோய் உள்ளவங்க
0: ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஆலக்கீரைன்னு மழை காலத்துல கொள்ளையில இருக்கும் பாருங்க, அதையும் கிள்ளி சேர்த்து இதே மாதிரி செய்யலாம்.
1: அந்த கோவையிலோட சேர்த்துக்கலாம். கோவையில எடுத்துட்டு இதே மெத்தட்ல
0: ரெண்டுமே நல்லதுதான்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா உங்களை சந்திச்சதுல. ஒரு அழகான சமையல் குறிப்பை சொல்லிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேர்களை ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலையாறு 40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தரப்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மம் TRY TMT கம்பிகள். அம்மம் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி
3: நாகப்பட்டினம்
4: விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் குரவப்பளம் லிங்கப்பிள்ளையார் கோயில் அருகிலிருந்து நேர்களோடு நேரலையாக ஒளி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே நேயர்கள் வந்து அவங்களுடைய சமையல் குறிப்புகள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம அன்பழகன் சாரும் கேட்ட நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு இணையலாம் நேயர்களே.
2: ஆமா சீதலா தேவி, இன்னைக்கு நம்முடைய ஊர் முறம் நிகழ்ச்சியில இந்த குரவப்புளம் பகுதியை சார்ந்த மகளிர் நேயர்கள் எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது கேள்விப்படாத மூலிகையில இருந்து என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து ஒரு தோழி நம்மோட இணையறாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் தேவி.
2: தேவி அம்மா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஹவுஸ் ரிப்பேர்.
2: ஓ, இல்ல தரச்சியா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
2: இல்ல தரச்சினா காரைக்கல் பண்பலை எல்லாம் கேக்குற வழக்கம் உண்டுங்களா? கேட்டுக்கிட்டே வேலை பாக்குற வழக்கம் உண்டு, இருக்கு நேரம் கிடைக்கும் போது.

0: வீட்ல யாரு சார் நல்லா சமைப்பா?
1: வீட்டுல நல்லா சமைப்பா.
0: நீங்க தான் நல்லா சமைப்பீங்க?
1: ஆமா
0: சார். நீங்க நல்லா சமைச்சீங்க அப்படின்னு யாரு உங்களை அதிகமா புழுந்திருக்காங்க வீட்டுல?
1: அதிகமா வீட்டுக்காரர் நல்லா இருக்கு.
0: ஓ, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ அப்படி சமைச்சு நீங்க ஸ்பெஷலா பண்ணின சமையல் சொல்லுங்க.
1: நான் சமைச்சு சொன்னதுல கீரை குழம்பு ரொம்ப பிடிக்கும், அது முருங்கைக்கீரைங்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, இன்னைக்கு அதான் சொல்ல போறீங்க?
1: ஆமா.
0: சரி, இயல்பு கொஞ்சம் கிடைக்கிறது முருங்கைக்கீரை இல்லையா?
1: அதிகமா
0: அதுவும் உங்க பகுதி சொல்லவே வேண்டியல. வீட்டுக்கு வீடு 10 முறை 15 முறை முருங்கை மரம் இருக்குது, நல்லா காய்ச்சி இருக்குது. வரும்போது பாத்துட்டே வந்தோம்.
1: நான் முருங்கைக்கீரையை பத்தி தான் சொல்லணும்.
0: சொல்லுங்க.
1: அது இரும்பு சத்துக்கு அதிகம், கண்ணுக்கு நல்லது, செரிமான பிரச்சனைக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி ஒரு ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து பருப்போட வேக வைக்கணும். பருப்பு அதோட லைட்டா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்ல அரை கா ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு பருப்பு வெந்ததுக்கு பிறகு முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சிருக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை நல்லா கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். கடுகு, ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதை தாளிச்சு அதோட சேர்த்துக்கணும்.
0: எவ்வளவு கீரை எடுக்கணும் கையில?
1: ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும், நல்ல கைப்பிடி அளவுக்கு இருக்கணும்.
0: அதாவது காம்பு பிடிச்சா
1: ஒரு பிடி அளவுக்கு
0: கை அளவுக்கு.
1: ஆமா,
0: அதுல இருக்கிற கீரை
1: போதும்.
0: சரி, இப்ப இந்த கீரையை வந்து அரிஞ்சு போடலாமா இல்ல அப்படியே போடணும்?
1: நான் வந்து அப்படியேதான் போட்டிருக்கேன், அரிஞ்சு போடல, அப்படியேதான் போட்டிருக்கேன். ஆனா கீரை நல்லா வந்து நல்லா மசி நல்லா மசிஞ்சோம்னா நல்லா சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்கும்.
0: இப்ப இந்த மாதிரி கீரை முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் கால்சியம் அதிகம் உள்ள கீரை, இரும்பு சத்து நமக்கு உடலுக்கு நேரடியா போய் சேரக்கூடிய வகையில இருக்கும். அதனால முருங்கைக்கீரை அதிகமா சேர்த்துங்கன்னு மருத்துவர்களை நமக்கு பரிந்துரைக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த வேற என்ன செய்யலாம் அந்த முருங்கைக்கீரையில?
1: முருங்கைக்கீரையில வந்து முருங்கைக்கீரையை வந்து தனியா வேக வச்சு அதுல உப்பு லைட்டா உப்பு சேர்த்து மஞ்சள் இருக்குல்ல விரலி மஞ்சள் அதை தட்டி போட்டு அதோட சாறு இருக்குல்ல அத சாறு குடிக்கிறது ரொம்ப நல்லது. எங்க வீட்டுல அடிக்கடி நாங்க
0: செய்வோம், சூப்பு மாதிரி
1: சூப்பு மாதிரி குடிப்போம். அது சாயந்தர நேரத்துல குடிப்போம், அது செரிமானத்துக்கு
0: இயல்பா. நம்ம வேற சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த முருங்கை சூப்பை கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிடலாமா? அந்த மாதிரி
1: அப்படி கிடையாது. ஒரு சாயந்தர டயத்துல காப்பிக்கு பதிலா அந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிடலாம்,
0: மருந்து மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முருங்கைக்கீரையை எப்படி சமைக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அதுவும் உங்க வீட்டுல எல்லாம் நிறைய இருக்குங்கிறதுனால ரொம்ப ஈஸியாவும் சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் தமயந்தி.
0: தமயந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஏன் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் அங்கே என்ன பார்த்தா பயமா இருக்காங்க?
2: அப்படி எல்லாம் இல்ல.
0: சரி தமயந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: தமயந்தினால எங்களுக்கு வந்து நல்லா சமைப்பீங்கன்னு
2: தெரியும்.
0: ஆமா, நலனுடைய மனைவி தமயந்தி, நலனே சமையல் கலை வல்லுநர்.
2: கண்டிப்பா,
0: அதனால மனைவிக்கு சொல்லி கொடுத்துருப்பாருல்ல. உங்க வீட்டு நல்லா சமைப்பாரா?
2: அரை கப் அரிசி, 100 மல்லி, 50 மிளகாய், 10 கிராம் மிளகு, 50 பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். மல்லி, சோம்பு, சீரகம், பட்டை கிராம்பு, மட்டனுக்கு தேவையான தாளிப்போம்ல அதை எல்லாத்தையுமே நல்லா அறுத்து பொடி செஞ்சு வச்சிடணும்.
0: பொடியா செஞ்சிடணும்.
2: இஞ்சி பூண்டு உரிச்சுக்கணும், 50 இஞ்சி 50 பூண்டு உரிச்சு அதை விழுத அரைச்சு வச்சிடணும். அரைச்சு வச்சு மட்டனை ஃபர்ஸ்ட் தண்ணி அலசிட்டு 2 லிட்டர் தண்ணியில வேக வைக்கணும். மட்டனை வேக வச்சு நல்லா வெந்து வர்றப்ப இந்த 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை உரிச்சு வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கணும்.
0: இந்த 1 கிலோ கறிக்கு 1/2 கிலோ வெங்காயம்,
2: 1/2 கிலோ வெங்காயம் உரிச்சு வச்சிடணும். தக்காளி
0: தேவையில்லை, தக்காளி தேவை,
2: தக்காளி தேவை கிடையாது. இந்த நம்ம சொன்ன இந்த சோம்பு, சீரகம், மல்லி எல்லாம் பொடி செஞ்சு தனியா வச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா இடிச்சு வச்சுக்கணும்.
0: குளந்தாளம்மன்
2: கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி, அது வந்து அந்த பெருமாதான் இங்க பேமஸ்.

0: பொரியரிசி பொரிப்பாங்களா அது மாதிரி பொரிச்சிடணும். அதே மாதிரி மல்லி மிளகா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடணும். பதமா கருகல் வாடை இல்லாம பொரிச்சு எடுத்து அதை மாவு அடிச்சு வச்சிடணும். இந்த கறி நல்லா வேக போட்டு வெந்த உடனையும் வெங்காயத்தை எடுத்து போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வெந்த உடனையும் இந்த மிளகாய் மாவு இருக்குல்ல இந்த பொடி மாவு அதை போட்டு நல்லா கொதிக்கி வைக்கணும். நமக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி அதை ஊத்தி இறக்கிட்டோம்னா மனமா இருக்கும். அதே வாசம்
1: எண்ணெயே
0: சேர்க்க வேண்டாம்.
1: எந்த விதத்திலும் உடம்புக்கு கொழுப்பு சேராது.
0: கொழுப்பு சேராது. ஏழு வீட்டுக்கு வாசம் அடிக்கும் அந்த பொருமா சமைச்சோம்னா. அதே அந்த பொருமாவே வச்சு நம்ம அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முருங்கைக்காய கட் பண்ணி சின்ன சின்னதா இதே மெத்தட்ல வேக வச்சு வெங்காயத்தையும் அதோட வேக போட்டு இந்த பொருமா மாவை தூவி இறக்கி அந்த சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த ஆட்டுக்கறி சாப்பிடறதோட சுமல் வந்துடும். அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையும் தண்ணியை ஊத்தி நல்லா வேக வச்சு இந்த பொருமா பொடியும் போட்டு தேங்காயும் போட்டு வதக்குறதுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை
1: வதக்க மசாலாவை அரைச்சி வச்சுக்கிட்டா சைவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்.
0: முருங்கைக்கீரை முருங்கைக்காய் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். உடம்புக்கும் அவ்வளவு நல்லது.
1: கறி வேணாங்கிறவங்க முருங்கைக்கீரை போட்டு இப்படி
0: பண்ணிடலாம். முருங்கைக்கீரை
1: அதே கறி வாடகை வந்துடும்.
0: அதே வரும். முருங்கைக்கீரைக்கும் போட்டுக்கலாம் முருங்கைக்காய்க்கும் போட்டுக்கலாம்.
1: சரி, ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க. அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்காத, அதாவது எண்ணெய் அதிகமா சேர்க்காம இப்படி சாப்பிடுறது.
0: கூடுமான வரைக்கும் நாங்களும் அதிகமா ஆயில் சேர்க்க கூடாதுன்னு
1: நினைக்கிறோம். அதுதான் நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஒரு நாலு பட்டை மிளகா, அஞ்சு பல்லு பூண்டு, தேவையான அளவு புளி, இதெல்லாம் எண்ணெயில வதக்கிட்டு தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு, சிறிது தேங்காய் எடுத்துக்கலாம்.
1: வதக்கணும்.
2: உடம்புக்கு நல்லது. அப்புறம் முடி வளரும். தலைமுடி நல்லா வளரும்.
1: பெண்களுக்கு ரொம்ப
2: நல்லது
1: இல்லையா? சரி, இப்ப இதுவும் எண்ணெயில போட்டு தான் வதக்கணும்.
2: அந்த கருவேப்பிலை பூண்டு பட்டை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில போட்டு வரதுக்கு என்ன
1: சார்? சரி, ஒரு அழகான டிப்ஸ் சொல்லி இருக்கீங்க. இந்த துவையலை தினமும் நம்ம சேர்த்துக்கலாம்
2: இல்லையா?
1: பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா சந்திச்சதுல. அடுத்து ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: சமைக்கலாம்.
1: ஒரு காய எடுத்துட்டோம், அரை கிலோ அளவு ஒரு காய எடுத்துட்டோம்.
2: காய அப்படியே தோலை சீவிட்டு நைசா அரிஞ்சி பருப்பு பாசி பருப்பு போட்டு அப்படியே ரெண்டா காயை ரெண்டா பிளந்து அப்படியே உள்ள சுரண்டி
1: உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும்.
2: விதையெல்லாம் இருக்காது. சின்ன பிஞ்சா இருக்கும்.
1: பிஞ்சா இருந்தா இருக்காது.
2: ஆமா. அப்படியே போட்டு வேக வச்சு மசாலா போட்டு தேங்காய் திரி போட்டு சமைச்சா அருமையா இருக்கும். உடம்புக்கு நல்லது.
1: கொம்பட்டிக்கா சாம்பாரா?
2: சாம்பார் இல்ல, கூட்டு.
1: கூட்டு? ஓஹோ, இது உடலுக்கு ரொம்ப நல்லது.
2: உடம்புக்கு நல்லது.
1: குளிர்ச்சின்றாங்க.
2: ஆமா. அதே சும்மா காய் அரிஞ்சி பச்சரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு நைட்ல வேக போட்டு அடுப்புல போட்டுடலாம். காலையில கிளம்பணும்னா எடுத்து சாப்பிட்டா அது இன்னும் உடம்புக்கு நல்லது.
1: ஓஹோ, எதெல்லாம்? அது வயிற்று புண்ணு, இந்த
2: வயிற்று புண்ணு, இந்த கல்லு பிரச்சனை எல்லாத்துக்குமே சரியான
1: சிறுநீரக கல்லுக்கெல்லாம்.
2: சிறுநீரகளுக்கு எல்லாத்துக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு சமையல சொல்லிருக்கீங்க. நன்றி சுப்புலட்சுமி. கடைசியா வந்தாலும் அப்படியே நறுக்கா சூப்பரா சொல்லிருக்கீங்க. நன்றி. நன்றி. நேர்களை, இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 ஊர் உருவ நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் குருவப்புளம் லிங்க பிள்ளையார் ஆலயத்துல இருந்தா உலா வந்துச்சு. இத நாங்க இன்றைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திட்ட ஏன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்கு வந்து வேம்பும் அரசும் சார்ந்து ஒரு மிகப்பெரிய மரங்களா நின்றுக்குது. இந்த காத்தை நம்ம சுவாசித்தாலே நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் இன்றைய நேரலையில அந்த காத்தையும் சுவாசித்துக் கொண்டு காரைக்கால் பண்பலையினுடைய இசை காத்தையும் சுவாசித்துக் கொண்டு இன்றைக்கு ஊர் உருவ நிகழ்ச்சியானது லிங்கப்பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நேரலையாக உலா வந்தது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி கூறி, நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் இன்றைய ஊர் உருவ நிகழ்ச்சிக்காக என்னோடு உதவிய அறிவிப்பாளர் சகோதரி சீதலா தேவியுடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களை.
3: நன்றி அன்பழகன் சார். நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, கரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு கரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களை. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் கரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்படியோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: முற்பகலும் பிற்பகலும் சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: வேதாரண்ய மட்டம் பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு வேதாரண்ய வட்டம் பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன் எழுதிய முற்பகலும் பிற்பகலும் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற ராஜா, சங்கர், குமார், முருகானந்தம் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க, கேட்காவல இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: தஞ்சாவூரில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் முதலாம் ஆண்டு BA பொருளாதாரம் படித்து வந்தனர் நெடுநாள் நண்பர்களான ராஜா, சங்கர், குமார் மூவரும். இவர்கள் மூவருமே கிராமப்புறங்களிலிருந்து படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் கல்லூரியில் சேர்ந்தனர். இவர்களில் ராஜா மட்டும் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். சங்கர், குமார் இருவரும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த மூவருமே கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். தினமும் காலையில் கல்லூரிக்கு சென்று விட்டு மாலை நேரங்களில் படிப்பதற்காக ஒரு நிழலுள்ள அமைதியான இடத்தை தேடிச் செல்வார்கள். மாலை பொழுது இருள் சூழத் தொடங்கியவுடன் பக்கத்தில் உள்ள ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு விட்டு விடுதிக்கு திரும்புவார்கள். வரும்போது தங்கள் வீட்டு கதைகளையும் படிப்பையும் பற்றி பேசிக்கொண்டே வருவதில் ஓர் ஆனந்தம் அவர்களுக்கு. இவர்களில் சங்கர் மட்டும் கொஞ்சம் துடுக்கானவன்.
7: படிச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? நமக்குதான் அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்கு. ரெண்டு தங்கைகளுக்கும் திருமணம் முடிஞ்சிட்டா பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான்
2: என்று மனக்கோட்டை கட்டிக்கொண்டு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் ஆடம்பர செலவு செய்வதும் அரட்டை அடிப்பதுமாய் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தான். அன்று காலை ராஜா, சங்கர், குமார் மூவரும் கல்லூரிக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தனர்.
7: டேய் ராஜா, கிளம்பிட்டியா? டேய் குமார், இன்னும் கிளம்பாம என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஆண்டு விழா நடக்க போகுது. நமக்கும் ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது. ஆண்டு விழாவில் கலந்துகிட்டு இன்னைக்கு காலேஜையே ஒரு கலக்க கலக்கணும்டா
2: என்று உற்சாகத்தோடு கூறினான் சங்கர்.
7: கண்டிப்பா சங்கர், நாங்களும் இதை கிளம்பிட்டோம்
2: என்றனர். பிறகு ராஜா, குமார், சங்கர் மூவரும் கல்லூரிக்கு சென்றனர். மாலை நேரம் வந்தது. கல்லூரியில் ஆண்டு விழா என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை. விழா மேடை பளபளத்தது. கல்லூரி முதல்வர் விழாவை தொடங்கி வைக்க சில மாணவர்களின் பேச்சு போட்டி, கவிதை போட்டி முடிந்தவுடன் பாடல் நிகழ்ச்சிக்கு சங்கர் அழைக்கப்பட்டான். சங்கர் மேடை ஏறி பாடத் தொடங்கினான். அவனுக்கு குமாரும் ராஜாவும் துணை குரல் கொடுத்தனர்.

0: ஆண்டு விழாவில் சிறப்பாக பாடிய சங்கரை அனைவரும் வாழ்த்தினர். மறுநாள் சங்கரின் பெயரில் தபால் ஒன்று வந்திருந்தது. அதை வாங்கி பிரித்து படித்தான் சங்கர்.
1: பிரியமுள்ள சங்கருக்கு அப்பா முருகானந்தம் எழுதுவது. எங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க?
0: நாம பார்த்து முடிவு பண்ணின மாப்பிள்ளைக்கு நம்ம ராணியையும் வாணியையும் தர்றதா ஒத்துக்கிட்டேன். அவங்க அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால உடனே அழைப்புதல் அடிச்சுட்டேன். அடுத்த மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நீ 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா குமார் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துடு. இந்த கடிதத்தோட 10 பத்திரிகையும் அனுப்பியிருக்கேன். உன் நண்பர்களுக்கும் கொடுத்துடு. அப்புறம் நீ ஊருக்கு வந்துதான் கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கணும். அதனால உடனே ஊருக்கு வந்து சேரவும். இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா முருகானந்தம். கடிதத்தை படித்த சங்கர் மகிழ்ச்சி அடைந்தான். தனது நண்பர்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துவிட்டு திருமணத்திற்கு 4 நாள் முன் சொந்த ஊரான பூவனூருக்கு கிளம்பினான் சங்கர். சங்கரின் தங்கைகள் வாணிக்கும் ராணிக்கும் குறிப்பிட்ட நாளில் திருமணம் நடந்தது. சரியான நேரத்தில் சங்கரின் கல்லூரி நண்பர்கள் ராஜாவும் குமாரும் வந்து சேர்ந்தனர். மணமக்கள் பெற்றோர்களின் பாதங்களில் வணங்கி ஆசி பெற்றனர். சங்கரும் தன் தங்கைகளை பூமழை தூவி ஆசீர்வதித்தான்.

0: கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: குமார் ராஜா இருவரும் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு விட்டு சங்கரிடம் விடைபெற்று கல்லூரி விடுதிக்கு சென்றனர். ஒரு வழியாக திருமண வேலைகளை முடித்துவிட்டு ஒரு வாரம் கழித்து கல்லூரிக்கு போய் சேர்ந்தான் சங்கர். வாடா சங்கர், கல்யாணம்னு சொன்னதுதான் போதும், நீ பாட்டுக்கு வீட்டிலேயே ஒரு வாரம் தங்கிட்டு என்று கிண்டலாக கேட்டார் குமார். நீ வராத நாள்ல எத்தனை சாப்டர் முடிச்சுட்டாங்க தெரியுமா? என்கிட்ட வேணும்னா நீ நோட்ல குறிப்பு எடுத்துக்க என்றான் ராஜா. அட போடா, நான் இங்க என்ன படிக்காவ வந்தேன், சும்மா ஜாலிக்காவ வந்தேன், 3 வருஷம் ஜாலியா பொழுது போனா போறோம். சரி சரி, மணி ஆயிட்டு, வாங்க படிக்க போவோம் என்று அவர்களை அழைத்தான் சங்கர். மூவரும் படிக்க புறப்பட்டார்கள்.

0: வழக்கம் போல ராஜாவும் குமாரும் அன்றைய பாடங்களை எடுத்து படித்தனர். ஆனால் சங்கருக்கோ படிக்க மனமில்லாமல் எழுந்து சென்று திருச்சி செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஒரு மதகடியில் அமர்ந்து புத்தகத்தை எடுத்து பார்த்தான். அடுத்த சில நிமிடங்களில், சரி போ நாளைக்கு படிச்சுக்கலாம் என்று புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு சாலையில் செல்கின்ற பேருந்துகளையே பார்த்துக்கொண்டு ஒரு சிலருக்கு டாட்டா காண்பித்துக் கொண்டிருந்தான். அப்போது சாலையில் ஒரு வயதான மனிதர் தனது கைக்குச்சியின் உதவியோடு நடந்து வந்து,
1: தம்பி ஏதாவது தர்மம் பண்ணுங்க தம்பி
0: என்றார். அவரை பார்த்து சிரித்த சங்கர், தர்மம் செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, போய் ஏதாவது உழைச்சு சாப்பிடுங்கய்யா, போங்க போங்க என்று கிண்டல் அடித்தான்.
1: தம்பி இது உனக்கே நியாயமா இருக்கா, என்ன பார்த்து சிரிச்சு கிண்டல் செய்யறியே, எனக்கு இப்ப 80 வயசாகுது, என்னால இந்த வயசுல என்ன வேலை செய்ய முடியும்
0: என்று அந்த வயதானவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரின் கையில் இருந்த தட்டில் உள்ள சில்லறை காசுகளின் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டார் சங்கர்.
1: தம்பி வேணா தம்பி, தேவையில்லாம எங்கிட்ட வாங்கி கட்டிக்காத, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, தயவு செஞ்சு அந்த காசை இந்த தட்டிலேயே போட்டுடு தம்பி போட்டுடு
0: என்றார் அந்த முதியவர். போடலனா என்ன செய்வேன் என்று அவர் கையில் இருந்த தட்டை தட்டி விட்டான் சங்கர்.
1: அடப்பாவி, நான் வேகாத வெயில்ல கால் கடுக்க போய் பெரிய கோயில் வாசல் நின்னு வாங்கிட்டு வந்த தர்மத்தை இப்படி தட்டி விட்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா, நான் வயிறறிஞ்சு சொல்றேன், உனக்கும் ஒரு நாள் இதே கதிதாண்டா வரும்
0: என்று கோபமாக கூறிவிட்டு கீழே கொட்டிய காசுகளை ஒவ்வொன்றாக பொறுக்கி தட்டில் போட்டுக்கொண்டு தள்ளாடியபடியே நடந்து சென்றார் அந்த முதியவர். ராஜாவும் குமாரும் பாடங்களை படித்து முடித்துவிட்டு சங்கரை நோக்கி வந்தனர். ஏண்டா சங்கர், நாம இங்க படிக்கதானே வந்தோம், அதை விட்டுட்டு இங்க வந்து அந்த பெரியவர்கிட்ட என்னடா ஒம்பு பண்ண, அவர் ஏன் உன்னை திட்டிட்டு போறாரு என்றார் குமார்.
2: ஒண்ணுலடா, படிக்கவே பிடிக்க மாட்டாங்குது, பொழுதும் போக மாட்டாங்குது, அதான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இங்க உட்கார்ந்து இருந்தேன், அந்த பெரியவர் வந்து எங்கிட்ட தர்மம் கேட்டாரு, நான் இல்லேன்னு சொல்லி இருக்கலாம்,
1: சரி நமக்கு நேரம் போக மாட்டாங்குதேன்னு சும்மா அவர் ரொம்ப கெடுத்தேன், அவ்வளவுதான்,
2: அந்த ஆள் என்னடானா கடைசியில உனக்கும் இதே கதுதான் சொல்லிட்டு போறாரு, அதுதான் எனக்கு என்னமோ போல இருக்கு
0: என்றார் சங்கர். ஹடா பாவி, அந்த வயசான மனுஷன்ட்ட போய் உன்னோட விளையாட்ட காமிச்சிருக்கியே, பெரியவங்க சொல்றதெல்லாம் சில சமயத்துல பழிச்சுடுன்னு சொல்லுவாங்க,
2: சரி சரி நடந்தது நடந்து போச்சு, வா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேப்போம்
0: என்றார் ராஜா.
2: என்னது மன்னிப்பா அவர்கிட்டயா, போடா டேய், நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா,
1: அது ஒரு காலமும் நடக்காது
0: என்று அலட்சியமாக கூறிய சங்கர் விடுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இப்படியாக இவர்களின் கல்லூரி வாழ்க்கை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. இன்னும் சில மாதங்களில் 3 ஆண்டு முடியப் போகிறது. ஆண்டு இறுதி தேர்வுகளை எழுதி முடித்த மூவரும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டுதான் போக வேண்டும் என்ற முடிவோடு அங்கேயே தனியாக அறை எடுத்துக்கொண்டு 1 காலம் தங்கிவிட்டனர்.
3: இந்த சங்கர், ராஜா, குமார் இவர்களின் தேர்வு முடிவுகள் எப்படி அமையும், குறிப்பாக பொறுப்பில்லாமல் இருக்கும் சங்கரின் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது,
4: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: முற்பகலும் பிற்பகலும், சிறுகதையின் முதல் பகுதி
3: எண்ணமும் எழுத்தும்
0: வேதாரண்ய மட்டம், பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன்,
3: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
5: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
6: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
5: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில்

0: குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
1: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: நேரம் 5:15. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers.

0: செய்து கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: தங்க மாணவர்கள்
6: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: நல்ல வருமானம் வரும்.
9: புதுக்குடி கொரச்சேரி எல்லாரும் கொண்டாந்து நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க மரம் வாங்குறதுக்கு.
8: ஒரு மரத்தை பார்த்ததுமே இந்த மரம் அப்பாடி, நல்ல ஒரு அனுபவம் தான்.
9: இப்ப ஒரு மரம் வாங்கிருக்கோம் 1500 ரூபாய்க்கு. அன்னைக்கு பாரதி வந்து 2500 ரூபாய் வெட்டுக்குழி மட்டும் கேட்டாங்க.
8: என்னென்ன மரம் எல்லாம் நீங்க வாங்கி?
9: வேம்பு, பூரிசு, காட்டுக்கருவை,
8: நன்றிமா.

0: கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முருகானந்தம். நல்லா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா நீங்க கால்நடை தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? யார் யாரும் உதவியா இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கால்நடை வளர்ப்புல? உதவியா இருக்காங்க. உங்க பசங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க?
3: வெளியில
2: இருக்காப்லையா? இன்னொரு பையன் நன்றிங்க, வணக்கம்.

0: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்,
0: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி.
2: கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பசங்க?
3: ரெண்டு பசங்க சார்.
2: சரிங்க சார். எப்படி உங்க கல்யாணம் வந்து, காதல் கல்யாணமா இல்ல பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணுறது?
3: காதல் கல்யாணம்.
2: எப்படி உங்க ஒய்ஃப் எல்லாம் இப்படி நல்லபடியா பாத்துக்கிறீங்களா?
3: பாத்துக்கிறேன் சார்.
2: உங்க ஒய்ஃபுக்கெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் விரும்பி கேட்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க?
3: என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துட வேண்டியது சார்.
2: அவங்க விரும்பி என்னென்னலாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க, என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, எதாவது செய்யலை அவங்களுக்கு?
3: வீடு வாச

0: வருங்காலத்துல அவங்களுக்கு வேற என்னென்ன செய்யலாம்னு திட்டம் வச்சிருக்கீங்க?
1: இதுக்கப்புறம் ஒன்றும் திட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை சார்.
0: ஒன்றும் இல்லை. சரி, அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஓய்வு நேரங்களே வீட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அவங்கள வெளியூருக்கு கோயில் டூரு இதுமாரிலாம்
1: அடிச்சுட்டு போயிட்டு வராங்க சார். இப்போ இடையில இருந்து இப்போ மேல்மருவத்தூருக்கு இப்போ எல்லாம் அந்த மாலை போட ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: சரி,
1: இப்போ கிட்டத்தட்ட 15 நாள் விருது வந்துட்டு போவாங்க.
0: சரி,
1: திருச்சி அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில், திருவாரூர் பெரிய கோயில், இங்கேருந்து போகிறப்ப ஒரு புரோகிராம் போட்டுருவாங்க. இந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அச்சு மணி வர வரைக்கும் வெளில உட்காந்துட்டு அழைச்சிட்டு வர
0: சார். அப்படின்னா எத்தனை கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க சார் ஒரு நாளைக்கு?
1: மினிமம் வந்து அதான் சார், இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பிட்டு நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ரிட்டர்ன் கொண்டு வரோம்.
0: அதில் ஒரு அவங்களுக்கு சந்தோஷம்.
1: ஆமாம் சார்.
0: உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் விரும்பி கேட்டு சாப்பிட்ற உணவு என்னென்ன சார்?
1: குழம்பு.
0: எப்போ பார்த்தாலுமா நீங்க விருதாமலாம் சொல்றீங்க, அந்த நேரத்தில் அவங்க
1: காய்கறி வச்சு ரெண்டேதான் மீன். அதிகமாக நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு தான்.
0: அதனால தான் மினி மினி மின்னுறீங்களா சார்?
1: ஆமாம் சார்.
0: உங்கள் பசங்களெல்லாம் என்ன படிக்க வச்சிருக்கிறீங்க?
1: திருச்சியில் இருக்கான் சார்.
0: இன்னொரு பையன் எவ்வளோ போகிறாள்?
1: இன்னொரு பையன் லோக்கலில் கம்மியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பையன்.
0: சரி,
1: சின்ன பையன்.
0: சரி,
1: வெளிநாடு அனுப்பிவிடுறது தான்.
0: அதான் அவங்களுக்கு உள்ளதை அவங்களே ரெடி பண்ணிக்கணும்.
1: ஆமாம் சார்.
0: நீங்கள் பேசிட்டு இருக்கிற கூட சொன்னீங்க நீங்களும் வெளிநாட்டில் போய் இருந்ததா சொன்னீங்க?
1: ஆமாம் சார், நான் போய் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன் பஹ்ரைனில். போய் ஒரு 10 வருஷம்.
0: அதை சொல்லுங்கள். பஹ்ரைனா?
1: பஹ்ரைனில் போய்.
0: பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. எதாவது நல்ல ஒரு வருமானம் சம்பாதிச்சிங்களா? வெளிநாட்டில்
1: 10 வருஷம் வந்துட்டு வந்து தான் அந்த வீடு வாசலாம் கட்டினது.
0: ஓ சரி. என்ன வேலை பார்த்தீங்க வெளிநாட்டில்?
1: இங்கே போய் சும்மா லேபர் தான் சார்.
0: லேபர் தான். ஓகே. அப்போ அப்போ நல்லபடியாக போனச்சு இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: ரைட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாட்டு
1: இளையராஜா பாட்டு எந்த சாங்காக இருந்தாலும் போடும். இளையராஜா வாய்ஸ்க்கு
0: நன்றி சார். வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்.
2: நேரம் 5:30 ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இதமான இந்த மாலை பொழுதில் இறைவனை ஆராதிக்கும் சுரங்கள் இனி கேட்கலாம் விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
3: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
2: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: நாகப்பட்டினம்
0: விலைக்கேற்று விலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக கருமாரி கருணா பாடியிருக்கும் பாடல்

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நமது பின்புலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ. செங்கல் சுரை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கார்டன் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் தங்கம் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் பிரம்மதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகி மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை கேகேஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவார் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
14: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி, டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
15: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
16: நஹி, முஜே லகா தும் லாயி ஹோ.
17: சிக் சிக் சிக் சிக் கிச் பிச் கிச் பிச்.
15: தும் ஹோயி புலக்கட்.
16: பூல் பஸ் இத்னி ஹை கி தும்சே ஷாதி கர் லி.
17: சிக் சிக் சிக் சிக்.
14: லடியே மத், ஜானியே ஆபா கே பாரே மே.
16: ஆபா?
14: ஜி ஹான், மோடி சர்க்கார் கி டிஜிட்டல் பஹல் ஜிஸ்கே தஹத் அப் தக் 86 கரோட் சே அதிக நாகரிக் பன்வா சுகே ஹே ஆபா, யானி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட், ஜஹா ஆப் அப்னே மெடிக்கல் ரெக்கார்ட் சுரக்ஷித் ரக் சக்தே ஹே ஔர் ஜப் சாஹே ஔர் ஜஹா சாஹே யே ரிப்போர்ட்ஸ் திகா சக்தே ஹே. ஆபா, சேஹத் கே சஃபர் மே ஆப்கா ஹம் சஃபர். ஆஜ் ஹி ஆபா ஆப் டவுன்லோட் கரே யா டாயல் கரே 1-4-4-7-7.
18: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
19: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
20: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
21: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நாகப்பட்டினம்
5: பல்படி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: விலைக்கேட்டின் பெரிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடியிருப்பது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரமாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் அன்வர் அலி பாதுஷா பாடியிருப்பது.

0: நேர்களுக்கு மூலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி, ஆர் கே ஜினை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர் கே ஜி நெய்,
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
7: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது. விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பன்னிசை.

0: கேட்டது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆர் 5 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஆர் 10 மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved one-time budgetary support of 10,000 crore rupees.

0: தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு முகமைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைத்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் வளமான கலாச்சாரம் கொண்டவர்கள் என்றும், பழங்குடி சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் முயற்சிகள் தேவை என்றும் அவர் தமது உரையில் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பழங்குடி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, பழங்குடி இளைஞர்களுக்கு கௌரவமான வேலை உட்பட பழங்குடியினர் நலன் குறித்த எல்லா அம்சங்களுக்கும் உரிய கவனம் செலுத்தப்படுவதை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். பழங்குடி இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து இன்னும் கூட பழங்குடியினர் பலருக்கு தெரியவில்லை என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பழங்குடி மக்களிடையே திறமைகளுக்கு பஞ்சமில்லை என்றாலும், திறமைகளை சரியாக கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: நாடு முழுவதும் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் ஆதரவுடன் நிறுவப்பட்டுள்ள 75 விண்வெளி ஆய்வகங்களை இன்றைய நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தின் நானோ அறிவியல் மையத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பயிற்சி கூடத்தையும் அவர் திறந்து வைத்தார். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சிக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தற்போது நடைபெற்று வரும் ஜன் ஜாதிய கிராமீன் உற்சவத்தின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. டெல்லியில் மாளவியா நகர் உணவகம் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் உள்ளூர் நிர்வாகத்தினர் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி மாளவியா நகர் தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில், இந்திய விமான சேவை நிறுவனங்களில் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளுக்கு உதவும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். டெல்லி தலைநகர பிரதேசத்தில் பழைய லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய வாகனங்களை வாங்க டெல்லி திட்டமிடல் வாரியத்திற்கு நிதி ஆதரவு வழங்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் முதல் பாராதீப் வரை 163 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக கடலோர நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்திற்கும், பீகார் மாநிலத்தில் ககாரியா பூர்ணியா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை தரம் உயர்த்தும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் தலைவர் திரு டி கே சிவகுமார் புதிய முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் திரு சிவகுமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முன்னாள் மாநில உள்துறை அமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான அட்

0: ஏஐஆர் நியூஸ் அண்டர் ஸ்கோர் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், அட் RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டத்தை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: நவாச்சார் மந்த்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற பெயர் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளத்தில் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்பாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு, நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்புகளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவும், புதிய தீர்வுகளால் நாடு பயன்பெறவும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விழாவிற்கு வந்திருந்த புதுமை படைப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் அவர் கலந்துரையாடினார்.

0: திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நவாச்சார் மந்த்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற பெயர் பதிவு செய்து கொள்ளும் வசதி ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளத்தில் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்பாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு, நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். உள்ளூர் அளவிலான புதுமை படைப்புகளுக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கவும் புதிய தீர்வுகளால் நாடு பயன்பெறவும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விழாவிற்கு வந்திருந்த புதுமை படைப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் அவர் கலந்துரையாடினார்.
0: இந்தியாவில் ஆண்டுதோறும் கூடுதலாக சேர்க்கப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திறனின் அளவு கடந்த ஆண்டு அமெரிக்காவை தாண்டி அதிகரித்துள்ளது. சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி திறன் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. சூரிய சக்தி மூலமான நாட்டின் மின் உற்பத்தி திறன் 155 கிகாவாட்டை தாண்டி இருப்பதாகவும் புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனை மொத்த திறனில் 50% உயர்த்தும் இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாகவே எட்ட இதனால் ஏதுவாகும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரியில் சூரிய சக்தி மின் உற்பத்தி வசதிகள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அரசு சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ரவிக்குமார், திரு ஏகேடி ஆறுமுகம், திரு வையாபுரி மணிகண்டன், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கருணாநிதி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ASPS ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தலைமை தேர்தல் அதிகாரி பதவியில் இருந்த திரு ஜவஹர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அண்மையில் திரு ரவி பிரகாஷை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்தது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக ஆன்லைன் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று பிரத்யேக செயலி மூலம் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இப்பணிகள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் துல்லியமான விவரங்களை வழங்கி கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவரங்களின் அடிப்படையிலேயே அரசின் நீண்டகால கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கணக்கெடுப்பு பணியின் போது மக்கள் வழங்கும் தகவல்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் எவருடனும் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களுடன் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடு வீடாக விவரம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 9ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடி மக்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் இன்று தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அடித்தட்டு நிலையில் புதுமை படைப்பாளர்களை கண்டறிந்து ஊக்குவிக்கும் நோக்கத்திலான மத்திய அரசின் நவாச்சார் மந்த்ரா தேசிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20 ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.

0: Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: இது நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகியாசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்.
2: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், வறுமையில் உழன்று வாழ்பவராக இருந்தாலும், இருவருக்குமே அடிப்படை தேவை எது என்றால் அது உண்ண உணவும் உடுப்பதற்கு உடையும் தான். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அளவிற்கு அதிகமாக சாப்பிட்டால் அந்த உணவே நமக்கு நஞ்சாக மாறி வயிற்றுக்கு கேடு விளைவித்துவிடும். அதுபோல ஆடையும் அளவுக்கு அதிகமாக அணிய முடியாது. அவ்வாறு அணிகின்றவனை பார்த்து உலகம் வேறு மாதிரி பேசும். இதைத்தான் இந்த உலகத்தையெல்லாம் தன் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யும் மன்னனாக இருந்தாலும், தனது ஒருவேளை உணவிற்காக இரவும் பகலும் உறங்காமல் வேட்டையாடி திரியும் கல்வி அறிவில்லாதவனாக இருந்தாலும், இருவருக்குமே 9 நாழி உடுப்பவை 2, பிறவும் எல்லாம் ஓருக்குமே, செல்வத்து பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புண பலவே என்று கூறுவார். அதனால் செல்வமுடையவர்கள் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும், அறம் செய்வதை தள்ளி போடக்கூடாது. ஆகையினாலே இளங்கோவடிகள் கூறுவது போல, நாளை செய்குவம் அறம் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் என்பார். ஆகவே நாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும், நல்ல செயல் செய்ய வேண்டும் என்பதை தள்ளி போடக்கூடாது. அதனால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும். இன்றே செய்ய வேண்டும், அதுவும் இப்பொழுதே செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகியார்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய
2: வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேரம் 6:25, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
13: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இது லைட் ஹவுஸ். இவ்வறிப்படி தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால் உங்கள் கடை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் புஷவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் புஷவர் அரங்கம் காய்கறி சாகுபடியில் வெற்றி கதைகள், மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விளாகம் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 கோபால் பல்பொடி வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்தது ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி, 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 கும்பகோணம் முத்து சைக்கிள் மாற்று வழங்கும் இசை பூஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 ஆர்கேஜினை வழங்கும் இரவும் மலரும், 10:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள், அம்மன் TRY TMT கம்பிகள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6:00 குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடுர்தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி டி தஷ்விகா. 7:00 திருவையாட்டம் வசந்தாமுருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க விளம்பர நிகழ்ச்சி, 7:25

காரைக்கால் ஐயங்கார் பேக்கரி இன்ஷீட்ஸ் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் வழங்கும் தகவல் நேரம் 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பதா நிகழ்ச்சி 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி அம்மன் டிஆர்ஏ டிஎம்டி கம்பிகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு 8:30 நாகப்படும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வைக்கிங் பனியன்சன் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தி. 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியில்

0: என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தாவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி எப்படி என்று கேட்டார். ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்கிற பாயிண்டில் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டிற்கு செய்யணும், இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம் டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
5: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
5: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
4: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட்

0: கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்க. இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
6: பின்மண்டையில் அதாவது ஆக்சிபிட்டல் லோப் அங்கு வந்தா திடீர்னு பார்வை மறைக்கும், இல்ல பார்வையில வெளிச்சம் திடீர்னு மின்னல் அடிக்கிற மாதிரி, அதே மாதிரி கண்ணில் ஒரு வளையம் மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒன்றும் தலைவலிக்கும் அது அறிகுறியாக இருக்கலாம், நொடிப்பு நோய்க்கும் அறிகுறியாக இருக்கலாம். இது வரப்போகும்போதே அந்த நோயாளி, பெரும்பான்மையான நோயாளிகள் இரண்டாவது முறை மூன்றாவது முறை வரும்போது அவர்களாகவே பாதுகாப்பாக என்ன செய்வோம் செய்து கொள்வார்கள். நொடிப்பு வரும்பொழுது சிமிட்டாவெளி, வாயில் நுரைத்தள்ளுதல், கட்டுப்பாடற்ற நடுக்கம், இந்த மாதிரி வரும் நோய் பொதுவாக 30 வினாடியிலிருந்து அதிகபட்சம் ஒரு நிமிடம், சில பேருக்கு 2 நிமிடம். அந்த 2 நிமிடத்துக்கு மேலாக, அதாவது முக்கியமாக 5 நிமிடத்துக்கு மேலாக நினைவு திரும்பாமல் மீண்டும் மீண்டும் நொடிப்பு வந்தால் அது தொடர் நொடிப்பு நோய், அதாவது ஸ்டேட்டஸ் எபிலெப்டிக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ உடனடியாக ஆம்புலன்ஸில் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வது மிகவும் நல்லது. 1. 2, தலையில் அடிபட்ட பிறகு காது மூக்கு தொண்டையில் இரத்தம் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நொடிப்பு வந்து கொண்டிருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மிகவும் நன்று. சில பேருக்கு வந்து அவர்களுக்கே தெரியாமல் அந்த யூரின் பாஸ் பண்ணி, மோஷன் பாஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் பெண்கள் அந்த சூழலில் ஒரு துணியை மறைத்து அவங்களை ஓரமாக வைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி காற்று வரும்படி அவங்களுக்கு ஓய்வு கொடுப்பது தான் அந்த நேரத்தில் சிறந்த வைத்தியம். அந்த நேரத்தில் வாயில் துணி வைத்து அமுக்கி பிடிப்பது அதெல்லாம் செய்யக்கூடாது.
5: ஆமா, அவங்க பல்லு கட்டுதுன்னு சொல்லி வாய்க்குள்ள கையை விடுறாங்க, வேற ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, துணியை தெளிப்பாங்க.
6: அதே மாதிரி நினைவு இல்லாத நேரத்தில் அவங்க வாயில தண்ணி ஊத்த கூடாது, புறை ஏறிவிடும்.
5: தண்ணி முகத்துல தெளிச்சுட்டு உடனே வாயில தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க.
6: அதற்கு தான் நொடிப்பு வந்த பிறகு நிரம்பு நோயாளிகள் குழப்பமான நிலையில் இருப்பார்கள், அதற்கு பேர் போஸ்ட் எக்டல் கன்ஃபியூஷன். நொடிப்பு வந்த பிறகு சில வினாடிகளிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் குழப்பமான சூழ்நிலை, அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் குழப்பத்தில் இருப்பார்கள். எப்படி நொடிப்பு வருவதற்கு முன்பு சில அறிகுறிகளோ, நொடிப்பு வந்தது பிறகு கூட குழப்பமான, அதே மாதிரி மீண்டும் சூழ்நிலை வரும்போது உடல் வலி, தலைவலி, கண் எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், ஆசனவாய் எரிச்சல், காது நிரம்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி இருந்தால் தயவு செய்து எந்த மருந்தும் கொடுக்காமல் ஆசுவாசப்படுத்தி அவர்களை நினைவு திரும்பியவுடன் இதமான சுடுதண்ணீர் கொடுத்தால் அதே எவ்வளவோ நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறிது மோர் கொடுக்கலாம்.
5: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நொடிப்பு நோய் வந்துருச்சு, அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்கள எப்படி முதல் உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும் டாக்டர்?
6: அவர்களை ஒரு கழுத்து படுக்க வைத்து தலைக்கு கீழே ஒரு தலைவாணி வைக்கலாம். அவர்கள் உடை பக்கத்தில் கத்தியோ கூர்மையான பொருட்களோ நெருப்பு மேல ஆபத்தான பொருட்கள் வந்து அதிலிருந்து அவர்களை விலக்கி வைத்து காற்று படும்படி ஒரு திறந்த வெளியிலோ இல்லை அறையில் பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமான உதவி செய்ததாக அர்த்தம். முக்கியமாக பக்கத்தில் ஒரு நாற்காலியோ மேஜையோ இருந்தால் உட்கார்ந்திருந்த நிலைமையில் இருந்தால் படுக்க வைப்பது மிகவும் நல்லது.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும்

0: சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாஷ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: திசைங்கு மிஸ்ஸும் மொழிகளை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்படை.
4: அரங்கம் மதுரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, தேகோ வளர்த்து மாத்தமே.
5: காரை எஃப்எம் 100.

0: இங்கே எல்லாமே புதுசு, பழசு மாறாம புத்தம் புதுசு. நேரடி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர் தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடு.
5: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
0: காற்றலையில் தவழ்ந்து உங்களின் மனதோடு பேசும் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் இசை தூரிகை.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அலிச்சல் பாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேல் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் காரைக்கால் காரிங் எலக்ட்ரிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: மேல் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தமுருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் மட்ராசக்க அட்ராசக்க விளம்பர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பர நிகழ்ச்சி.
8: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
9: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
9: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
8: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
2: பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி இசை தூரிகை. இசை தூரிகையில் அப்படியே நம்ம ஒரு அறிவியல் துளியும் தெரிஞ்சுக்கலாம். ஒளி சீரமைப்பு எனப்படும் செயல்முறையின் மூலம் சூரிய ஒளியை பயன்படுத்தி நெகிழி கழிவுகளை ஹைட்ரஜன் எரிபொருளாக மாற்றுவதற்கான புதிய முறைகளை அறிவியலாளர்கள் உருவாக்கியுள்ளனர். ஒளி சீரமைப்பு இனம் என்பது ஒரு ஒளி வினையூக்கி செயல்முறையாகும். இதில் சூரிய ஒளி மற்றும் வினையூக்கிகள் நெகிழிகளை சிதைத்து ஹைட்ரஜன் மற்றும் தொழில்துறை ரசாயனங்கள் உருவாக்குகின்றன. கேம்பிரிட்ஜ் மற்றும் அடிலைட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நெகிழி கழிவுகள் சூரிய ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு

0: பாதுகாப்பான வினையூக்கிகளை பயன்படுத்தி தூய்மையான எரிபொருள் உற்பத்திக்கான அமைப்புகளை உருவாக்கியுள்ளனர். இந்த செயல்முறையானது பாலிஎத்திலீன் போன்ற நெகிழ்வுகளை ஹைட்ரஜன் தொகுப்பு வாயு, அசிட்டிக் அமிலம் மற்றும் திரவ எரிபொருள்களாக மாற்றும் திறன் கொண்டது. இசைத்துறிகள நம்ம கேட்டது அறிவியல் துளிகள்.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி, ஆர் கே சென்னை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர் கே ஜி நெய்,
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்க், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் அவான் பிஎஸ்சி ரிலே மற்றும் 91 பிராண்ட்ஸ் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: காற்றலில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை நூறு புள்ளி மூன்றில் நாம் இணைந்திருக்கிறோம் இசை தூரிகை நிகழ்ச்சியோடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை தூரிகை. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்,
1: ஆல் இண்டியா ரேடியோ.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது மக்கள் வன்முறையில் இறங்கினார்கள் என்று சொன்னீர்கள். அது போர்க்காலம் வேறு. ஆங்கிலேய அரசுக்கு நிச்சயம் நெருக்கடி ஏற்படத்தான் செய்திருக்கும். அப்போதே அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு போய்விடலாம் என்று முடிவு செய்திருப்பார்களோ தாயே?
2: மகனே சிவா, 1942 நடந்த இந்த போராட்டத்தை ஆகஸ்ட் புரட்சி என்றார்கள். வெள்ளையனே வெளியேறு என்பது இதன் முதல் நோக்கம். தலைவர்கள் துணையின்றி, அவர்களது வழிப்படுத்துதல் இன்றி, மக்கள் தாங்களாகவே வெளிப்படுத்திய ஆக்ரோஷமான போராட்டம் அது. அந்த ஆக்ரோஷத்தில் கல் பானைகள் பீப்பாய்கள் உடைபட்டன, தென்னை பனைமரங்கள் வேரோடு சாய்ந்தன, ரயில் பாதைகள் பெயர்ந்தன, டெலிஃபோன் கம்பங்கள் சாலைகளில் வீழ்ந்தன, பாலங்கள் தகர்ந்தன, குளங்களும் கண்மாய்களும் உடைப்பெடுத்தன, பிரிட்டிஷ் பேரரசின் சிலைகள், வரவேற்பு வளைவுகள், நினைவு சின்னங்கள் உடைந்தன, போலீசார் பயன்படுத்திய வாகனங்கள் தீயில் கருகின, போலீசார் அணிந்திருந்த உடைகள் குல்லாய்களை கழற்றி கொளுத்தினார்கள், தபால் பெட்டிகளுக்குள் கந்தகத்தை வீசினார்கள், சிறைச்சாலைகளை உடைத்து கைதிகளை விடுவித்தார்கள், அரசாங்க கருவூலங்கள் இனாம்தாரிகளின் தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன, நாளுக்கு நாள் அழிவு வேலைகளும் கொரில்லா தாக்குதல்களும் அதிகரித்து வந்தன, மதராஸ் மாகாணத்திலும் வன்முறை தலைவிரித்து ஆடியது, இராணுவத்தினருக்கு சீருடை துணிகள் தயாரித்து கொடுத்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் மூடப்பட்டது, போர்ட்ரஸ்ட் மாநகராட்சி மின்சார டிராம்கள் எல்லாம் செயலிழந்தன, வடார்காடு பகுதியில் தொலைபேசி தந்தி கம்பங்கள் அறுத்து எரிந்தார்கள், ஒரு சரக்கு ரயில் கவிழ்க்கப்பட்டது, மாணவர்கள் வன்முறை செயல்களில் தீவிரமாக இறங்கினார்கள், கோயம்புத்தூர் அருகே சூலூர் விமான நிலையம் அழிக்கப்பட்டது, கள்ளுக்கடைகள் கொளுத்தப்பட்டன, தென் மாவட்டங்களில் வன்முறை உச்சம் அடைந்தது, காரைக்குடி தேவகோட்டை திருவாடானை பூலாங்குறிச்சி ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி சூடுகள் நடந்தன, அதில் பலர் உயிரிழந்தார்கள். இந்த போராட்டங்களை அடக்க அரசாங்கம் கொடூரமான முறைகளை எல்லாம் கையாண்டது, அதிகாரிகளின் மேற்பார்வையிலேயே கிராமங்கள் கொளுத்தப்பட்டன, கிளர்ச்சிக்காரர்களுக்கு கசையடி முதல் மரண தண்டனை வரை கொடுக்கப்பட்டது, அநியாய அபராதங்கள் அக்கிரம வசூல் எல்லாம் சாமானியர்களின் கழுத்தை நெரித்தது, சந்தேகப்படும் நபர்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டன, ஆர்ப்பாட்டம் செய்தவர்களின் ஆடு மாடுகள் கைப்பற்றப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டன, விவசாயிகளும் தொழிலாளர்களும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள், நள்ளிரவில் கிராமங்களுக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை

போலீசார் மிருகத்தனமாக தாக்கினார்கள். தலைக்கு தலை முடிந்து நடக்கச் செய்தார்கள். தொண்டர்களின் கழுத்துக்களில் செருப்புக்களையும் துடைப்பங்களையும் மாலைகளாக போட்டு தெருவில் வரச் செய்தார்கள். வாய்களில் செருப்பை கவ்விக்கொள்ளும்படி செய்தார்கள். நகக்கண்களில் ஊசிகளை ஏற்றி சித்திரவதை செய்தார்கள். கால்களில் லாடம் அடித்தும் தலைகளை மொட்டையடித்தும் மீசை தாடியில் தீ வைத்து கொளுத்தியும் துன்புறுத்தினார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோஹியா, அசித் பட்வர்தன், அருணா அசஃப் அலி போன்ற காங்கிரஸ் சோஷலிஸ்ட் இயக்க தலைவர்கள் சிலர் தலைமறைவாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு பயங்கரவாத பரிமாணத்தை கொடுத்தார்கள். 1857 முதல் சுதந்திர போராட்டம் மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் கொந்தளிப்பாக 1942 ஆகஸ்ட் புரட்சி அமைந்தது. அது மக்களிடையே தன்னிச்சையாக எழுந்த மாபெரும் கிளர்ச்சியாக இருந்துவிட்டது. ஆனால் முஸ்லிம் லீகின் ஜின்னா அந்த இயக்கத்தை பழித்தான். இந்த இயக்கம் பிரிட்டிஷ் இந்தியா, முஸ்லிம் இந்தியா, பாகிஸ்தான் திட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக தொடங்கப்பட்டதுதான் என்றார். பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ஹிந்து ராஜ்யத்துக்கு அதிகாரம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸின் குறிக்கோள் என்று பிரச்சாரம் செய்தான். எனவே முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் முஸ்லிம் லீக் கட்சியினர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருக்குமாறும் கட்டளையிட்டான். இந்து மகாசபை தலைவர் சாவர்கரும் இந்த வன்முறை போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று அதில் ஆர்வம் காட்டவில்லை. உலக போரில் ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் சேர்ந்ததால் ரஷ்யாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆங்கில அரசை ஆதரித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அகாலிகள், கிறிஸ்தவர்கள், ஹரிஜன தலைவர்கள் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம் என்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை. 1942 ஆகஸ்ட் புரட்சியால் வெள்ளையன் வெளியேறவில்லை, வெளியேற்றப்படவும் இல்லை. முந்தைய போராட்டங்களைப் போல் இந்த போராட்டமும் சாத்வீகமானதாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினான். ஆனால் அது வன்முறையிலேயே தொடங்கி வன்முறையிலேயே 2 மாதங்களுக்கு இழுத்துச் சென்றது. 2வது உலகப் போரை காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இரும்புக் கரம் கொண்டு அடக்கியது. ஆனால் இந்த இயக்கம்தான் சுபாஷ் சந்திர போஸ் எனும் மாவீரன் இந்திய தேசிய இராணுவம் அமைத்து பிரிட்டிஷார் மீது தாக்குதல் தொடுக்க மாபெரும் தூண்டுகோலாகவும் அமைந்தது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா

அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என

0: கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும், இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும்.

0: என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி பூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உறவுகளுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால். நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: உழவர்களுக்கு
3: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
5: அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை மூலம் வானிலை முன்னறிவிப்பு தகவல் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். வாரம் இருமுறை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்திய வானிலை துறை உதவியுடன் வானிலை முன்னறிவிப்பு தகவல் கொடுத்துருக்கோம். அதன்படி அடுத்த 5 நாளைக்கு, அதாவது June 3, 4, 5, 6, 7 வரைக்கும் உள்ள வானிலை முன்னறிவிப்பு தகவல் பார்த்தனாக்கா 3, 4, 5 மழை வர வாய்ப்பு இல்லை, தூறல் மட்டும் இருக்கும். 6, 7 தேதி மட்டும் மிதமான மழை, ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிக மழை கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலை வந்து 34, 35 37, 38 வரைக்கும் பதிவாகும். அதாவது மழை இல்லாத நாட்களில் 37, 38, அதாவது June 3, 4, 5 தேதியில் 37 வரைக்கும் பதிவாகும். 6, 7 தேதியில் 35 வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் இரவு நேர வெப்பநிலை 27 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் June 3, 4, 5 தேதியில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. June 6, 7 வந்து கொஞ்சம் மழை பெய்யறனால இரவு நேர வெப்பநிலை குறைஞ்சி 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 50 இல்லை 60% 80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு வந்து 7 லிருந்து 12 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். அதாவது மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற டைமில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை பார்த்தனாக்கா தென்மேற்கு திசையிலேருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் வானிலை முன்னறிவிப்பு தகவல் படி பார்த்தனாக்கா அடுத்த 5 நாளில் முதல் 3 நாளைக்கு வறண்ட வானிலை இருக்கும், லேசான தூறல் மட்டும் இருக்கும். June 6, 7 மட்டும் மிதமான மழை, ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கனமழை கூட லேசாக வாய்ப்பு இருக்குது. இந்த மழை இதை பயன்படுத்தி இப்போ இதில் நெல் தரிசு பருத்திக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி மேலூரம் கொடுக்கலாம். அதே போல் களிப்பண்ணாக இருந்தால் கொஞ்சம் நீர் பாய்ச்சதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறுவை பயிருக்கான தயார் நிலையை வந்து செய்யலாம். தண்ணி வர்றதை பொறுத்து நாத்தங்கால் தயார் செய்யலாம். அதே போல் நீர் வசதி கம்மியாக இருந்ததுன்னா மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. இது நேரடி விதைப்பு இல்லை நாற்று விட்டு நடவு செய்யலாம். இந்த நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செஞ்சு நெல்ல உள்ள பூச்சி மண்ணில் உள்ள பூச்சி பூஞ்சானத்தை கட்டுப்படுத்தலாம். அதே போல் களையை கட்டுப்படுத்தலாம். சம்பா பயிருக்கான நிலத்தை வந்து தயார் செய்யும் பொருட்டு இந்த கோடை உழவு நல்ல பலன் கொடுக்கும். மற்றபடி பொதுமக்களும் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால்நடைகள் விலை மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்னத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோல்

0: போக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: சுபாகா, சுபாகா, கொஞ்சம் நில்லுங்களேன்.
5: யாரு? ஆ, பூங்கொடியா? என்ன கையில பையி?
4: காய்கறி வாங்கதாங்கா.
5: காய்கறி வாங்கயா? ஏன் பூங்கொடி, சந்தையில வாங்கலையா?
4: அதான், நீங்க கூட நிறைய காய்கறி வாங்கினீங்கள, அதான் உங்ககிட்ட இருந்து காய்கறி வாங்கலான்னு வந்தேன்.
5: ஓ, நீ காய்கறி வாங்கன்னு சொன்னது ஏன் கிட்ட வாங்கதானா? நான் கூட கடையிலயோன்னு நினைச்சேன்.
4: நானாவது கடையில வாங்குறதாவது. சரி சரி சுபாக்கா, அப்படி என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கினீங்க?
5: எல்லா காய்கறியும் வாங்கிருக்கேன் பூங்கொடி, மாங்காய் நிறையவே வாங்கிருக்கேன்.
4: ஆனா சுபாக்கா, என்னதான் நம்ம சந்தையில வாங்கினாலும் ஆனா நம்ம வீட்லயே காய்கறி செடியை வளர்த்து அதை பறிச்சு அதை சமைச்சு சாப்பிடுற ருசியே தனிதானே?
5: கரெக்டா சொல்ற பூங்கொடி. ஆனா என்ன பண்றது, எல்லார் வீட்லயும் காய்கறி செடி நல்லா வளரும். சரி, வளருதேன்னு நம்ம வீட்டுல வச்சா அதோட வேலையை காமிச்சிரும்.
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுபாக்கா, நம்ம கவனிக்கிறத பொறுத்துதான் இருக்கு.
5: அதுவும் ஒரு விதத்துல சரிதான்.
4: சுபாக்கா, இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில காய்கறி சாகுபடியில அவங்களோட வெற்றி கதையை பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
5: ஓ, காய்கறி சாகுபடியிலேயே வெற்றிகரமான கதையா? அப்ப உடனே கேக்கணுமே, யாரு எங்க இருந்து?
4: அதுவா, மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளிவிளாகம் கே ரவிச்சந்திரன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
5: சரி வா பூங்கொடி, நம்ம பேசறத நிறுத்திட்டு அவங்க பேசறத கேக்கலாம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தர ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
7: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அள்ளிவிளாகம் கே ரவிச்சந்திரன்.
6: சரிங்க, நீங்க எந்த மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
7: காய்கறி சாகுபடி செஞ்சுட்டு வரேங்க.
6: எத்தனை ஆண்டுகளாக?
7: 15 ஆண்டுகளாக காய்கறி சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது காய்கறியை பொறுத்த அளவுக்கு செடி வகை இருக்கு, கொடி வகை இருக்கு. செடின்னா உங்களுக்கு கத்திரிச்செடி, வெண்டை, மிளகாய் போடுறோம். கொடி வகையில வந்து பாகல், புடல் இதை போடுறோம். செடி முருங்கையை போட்டிருக்கோங்க. இலைவழி உணவுன்னா கீரை வகை, இது நாங்கள் சாகுபடி செய்யறோங்க.
6: சரிங்க, உங்க பகுதியில காய்கறி சாகுபடிக்கு ஏற்ற பருவம் எதுங்க?
7: ஆமா, எங்களும் பகுதியில் வந்து தைப்பட்டம், ஆடிப்பட்டம், 2 பட்டத்துலையும் என்ன தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து தொடர்ந்து நம்ம எப்பொழுதுமே சாகுபடி செய்யக்கூடிய பார்த்தோம்னா வந்து கத்திரி, வெண்டை, கொத்தவரை, இது வந்து எப்பொழுதுமே நம்ம சாகுபடி பண்ணலாம். நமக்கு வீட்டு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும், அந்த நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாங்க. அந்த அளவு காய்கறியை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் விளையக்கூடியது. ஏன்னா ஒரு சீசனில் தான் நம்ம பகுதியில் வந்து தக்காளி வரும், கார்த்திகை மார்கழி பட்டத்தில் தான் தக்காளி போட்டு வரும். ஆனால் அந்த கத்திரி சொல்கிறேன்னா இது வந்து எப்பொழுதும் நம்ம போட்டுக்கலாம். வெண்டையும் போட்டால் நம்ம பகுதியில் எப்பொழுதும் வரும், கொத்தவரன் எப்பொழுதும் போட்டாலும் வரும். புடலை அதுமாரி நமக்கு வந்து சித்திரப்பட்டத்தில் போட்டோம்னா நம்ம நல்ல காய்ப்பு நல்ல வரங்க. இப்ப என்னட காய்கறி வந்து புடல, பாகல், வெண்டை, கத்திரி இருக்குங்க.
6: சரிங்க, இப்ப விதைகள்லாம் எங்க வாங்குறீங்க? இல்ல நீங்களே கடந்த ஆண்டுல பயிரிட்ட விதைகளை எடுத்து வச்சுப்பீங்களா?
7: எங்கள்கிட்ட கீரை வகை விதை தாங்க நாங்களே எடுத்து வச்சுக்கிறது பொறுத்துக்கிறது. எங்கள்ட்ட பாரம்பரிய விதைகள்லாம் இருந்தது. அந்த விதைகள்லாம் வந்து நாளோட வெள்ளப்பெருக்கு அது வரும்போது நம்ம வந்து மகசூல் தரக்கூட நேரத்தில் செடி அழுகி போயிடுது, அப்படி போயிடுது. அது மாரி எந்தெந்த நீட்டு பொல்லாம் இருந்தது அது நின்று ஆனா இப்போ போட்டிருக்கேன். அதே மாதிரி நாங்க அதிகமா பயன்படுத்துறது வந்து கடலூர் பாலூர் வரை தாங்க.
6: பாலூர் கத்திரி,
7: நாட்டு கத்திரின்ட்டு ஒரு குண்டு ரகம் எங்க பகுதியில் இருக்குங்க. அது வந்து செம்பருப்பு ராதாநல்லூர் வட்டத்தில் ஒரு குண்டு கத்திரி இருக்கு. அதை வந்து விவசாயிகள்ட்ட எப்போதும் அவங்ககிட்ட இல்லைனா மற்ற விவசாயம் எடுத்து வச்சிருப்பாங்க. எங்க பகுதியில் பாரம்பரியமாக அதை கொள்ளிடம் பகுதியிலையும் அதிகமாக சாகுபடி பண்ணி இந்த குண்டு கத்திரிங்க. அது வந்து குழம்புக்கு நல்லாவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய கத்திரியும் கொடுங்க. அதேமாரி மிளகாய் வரலாம் அதிகமாக வேணும்னா நம்ம இல்லாட்டினாலும் உடலம் போடுவேன் கொள்ளிடம் அந்த பகுதியில் எப்பொழுதுமே அந்த காய்கறி விதையை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சீசனில் போனோம்னா விதையாகவும் வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வந்து நம்ம விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்றுகளாக

0: போனோம்னா உங்கள்கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுப்போங்க.
1: இப்ப கத்திரியில என்னென்ன ரகங்கள் நீங்க வச்சிருக்கீங்க?
0: சிதம்பரம் அண்ணாமலை ரகம் ஒன்று இருக்கு, குண்டு கத்திரி ரெண்டு ரகம் தான் என்கிட்ட இருக்கிறது. ரெண்டு ரகம் தான், அதை தான் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலை ரகம் வந்து இந்த மழை காலத்துல நல்லா காய்ப்புக்கு வரும், நல்லா இருக்கும். அது வந்து அந்த சீசன்ல தான் நல்லா ஓடுவோம். உஜாலான்னு ஒரு ரகம் இருக்கு, அதுவும் வந்து கொத்து கொத்தா காய்க்குங்க. ஆரம்பத்தில் நல்லா விரும்பி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த குண்டு கத்திரிக்காய் அதுலயே பச்சை இருக்கு, வெள்ளை இருக்கு. அது இதுலயும் வந்து கொஞ்சம் சத்துக்கள் அதிகம். இந்த பச்சை வெள்ளை இருக்க அதுல வந்து குழம்புக்கும் நல்லா இருக்கும். பச்சை ரகம் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். கருநீல கலர் இருக்க இதுதான் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குங்க. அந்த ரகமும் எங்கள் பகுதியில் நிறைய சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ பொதுவாக காய்கறி சாகுபடிக்கு நிலத்தை எப்படிங்க தயார்படுத்துறீங்க?
0: நிலம் தயார் பண்ணுற போது நிலம் வந்து நல்லா சூரிய ஒளி படக்கூடிய இடமா இருக்கணுங்க. முதல்ல நல்லா உழவு பண்ணிடணும். மூணு சால் நல்லா ஓடிட்டு நாட்டு வரவு வந்து அடிச்சு விழுதுட்டு ஒரு மூணு சால் நாலு சால் நல்லா ஓட்டிடணுங்க. கோடை உழவு செஞ்சு வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லது. அது என்ன, கத்திரினா உங்களுக்கு வந்து 3x2.5 அதை அளவு வச்சுதான் நான் கண்ணு வைப்போம். அதே வந்து வெண்டை வைக்கிறோம்னா உங்களுக்கு வந்து 1.5x1.5 வச்சா போதும். கொத்துறோம்னா 1.25 தான் வைக்கணும். இதை வந்து கத்திரி வந்து நம்ம மேட்டுப்பத்தி அமைச்சு கொத்தி நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மூடாக்கு போட்டு தான் விதைய விட்டு 7ஆம் நாள் மூட்டத்தை பிரித்து அது எப்போ விடுவோம்னா உங்களுக்கு வந்து ஐப்பசி மாதம் மழை விடும். கார்த்திகை மாதம் 5 தேதிக்கெலாம் வைப்போம். ஆனால் கார்த்திகை மாதம் கடைசியில் வச்சுருவோம். இல்லை மார்கழி ஆரம்பிக்கும் போது தான் கண்ணு வைப்போம். அப்போ என்ன செய்யணும், மழை காலத்தில் நம்ம என்ன செய்யணும், மேடான இடத்த மேட்டுப்பத்தி அமைச்சு வைக்கணுங்க. அது அமைச்சு வச்சு அதை வந்து ஒரு மூடாக்கு போட்டு எடுத்து அது மேலே வந்து அப்பப்போ மழை வர்ற நேரத்தில் நம்ம வந்து மேலே பரணமைச்சு வச்சுக்கணுங்க. பெருமழை அடிச்சுன்னா சாஞ்சிப்படும். அப்போ விதை விடும்போது நல்லா கொத்திட்டு விதையை வந்து 100 கிராம் விதை விடுறோம்னா அது வந்து ஒரு 50 குழி வைக்கலாங்க. நல்ல தரமான வரையாக இருந்ததுன்னா போதுங்க. கத்திரி வர அதை நம்ம விட்டு மேட்டுப்பத்தி அமைச்சு விட்டு எடுத்து 3x2.5 அளவில் 2x2 கன் வச்சு குழி போட்டு குழியில் என்ன செய்யணும்னா 1.5 கிலோ அளவுக்கு நாட்டு உரவு போட்டு அதில் என்ன செய்யணும், குழிக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா அந்த தண்ணியை நல்லா குழைச்சி 2x2 கன் வச்சு மாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே கண்ணை வச்சுட்டோம்னா அந்த கண்ணு வாடாத இருக்கும். இப்போ என்ன செய்யறாங்க, நம்ம வந்து குழித்தட்டு முறை வந்திருக்கு.
1: ஆமாம்,
0: அந்த குழித்தட்டு முறையில் என்ன, தேங்காய் நாரை கொஞ்சம் அடியில் போட்டு நம்மள்கிட்ட இருக்கிற நாட்டு எருவ மண்ணை போட்டு மூடிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு சின்ன குச்சியால் தள்ளி 2x2 விதையை வச்சு நம்ம மண்ணை போட்டு பூவாளியில் தண்ணி தெளிச்சு வந்தோம்னா அதுவும் என்ன செய்யணும், 6-7 நாளில் முளைச்சி வந்துடுங்க. அப்போ அந்த குழித்தட்டில் முளைக்கும் போது அந்த கண்ணை எப்போ வேணுமோ வைக்கலாம். ஏன்னா கண்ணை எடுக்கும்போது அந்த தாய் வேறு மண்ணோடு வந்துடுது, அதோடு வைக்கும்போது அந்த செடி வாடாது. வைக்கும்போது அது அப்படியே கிளம்பிடுங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம மாலை நேரத்தில் தான் அதுமாரி மேட்டுப்பாத்தி கண்ணை பறித்து வைக்கணும். முக்கியமானது, ஏன்னா அப்போ வெயில் கடுமையாக இருக்கும் வாடும். மாலை நேரத்தில் வச்சு ஒரு தண்ணி ஊற்றணும். ஆக ஒரு 5 தண்ணி ஊற்றணுமாங்க, காலை மாலை. காலையில் ஒரு தண்ணியும் சாயந்தரம் தண்ணி வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் ஊற்றணும், அன்னைக்கு சாயந்தரம் ஊற்றணும். அதுமாரி ஒரு 5 தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைக்கு உடையாந்துடும். கண்ணு மண்ணில் செட் ஆகிடுச்சு, பசுமையாக வந்துட்டுனா அப்புறம் நம்ம என்ன செய்யணும், களைகளை வராத பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யணும், கீரையில் அந்த இடையில என்ன செய்யறோம், நம்ம கொத்தனை பிடிச்சதெல்லாம் நம்ம கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடியே முளைக்கீரை விதை இருக்கு பாருங்க, முளைக்கீரை விதையை நம்ம விதைச்சிடுவோம். முளைக்கீரை விதைச்சிட்டு தான் குழி போட்டு எரு வச்சு கண்ணு வைப்போங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த கத்திரி செடிக்கு தண்ணி ஊத்துறோம் பாருங்க, அப்போ என்ன நம்ம கீரை வரைக்கும் தண்ணி படம். அப்போ என்ன செய்யும், அந்த கீரை வரையும் முளைச்சி வரும். அப்போ முதல்லயே நமக்கு என்ன செய்யும், ஆரம்பத்திலேயே நம்ம கத்திரி வச்ச செடியில நமக்கு முதல்ல அறுவடை வந்து கீரை. அந்த 20 நாளில் நமக்கு வந்து இலை வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறியில வந்து கீரை முளைச்சிடுது. கீரையை என்ன 20 நாளில் பறிச்சிடுறோம். அது ஒரு முதல் மகசூல் நமக்கு. அது தான் அதுக்கடுத்தது 15 நாள் 20 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பிறகு தண்ணின்னு விடக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலப்புனா தான் களை அதிகமாக வராது. நம்ம தண்ணி விட்டு வச்சோம்னா களையை ஒரே முட்டாக மண்ணு போட நம்ம கீரை விளைவிக்க வளைச்சதும் தெரியாது, பில்லும் அது சேர்ந்து வந்துடுங்க. அதுக்காக தான் என்ன செய்யணும், குழி போட்டு நம்ம விதை நட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது அதுதான் மெயின். அப்படி கிளப்பிட்டோம்னா அடுத்த கீரை மகசூல் படிச்சோம், களையை ஊற்றி விட்டு அப்புறம் என்ன செய்யறோம், மஞ்சள் பிடிச்சிட்டு நம்ம வந்து நீர் பாசனம் செய்யலாம். ஆக ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டோம். தண்ணி அதிகமாக விடக்கூடாது, காய்ச்சலும் பச்சலுமாக தான் தண்ணி இருக்கணும். பட்டம் கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்ம வச்சு ஒரு 30 நாள் மூட்டை எருவுன்னு சொல்லிட்டு நம்மள்ட வீட்டில் சாண எருக்குழி இருக்கும், அதுலேருந்து எருவள்ளி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 1.5 கிலோ ஒரு கிலோ அளவுக்கு ஒரு ஒரு பிடி 2 கையால் சேர்ந்து ஒரு பிடி அளவு வருது அளவு எடுத்து அந்த செடியை சுற்றி போட்டுட்டு களை கொத்தி விட்டுட்டு பாத்தி மஞ்சள் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் முதல் தண்ணி விடுறோம். முதல் தண்ணி விடும்போது 35 நாள் ஆகிடும். கத்திரி செடியை பொறுத்த அளவுக்கு 55 நாளில் பூக்கணும், அதுக்கு 60 நாள் நம்ம காய்ப்பு ஓடி வந்துடும். கத்திரி செடி வச்ச எதிர்ப்பு சக்திக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பூச்சி வரட்டியும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து அதிகமாக நம்ம என்ன செய்யணும், எருக்கு இலை, சோத்து கத்தாழை, நொச்சித்தழை, ஆடதோட தழை, வேம்பு, ஏன்னா வேம்பு தழை அதிகம் அதை சேர்த்துக்கணும். அது அடுத்தது நம்மளது வந்து சோத்து கத்தாழை, 25 வெத்தலை, இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஊரல் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா கத்திரிக்காய் வந்து இதை அடித்தோம்னா அந்த காய்ப்புழு இருக்கு பாருங்க, அதுதான் அதிகமாக வரம்பாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இதை அடிச்சுடுறோம், அதனால நம்ம பயிர் பாதுகாப்பு

0: நிகழ்வு நம்ம கொள்ளையை சுற்றிய இயற்கையை வந்து ஆமணக்கு செடி வச்சுருக்கோம், ஆமணக்கு விதையை போட்டு விட்டோம், அது பாட்டு அது பக்கம் ஓட்டை கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்று தட்டப்பயிர் இருக்கு பாருங்க.
1: சரிங்க, இப்போ தட்டப்பயிர் ஆமணுக்கு பொதுவா எல்லா காய்கறி சாகுபடி பண்ற வயல்ல இருக்கணும்ல, இல்ல நீங்க வச்சிருக்கீங்களா? இதோட பயன்கள் என்ன?
0: காய்கறி சாகுபடி பண்றோம்னா நம்ம வயல்ல இந்த ஆமணுக்கு கண்டிப்பா எட்டா ஒரு 10 அடிக்கோ 1-20 அடிக்கோ நம்ம தோட்டத்துல இருக்கணும் அந்த செடி. தட்டப்பயிர் அதுமாரி நம்ம வச்சிருந்தோம்னா முதல்ல நம்ம வந்து வரக்கூடிய அசோனி வருதுன்னா அந்த தட்டப்பயிரில் தான் வந்து ஏறும். இப்போ நமக்கு வரக்கூடிய வந்து நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் அங்கே தான் வந்து உட்காந்து, அதுக்கு வந்து ஒரு வீடு மாரி அங்கே தீவிர பூச்சிகள் வரும்போது அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம பயிரை வந்து முதல்ல தாக்காது.
1: ஆரம்ப காலகட்டத்திலேயே இயற்கை முறையில் தான் காய்கறி சாகுபடி பண்ணிட்டு வரீங்களா?
0: ஆரம்ப கட்டத்துல இயற்கை முறையில் தாங்க செஞ்சுட்டு வரோம். அப்போ அந்த பூச்சியை விரட்டுறோம், நம்ம கொலை விட்டு அந்தாண்ட போயிடுது, ஒன்றும் பட்டினி கண்ணு சாகுது. இதுதான் ஒரு பூச்சியை கொண்டுட்டோம்னா அது என்ன பூச்சிங்கிறது தெரியாது உங்களுக்கு, நன்மை செய்யும் பூச்சியா தீமை செய்யும் பூச்சியாலும் சில தெரியாது. ஆனால் அவங்க ஏதோ மருந்து வாங்கிட்டு வரோம் அடிக்கிறோம் போகிறோம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வயலில் வந்து எப்பொழுதும் நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் போயிட்டுன்னா என்ன சாகுபடி செஞ்சாலும் தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாது, அதுமாரி ஆகிடுங்க. அதே நேரத்தில் மண் வளத்தை வந்து நம்ம வந்து வளப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான், வருஷம் வந்தோறும் வளப்படுத்தினா தான் நம்ம மண்ணெல்லாம் நல்லா விளையுங்க. நம்ம வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து வாயில் உப்பு போட்டோம்னா முழுங்க முடிக்க முடியாது, எப்படி திப்பிடுவோம். அதேமாதிரி மண்ணுக்கு வந்து உப்பு சத்து அந்த ரசாயன உரங்களை போட்டு போட்டு மண் வந்து மலட்டுத்தன்மையாக போயிடுச்சு. அப்போ உயிர் உண்டாக்கணும். ஆக நம்ம அதிகமாக பயன்படுத்துறது வந்து உயிர் உரங்களை தான் பயன்படுத்தணும். காய்கறியில் நம்ம என்ன செய்கிறோம், சூடமோனஸ் அடிக்கிறோம், பேரழுகள் பூச்சி நம்ம நோயில் கட்டுப்படுத்திடுறோம். காய்கறியில் வந்து இந்த இலைக்கரிசல் அடிச்சுட்டோம்னா நம்ம ஆரம்பத்திலே அடிச்சிடுறோம், அடித்த பிறகு நமக்கு வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. பயிர் நல்லா இலை பெருசாக வரும், காய்கறியும் நல்ல செழுமையாக இருக்கும். காயும் அந்த செழுமையாக இருக்க காயை வந்து நம்ம வந்து பறிச்சோன்னு கெட்டு போகாதுங்க. அது அந்த காய் வந்து அறுவடை செய்யறதும் வந்து நம்ம வந்து காலை நேரத்துலையும் மாலை நேரத்தில் தான் அறுவடை செய்யணும். காய்கறியில் வெயில் நேரத்தில் போய் தான் அறுவடை பண்ணக்கூடாது. இப்போ சாயந்தரம் அறுவடை பண்ண பிறகு தான் தண்ணி விடுவோங்க. தண்ணி விட்டுட்டு அது மேலே போய் செடி மேலே நடந்து போய் அறுவடை காய்கறிகளை பறிக்கவே கூடாது. அதே நேரத்தில் பொழுது போன நேரத்துலையும் கத்திரிக்கொலையிலையோ வெண்டி செடிகளையோ பொழுது போய் என்ன செய்யக்கூடாது, காய்கறி பறிக்க போகக்கூடாது. ஏன்னா பூச்சிகளை புழுவில் பிடிச்சது பாம்புகள்லாம் வரம் கொள்ளம் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், பகலில் தான் போகணும். அதே கடுமையான வெயில் நேரத்துக்கும் போகக்கூடாது. காலை நேரத்தில் போகிறோம் பறிக்கிறோம், அந்த நேரத்தில் பறிக்கணும். இந்த வெண்டிக்காயை 1-2 நாள் தான் பறிக்கணும். 2 நாளைக்கு ஒரு முறை தான் கத்திரிக்காயை அறுவடை பண்ணுறோம். நம்ம புடலங்காயும் 5 நாளைக்கு ஒரு நடை நம்ம நினைக்கணும், பந்தல் காய்கறியை அறுவடை பண்ணுறோம். இதுமாரி நம்ம அறுவடையிலையும் நம்ம செய்யக்கூடிய கரெக்டாக முறை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம காய் காய்க்கவும் அறுக்கவும் கொடுக்கவும் சரியாக இருக்கும்.
1: எத்தனை ஏக்கர்ல நீங்க இப்ப காய்கறி விவசாயம் பண்ணிட்டு வரீங்க?
0: 1 ஏக்கர் தான் மேடம். அதில் வந்து கத்திரி
1: எல்லாமே போட்டிருக்கீங்க?
0: எல்லாமே வச்சுருக்கோம். கத்திரி, வெண்டை, புடலை, பாகல் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா செஞ்சு வியாபாரம் செய்யலாம். ஏதோ தச்சமே கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது கூடாத செஞ்சுட்டு இருக்கோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பொங்குடி, காய்கறி சாகுபடியில வெற்றி கதைன்னு மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அவங்க பண்ற காய்கறி சாகுபடியை பத்தி சொன்னதுல 15 வருஷமா இயற்கை முறையில காய்கறி சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்களாமே, இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல.
3: ஆமாங்கா, இவங்களோட இந்த 15 வருஷம் அனுபவத்துல வெண்டைக்காய், கொத்தரங்கா, பாகக்காய், பொடலங்காய், கத்திரிக்காய், ஏன் கீரை வகையை கூட விட்டு வைக்கல. எல்லா காய்கறியுமே அவங்க வச்சிருக்க 1 ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டு வராங்க.
2: காய்கறி சாகுபடியில பூச்சி வராம தடுக்கிறதுக்கு வயல சுத்தியும் ஓரத்துல பரப்பு பயிரா ஆமணக்கியும் தட்ட பயிரின்ல வைக்கிறாங்களா?
3: சுபாக்கா, நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அடுத்த பகுதியில இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? காய்கறி செடியை பொறுத்த வரைக்கும் கத்திரி, வெண்டை, பொடலை, கொத்தவரை போடுறீங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு பூச்சி வருது இல்லைங்களா, அதிகமா அதுலதான் இருக்கும். வெண்டைக்காயில கூட இருக்காது இல்லையா? இந்த கத்திரிக்காயில இருந்து பூச்சி விரட்டி தான் விடுறீங்க, கொல்ல போறது கிடையாது. விரட்டி விடுறப்ப அடுத்து செடி கொடிகளுக்கு போயிடும்.

0: அதுங்களா
1: அடுத்த செடி கொடிக்கல போனா அது வந்து பட்டினி தான் கிடக்கும். அது அங்க போய் வந்து ஒரு விரும்பி நம்ம கொள்ளையில சாப்பிட்ட மாதிரி அங்க சாப்பிடாது. நமக்கு வேண்டியது நம்ம பெயர் பாதுகாப்பா இருந்தா சரிதான்.
0: இல்ல உங்க கொள்ளையிலேயே கேக்குறேன்,
1: அது இது சாப்பிட்றது தான் உங்களுக்கு. நம்ம பறவைகள் வச்சுருக்கோமே
0: அங்கேயுமே,
1: ஆ அங்கேயும் பறவைகள் இருக்குல்ல, உங்களுக்கு பறவை தாங்கி வச்சுருக்கோம். இதில் முக்கியமாக என்ன செய்யணும்னா உங்களுக்கு விளக்கு புரிய வைப்போங்க. பயிர் வந்து செடி ஆன பிறகு ஒரு முக்காலி நட்டு அதில் என்ன செய்யணும், தாம்பாளத்தில் செடிக்கு மேலே அரைடி உயரத்தில் ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு இல்லைன்னா ஒரு வானல்லையோ சிமெண்ட் பாண்டு இருக்கு பாருங்க, அதுமாரி என்ன செய்யும் கட்டி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் என்ன செய்யும் ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த வானலோட வழியாத அளவுக்கு வச்சுட்டு, இல்லை தாம்பாளம்னா தாம்பாளத்தில் வழியாத அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அது மேலே அந்த தண்ணி மேலே 1.5 அடி உயரத்தில் இப்போ வந்து நமக்கு லைட்டு சோலார் லைட்டு கிடைக்குது.
0: ஆமாம்,
1: நைட்டில் இதே கூட சோலார் பல்ப்பு வந்து அது சென்டரில் அந்த குச்சை கட்டி சென்டரில் அந்த தண்ணிக்கு மேலே வச்சுருங்க. அந்த தண்ணியில் என்ன செய்வாங்க, ஒரு 5 சொட்டு 6 சொட்டு மண்ணெண்ணெயெல்லாம் வேஸ்டாயில் இருக்குது பாருங்க, அதை விட்டு கலக்கி வச்சுருவோங்க. கலக்கி விட்டுனா அது எல்லாம் தாம்பாளத்தை தான் அது உள்ளே இருக்கும். 6:30 to 7:30 அந்த தீமை செய்யும் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அது என்ன செய்யும், அந்த லைட்டு வெளிச்சத்தை கண்டவுடனே படப்படப்படம் லைட் வச்சதை வந்து மோதுங்க, அப்படியே முட்டி மோதும் போது அப்படியே லைட்டில் மோதி டக்குன்னு கீழே விழும்போது தண்ணியில் விழுந்துடும். அதே தண்ணியில் விழுந்தோம்னா தண்ணியில் நம்ம தான் ஏற்கனவே ஒரு கெரோசின் கலந்த வேஸ்ட் ஆயில் கலந்த தண்ணி தானே வச்சுருக்கோம், அதில் விழுந்தோம்னா எந்திரிக்க முடியாது, அது அதில் கடந்து அதுலேயே அது வந்து செத்துப்படுங்க. இந்த முறையில் நம்ம வந்து பூச்சியை கட்டுப்படுத்துவோம். இப்போ தாய்ப்பூச்சியே பிடிச்சிடுறோம், அதில் தாய்ப்பூச்சியே பிடிச்சிருவங்க போது உங்களுக்கு இனப்பெருக்கம் அதிகமாக இல்லாத பொறுத்த உங்களுக்கு ஆண் பூச்சி பிடிச்சிடணும், இனப்பெருக்கம் இருக்காது இல்லை. ஆக இந்த முறையில் வந்து நம்ம வந்து பூச்சி கட்டுப்பாடு முக்கியமான கட்டுப்பாடு இது ஒன்றுங்க. வேளாண்மை துறையில் என்ன செய்வாங்க, சீசனில் இணக்கவர்ச்சி பொடி கொடுப்பாங்க. என்ன இணக்கவர்ச்சி பொறி இருக்குங்க, அந்த இணக்கவர்ச்சி பொறியை என்ன செய்யும், அதே இப்போ நம்ம கத்திரிக்கோளை வச்சுருக்கோன்னா ஒரு 4 இடத்துல 3 இடத்துல வச்சுருவோங்க. அந்த நம்ம வந்து காய்ப்புழு இலைச்சுருட்டு புழு என்னென்ன சீசனில் என்னென்ன புழுக்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி டியூப்பு விற்கும். அப்போது நமக்கு வேணும்னா நம்ம வேளாண் துறை இயக்குனர் பார்க்க ஆஃபீஸுக்கு போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க எங்கே கிடைக்குங்கிறத சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம பெரிய கடைகளில் போய் சொல்லி இதுமாரி வேணும்னு சொன்னால் வர வச்சு கொடுப்பாங்க. அந்த டியூப் என்ன செய்யணுங்க, நம்ம இணக்கவர்ச்சி பொறியில் வச்சு அந்த கொள்ளையில் ஒரு 4 இடத்துல வச்சிட்டோம்னா அந்த இணக்கவர்ச்சி பொறியிலேருந்து சவுத்தால் ஒன்று நீட்டி கட்டிடுவாங்க. இணக்கவர்ச்சி டியூப் மேல் இருக்கும் சொல்லி விட்ருவாங்க. அது என்ன செய்யும், அதுலேருந்து ஒரு மனம் வீசும், அந்த மனம் வந்து நமக்கு தெரியாது வீசுறதுக்கு வர்றது, பூச்சிகளுக்கு மட்டும் தெரியும். இன்னும் நம்ம என்ன நல்லா கவர்ச்சியாக இருக்கன்னு சொல்லிட்டு அந்த மனத்தை நோக்கி அந்த பூச்சி போய் முட்டி மோதும் போது அந்த கவர் உள்ள விழுந்துடும். அந்த பூச்சி வெளியாக முடியாது. காலையில் போய் பார்த்தோம்னா அதில் நிறைய பூச்சிகள் இருக்கும், அதை பிடிச்சி அதை நம்ம அழிச்சிடணும்.
0: சரி,
1: இந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் பூச்சி. இதுமாரி தான் இணக்கவர்ச்சி பொறி வைக்கிறோம், விளக்கு பொறி வைக்கிறோம்,
0: இலைக்கரைசலும் கொடுக்கும்,
1: இலைக்கரைசலும் பறவை தாங்கி வைக்கிறோம். இப்படி வச்சு தாங்க அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்புறம் ஏதுங்க பூச்சி நமக்கு, இல்லை இயற்கை முறையில் கடைப்பிடிச்சி வந்தோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்குது, சத்தான உணவு கிடைக்குது. உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்றதுனால நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு காய்கறியை சாப்பிட்றோம்னா ஒரு சுவை மனமே இருக்காதுங்க கடைகளில் வாங்கிறது. இது அதே இயற்கையில் விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்டு பாருங்க, அது சமைக்கும் போது ஒரு மனம் வரும், சாப்பிடும் போது டேஸ்ட் தனித்து ருசி இருக்கும். அதில் நார் சத்துக்களும் நல்ல சத்துக்களும் இருக்கு.
0: ஆமாம்,
1: அப்போ இதில் வந்து அதிகமாக காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு வந்து சைவாளுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு ஆக தரமான காய்கறி கிடைக்கிது. ஆக தரமான காய்கறி இயற்கை முறையில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது உடம்பு ஆரோக்கியங்க.
0: இப்போ பொதுவாக நெல் விவசாயத்தை விட காய்கறி சாகுபடிக்கு தான் அதிக வேலை இருக்குங்க இல்லையா, ஏன்னா களைகள் அதிகமாக வரும், இப்போ பூச்சி வருதான்னு பார்த்துட்டு இருக்கணும். இப்போ களைகளை எப்படி கட்டுப்படுத்துவீங்க?
1: களை கட்டுப்படுத்த வந்து களை சுவும் போது என்ன செய்யணும், நம்மள்ட்ட இலை தழைகள் நிறைய இருந்தாங்க. களை சுவன பிறகு 1.5 அடி 2 அடி வளர்ந்த பிறகு கத்திரி செடியாக 1.5 அடி வளர்ந்துச்சுன்னா நம்மள்ட்ட தழை அல்லது இந்த உளுந்து அடிக்கும்போது சக்கை சங்காயம் சொல்லுவோங்க செத்த அது மீறது மாஞ்சத்தை இது மாதிரி தழைகளை என்ன செய்வோம் நாங்கள் வச்சிருக்க கொள்ளையில் வந்து பரப்பிடுவோம் மேலே. களை குத்தின பிறகு மண்ணடைச்ச பிறகு மாஞ்ச தழைகளை போட்டோம்னா உங்களுக்கு புது களை முளைக்காது, இது இலை மூடாக்கு மாரி ஆகிடும்,
0: மண் வளத்தையும் மேம்படுத்தும், செடிகளுக்கும் உரங்களும் ஆகிடும்,
1: செடிகளுக்கும் உரமாயிடுது. சீக்கிரமாக வாரத்துக்கு ஒரு தண்ணி விடணுமா உங்களுக்கு? இது ரொம்ப சீக்கிரமாக மக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம தழைகளை அதிகமாக 4 பக்கம் பருப்பு போட்ட பிறகு ஒரு வானியில் ஒரு 2 கிலோ சாணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நடைக்கும் 5 லிட்டர் தண்ணிகளும் ஒரு 2 கிலோ சாணத்தை கரைச்சி அப்படியே தெளிச்சு விட்டோம்னு வச்சுங்க, சீக்கிரமாக தண்ணி வந்து சீக்கிரமாக மடிக்கப்படும், அந்த தழையை என்ன செய்ய சீக்கிரமாக மக்கிப்படும். தழையே மக்கிறது உங்களுக்கு நம்ம தரையில் மூடாக்க மாதிரி ஆகிடுது, உரமாயிடுது, செடியை நல்லா உங்களுக்கு நிழல் இருக்கிறதுனால 4 தண்ணி விட்டால் 2 தண்ணி விட்டால் போதும். சூரிய ஒளியிலேருந்து நம்ம தண்ணி ஆவியாவது தடுக்குது. இந்த விதத்தில் நமக்கு வந்து நீர் சேமிப்பும் ஒரு விதத்தில் வருது. களையும் கட்டுப்பாட்டு வந்துடுதுங்க.
0: சரிங்க, இப்போ காய்கறி சாகுபடிக்கு உயிர் உரங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, எப்போ கொடுப்பீங்க?
1: இப்போ வந்து உயிர் உரங்கள் வந்து அசோஸ்பைட்லாம் இருக்குது, பாஸ்போபாக்டீரியா இருக்குது. நம்ம இப்படி இந்த காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றோமோ அதேமாரி மண்ணில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அந்த சத்துக்களை சமைச்சு கொடுக்கக்கூடியது, பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது வந்து இந்த அசோஸ்பைட்லாம் பாஸ்போபாக்டீரியான்னு சொல்கிறோம்ல.

0: இந்த நுண்ணுயிர்களை, இந்த நுண்ணுயிர் உரங்களை நம்ம என்ன செய்யணும், 10 கிலோ நாட்டுரோடு கலந்து என்ன செய்யும், தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம செடிக்கு செடி கலந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடணுங்க. ஆக அதுமாதிரி தண்ணி விடும்பொழுது அந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குது. இது மூலயமா வந்து பயிர் நல்லா செழுமையாக தெளிச்சியாக வளரும், காயும் நல்லா நீட்டாக செழிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், காயும் செழுமையாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுமாரி நுண்ணுயிர் உரங்கள் போட்டு தழை உரங்கள்லாம் போட்டுக்க பறிக்கிற காய்கறிகளை வந்து செழுமையாக நல்ல தரமாக இருக்குங்க. இதே ரசாயன உரத்திலேயே போட்டு தயார் பண்ண காய்கறியை பறித்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக தோண்டு போயிடும், சுருங்கி போயிடும். ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் தரம் இழக்காது, நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம காய்கறி, பளிச்சுக்கு நல்லாயிருக்கும். இது தாங்க நம்ம இயற்கைக்கும் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். அதேமாதிரி
1: சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இயற்கை முறை காய்க்கும் ரசாயன முறை விளைஞ்ச காய்களுக்கும்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சாப்பிடும்போது அது டேஸ்ட் நமக்கு தெரியுங்க, அதுவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
1: காய்கறி சாகுபடிக்கு பயிர் வளர்ச்சி ஊக்கியா பஞ்சகாவியா மீனமிலும் கொடுக்கலாங்களா?
0: தாராளமாக. அதாவது பஞ்சகாவியா வந்து நம்ம வந்து பூக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம செடிக்கு அடிச்சிடுறோம். பஞ்சகாவி அடிக்கும்போது காய் ஒன்றும் நல்லா பெருசாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். அதை மீனமிலை வந்து செடியை வந்து வளர்ச்சி ஊக்கி நல்லாயிருக்கும், அது பசுமையாகவும் இருக்கும் அங்கே. இதுமாரி நம்ம அந்த ஊட்டச்சத்துக்கு கொடுத்து நம்ம பறிக்கக்கூடிய காய்கறி அறுவடை பண்ணும்போது நம்ம அறுவடை பண்ண காய் வந்து ஒரு 4-5 நாள் வரைக்கும் நல்லா தரமாக இருக்குங்க. இப்போ கடையெல்லாம் காய்கறி வாங்கும் போது வேணால் அன்னைக்கு பறிச்சது அன்னைக்கு வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம காய்கறி 2 நாள் இருந்தால் கூட உன உழுதுரும் கெட்டு போகாது, நல்ல தரமாக இருப்பா, பலப்பன சைனிங்காக இருக்குங்க நம்ம காய்கறி. அது காரணம் என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடியதை பஞ்சகாவி அடிச்சிருக்கோம், மீனமிலம் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம காய்கறியில் சொத்தையே இல்லைன்னு நீங்கள் இப்போ போய் பார்த்து வாங்கினீங்கன்னா அதில் பூச்சி மருந்து அடித்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வாங்கும் போது ஏதோ ஒரு சொத்தை இருக்குன்னா அது சொத்தம்னு சொல்லி ஒதுக்க வேணாம், அதுதான் நல்ல காய்கறியும் சத்து உள்ளதுன்னு நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணுங்க. இது சிலருக்கு தெரியாது, பெரட்டி பெரட்டி பார்த்து வாங்குவாங்க. இப்போ கீரை வகையை வாங்குகிறோம், கீரை பூச்சியே இல்லாத கீரை தான், இதுன்னு ஓட்ட ஓட்டையாக இருக்கு பூச்சியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் 1-2 பூச்சி ஓட்டனால இருக்கிறதாக இது வந்து நல்ல கீரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசுமையாக இருக்க என்ன செய்வாங்கன்னா அதிகமாக வந்து யூரியாவை அதை அதை தயாரித்து போட்டிருப்பாங்க. அது ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும் போது சமைச்சு பார்த்தோன்னா அதில் அந்த வாடையே நம்ம பிடிக்காது.
1: ஆமாம்,
0: அதனால் நம்ம நினைக்கணும் இயற்கை முனையில் நம்ம செய்யக்கூடிய காய்கறிகள் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தரமாகவும் இருக்கும், செழுமையாகவும் இருக்காது, ஒரு மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப கரும்பச்சியாகவும் இருக்காது, நல்லா இருக்குங்க. இது வந்து கெட்டும் போகாதுங்க ஒரு சீக்கிரத்தில். இந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய காய்கறியில் அறுவடையை வந்து வெண்டிக்காய்னா 1-1.5 நாள் ஒடிச்சே ஆகணும், கொத்தரங்காய் வந்து தினமும் சாயந்தரம் பறிச்சே ஆகணும், கொத்து கொத்தா இருக்க பறிச்சிக்கிட்டே இருக்கணும். வெண்டைக்காயை அறுவடை பண்ணோம்னா 3 நாளைக்கு 2 வெண்டைக்காயை அறுத்துட்டு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம போட்டுட்டோம்னா அது அதுக்கப்புறம் போனால் அது முத்துப்படாது, இப்போ அதை முத்திச்சுன்னு நம்ம ஒன்றும் வேணாம், அதை முத்துனதை பழத்துக்கு விட்டு அதை விதை எடுத்துக்கலாம். அதேமாரி கடைசி நேரத்தில் தான் நம்ம வந்து விதை எடுக்கிறத வச்சுக்கணும். ஆரம்பத்தில் விதை எடுத்தோம்னா அதில் வந்து விதைகள் அதிகமாக இருக்காது கடைசி நேரத்தில் எடுத்தோம்னா. அதேமாரி வெண்டிக்காயும் 1-1.5 நாள் கண்டிப்பாக அதை ஒடிச்சிக்கிட்டே இருக்கணும் காய். அதேமாரி நீர்ப்பாசனம் வந்து 2 நாளைக்கு 1 நடை வெண்டி செடிக்கு தண்ணி விடணும், கோடை நாளில் இருந்தால் 2 நாளைக்கு 3 நடை நம்ம கண்டிப்பாக தண்ணி பாசனம் பண்ணால் தான் காய் வந்து படப்படன்னு ஒடிச்சி வர்றதுக்கு செழுமையாக வந்து நல்லா ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு கொடி வகை காய்கறியை பொறுத்தளவுக்கு நீர்ப்பாசனம் முக்கியங்க. அதில் வந்து 4 பந்தல் வழி காய்கறிகள் வந்து பாகல் புடலை போட்டிருக்கோம்னா அதுக்கு வந்து வாரத்துக்கு 2 தண்ணி விட்டாகணும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக வராது. அந்த புடலில் நினைக்கணும் பொல்லாம் கொடியில் வந்து ஒரு புழு மாதிரி வந்துடும்
1: மஞ்சள் கலர்.
0: ஆமாம், அது என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து விளக்கு பொறி வச்சு ஆரம்பத்துலேயே தாய்ப்பூச்சியை பிடிச்சிட்டோம்னா அந்த தாக்குதலை நம்ம செய்யறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்ம ஒரு பயிரை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு இடம் ஒரு பயிர் பண்ணுறோம்னா ஒரே பந்தல் மட்டும் நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பந்தல்னா பந்தல் மேல வந்து புடல பந்தல் இருக்கு, கீழே வந்து வெண்டிய போடலாம்.
1: சில மாவட்டங்களில் கூட பார்க்கலாம் செண்டு மல்லியை இடையில வச்சிருப்பாங்க.
0: செண்டு மல்லி வச்சிருக்காங்க, அது வந்து பயிர் பாதுகாப்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி செண்டு மல்லியை நம்ம கண்டிப்பா வைக்கலாம். நம்ம பயிர் பாதுகாப்பு என்னதுதான் செண்டு மல்லி இல்லைன்னு விட்டுவோம்னா ஒரு வெண்டியை வைக்கிறோம், அது மேல காய்க்குது, இது வெண்டி ஓட்டல காய்ச்சி போகுது. இடம் ஒரு பந்தல் போடணும்னா பந்தல் கீழே சும்மா தானே இருக்கு,
1: நிழல் விழுந்துடாதுங்களா?
0: நிழல் விழுந்தாலும் இது காய் காய்க்கும், எட்டு தானே செடி உங்களுக்கு.
1: ஆனா குறைவான காய்ப்பு இருக்கும்.
0: ஒளி வந்து கிழக்குல இருந்து மேற்கேந்து வரும்போது கீழ் ஒளி படும் போது வரும் உங்களுக்கு. 12 மணிக்கு மேல வர ஒளி தான் கீழே வராது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய ஒளியா, அதே நேரம் மாலை நேரத்தில் வரக்கூடிய ஒளியா, அதுக்கு போதும். கீரை வகையும் செய்யலாம், அது ஆரம்ப கட்டத்தில் செய்யலாம். செடி படந்து ரொம்ப மூடுறதுக்குள்ள நம்ம ஒரு அறுவடை செஞ்சிடலாம் கீரை வகையை.
1: கீரையில என்னென்ன கீரைகள் தெளிச்சிருக்கு?
0: கீரை வகையில வந்து முளைக்கீரை இருக்கு, அரைக்கீரை சாவடி பண்ணியிருக்கோம், பொன்னாங்கண்ணி கீரை, இந்த ஒரு 3 கீரை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது.
1: சரிங்க, இப்போ நீங்க வச்சிருக்கிற காய்கறிகள் எங்க சந்தைப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்ல உங்ககிட்ட அவங்களே வந்து வாங்கிப்பாங்களா?
0: வந்து குடும்ப நாளுக்கு எங்கள்கிட்ட வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. அதிகமா இருந்ததுன்னா கரைகள் சந்தைக்கு அனுப்பி விடுவாங்க, மகளிர் எல்லாம் சந்தைக்கு வர்றவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ரெகுலராக நம்ம வர அவங்கள்ட்ட அனுப்பிவிட்றது, அவங்க அது விற்றுட்டு வந்து காசை கொடுக்குங்க. அதுக்கடுத்து தோட்டத்துலேயே வந்து வாங்கி

0: போகிறவங்க இருக்காங்க, அப்படியே கொடுத்துருவாங்க, ரெண்டு வரையில் தான் செய்கிறோம்.
1: சரிங்க, இப்போ காய்கறி சாகுபடியில் அதிக லாபம் பெறத்துக்கு என்னென்ன யுக்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: செலவு குறைக்கணும்னா நம்மளே வந்து இலை கரிசல் சொன்ன பாருங்க, அதை ரெடி பண்ணி வைக்கணும். நம்மள்கிட்ட நம்ம தயார் அதே கடைக்கு போய் வாங்க போகிறதில்ல. மண்ணை நல்லா பயன்படுத்தி உழுது அந்த பட்டத்துக்கு ஏற்ற காய்கறியை பயன்படுத்தணும் ஒன்று, அதுக்கு அது விதை நேர்த்தி பண்ணணும் ரெண்டு, குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கு வந்து கலசியே அது தொழுவுரம் விட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா மகசூல் கொடுக்கும். சரியான நேரத்தில் அறுவடை பண்ணணும், அறுவடை பண்ணி அந்த நேரத்தில் அதாவது அறுவடை பண்ணால் தான் நமக்கு நல்லா மகசூல் கொடுக்கும். விற்கிறக்கூடிய இடத்துல கொண்டு விற்க கொடுத்தா தான் நமக்கு காசு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு உரிய காசு கிடைக்காது. கொஞ்சம் அலைஞ்சி நம்மளே செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா லாபத்தை அடையலாம். அதில் முக்கியமான அது ஒன்றுங்க.
1: சரிங்கய்யா, நீங்கள் பண்ணிட்டு வர உங்களோட காய்கறி சாகுபடி தொடர்பான பயனுள்ள தகவல்களையும் அனுபவங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற நம்மளுடைய விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எங்க கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாங்க.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் ஐயா அலைபேசி எண் 9786591800. மீண்டும் ஒரு முறை 9786591800. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
1: சுபாக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அவங்களோட காய்கறி சாகுபடியை பத்தி சொல்லி முடிச்சதுல, இயற்கை முறையில தான் விவசாயம் பண்றாங்க. இந்த முறையில இயற்கை பூச்சி விரட்டியையும் பறவை தாங்கி வச்சுதான் பூச்சிகளை கட்டுப்படுத்துறாங்களாம்.
2: அது மட்டும் இல்ல பொங்கொடி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி, இதுவும் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கதான்.
1: அதுலயும் கலைகளை கட்டுப்படுத்துறது கூட இவங்க பண்ற யுக்திய கவனிச்சிங்களா?
2: கவனிச்ச பொங்கடி, வீணா கிடக்கிற இழைத்தழைகளை வயல்ல மூடாக்கா பயன்படுத்துறதுனால கலைகளை கட்டுப்படுத்தலாமா?
1: சுபாக்கா, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா காய்கறி சாகுபடினா எப்படி இருக்கணும்னு?
2: தெரிஞ்சிட்டேன் பொங்கடி. இந்த வாரம் சந்தையில போய் காய்கறி விதைகளை வாங்குறோம்,
1: காய்கறி தோட்டம் அமைக்கிறோம்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8 மணி.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. அப்படியே இந்த ஒரு இதமான இந்த இனிய இரவு பொழுதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் அடியெடுத்து வந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அதுவும் காரைக்கால் பண்படியில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கோபால் பல்படி வழங்கக்கூடிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரவு பொழுதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கும், அந்த அப்படியே அமைதியாக இருக்க நேரத்தில் அதை மாதிரி தான் பாட்டு கேட்க போகிறோம். அந்த பாட்டையும் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு தான் கொடுக்க போகிறோம். எந்த எண்ணுக்கு அழைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 04368 அப்படிங்கிற ஒரு காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 231-231 உங்களுக்கான மற்றும் வரி எண் 299-480 உங்களுக்கான மற்றும் வரி எண் 299-580 அலைபேசி எண்ணும் கூட இருக்குங்க. 9562-7231 நீங்கள் காற்றில் ஒருங்கால நிகழ்ச்சிக்கு பாட்டு கேட்க வரீங்க. அதே சமயத்தில் காரைக்கால் FM 100.3 கொடுத்து ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான போஸ்டர் ஒன்று இருக்கும். அவ்வளோ ஒரு ஹீரோ வந்து பைக் ஓட்டுற மாதிரி பின்னாடி ஒரு ஹீரோ உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த போஸ்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பைக் ஓட்டுவது பிடிக்குமா இல்லை பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்கறது பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கூட கேட்டிருக்கோம். இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு உட்காந்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரதும் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் கொடுங்க. நேரில் நிகழ்ச்சியில் வந்து பாட்டு கேட்க வரவங்க நேரில் பாட்டு வந்து கேட்கவும் வாங்க. அப்படியே நான் பேசிகிட்டே இருந்தேன், என்ன சார் எப்போ சார் பாட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துருக்கிறார், அவர்கிட்ட என்ன பாட்டு வேணும் கேட்போமே. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: உடையார் பாளையம், அஜிம்.
2: அஜிம் சார், சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு முதல் சீதனம் என்ற திரைப்படத்தில் இருந்து 8 மடிப்பு சேலை.
2: சரிங்க, பாட்டு கேட்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு, சரிங்களா?
3: நன்றி. நன்றி சார்.
2: நன்றி.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மா
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் வழங்கும் உழவர்களுக்கு
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
8: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
13: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
8: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரிங் எலக்ட்ரிகல்ஸ்.
14: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தமுருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் மட்ராசக அட்ராசக விளம்பர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: தகவல் சுரங்கம் வில்வாதா நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி வில்வாதா நிகழ்ச்சி. ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க, நேரலையில் வந்து பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நேயர் பாட்டு கேட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கார், அவருக்கு பாட்டு கொடுத்துருவோம்.

0: பிள்ளை கல்வி குழுமங்கள்
1: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நமது பண்புலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை முற்பகல் 11 மணிக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குநர் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நிகர் யார் எங்கிருந்து வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியிலிருந்து ஜார்ஜ் பேசுறேன்.
0: ஜார்ஜ் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: சார். என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு நாட்கோடி காதல் என்ற படத்துல
0: பாட்டு கேக்கலாம்.
2: நன்றி.
3: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், ஐஐடி, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள் நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.
4: நாகப்பட்டினம்
5: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பெருஞ்சேரி ஜார்ஜ் கேட்ட பாட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, நம்ம போஸ்ட் கேட்டு சொல்லியிருந்தோம் இது மாதிரி பைக் ஓட்டுறது பிடிக்குமா இல்லை பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்கறது பிடிக்குமான்னு கேட்டிருந்தோம். லோக்கிறது இது வரைக்கும் ஒரு 20 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ் ஜோதி அன்னப்பேட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு பைக் ஓட்ட தான் பிடிக்கும், அதில் ஒரு அலாதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக் ஓட்டுவது தான் பிடிக்கும் அப்படின்னு இடங்கனி நெடுஞ்சிரின்னு சொல்லியிருக்காங்க. நான் முறுக்க முறுக்க என்ன பறக்க பறக்க விடுறியோ, கதை பிளக்க பிளக்க என் கவலை மறக்க விடுவியோ, எனக்கு ஓட்டுவது தான் பிடிக்கும், அதுவும் மனதிற்கு பிடித்தவர்கள் பின்னாடி அமர்வைத்து ஓட்டுவதில் தனியானந்தமே உண்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புவனகிரி சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாரு, இணை இரவு வணக்கம் சார், நமக்கு பின்னாடி உட்காந்து போக தான் பிடிக்கும், இயற்கை ரசித்து கொண்டே வரலாம் அப்படின்னு. இனிய வணக்கம் சார், நான் டிஆர் பட்டம் நளினி சங்கர், எனக்கு பைக் ஓட்ட தான் பிடிக்கும், இப்போது தான் 2 வருடம் ஆகிறது பைக் ஓட்ட கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் இவங்க சண்முக சுந்தரம் இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இனி இரவு வணக்கம் சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இரவு வணக்கத்தோடு இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, பின்னாடி உட்காந்து அழகாக வேடிக்கை பார்த்து கொண்டே செல்வேன், அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் சார், எனக்கு பைக் ஓட்ட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம், உங்களுக்கும் இரவு வணக்கம், என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு வாகனம் ஓட்டுவது அலாதி இன்பம், என் ஆசை நிறைவேற்றிய காரைக்கால் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அமிர்தாயின் கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. எனக்கு பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்க தான் சார் பிடிக்கும், ஏன்னா எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பைக் ஓட்ட தெரியாதுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க இவங்க. இது வந்து திருமலஸ்தானம் வீரசுந்தரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இனி இரவு வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தான் பிடிக்கும், மெதுவாக ஓட்டும்போது அதனுடைய சுகம் தனி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னிலம் அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க. எனக்கு பைக் ஓட்ட தான் சார் பிடிக்கும், ஏனென்றால் நிதானமாக பார்த்து செல்லலாம், அதுபோல் லைஃப்பில்

தினமும் சென்றதும் வெற்றி நம்பிக்கை உட்காந்து வேடிக்கை பார்ப்பது சுகமே அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கோஷ் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பைக் ஓட்டவும் பிடிக்கும் பின்னாடி உட்காந்து போகிறதும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எனக்கு என்னுடைய பைக் ஓட்டுவது தான் பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பைக் பேரோடு சொல்லியிருக்கிறாரு. காரைக்கால் எம்பி ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து இனிய இரவு வணக்கத்தோடு, எனக்கு பைக் ஓட்ட தான் பிடிக்கும், நான் பைக்கை மெதுவாக தான் ஓட்டி செல்லும், வேகமாக செல்ல மாட்டேன். தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் சொல்லியிருக்காங்க. பைக் ஓட்ட தெரியாது, என் தோழிகள் என் தம்பி பைக் ஓட்டுவது பின்னாடி அம்மத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே போவது பிடிக்கும், ஆனால் பைக் அதிவேகம் ஓட்டினால் எனக்கு பிடிக்க சண்டை போட்டு மெதுவாக ஓட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம், எனக்கு பின்னால் அமர்ந்து போவது தான் பிடிக்கும், ஏனென்றால் எனக்கு வாகனம் ஓட்டத் தெரியாது. அரியலூர் மாவட்டம் அமிர்தரின் கோட்டை ஜெயகாந்தி இவங்க சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பைக் ஓட்டுவதற்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொரநாட்டு கருப்போ ஜி பிரபாகரன், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, யார் என்னை பைக் கொடுத்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நாள் போக ரொம்ப நாள் ஆசை, அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது.

0: வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பைக் ஓட்டுவதற்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொரநாட்டு கருப்போ ஜி பிரபாகரன், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, யார் என்னை பைக் கொடுத்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நாள் ஆசை, அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, இந்நிகழ்ச்சிக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆசையாக அவர் வந்து பைக் ஓட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தூரம் நிறைவேறும் சார் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம். அப்போ எனக்கு சொல்லலை, நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு பைக் ஓட்டுவது மிகவும் பிடிக்கும், அவ்வளோதாங்க. காரைக்கால் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஜிங்கிறவங்க அவரோட ஃபோட்டோவே போட்டுக்கார் நினைக்கிறேன். அழகாக ஒரு பைக்கில் உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கிறாரு. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அறிவிப்பாளர் அவர்களுக்கு இரவு வணக்கம். பைக் ஓட்டுவது பிடிக்கும், பின்னாடி அமர்ந்து செல்வதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பைக் ஓட்டத்தான் பிடிக்கும், பின்னாடி உட்காந்து போகிறது பயமாக இருக்கும். திருக்கண்ணபுரம் ஆனந்த், இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிட்டுட்டே இருங்க, நாங்கள் படிக்க தயாராக இருக்கோம்.
1: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது வரைக்கும் ஒரு 22 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 22 கமெண்ட்ஸ் படிச்சுட்டோம். ஜார்ஜ் நம்பரா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், அவருக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துருவோம்.

0: நேயர்களுக்கு இதுவரை கேட்டது கோபால் பல்படி வழங்கிய காற்றில் வரும் காலம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நண்பர்களுக்கும் நன்றி. நேரம் 8:25 நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
6: ये आकाशवाणी है, प्रस्तुत है विशेष श्रृंखला। इसके अंतर्गत आज सुनिए मोदी सरकार के 12 साल सुधार, सुशासन और जन कल्याण से सशक्त होता मध्यम वर्ग। इसमें भाग ले रहे हैं राजनीतिक विश्लेषक अशोक टंडन और आर्थिक विश्लेषक शरद कोहली। कार्यक्रम का संचालन कर रही हैं अनुभा रोहतगी।
7: दिस इज आकाशवाणी। इन द स्पेशल सीरीज नाउ वी ब्रिंग यू अ डिस्कशन ऑन 12 इयर्स ऑफ द मोदी गवर्नमेंट, ट्रांसफॉर्मिंग मिडिल क्लास लाइव्स थ्रू रिफॉर्म एंड वेलफेयर। पार्टिसिपेंट्स आर अशोक टंडन, पॉलिटिकल एनालिस्ट, and Sharad Kohli, economic analyst. Moderator is Anubha Rohatgi.
8: India has undergone significant economic, technological and social transformation in the 12 years of the NDA government under the stewardship of Prime Minister Narendra Modi. For the country's middle class, the focus on infrastructure expansion, welfare initiatives, tax reforms, financial inclusion and digital governance has given wings to their hopes and aspirations on the one hand and made their lives easier, fairer and more dignified on the other. And that is the topic of our discussion today. To share their insights and views on this issue, I'm now joined by political analyst Ashok Tandon and economic analyst Sharad Kohli. Mr. Tandon, Mr. Kohli, welcome to the program.
9: Thank you very much.
8: Thank you. I'll start with a question to both of you. What are the most crucial and significant initiatives that have made the most impact on the middle class in the last 12 years?
9: Well, Anubha, if you see down the line, you know, 12 years, it may sound like a very long period. But then if you work out from the government perspective, there's been so much which has been done in these 12 years. It's almost seems like 120 years from the kind of output that we've had. I think it is transformational for the people of the country, especially and the burgeoning middle class of the country. To my estimate as an economic analyst, I would say the total size of middle class is probably 65 to 70 crores today. Mm-hmm. This includes those 25 crore people who move from

0: இது உங்கள் பண்பலை உங்களுக்கான பண்பலை 100.3.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மா
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மாற்று வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
6: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
7: ஒரு வழியாக நீரில் மூழ்க இருந்த வானதியை வந்தியத்தேவனும் குந்தவையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். அப்போது மூர்ச்சையடைந்த நிலையில் வானதி இருந்தாலும் அவளுக்கு சுயநினைவு ஓரளவுக்கு இருந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தவற்றை அவள் கேட்க நேர்ந்தது. அருள்மொழிவர்மர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனால் ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு ஒரு வகையில் மிக

பெரிய ஆறுதலை அளித்தாலும் இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும்

0: அளித்தாலும் இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறவும், வந்தியத்தேவன், ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா? இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றுக்கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தன் அமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன? ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே? உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயரப்பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா?
1: ஏன் முடியாது? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்க ஆசைப்படலாம்.
0: என் தம்பியின் மனத்தில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று. கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன்.
1: ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா? குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா? ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம்தானே. அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சைப் போல துடிப்பதில்லையா? பார்க்கப் போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்யாசை முதலியவை கலந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது, புனிதமானது. இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார். மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும்? இப்போது வந்து என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால்
0: வேண்டாம் வேண்டாம். உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாயிருக்கட்டும். அதுதான் நல்லது. அன்பு, ஆசை, காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்குச் சரிதான். ஆனால் ராஜ்யமாள பிறந்தவர்களின் விஷயம் வேறு. அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மனத்தை சிதறவிடக்கூடாது. தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது. என் தந்தையின் இளம் பிராயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாதபோது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை. ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காகச் சொல்ல வேண்டும்? இந்த பெண்ணுக்கும் மூச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாகச் சொன்னீர் அல்லவா? அதை சொல்லுங்கள்.
1: ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும், உயிரோடு சமாதியாகியிருப்போம். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். அவள் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாகத்தான் தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி. அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள்.
0: எவ்வளவு பிராயம் இருக்கும்?
1: இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அதோடு காது கேளாது, வாய் பேசவும் முடியாது.
0: என்ன என்ன? இன்னொரு தடை சொல்லுங்கள்.
1: பிறவியிலேயே காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவள் பிராயம் 45 மேல் இருக்கும்.
0: ஐயா, அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ நாட்டில் பார்த்தீரா? அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? அவள் எங்கே பிறந்தவள்?
1: ஈழ நாட்டை அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள். இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து,
0: ஐயா இன்னும் சொல்லுங்கள், பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள்.
1: அம்மணி, அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தைக் கண்டேன்.
0: அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது. தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள்.
1: சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும் அதிகம். ஆடை ஆபரணங்கள் பூடாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன்.
0: ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார்?
1: இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா?
0: நானா? இந்த பெண் வானதியா? தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா?
1: நீங்கள் குறிப்பிட்ட யாருமில்லை.
0: பழுவூர் இளையராணி நந்தினியா?
1: ஆம், நந்தினிதான்.
0: கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான்.
1: என்ன சந்தேகித்தீர்கள்?
0: விஷ நாகத்தை விட கூடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதில்

0: இருந்து தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரசகுலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது.
1: அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 வருஷங்களாக செந்தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யமில்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது, என் தோளிலே வலிமை இருக்கிறது, என் நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது.
0: ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீரல்லவா?
1: எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன்.
0: ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள்.
1: ஆம், இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது. மனத்தில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இன்னொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்கத் தொடங்கிவிட்டது. வானதி கண் விழித்ததும், இளைய பிராட்டி,
0: என் கண்ணே, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை அக்கா. தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள்.
1: அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்து,
2: நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். தேவி, அரண்மனை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம் குழப்பமா இருக்குது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்
1: என்றான். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாகச் சென்றார்கள். சைவர்களும் வைஷ்ணவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். கடும் விரதங்கள் கொண்ட காலாமுகர்கள் சிலரும் அந்த கூட்டத்தில் ஆங்காங்கு காணப்பட்டார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள். பலர் பழுவேட்டரையர்களை வாயார சபித்து கொண்டு சென்றார்கள். வாலிபர்கள் சிலர் ஆங்காங்கே கையில் கழிகளுடன் காணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒருவருடைய கழியை இன்னொருவர் தட்டி ஓசைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். கழி அடிபடும் ஓசை கேட்டதும் பழுவேட்டரையர்களின் தலையில் அப்படிப்போடு என்று சிலர் மெதுவாகச் சொன்னார்கள். சிலர் அவ்வாறு சத்தம் போட்டும் கத்தினார்கள். சத்தம் போட்டு கத்தியவர்களில் காலாமுகர்கள் முக்கியமாயிருந்தார்கள். பழையாறையிலிருந்த முக்கியமான ராஜ மாளிகைகளின் முன் முகப்புகள் பிறைச்சந்திரன் வடிவமாக அமைந்திருந்தன. எல்லா மாளிகைகளுக்கும் சேர்ந்து முன்பக்கத்தில் விசாலமான நிலாமுற்றமும் இருந்தது. விசேஷமான சந்தர்ப்பங்களில் 10,000 கணக்கான மக்கள் கூடி நிற்கும்படியாக அந்த நிலாமுற்றம் விசாலமாயிருந்தது. முற்றத்தைச் சூழ்ந்து வெளிப்புறத்தில் உயரமான மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு 3 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் சில அரண்மனை சேவகர்கள் காவல் புரிந்தார்கள். திரள் திரளாக வந்து கொண்டிருந்த கூட்டம் நிலாமுற்றத்தின் 3 வாசல்களின் அருகிலும் வந்து சேரத் தொடங்கியது. வினாடிக்கு வினாடி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. செய்தி கொண்டு வந்திருந்த இருவரையும் அவர்கள் அழைத்து வந்து ஊர் சேவகர்களையும் மட்டும் அரண்மனை காவலர்கள் உள்ளே விட்டார்கள். மற்றவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் வெகுநேரம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கூட்டத்தில் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று தெரியாதபடி சில குரல்கள் உள்ளே போங்கள், உள்ளே போங்கள் என்று கூவின. பின்னால் இருந்தவர்கள் முன்னால் இருந்தவர்களை தள்ளினார்கள். கடலின் அலைகள் ஒன்றையொன்று தள்ளி கொண்டு வந்து கடைசியில் பேரலையை கரையிலேயே போய் மோதும்படி செய்கின்றனவல்லவா, அதுபோலவே இந்த ஜனசமுத்திரத்திலும் நடந்தது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இதுவரை சந்திச்ச பெண்களில் பூங்குழலி ஒருத்தி தான் பல கூறுகளில் வல்லவரையனுக்கு சமமாக இருப்பதை பார்க்குறோம். பேச்சு, செயல் வேகம், கடமை உணர்ச்சி, வெளிப்படைத்தன்மை, இப்படி இன்னும் நுணுகி பார்த்தா பகட்டினால ஏற்பட்டுள்ள இருமாப்பை ரெண்டு பேரும் விரும்புறதில்லை. முதன் முதல் குழந்தை ஜோதிடர் வீட்டு வாசலில் மன்னிப்பு கேட்டபோது எதுவும் பேசாமல் மிடுக்க ஒரு பார்வை பார்த்துட்டு போனா குந்தவை. அது வந்தியத்தேவனுக்கு கடும்

0: கோபத்தை உண்டாக்கிடுச்சு. பூங்குழலிக்கு வருவோம். பொன்னியின் செல்வர் அவள் இதய தெய்வம். ஆனா அந்த யானை ஆளுபவர்களின் பகட்டு சின்னம். பொன்னியின் செல்வரோட அதில் செல்வது பெரும் பேறு என்றாலும், உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் ஏறிக்கொள்வோம். நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். ரெண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா? அவர் கேட்டதும், 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை பிரபு. அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்லன்னு நாசூக்கா சொல்ற. நேர்களே, எவ்வளவுதான் பழகியிருந்தாலும் அடி மனத்துல எப்பவோ பதிவான கருத்துகள் பேச்சில் வெளிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இப்போ கூட அரிய பொக்கிஷமான அருள்மொழிவர்மரை எளிய ஓடக்கார பெண், பூக்கார சிறுவன் ரெண்டு பேரின் பத்திரமான கைகளில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன்னு நெகிழ்ச்சியோடு சொல்கிறான் வல்லவரையன். கோடிக்கரையில் ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால் சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில் படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்குழலியும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினதையும் பார்த்தோம். இப்போ வானதியை முடுக்கிவிட குந்தவை அவனோட பங்கேற்ற நாடகத்தையும் பார்த்தோம். நகைச்சுவையோட ஆதிக்க மனப்பான்மையை சாடி தன் நிலைப்பாட்டை உணர்த்திடுறான் வல்லவரையன். ஈழ நாட்டில் தாம் பார்த்த மூதாட்டியை பற்றி சொல்லும்போது குந்தவைக்கு ஏற்பட்ட பரபரப்பை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அன்பு, ஆசை, காதல் இதிலெல்லாம் அந்தஸ்தின் குறுக்கீடு பற்றின பேச்சு வருது. வானதியின் மேலேயே கவனம் வச்சிருந்த இளைய பிராட்டி அந்த பேச்சை அத்துடன் வெட்டிவிட்டதையும் கவனிச்சோம். முந்தைய நாள் கொல்லுப்பற்றையில் இருந்தபோது பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியை கேட்டு திடுக்கிட்டது போல பாசாங்கு செய்தான் அல்லவா? அதை தொடர்ந்து அவன் சாமர்த்தியமாக பேசி நழுவினதையும் கொல்லன் வளைச்சு காய்ச்சி இருந்த இரும்பை சுத்தியலால் ஆத்திரத்தோடு அடித்ததையும் பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு அப்புறம்தான் அந்த துக்கச் செய்தி பழையாறை எட்டி இருக்குது. இங்கே கழிகளின் மோதல். ஆழ்வார்க்கடியான் வேற வந்துட்டான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்,
2: ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 9:30. இந்த இதமான இந்த இரவு பொழுது உங்களை இன்னிசை மழையால் நினைக்க வருதுங்க. இந்த வெயில் நேரத்தில் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் வெயில் அடிக்க போகுது அப்படின்னு கேட்க வேணாம். பகல்லாம் வெயிலில் இருந்துட்டு இந்த நேரத்தில் அப்படி குளிர்ச்சியாக காற்று வாங்குற இந்த நேரத்தில் உங்கள் காதுக்கு ஒரு இனிமையான பாட்டு கேட்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எஃப்எம் கேளுங்க. கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் இசை ஒன்றில் உள்ளா வரும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
4: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
3: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
9: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
8: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல இங்க

0: பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்,
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான் பிஎஸ்சி ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
0: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள்மார்ட்.
2: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள்மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவருக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோலமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நமது பண்புரையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நமது பண்புரையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
9: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி 100.3 நீங்க இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க.

0: 9:47 நிமிடத்தில் பண்படை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி ஆர்கே ஜிண்ணை விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கே ஜிண்ணை
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
0: நேர்களின் நமது பண்பலையில் நாளை காலை 9 நலமாய்வாழ நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.

0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோட நீங்க இணைந்து இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய இந்த பாடல்
1: என்ன பாட்டு பாடுவோம்?
2: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
1: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றிய நீ? கேட்டுது வா. நதரே
2: மாமா, ஏன் பாட்ட நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
2: பவள விழா அண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
2: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
1: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:55.
3: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
4: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலஸ் அவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
3: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
12: तुम रिपोर्ट्स लाई हो ना?
13: नहीं, मुझे लगा तुम लाए हो।
14: चिक, चिक, चिक, चिक, खिच पिच, खिच पिच।
12: तुम हो ही भुलक्कड़।
13: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
14: चिक, चिक, चिक, चिक।
11: लड़िए मत, जानिए आभा के बारे में।
13: आभा?
11: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
15: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
16: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்
17: என் சொல் ஆமோது.

0: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் போஸ்ட் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும், வறுமையில் உழன்று வாழ்பவராக இருந்தாலும், இருவருக்குமே அடிப்படை தேவை எது என்றால் அது உண்ண உணவும் உடுப்பதற்கு உடையும்தான். எவ்வளவுதான் சுவையான உணவாக இருந்தாலும் அளவிற்கு அதிகமாக சாப்பிட்டால் அந்த உணவே நமக்கு நஞ்சாக மாறி வயிற்றுக்கு கேடு விளைவித்துவிடும். அதுபோல ஆடையும் அளவுக்கு அதிகமாக அணிய முடியாது. அவ்வாறு அணிகின்றவனை பார்த்து உலகம் வேறு மாதிரி பேசும். இதைத்தான் இந்த உலகத்தையெல்லாம் தன் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யும் மன்னனாக இருந்தாலும் தனது ஒருவேளை உணவிற்காக இரவும் பகலும் உறங்காமல் வேட்டையாடி திரியும் கல்வி அறிவில்லாதவனாக இருந்தாலும் இருவருக்குமே ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புண பலவே என்று கூறுவார். அதனால் செல்வமுடையவர்கள் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும், அறம் செய்வதை தள்ளிப்போடக்கூடாது. ஆகையினாலே இளங்கோவடிகள் கூறுவது போல நாளை செய்குவம் அறம் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் என்பார். ஆகவே நாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும், நல்ல செயல் செய்ய வேண்டும் என்பதை தள்ளி போடக்கூடாது. அதனால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய நற்செயல்களை உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும். இன்றே செய்ய வேண்டும், அதுவும் இப்பொழுதே செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய
0: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் போஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:02.

0: பத்து மணி கடந்துட்டாலே காரைக்கால் எஃப்எம்ல அப்படி பழைய பாடல்களை கேட்டு ரசிப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இது ஆர்கேஜி நீ வழங்கக்கூடிய இரவும் மலரும். இதமான இந்த இரவு பொழுத காலத்தவன்ற காவிய கானங்களை உங்களை மணந்த வீட்டு நிகர் ராகங்கள் தான் கேட்டு ரசிக்க போறோம். இந்நிகழ்ச்சி நீ பகுதி நீ வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: அனு
4: மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு இரவு மலர் நிகழ்ச்சியில் கொஞ்சம் சாங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு வந்து உலக மிதிவண்டி தினம். அதனால் இந்த டைமில் எப்படி மிதிவண்டி ஓட்டிக்கிட்டே நம்ம பாட்டு கேட்க முடியும், அதனால் மிதிவண்டி சம்மந்தமாக என்ன பாட்டு கொடுக்க முடியும் இப்படிலாம் யோசிக்கும் போது, நம்ம காலத்தை கடந்து நிற்கிற பாடல்களில் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அதில் மிதிவண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி என்னென்ன பாட்டெலாம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் பாட்டு எடுத்து வந்திருக்கேன். கேளுங்க, அப்படியே உங்களுடைய அந்த பழைய நினைவுகளுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. பாட்டு வருது. முதல் பாட்டே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாங்க ஒருத்தவங்க, அது சொல்லி கொடுக்குறாங்க ஒருத்தவங்க.

0: நவதுப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல்லமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குகிறோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரெஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்த் தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அளிச்சல் பாருங்கள் கமர்ஷியல் டிரெஸ் காரைக்கால்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குகிறோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிகல்ஸ்
6: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குகிறோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை முற்பகல் 11 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குனர் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதான் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கென்ன போட்டி விளம்பரதான் நிகழ்ச்சி.

இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். அடைய காலத்து வென்ற காவிய கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அது உங்கள் மனசு விட்டு நினையா அகலாத ராகங்களையும் ரசித்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மிதிவண்டி தினங்கிறதுனால மிதிவண்டி சம்மந்தமாக பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பாடல்களில் மிதிவண்டி வர மாதிரி பாட்டு எடுத்திருக்கேன். முதல் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு அதில் வந்து அந்த மிதிவண்டி ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு மிதிவண்டி ரிலேட்டடாக சாங் வருது, கேளுங்க. இது கல்யாண பரிசிலிருந்து.

நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு. அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். +2 பிறகு என்ன செய்யலாம்? பல்வேறு துறை வல்லுநர்கள் பங்கு பெறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வழி கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பயிற்சி, தொழிற்பயிற்சி, சட்டம், பொறியியல், செவிலியர், IIT, பாராமெடிக்கல், கலை மற்றும் அறிவியல் இதை சார்ந்த படிப்புகள் குறித்து ஆலோசனைகள் பெறலாம். அடுத்தது என்ன? கல்விக்கு கை கொடுப்போம் நாங்கள். நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையில்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசந்த தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகேஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் கின்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவார் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
8: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
9: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
8: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
9: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
8: முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது உங்களை மண் கவர்ந்த இரவும் மலரும் அப்படியே இந்த இரவு பொழுதுல இனிமையான ராகம் கேட்டுட்டே இருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு உலக மிதிவண்டி தினங்கிறதுனால மிதிவண்டி

மிதிவண்டியில் இருக்கிற மாதிரி என்னென்ன திரைப்பட பாடல்கள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு வரேன். அதுலேயும் ஒரு மிதிவண்டியில் ஒரு பாட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனைக்கு வந்தாலே இந்த பாட்டு நினைவுக்கு வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடினது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சிவாஜி சார் அப்படியே அழகாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிட்டு வருவார். கேட்போமா? பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட்ஸ் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடு.
0: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி, ஆர் கே ஜி நெய், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர் கே ஜி நெய்,
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
0: இது இரவும் மலரும். இரவு மலர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக மிதிவண்டி தினம் அப்படிங்கிறதுனால மிதிவண்டியில் அந்த இருக்கிற மாதிரி திரைப்பட காட்சிகள் அமைக்கப்பட்ட பாடல்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாட்டு வரப்போதுங்க. ஆர் சுதர்சனம் இசையில் டி ஆர் மகாலிங்கமும் டி எஸ் பாகவதியும் பாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் வந்து நான் அந்த விஷுவலாக அந்த திரைக்காட்சியில் பார்க்கும்போது அந்த பாடல் முழுக்க ரெண்டு பேரும் சைக்கிள்லேயே பாடிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த திரைப்படம் எந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னா 1947 வந்திருக்குங்க. அந்த திரைப்படத்தை நம்ம பாட்டு கேட்க போகிறோம். இது நாம் இருவர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய்யின் இரவும் மலரும். இங்கே நிகழ்ச்சி நீப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்த இதமான இந்த இரவு பொழுதுல காலத்தை வென்ற காவிய கானங்களை உங்களின் மனதை வீட்டு நிகர் ராகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இரவு மலரும் நிகழ்ச்சியில. அதிலும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலக மிதிவண்டி தினம் அப்படிங்கிறதுனால மிதிவண்டியிலேயே பாடிட்டு போற மாதிரி பாடல்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாடலில் டனால் தங்கவேல் அவர்கள் வந்து அப்படியே பாட்டு பாடிட்டே போறாரு, அந்த பாடல் மாதிரி தான் இருக்கும். இது எந்த திரைப்படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி, இந்த திரைப்படத்தில் பாட்டு வர இருக்குங்க. இந்த பாடல் பாடியிருக்கிறாங்க எஸ் சி கிருஷ்ணனும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும், பாடலுக்கு இசையமைத்திருக்கிறாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
4: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
3: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
4: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
3: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் புஜவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள், கிரினேட், ஓஸ்ட் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ டெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கு

0: உத்திரபாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். அப்படியே காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டுருக்கோம். அப்படியே பழைய நினைவுகளுக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மிதிவண்டி ஓட்டிகிட்டு போகிற அந்த ஒரு ஃபீலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் வந்து டிஎம் சௌந்தரராஜன் தான் பாடியிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்திலேருந்து நம்ம சொல்லிடலாம். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா 1962 வெளிவந்திருக்குங்க. கேவி மகாதேவன் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இப்போ கொடுக்க போகிற பாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாடலை பாடிக்கிட்டு அந்த திரைப்படத்தில் அந்த காட்சியில் வரக்கூடியவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போகிறாரு. அது என்ன பாட்டு கேட்போமா? செங்கமலத்தீவு திரைப்படத்திலிருந்து

0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி, ஆர் கே சென்னை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் உலகணிந்து நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர் கே சென்னை
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி, கும்பகோணம்.
0: பத்து மணி 44 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இரவும் மலரும்
7: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்,
8: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சர்க்குலர் ஏவான், பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
7: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
0: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிதிவண்டி தொடர்பான அந்த பாடல்கள், அதாவது மிதிவண்டின்னு கிடையாது, அந்த மிதிவண்டி வர மாதிரி அந்த பாடல்கள் இடம்பெற்ற பாடலாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நீங்கள் கேட்டுட்டோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி பாட்டெலாம் இன்னும் இருக்கா, இந்த மாதிரி நான் நினைவு இருக்கான்னு கூட யோசனை கூட இருக்கும். அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூஇட் சாங் தான் வரப்போகுது, அதுவும் அந்த சைக்கிள் உட்காந்ததுனால அவங்களால ஓட்ட கூட முடியலன்னு சிரமப்பட்டுக்கிட்டே அந்த ஹீரோ பாடிட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டு தான். டிஎம் சௌந்தரராஜனும் ராஜேஸ்வரியும் பாடியிருக்கிறாங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து.

0: கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்
1: பவள விழா ஆண்டை நோக்கி தடம் பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
0: புத்தம் புதிய மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் வாங்க கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்.
1: அனைத்து கம்பெனி சைக்கிள்கள், எலக்ட்ரிக் சைக்கிள்கள், உடற்பயிற்சி சைக்கிள்கள் கிடைக்கும்
0: முத்து சைக்கிள் மார்ட், நாகேஸ்வரன் வடக்கு வீதி கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

0: பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றலையில் தவழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். காலத்து வென்ற காவிய கானங்கள் உங்களின் மனதை விட்டு நீங்க ராகங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இரவும் மலரும்.

நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. எந்த திரைப்படம் அப்படின்னு நான் அப்படியே சின்னதாக ஒரு குழு கொடுத்துட்றேன். ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து சைக்கிள் வச்சுட்டே போகிறாங்க, ஹீரோயின் வந்து காரில் போகிறாங்க, அப்படியே ஒரு பாட்டுகள் பாடிட்டே வராங்க ஜெமினி பி பி ஸ்ரீனிவாஸ் வாய்ஸில். என்ன அந்த திரைப்படம் அப்படின்னா காத்திருந்த கண்கள்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க பாசம் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் இந்த பாடலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து சைக்கிளே தான் வந்துட்டு இருப்பாங்க. பாட்டு கேட்கலாம்.

0: இரவு மலர் நிகழ்ச்சியில் நிறையவா ஒரு பாடல் கேட்க போகிறோம். அது பிபி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் நீ சொல்லு அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். மிதிவன்று இடம்பெற்ற பாடல்.
1: நீ சொல்லு.
2: நீயே சொல்லு.
1: நீயே சொல்லு.

0: முடித்துக் கொண்டிருக்கிற பாடலோடு விடைபெறுகிறது. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: சொல்லு.
1: நேரம் 11 மணி, நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு கண்ணோட்டம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர் நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் முழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரெஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி டி தஷ்விகா. 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ, 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், விரும்பதா நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கம்பிகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் பைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாச, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதா நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இயலாமை என்று ஏதுமில்லை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர், நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் கே மணிகண்ட குமரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜே கேர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேள்விகளை, 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், திருத்துறைப்பூண்டி சிறப்பு பல் மருத்துவ வேர் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ராகுல் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3 மணிக்கு அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கம்பிகள் வழங்கும் எல்எஸ்சி, 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி, 4 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம், 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பரதான நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலைக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்.

மீல்ஸ் ரொட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ, பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உடலுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. 8:00 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சுலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் இரவும் மலரும். 10:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இரவும் மலரும். 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்து செய்திகள். 11:10 தூயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை. காரைக்கால் வானொலி 100.3.